நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 ஜேஷ்ட மாதம் 11 தேதி 2026 ஆண்டு ஜூன் திங்கள் முதல் நாள் இன்று திங்கட்கிழமை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது.

5:53. நாளொரு குரல். இணை துணைத்து என்பதொன்று இல்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தில் அமைந்த திருக்குறளின் பொருள், விருந்தோம்புதலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவுபடுத்தி கூறத்தக்கதன்று, விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவினதாகும். மீண்டும் ஒரு முறை குரல். இணை துணைத்து என்பதொன்று இல்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. குறிக்கோள் வாழ்க்கை வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீகராகும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் சிறுதானிய பயிர்களில் வரகு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். காலநிலை மாற்றம் மற்றும் தீவிர வானிலை மாற்றங்கள் வாசிப்பவர் கோல்டா ஏ எட்வின் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 அறிவும் அறிவிகள். காலநிலை மாற்றத்தில் எல்னினோ லானினோவின் பங்கு குறித்து புதுச்சேரி வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் புவியியல் விரிவுரையாளர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ கருத்தரிப்புக்கு முந்தைய ஆலோசனைகளை வழங்குகிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கு சாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02, 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வானொலி நேயர்கள் ராஜாம்பாள், ஸ்டெல்லா, திலகவதி, மைதிலி, மரியா லிபியால் ஆகியோர் பங்கேற்ற சித்திரம் இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை, டாக்டர் பிரபஞ்சம் எஸ் சீதாராமன் அவர்களின் புல்லாங்குழல் இசை, வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னகஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம். தலைப்பு: பெற்றோரை பேணுவோம். நெறிப்படுத்துபவர் அனிதா அவர்கள். பகல் 12 மணிக்கு டெக் குரு. உணவு அறிவியல் மற்றும் ஊட்டச்சத்து குறித்து புதுவை பல்கலைக்கழக உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் முனைவர் ஹரிப்ரியா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை, எம். எஸ். சுப்லட்சுமி அவர்கள் பாடியுள்ளவை. 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம், குக்கரி ஷோ. 2:15 இயன்ற மினியவை, 2:40 மொழிப்பயிற்சியில் ஹிந்தி பாடம். நடத்துபவர் கிரிஜா அவர்கள், மாணவர் துர்வா ரஞ்சித் அரக்கன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னையஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல், டாக்டர் என். ரமணி அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை. 4:00 தாஜ்மஹால் திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை ஏ. ஆர். ரஹ்மான், கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பாரதி ராஜா அவர்கள். மாலை 5:00 பொன்மாலை பொழுது பூ என்ற தலைப்பில் தொடங்கும் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:30 வரையிலும், பின்னர் 8:45 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம். மானாவாரி சாகுபடியில் மழைநீர் சேகரிப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்தல் சிறுதானிய

0: Maharashtra ruling Mahayuti alliance has finalized seat-sharing formula for the upcoming Legislative Council elections to 17 seats. Under the agreement, BJP will contest 11 seats, Shiv Sena 4 seats and Nationalist Congress Party NCP 2 seats. The opposition Mahavikas Aghadi MVA had earlier announced its allocation for 15 of the 17 seats, with Congress contesting 8 seats, Shiv Sena UBT 4 seats and the Sharad Pawar-led NCP 3 seats. Discussions on the remaining Nashik and Nanded seats are still underway. Today is the last day for filing nominations for the Legislative Council polls. Holy relics of Arath Sariputra and Arath Mahamogalan were ceremonially enshrined at the Ganden Tengchenling Monastery in Ulaanbaatar, Mongolia, on the occasion of Buddha Purnima 2026. Arath Sariputra and Arath Mahamogalan are the two chief disciples of Lord Buddha. The Union Ministry of Culture stated that the relics have been brought from India for a 10-day exposition until the 10th of June. The exposition was inaugurated in the presence of Assam Governor Lakshman Prasad Acharya and the Ambassador of India to Mongolia, Atul Malhari Godsurve. Prime Minister Narendra Modi had announced the exposition during Mongolian President Ukhnagin Khurelsukh's visit to India in October last year. In cricket, Royal Challengers Bengaluru won the IPL title for second consecutive year, beating Gujarat Titans by 5 wickets in the final match at Narendra Modi Stadium in Ahmedabad last night. Put into bat first, Gujarat Titans posted 155/8 in the stipulated 20 overs. Washington Sundar emerged as top scorer with an innings of unbeaten 50 of 37 balls. In reply, RCB comfortably chased down the target, scoring 161/5 in 18 overs, powered by Virat Kohli's unbeaten 75 of 42 balls. And that is the end of this news bulletin.
1: நேரம் இப்போது 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் குறிக்கோள் வாழ்க்கை கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள்.
3: இறைவனால் நமக்கு அளிக்கப்பட்ட இந்த பிறவியும் வாழ்க்கையும் ஒரு வரப்பிரசாதமே. வாழ்க்கை வாழ்வதற்கே என்றும் வாழ்க்கை இலக்கு நோக்கியே என்றும் இருவேறுபட்ட நிலை உள்ளது. வாழ்க்கை வாழ்வதற்கே என்பது மனம் போன போக்கில் வாழ்வது. இலக்கு நோக்கிய வாழ்க்கை என்பது இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நெறியோடு வாழ்வது. இதைத்தான் குறிக்கோள் வாழ்க்கை அல்லது இலக்கு நோக்கிய வாழ்க்கை என்பர். மனம் போன போக்கில் வாழ்க்கையில் இன்பத்தை நோக்கியே வாழ்வர். அவர் நல்லது கெட்டது பற்றி ஆராய மாட்டார். இலக்கு நோக்கிய வாழ்க்கையில் தொடர் முயற்சி, உள்ள உறுதி, நம்பிக்கை, உழைப்பு முதலானவையெல்லாம் தேவை. இலக்கை அடையும் முயற்சியில் ஏற்படும் கஷ்ட நஷ்டங்களை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவமும் இடையில் தோலாது துணிந்து முன்னேறும் ஆற்றலும் தேவை. குறிக்கோள் இல்லாது கெட்டேனே என்பார் அப்பர் சுவாமிகள். வெவ்வேறு புறச்சமயங்களில் உழன்று அலைந்து திரிந்து இறுதியாக சைவ சமயத்தை பின்பற்றி தம் வாழ்நாளின் குறிக்கோளை நிறைவேற்றியமை பற்றிய அனுபவத்தை அவர் இவ்வாறு கூறுகின்றார். குழந்தை தான் விரும்பும் பொருளை அடைய பல முயற்சிகள் செய்யும். தான் விரும்பும் பொருள் எட்டாத உயரத்தில் இருந்தாலும் அதை எட்டிப்பிடிக்க பல முயற்சிகள் செய்து கொண்டே இருக்கும். அதனால் முடியவில்லை என்றால் அடுத்தவர் உதவியை நாடியோ அல்லது அடம்பிடித்தோ அந்த பொருளை அடைந்தே தீரும். சில சமயம் குழந்தையை சமாதானப்படுத்த வேண்டி வேறொன்றை காட்டி அதன் எண்ணத்தை திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபடுவர். குழந்தைகள் விடாப்பிடியாக அடம்பிடித்து தான் விரும்பிய பொருளை அடைந்தே தீரும். இலக்கு நோக்கிய வாழ்க்கையும் இப்படித்தான். முதலில் இலக்கு எதுவென்று தீர்மானித்தல், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிடல், பின்னர் அதனை நோக்கியே முயற்சி செய்தல், இலக்கு நோக்கிய முயற்சியில் ஏற்படும் தடைகள் அவற்றை தகர்ப்பது தொடர்பான செயல்பாடுகள், அதற்கு உதவியாக இருப்பன இலக்கை அடையும் கால வரையறை, அதற்கு செலவிடும் மூலதனம் ஆகிய பொருள் மற்றும் உழைப்பு, இவை அனைத்தையும் பன்முக ஆளுமையுடன் கையாளும் திறன்கள் ஆகிய இவையே இலக்கை அடையும் வழிமுறைகளாகும். பொருள், கருவி, காலம், வினை, இடனுடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல் என்னும் வள்ளுவர் குரலும் இவ்வுண்மையை மெய்ப்பிக்கும். வெற்றியில் வீறு கொண்டு எழுவதும் தோல்வியில் துவண்டு விழுவதுமாக இருக்கின்றோம். உணர்வு நிலையிலிருந்து விடுபட்டு அறிவு நிலைக்கு ஆட்படும் மனிதர்கள் இன்ப துன்பத்தை சமமாக பாவிக்கின்ற மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். இலக்கு நோக்கிய வாழ்க்கையில் வாழும் மனிதர்கள் தோல்வியிலிருந்து அனுபவத்தை கற்றுக்கொண்டு வெற்றி பெறுகின்ற நுட்பத்தையும் அறிந்து கொள்வார்கள். காலம், இடம், சூழல் ஆகியன மாறிக்கொண்டே வருகின்றன.

0: ஒவ்வொரு பருவத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப இடத்திற்கும் ஏற்ப வாழ்க்கை முறைகளும் மாற்றம் வந்து கொண்டே இருக்கின்றன. காலப்போக்கில் ஏற்படும் தொழில் வளர்ச்சியும் அறிவியல் முன்னேற்றமும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டே செல்கின்றன. ஊரோடு ஒத்துப்போதல் என்ற நிலையில் சமூக முன்னேற்றத்தோடு நாமும் பங்கெடுத்து கொண்டு இலக்கு நோக்கிய வாழ்க்கையில் வாழ்ந்து இலக்கை எட்ட வேண்டும்.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் குறிக்கோள் வாழ்க்கை கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவூட்டுகிறோம் நேயர்களே. இன்று காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02, 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே விஜய் மேனன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 வளமான பாரதம். பாரத பிரதமரின் வேளாண் நீர்ப்பாசன திட்டம் சித்திரம். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் என்று. 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே குக்கரி ஷோ. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர். காது கேளாமைக்கான காரணங்களும் சிகிச்சைகளும் குறித்து புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் சூர்யா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிலைய நிகழ்ச்சிகளை நினைவூட்ட கேட்டீர்கள். ஆகாஷவாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 6:15. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக அம்பலத்தரசே என தொடங்கும் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தெய்வீக ராகம். இனி கேட்கலாம் சேவை செய்திகள். கடலூர் திருப்பாதிரிப்புலியூர் அருள்மிகு பாடலீஸ்வரர் திருக்கோவில் வைகாசி பெருவிழாவில் இன்று இரவு ஸ்ரீ முருகப்பெருமான் வலம் வருதல் நடைபெறும். ஆற்றால்புரம் திருவெண்ணீற்றுமையம்மை உடனுரையாகிய ஸ்ரீ சிவலோக தியாகராஜசுவாமி தேவஸ்தானத்தின் வைகாசி விசாக பெருவிழாவில் இன்று இரவு ஸ்ரீ திருஞான சம்பந்தர் திருக்கல்யாணம் திருவீதி உலா காட்சி நடைபெறும். ஆகாஷ்வாணி புதுச்சேரி இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 18 நாள் திங்கட்கிழமை நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் சிறுதானிய பயிர்களில் வரகு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

அப்பாடா, ஒரு வழியா எல்லா சோழ காட்டு பொம்மையையும் காட்டுக்கு எடுத்துன்னு வந்து சேர்த்துட்டோம். சரி, அப்படியே ஒரு பாட்டு பாடிக்கிட்ட சோழ காட்டு பொம்மையை நடுவோம். அப்போதான் எலிகளையும் பூச்சிகளையும் கட்டுப்படுத்த முடியும்.

0: என்னப்பா கத்தமுத்து, என்னப்பா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கே ஒழிய இங்க திரும்பி பார்க்க மாட்டேங்கிற?
1: கம்பு கேழ்வரெல்லாம் நம்மளோட ஒசரமாகுது, ஒன்னும் ஆள் வரதே தெரியல, ஆனா குரல் மட்டும் கேக்குது, யாரு இது?
0: எப்பா நான் தான்ப்பா காத்தமுத்து.
1: ஓ காத்தமுத்தா, வாப்பா வாப்பா வாப்பா வாப்பா. கம்பெல்லாம் ஆள் வேற வளர்ந்து போச்சா, அதனால தெரியலப்பா யாரு வராங்கன்னு.
0: சரிப்பா சரிப்பா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கப்ப?
1: சோழ காட்டு பொம்மைய கம்பு கேழ்வரக்கு இடத்துல அங்கங்க கண் திருஷ்டிக்காக கட்டின்னு இருக்கிறப்பா.
0: ஓஹோ சரிப்பா சரிப்பா, கம்பு கேழ்வரகு சிறுதானியத்துல இதெல்லாம் பயிரிடுற, ஏன் வரகு ஏன் பயிர் பண்ண மாட்டேங்கிற?
1: ஆமாம், அன்னைக்கு நீ சொன்ன சிறுதானியங்கள்லாம் பயிரிடலாம், அதில் கேழ்வரகு கம்பை பற்றி சொன்ன, நீ வரகு சொல்லியப்பா. நீ
0: எப்பா வரகுன்னு அன்னைக்கு சொன்னப்பா.
1: ஓஹோ,
0: நீ தான் வயசு கொஞ்சம் அதிகம், இது நமக்கு சரி வருமா அப்படின்னு கேட்டேன்.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம், இப்போ தான் ஞாபகம் வருது.
0: சிறுதானியத்திலே வயசு அதிகமான ஒரு பயிருன்னா அது வரகு தான்ப்பா.
1: ஓ,
0: 125 130 நாள் ஆகும்.
1: அப்புறம் எதுக்குப்பா வரகு பயிர?
0: எப்பா அப்படிலாம் சொல்லாதப்பா, வரகு ஒரு அருமையான சிறுதானிய பயிர்ப்பா. நிறைய சத்து உள்ளது. ஐநா சபை என்ன செஞ்சிருக்கு?
1: இந்த 2023 ஆண்டை சிறுதானிய ஆண்டா அறிவிச்சிருக்க.
0: இந்தியாவுடைய பெரு முயற்சியால இது நிறைவேறியிருக்கு.
1: ஆமாப்பா,
0: இன்னைக்கு உலகம் முழுக்க சிறுதானியத்தை சாப்பிட்றவங்க எண்ணிக்கை அதிகமாயிட்டு வருது.
1: ஆமா ஆமா,
0: அதனால இந்த வரகு அரிசி முன்ன மாதிரி இல்லப்பா, இப்ப விலை அமோகமா போயிட்டு இருக்குப்பா. அதனால தாராளமா வரகு பயிர் பண்ணலாம், செலவு எல்லாம் ஒன்னும் அதிகம் கிடையாதுப்பா. வயசு அதிகம் அப்படின்னு பயிரை நினைக்க கூடாது. எந்த பயிருக்கு வயசு அதிகமோ அந்த பயிர் தான் நிறைய சத்து கொண்டது அப்படின்னு கூட நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களே.
1: ஆமா ஆமா ஆமா. காத்தமுத்தா, இப்ப என் மண்ணுக்கெல்லாம் சரி வருமா வரகு பயிரிட்டுறதுல?
0: வரகு பயிரு எல்லா வித மண்ணுக்கும் ஏத்த பயிருப்பா.
1: ஓஹோ,
0: தண்ணியே இல்லாத பகுதியில கூட வரக பயிர் பண்ணலாம்.

0: கரடு முரடான பகுதியில் கூட வரகை பயிர் பண்ணலாம். வெறும் தட்டையான தரையாக இருக்குதுன்னா அதில் கூட வரகு வளரும்பா.
1: ஓ, அப்போ வரகு பயிர் எங்கே போட்டாலும் முளைக்கும்.
0: ஆமாம்ப்பா, 3000 வருஷமா நம்ம இந்தியர்கள் வரகு பயிரை சாகுபடி செஞ்சுட்டு வராங்க. அவ்வளவு நீண்ட கால தொடர்பு நமக்கும் வரகுக்கும் இருக்குதுப்பா.
1: இல்லப்பா, கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது காத்தமுத்த.
0: ஆமாப்பா, வரகு பயிர் ஆப்பிரிக்காவை தாயகமா கொண்டது அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஆனா நம்ம நாட்டுல 3000 வருஷத்துக்கு மேல இது பயன்பாட்டுல இருக்குப்பா.
1: காத்தமுத்த, நான் இருக்கிற ஒரு ஏக்கர்ல வரகு பயிரிடுறேன்.
0: தாராளமா பயிர் பண்ணலாம்ப்பா.
1: அதை பத்தின தொழில்நுட்பங்கள் எல்லாம் சொல்லுங்க கொஞ்சம் விவரமா. அந்த வரகு பயிரிடுறதுல அதனுடைய ரகங்கள், விதைக்கும் பருவம், ஊடு பயிர், நிலம் தயாரிக்கிறது, விதை அளவு, பயிர் இடைவெளி, இது சம்மந்தமான நிறைய விஷயங்களை பத்தி சொல்லுப்பா.
0: தமிழ்நாட்டில் இந்த பயிர் ஆழமற்ற மண் அமைப்புகள் உள்ள மாவட்டங்களான விழுப்புரம், பெரம்பலூர், விருதுநகர், கடலூர், மதுரை, அப்புறம் புதுக்கோட்டை, இந்த மாவட்டத்திலலாம் பயிரிடுறாங்க. ஆக நமக்கு பக்கத்தில் கடலூர் மாவட்டத்திலையும் பயிரிடுறாங்க, விழுப்புரம் மாவட்டத்திலையும் பயிரிடுறாங்க, புதுச்சேரியிலையும் பயிரிடுறாங்க. அதனால இந்த பயிர் நம்ம பகுதிக்கு ஏற்ற பயிர் தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ரகம்னு பார்த்தோம்னா கோ3 அப்படின்னு ஒரு ரகம் இருக்கு. 120 நாள் பயிர், ஹெக்டருக்கு 1200 கிலோ தானிய விளைச்சல் கொடுக்கக்கூடியது, சாயாத தன்மை கொண்டதுப்பா. அப்புறம் இன்னொரு ரகம் இருக்குப்பா, APK-1 அப்படின்னு ஒரு ரகம். வயசு 100-110 நாள் தான். சராசரியா ஹெக்டருக்கு 2000 கிலோ தானிய மகசூல் தரக்கூடியது. இதுல ஏதாவது ஒரு ரகத்தை நீ போடு. பருவத்தை கட்டில,
1: ஆமா,
0: தென்மேற்கு பருவமழை அதிகமா பொழியும் மாவட்டங்கள்ல ஆடி பட்டத்துல விதைக்கணும். வடகிழக்கு பருவமழை, அதாவது நம்ம பகுதி, இங்கெல்லாம் அதிகமா மழை பெறும் மாவட்டங்கள்ல புரட்டாசி பட்டத்துல விதைப்பு செய்யறது நல்லது.
1: ஓஹோ, சரி சரி,
0: சரியா. வரகு பயிர் பொதுவா தனி பயிராகவே இருக்கும். விதை அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 ஹெக்டருக்கு 15 கிலோ விதை தேவைப்படும்பா. பயிருடைய வளர்ச்சி இது சீராக இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி வச்சுக்கணும். விதைப்பான் கொண்டு நம்ம வரிசைக்கரமா விதைப்பு செஞ்சோம்னா அதிக பரப்பளவுல மண்ணு ஈரம் காயறதுக்கு முன்னாடியே நம்ம விதைக்கலாம். இப்படி நம்ம விதைக்கிறோம்னா 1 ஹெக்டருக்கு 10 கிலோ விதை போதும்.
1: சரி சரி,
0: விதைக்கும் போது ஒவ்வொரு விதைக்கும 2.5 சென்டிமீட்டர் இடைவெளி, செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளி, இப்படிலாம் நம்ம பாத்துக்கிறது நல்லது. அதிகமா போயிடுச்சுன்னா பின்னாடி களைச்சு விட்டு வேண்டியதான், ரைட்டா.
1: சரி,
0: உரம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடைசி உழவின் போது 12.5 டன் மக்கிய தொழு உரத்தை போடணும். இது கூட 10 பொட்டலம் அசோஸ்பெரிலும் 10 பொட்டலம் பாஸ்போ பாக்டீரியா, இத போட்டோம்னா நல்ல மகசூல் கொடுக்குதுப்பா.
1: சரி,
0: களை எடுக்கிறது ரொம்ப முக்கியம்ப்பா.
1: அது கை களை எடுக்கணுமா?
0: ஆமாப்பா, கை களையா. பயிர் விதைச்ச 15ஆம் நாள் ஒரு முறை, 40ஆம் நாள் ஒரு முறை, அதுக்கு பிறகு தேவைப்பட்டதுன்னா இன்னொரு முறை நம்ம களை எடுத்துக்கிறது நல்லது. மண்ணுல ஈரப்பதம் இருந்தா போதும், ரொம்ப தண்ணி நிக்க கூடாது. தண்ணி அதிகமா தேவையில்லாத பயிர் இது.
1: நெல்லுக்கு நிக்கிற மாதிரி
0: அந்த மாதிரிலாம் கிடையாது. இது தண்ணியே லேசா காட்டினா போதும். ரொம்ப தண்ணி எல்லாம் இதுக்கு தேவையில்லை. சில நேரத்துல ரொம்ப வறட்சியா இருந்ததுன்னா உயிர் தண்ணி கொடுக்கற மாதிரி ஏதாவது பக்கத்துல பண்ணை குட்டை வச்சிருந்தோம்னா அந்த தண்ணியை கூட கொஞ்சம் எடுத்து லேசா விசிறி விட்டோம்னா இந்த பயிர் நல்லா கிளம்பிடும்பா. நோயும் அதிகமா வராதுப்பா. அதிகமா நோய் தாக்காத ஒரு பயிர், பூச்சிகளும் அதிகமா வராது. அப்படியே பூச்சிகள் வந்தாலும் நாம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தோம்னாவே போதும். அறுவடை அப்படின்னு பார்த்தோம்னா கதிர்கள் நல்லா காஞ்சி முற்றிய பிறகு நம்ம அறுவடை செய்யணும். கதிர்களை களத்துல காய வச்சு அடிச்சு தானியங்களை பிரிச்சு அப்புறம் அதை நல்லா காய வச்சு சுத்தம் செஞ்சு நாம சேமிச்சு வச்சுக்கணும். எவ்வளவு நாள் வேணாலும் சேமிச்சு வச்சுக்கலாம்னு சொல்றாங்கப்பா. ஏன்னா மற்ற பயிரை விட ரொம்ப நாளைக்கு கெடாம இருக்குமா. 2000-2500 கிலோ 1 ஹெக்டருக்கு தானியம் மட்டும் கிடைக்குது. 4500-6500 கிலோ தட்டை, அது நம்ம மாட்டுக்கு தீவனமா வச்சுக்கலாம், அது கிடைக்குதுப்பா. அப்புறம் அந்த உமி நீக்கப்பட்ட அந்த தானியங்கள் வெள்ளை அப்புறம் பழுப்பு நிறத்துல நம்ம அரிசியை போலவே இருக்கும் பாது. இதுக்குன்னு சில மருத்துவ குணங்கள் இருக்கு, அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்.
1: சொல்லு சொல்லு சொல்லு.
0: உடம்புல ஏற்படக்கூடிய அந்த வீக்கம், நுரையீரலில் ஏற்படும் நோய்கள், வயிற்றுப்போக்கு, இதெல்லாம் குணப்படுத்தக்கூடியதுப்பா இந்த வரகு. இதனை உண்பதால உடம்ப சீரா வச்சுக்கலாம். இது தவிர வரகுல வந்து மற்ற குருதான்

0: தானியங்கள்ல இருக்கிற மாதிரியே அதிக சத்துக்கள் இருக்கு. சத்து மிகுந்த மருத்துவ பண்புகளை கொண்ட வரக மற்ற தானியங்களை போன்று நாம அன்றாட உணவுல சேர்த்துக்கலாம். உடல் சீரான சமநிலையில இருக்கும். வரகுலேருந்து சாதம், இட்லி, தோசை, உப்மா, கூழு, பக்கோடா, இப்படி பல உணவுப் பொருட்களை தயாரிச்சு நம்ம சாப்பிடலாம். அருமையான ஒரு பயிர்ப்பா வரகு. தாராளமா நீ சாகுபடி செய்யணும்பா.
1: கதமுத்த, இந்த வரகு சாப்பிட்டாலே நம்ம உடம்புல நோய் நொடியே அண்டாது போலுதா?
0: ஆமாப்பா, சிறுதானியம்னா சும்மாவா?
1: கதமுத்த, நல்ல விஷயங்கள்லாம் வரகு பத்தி சொன்னேன். நான் இன்னைக்கே உழவர் உதவியகம் போய் விவசாய ஆபீஸரை பார்த்தேன். வித வரகு வாங்கிட்டு வந்த பயிர் பண்ற வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறேன்பா.
0: சரிப்பா சரிப்பா. கருத்தமுத்த, நான் கிளம்பட்டுமா?
1: ஆ சரி சரி
0: சரி, போயிட்டு வரேன்பா.
1: எதில் வந்தேன் கருத்தமுத்த?
0: சைக்கிளில் தான்ப்பா வந்தேன்.
1: ஆ சரி சரி, நானும் சைக்கிள் தான் வச்சுக்கிறேன். சரி சரி, அவன் பார்த்து போயிட்டு வா.
0: சரிப்பா சரிப்பா, நான் முன்னாடி கிளம்புறேன்ப்பா, நீ பின்னாடி வா.
1: ஆ சரி சரி சரி.
2: உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையில் இடந்தஞ்சலாகும்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள மியான்மர் அதிபர் இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் விரிவான ஆலோசனை நடத்தவுள்ளார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் மியான்மர் அதிபரை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் சந்தித்து பேசினார். 5 பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் புதுதில்லியில் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இதில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகளை பெற்றோர் சுட்டிக்காட்டியதை அடுத்து ஐஐடி மற்றும் கணினி பாதுகாப்பு நிபுணர்கள் அடங்கிய உயர்மட்ட குழுவினர் இந்த வலைதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கண்டறியப்பட்ட பாதுகாப்பு குறைபாடுகள் அனைத்தும் முழுமையாக சரிதனியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள மியான்மர் அதிபர் இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் விரிவான ஆலோசனை நடத்தவுள்ளார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் மியான்மர் அதிபரை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் சந்தித்து பேசினார். 5 பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் புதுதில்லியில் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இதில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகளை பெற்றோர் சுட்டிக்காட்டியதை அடுத்து ஐஐடி மற்றும் கணினி பாதுகாப்பு நிபுணர்கள் அடங்கிய உயர்மட்ட குழுவினர் இந்த வலைதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கண்டறியப்பட்ட பாதுகாப்பு குறைபாடுகள் அனைத்தும் முழுமையாக சரி

0: அமைச்சர் தெரிவித்தார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள ஆசனூர் மலைப்பகுதியில் மாவனத்தம் பழங்குடியினர் மலை கிராமத்தில் மக்களின் குறைகளை கேட்டறிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: பழங்குடி மக்களுடைய கோரிக்கைகள், மாணவர்களுடைய தேவைகள் என்னங்கிறத பார்த்துருக்கிறோம். மலைப்பகுதியில் உணவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆய்வு செஞ்சோம். அம்பேத்கர் கல்வி திட்டத்தின் மூலமாக வந்து அவர்கள் ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு நொய்டாவில் வந்து 10க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை வந்து பிளஸ் 2 முடித்த பிள்ளைகளை நாங்கள் வந்து அனுப்புகிறோம். இது தாட்கோ நிறுவனத்தின் மூலமாக அந்த கடன் உதவி கொடுத்து தான் நாங்கள் பண்ணுறோம். படிப்பின் மூலமாக அவர்களை வந்து கவனத்தை மேலும் வந்து அவருடைய வாழ்க்கை உயர்த்துவதற்கு, அவர் கவனத்தை வந்து மேலும் வந்து சிறப்பிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம். கட்டாயம் இந்த துறை வந்து அந்த மக்களுக்கான துறையாக, மக்களுடைய பிரச்சனைகளை போக்கக்கூடிய துறையாக நாங்கள் வந்து அதை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்கிறோம். நாங்கள் அதிகாரிகளோடு கலந்து பேசி வங்கி அதிகாரிகளையும் வரவழைத்து அவர்களோட பேசி கடன் உதவி வந்து எளிமைப்படுத்துவதற்கான ஒரு வழிகாட்டுதலை நாங்கள் செஞ்சுருக்கிறோம்.

0: பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவர் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேலும் முதல்வர் வருகையை முன்னிட்டு திருச்சி மாநகரில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று காலை 10 மணி முதல் மத்திய பேருந்து நிலையம் மற்றும் திருவெரும்பூரிலிருந்து சத்திரம் பேருந்து நிலையம் நோக்கி செல்லும் மாநகர பேருந்துகள் மெயின் கார்டு கேட் மற்றும் காந்தி சிலை அருகே பயணிகளை இறக்கிவிட்டு மேலரசன் சாலை வழியாக இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருவானை காவல் வழியாக வரும் பேருந்துகள் மாம்பழச்சாலை பகுதியில் பயணிகளை இறக்கிவிட்டு திரும்பிச் செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர், பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வரும் பேருந்துகள் சத்திரம் பேருந்து நிலையத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்படாது என்றும் அவை மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் தயாள் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் தொடங்க உள்ள நிலையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரில் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் நேற்று மலைப்பகுதியில் சுற்றுலா வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியமுத்தூர் கிராமத்தில் இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்த 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் விசைப்படகுகளை தயார் செய்யும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த இருக்காட்டுக்கோட்டை சிப்காட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 500,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின. மதுரை, சேலம் உள்ளிட்ட 11 மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஓய்வு பெற்றதை அடுத்து பொறுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. சென்னை கோயம்பேடு பகுதியில் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பெண்கள் மீது கார் மோதிய விபத்தில் ஒரு பெண் உயிரிழந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 155 ரன் எடுத்தது. ரஷீத் சலாம் 3 விக்கெட்டுகளையும், புவனேஸ்வர் குமார், ஹேசில்வுட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், க்ருணால் பாண்டியா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 18 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 161 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான விராட் கோலி 42 பந்துகளில் 75 ரன் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆட்ட நாயகன் விருது விராட் கோலிக்கும் தொடர் நாயகன் விருது வைபவ் சூரியவன்ஷிக்கும் வழங்கப்பட்டது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் ஆட்டத்தில் துவக்கம் முதலே இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. இந்திய அணியின் சார்பில் பியாரி ஜாசா, லிண்டா கோம், மாலவிகா ஆகியோர் கோல் அடித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லியாங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. 12வது வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம்.

0: தற்போது 6:55 33 நொடி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். காலநிலை மாற்றம் மற்றும் தீவிர வானிலை மாற்றங்கள். வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ எட்வின் அவர்கள்.
2: வணக்கம். கிளைமேட் சேஞ்ச்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், எப்படி நம்ம கிளைமேட் வந்து இப்ப மாறுது, இந்த உலகம் வந்து எவ்வளவு வந்து சூடா இருக்குதுன்னு தான் கிளைமேட் சேஞ்ச் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவென்ட்ஸ் இப்பெல்லாம் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல எப்படி வெதர் வந்து இருக்கும்னு. ஆதி காலத்துல எல்லாம் எப்படின்னா ஒரு ஒரு சீசன் இருக்கும், சம்மர் இருக்கும், மான்சூன் இருக்கும், வின்டர் இருக்கும், ஒரு நேச்சுரல் ஆர்டர் இருக்கும். ஆனா இந்த பேலன்ஸ் வந்து இப்ப மாறி இருக்குது கிளைமேட் சேஞ்ச்னால. இப்பெல்லாம் எக்ஸ்ட்ரீம் ஹீட் நம்மளால பார்க்க முடியுது, அத மாதிரி வெள்ளம், அத மாதிரி பஞ்சம், சைக்ளோன், ஃபாரஸ்ட் ஃபயர், எல்லா இடத்துலயுமே உலகத்துல ஒன்னா ஏன் நடக்குதுன்னா இந்த கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆயிருக்குது. சோ ரீசன் என்னன்னா ஹியூமன்ஸ் வந்து நம்ம வந்து ஓவரா எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோம் நேச்சரை, ஃபாரஸ்ட் டிஸ்ட்ராய் பண்றோம், அத மாதிரி ஹார்ம்ஃபுல்லான கேசஸ் ரொம்ப வந்து ரிலீஸ் பண்றாங்க. லார்ஜ் குவான்டிட்டியில வந்து இண்டஸ்ட்ரீஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து ரிலீஸ் பண்றப்ப வந்து பொல்யூட் ஆகுது, ஏர் பொல்யூட் ஆகுது, வாட்டர் பொல்யூட் ஆகுது, சி பொல்யூட் ஆகுது. அதனால அர்த்தோட டெம்பரேச்சர் என்ன ஆகுதுன்னா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது டே டு டே. இதுதான் நம்ம கிளைமேட் சேஞ்ச் சொல்றோம். இந்தியாலையும் நம்ம நிறைய பார்க்கலாம், நிறைய ஸ்டேட்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்குது, கேரளா, தமிழ்நாடு, அசாம். ஹீட் வேவ்ஸ் வந்து நிறைய இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏன்னா ரெயின்ஃபால் பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நம்மளால கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு அன்பிரடிக்டபிளா இருக்குது. சோ கிளைமேட் சேஞ்ச் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்றதுனால நிறைய வந்து மாற்றங்கள் வந்து உருவாகுது. ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா ஷிப் கிரேவியார்ட் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா வந்து ஒரு இடத்துல அரால் சீனு ஒரு சீ இருக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹாஃப் த பிளேஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆக்குபை பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச்னால அதோட சைஸ் வந்து டோட்டலா குறைஞ்சு டிசப்பியரே ஆயிருக்குது. அங்க டிராவல் பண்ண ஷிப்ஸ் மட்டும் தான் வந்து அதுல இருக்குது. முதல் வந்து என்ன பண்ணாங்க, அதுல இருக்க தண்ணிய வந்து அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணாங்க. அது இல்லாம கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து ஃபுல்லாவே தண்ணியே சுத்தமா இல்லாம ஷிப்ஸ் மட்டும்தான் நிக்கிறனாலதான் அதை வந்து ஷிப் கிரேவியார்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருக்கிற உயிரினம் பிளான்டா இருந்தாலும் சரி அனிமலா இருந்தாலும் சரி இட்ஸ் ஆல் கான். இதெல்லாம் என்ன ரீசன்னா கிளைமேட் சேஞ்ச்னாலதான் ரீசன். சோ இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துக்க முடியும்னா மனுஷங்க, நம்ம தான் இதை வந்து கிரியேட் பண்ணிருக்கிறோம். சோ நம்ம கிரியேட் பண்ணணும்னு சொல்லும் போது இந்த பிரச்சனை நம்மளால நிச்சயமா சால்வ் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் டே டு டே லைஃப்ல வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் நம்மளால டேக்கிள் பண்ணி நம்மளால இந்த வேர்ல்ட வந்து ஒரு பெட்டரான பிளேஸா உருவாக்க முடியும். தேங்க்யூ.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். காலநிலை மாற்றம் மற்றும் தீவிர வானிலை மாற்றங்கள். வாசித்தவர் முனைவர் கோல்டா ஏ எட்வின் அவர்கள்.
3: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாயம் நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
3: ஆமா அண்ணே.
4: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது, எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
3: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
5: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 7:00. புதுவை புதுமை நிகழ்ச்சியில் சிந்தனை மலர். அமைதிக்கு உழைப்பதே உலகிற்கு நாம் செய்யும் கடமையாகும். சமாதான முழக்கங்களை

0: வெறுமனே கூறிக்கொண்டிராமல் அமைதிக்காக தீவிரமாக பாடுபட்டால்தான் வருங்கால உலகம் பாதுகாக்கப்படும். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் சிந்தனை இது.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 7:02. புதுவை புதுமை நிகழ்ச்சிகள் இனி கேட்கலாம்.
4: அறிவோம் அறிவியல். இன்றைய அறிவோம் அறிவியல் நிகழ்ச்சியில் காலநிலை மாற்றத்தில் எல்நினோ லானினாவின் பங்கு குறித்து, புதுச்சேரி வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புவியியல் விரிவுரையாளராக பணிபுரியும் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
5: வணக்கம் சார்.
6: வணக்கம் சார்.
5: இன்றைய நிகழ்ச்சியில் எல்நினோ மற்றும் லானினா இது சம்பந்தமாக பல்வேறு செய்திகள் நம்ம நேயர்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். முதல்ல வந்து எல்நினோ இது சம்பந்தமான செய்திகள் அப்படின்னா என்ன? அது பசிபிக் பெருங்கடலில் தோன்றுதுங்கிறாங்க, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ஏன்னா அந்த உலக வெப்பமயமாதல், இதுக்கும் இந்த எல்நினோ லானினா இதுக்கும் தொடர்பு இருக்குன்னெலாம் சொல்கிறாங்க. அடிப்படையான செய்திகள் சிலவற்றை சொல்லிட்டே வாங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம்.
6: சரிங்க ஐயா. பார்த்தீங்கன்னா இந்த எல்நினோ மற்றும் லானினா இவை இரண்டும் ஒரு நீரோட்டங்களுடைய பேரில் தான் சொல்றாங்க ஐயா புவியியலாளர்கள். இவைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, பெருங்கடலை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல பெருங்கடலில் பார்த்தீங்கன்னா மூன்று வித அசைவுகளை சொல்றாங்க ஐயா: அலை, ஓதங்கள், மற்றொன்று நீரோட்டங்கள். இவை மூன்றுமே கடலினுடைய அசைவுகளாக சொல்றாங்க. இதில் பெருங்கடலில் மேற்பரப்பில் தோன்றக்கூடிய காற்றின் உராய்வினால் தோன்றக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அலைன்னு சொல்கிறோம். அடுத்தது ஓதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவை பூமி, சூரியன், சந்திரன் இவைகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பிசை காரணமாக தோன்றுகிறது.
5: குறிப்பாக வந்து அமாவாசை பௌர்ணமியில்
6: அதி ஓதங்கள் அப்போ தோன்றும். இப்போ ஓதங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு சிறிய சுனாமி போன்ற நிகழ்வு தான். இரண்டு வகையான ஓதங்களை சொல்கிறாங்க: ஒன்று உயர் ஓதம், தாழ் ஓதம். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு உயர் ஓதங்களும் இரண்டு தாழ் ஓதங்கள். ஒவ்வொரு 6 மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த நிகழ்வு தினந்தோறும் ஏற்படுகிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த நீரோட்டங்கள் பார்த்தீங்கன்னா இவைகள் கடலின் மேற்பரப்பில் பொதுவாக ஒரு 6 போல ஒரு நீரினுடைய இயக்கம் கடலின் மேற்பரப்பில் ஏற்படுகிறது. இவைகள் தான் நம்ம நீரோட்டங்கள் என்று சொல்கிறோம். இதில் எல்நினோ லானினா அப்படி ரெண்டு வகையான தொடர்கள் நம்ம பயன்படுத்துகிறோம்.
5: இப்போ எல்நினோ இது வந்து ஸ்பானிஷ் மொழி வந்து குழந்தை.
6: கண்டிப்பாக.
5: அப்படிங்கிற
6: இப்போ பார்த்தீங்கன்னா எல்நினோ இவை ஒரு நீரோட்டம். தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெருநாட்டில் ஸ்பானிஷ் மொழியை அங்கே பயன்படுத்துகிறாங்க. முதல்ல அந்த பகுதியில் தான் இருக்கக்கூடிய மீனவர்களை வந்து 1600களில் இதை வந்து
5: உணர்கிறாங்க.
6: அதுக்கப்புறம் சயின்டிஃபிக்காக வந்து இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது முதல்ல கிறிஸ்து பிறந்த மாதங்களான அந்த டிசம்பர் மாதத்தில் நோட்டீஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இது பேர் வந்து கிறிஸ்துவின் குழந்தை என்று எல்நினா ஆண் குழந்தை.

0: அதே லானினா பெண் குழந்தை,
1: சிறுமிங்கிற
0: சிறுமி. இதுல வெப்பமான நீரோட்டம் அது வந்து எல்லினும், குளிர்ந்த நீரோட்டம் இது லானினா சொல்றாங்க. இப்ப எப்படி இந்த நீரோட்டங்கள் ஏற்படுகின்ற சொல்றாங்க ஐயா உங்களுக்கு. நம்ம எல்லாருக்கும் பூமியுடைய சுழற்சி தெரியும். பூமியானது மத்தியில பூமத்திய ரேகை பகுதியில 0 டிகிரி காணப்படுகிறது. இதனுடைய மேல பாத்தீங்கன்னா 23 டிகிரி வடதுரத்தை நோக்கி பாத்தீங்கன்னா மிதவப் மண்டலம், கீழியும் 23 டிகிரி தெற்கு நோக்கிய பகுதி மிதவப் மண்டலம். இதுல பூமத்திய ரேகை பகுதியில பசிபிக் பெருங்கடல்ல மத்திய பகுதியில பாத்தீங்கன்னா நீங்க சூரிய வெப்பமானது செங்குத்தாக
1: விழுகிறது.
0: செங்குத்தாக அந்த பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு நீரோட்டம் தோன்றுகிறது. இதை தான் என்ன சொல்றாங்கன்னா எல்னினோன்னு சொல்றாங்க. இந்த எல்னினோ நிகழ்வை நாம் தெரிந்து கொள்வதற்கு முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம மூன்று வகையான நிகழ்வு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஐயா. பசிபிக் பெருங்கடல்ல மூன்று வித நிகழ்வு ஏற்படுகிறது. ஒன்று சாதாரண வருடங்கள், மற்றொன்று எல்னினோ வருடங்கள், மற்றொன்று லானினோ வருடங்கள். சாதாரண வருடங்கள் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் பாத்தீங்கன்னா இந்த சூரியனுடைய வெப்ப கதிரானது பூமத்திய ரேகை பகுதியில செங்குத்தாக விழுவதனால் கடல் நீரோட்டங்களானது சூடாக்கி தள்ளப்படுகிறது. இதை கூடான வெப்பநீரானது மேற்கு நோக்கி தள்ளுகிறது. இப்ப பூமியோட அசைவு பாத்தீங்கன்னா பூமியானது மேற்கிலிருந்து
1: கிழக்கு நோக்கி சுத்துகிறது.
0: அப்ப இந்த பூமத்திய ரேகை பகுதியில இந்த வெப்பநீரானது பூமத்திய ரேகை மத்திய பகுதியிலிருந்து மேற்கு நோக்கி தள்ளப்படுகிறது. மேற்கு நோக்கி தள்ளப்படுவதனால உங்களுக்கு இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் போன்ற ஆசிய நாடுகளிலும் ஆஸ்திரேலியா பகுதியிலும் அதிகப்படியான மழை பொழிவு ஏற்படுகிறது. எப்படி மழை பொழிவு ஏற்படுகிறது? இந்த வெப்ப நீரோட்டங்களால அதிகமாக வெப்பநீர் ஆவியாகி மழை பொழிவை அங்கு கொடுக்கிறது.
1: மேகங்கள் அதிகமாக
0: இப்படி மேல் நோக்கி இவை செல்வதால அந்த கடல் பரப்புல இருக்கக்கூடிய பகுதியில குளிர்ந்த நீராக மாறுகிறது. எப்படி மாறுகிறது பாத்தீங்கன்னா கடல் மட்டத்தில் அடிப்பரப்பிலிருந்து அப்பூலிங் என்ற முறையில மேல் நோக்கி நீரானது தள்ளப்படுகிறது. அப்படி தள்ளப்படும் போது இந்த டயட்டம் சொல்லக்கூடிய பிளாங்டன்ஸ், ஃபைட்டோ பிளாங்டன்ஸ், ஜூ பிளாங்டன், அதாவது பார்த்தீங்கன்னா தாவரம் மற்றும் விலங்கு மிதவைகள்
1: ஒரு சிலிருந்து
0: ஒரு சில மேலே வருகிறது. கூடவே சிறிய சிறிய மீன் வகைகளும் மேலே வருது. பெரிய மீன்கள் தேவையான உணவுப் பொருட்கள் கீழே மேலே வருது. அப்ப அந்த உணவுகளை பிடிப்பதற்கு பெரிய மீன்கள் அந்த இடத்துக்கு படையெடுத்து வட்டின. அப்படி வரும்போது அந்த பகுதியில் நல்ல மீன்பிடி தொழில் பிரகாசமாக காணப்படுகிறது. இதுதான் வந்து சாதாரண வருடங்கள். இது செழிப்பாக இருக்கும். இந்த சாதாரண வருடம் வருவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக செயல்படுவது பார்த்தீங்கன்னா வியாபார காற்றுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பூமியானது மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது. அதே சுற்றுவதற்கு எதிர் திசையில் ஒரு காற்று பயணிக்கிறது, ட்ரேட் வின்ஸ், வியாபார காற்று. அது கிழக்கிலிருந்து மேற்காக பயணிக்கிறது. இந்த ட்ரேட் விண்டுகள் தான் பார்த்தீங்கன்னா அந்த பண்டைய காலத்தில் மன்னர்கள் காலத்திலேயே மாலை மீன்பிடி தொழில் செய்யறவங்க பார்த்தீங்கன்னா இந்த காற்றை பயன்படுத்தி தன் ஓடங்களை செலுத்தினாங்க.
1: அதாவது பாய்மரங்களை
0: பயன்படுத்தினாங்க.
1: இந்த காற்றுடைய திசையில தானாவே கப்பல் போயிட்டே இருக்கும்,
0: போயிட்டு இருந்து. ஆகையினால தான் இது பேர் வியாபார காற்றுன்னு சொல்றாங்க. இந்த காற்றானது அந்த சூடான காற்றை தள்ளுகிறது. இது சாதாரண வருடங்கள். அடுத்து நம்ம வந்து எல்நில வருடங்கள் வரும். இது எல்நில வருடங்கள் அதே பகுதியில் தென் அமெரிக்காவுடைய மேற்கு கரை பகுதியில் இதே போல் வெப்பநீரோட்டம் உருவாகிறது. அதே சூரியனுடைய செங்குத்தான கதிர்வீச்சால் அப்படி ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நீரானது மேல் நோக்கி செல்கிறது, செல்கிறதுங்களா. ஆனால் வழக்கத்திற்கு மாறாக இப்பொழுது இங்கு வியாபார காற்றானது சரிவர அடிப்பதில்லை. எனவே இந்த நீரானது மேற்கு பக்கம் செல்லாமல் மேல் நோக்கி செல்கிறது, அல்லது அதிகமாக வேகமாக செல்வதில்லை. எனவே இந்த வெப்ப நீரோட்டமானது சற்று மேல் நோக்கி அதே பகுதியில் இருப்பதனால் பெரு, ஈக்குவேட்டர் போன்ற பகுதியில் அதிகமான மேகங்கள் உருவாகி மழை பொழிவு ஏற்பட்டு பேரழிவை ஏற்படுகிறது
1: ஒரே இடத்துல.
0: அதே சமயத்தில் பெருங்கடலின் கீழ்மட்டத்திலிருந்து மேல் நோக்கி வரக்கூடிய வாய்ப்புகளான சிறிய மீனினங்கள், பைட்டோ பிளாங்டான், ஜூ பிளாங்டான் போன்ற தாவர விலங்கு மிதவினங்கள் ஊட்டச்சத்துக்கள் மேல் நோக்கி வருவதில்லை. எனவே இதை நம்பி வரக்கூடிய பெரிய மீனினங்களும் பறவையினங்களும் அழிவை நோக்கி சந்திக்கின்றன. இந்த நிகழ்வு பேர் தான் எல்னினோ நிகழ்வு. இதுதான் உலக அளவில் பெரும் பிரச்சனை ஏற்படுத்துகிறது. அடுத்தது லானினா அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா இப்ப இந்த நிகழ்வுக்கு மிக முக்கியமான காரணியாக செயல்படுவது வியாபார காற்று. இந்த முறை இதே போன்ற நிகழ்வு ஏற்படுகிறது. இதே போன்றே அந்த பகுதிகளை வெப்பம் அடிக்கிறது, சூரிய கதிர்கள் படுகின்றன செங்குத்தாக.

0: விழுகின்றன நிலநடுக் கோட்டு பகுதியில். ஆனால் இந்த வழக்கத்திற்கு மாறாக வியாபார காற்று கிழக்கிலிருந்து மேற்காக வேகமாக அடிக்கிறது. இப்படி வேகமாக அடிப்பதனால் இந்த சூடேற்றப்பட்ட வெப்பநீர் ஓட்டங்கள் ஆசிய பகுதிகளுக்கு வேகமாக செல்கின்றன. செல்வதனால் இந்த பகுதியின் நீரானது குளிர்ந்து விடுகின்றன. குளிர்ந்து இது மேல் நோக்கி வட அமெரிக்கா பக்கம் செல்கின்றன. அப்படி செல்லும் பொழுது வட அமெரிக்கா பகுதியில் வெப்பனுடைய அளவு குறைந்து மேகங்கள் அளவு குறைந்து மழை வளம் குறைகிறது. அதே சமயத்தில் நம் இந்தியா போன்ற ஆசிய நாடுகளில் அதிகமான மேகக்கூட்டங்கள் உருவாகி பருவமழை நமக்கு இந்திய பகுதியில் தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் அதிகமாக பெய்து நம் இந்திய நாட்டிற்கு அதிக மழையை கொடுக்கும். எப்போ பார்த்தீங்கன்னா லானினா பருவத்தில்.
1: லானினா தான் வந்து நமக்கு மழையை கொடுக்கும்.
0: இந்தியா பொறுத்தவரை லானினா தான் அதிகமான மழையை கொடுக்கிறது.
1: நீங்கள் எல்நினோ லானினா இது ரெண்டுத்தையும் சொன்னீங்க. இப்போ லானினா அப்படிங்கிறது வந்து குளிர் நீரோட்டம்,
0: அதாவது
1: வெப்பம் வந்து கடத்தப்பட்டிருது அந்த இடத்துல வந்து குளிர்ச்சி உண்டாயிடுது.
0: குளிர்ச்சி உண்டாயிடுது, இது கீழே இருந்து மேலே வருது.
1: மேலே வருது. இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் வந்து இந்த அலை ஓதம் இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, இதில் வந்து வெப்ப நீரோட்டமும் குளிர் நீரோட்டமும் கலக்கக்கூடிய இடங்கள் உலகத்தில் சில இடங்கள்லாம் இருக்குது.
0: மெக்சிகோல
1: வளைகுடா
0: இருக்குது,
1: ஜப்பான் கடற்கரை ஓரங்கள்ல இருக்குது. அப்போ அங்கெல்லாம் வந்து இந்த மீன்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அமெரிக்க முனையில கூட வந்து மீன் வளம் அதிகம்னு சொல்லுவாங்க. பட் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு வந்து நம்ம நாட்டை சுத்தியே எல்லாமே வெப்ப நீரோட்டம் தான் இருக்கு.
0: ஆமாங்க.
1: அதனால மீன் வளம் வந்து ரொம்ப அபரிதமா இல்லை, ஆனா ஓரளவு இருக்கிறாங்க. இப்ப இந்த எல்நினோ லானினா இதுக்கும் உலக வெப்பமயமாதலுக்கும் என்ன தொடர்பு
0: இருக்குதுங்க? உலக வெப்பமயமாதல் பாத்தீங்கன்னா நீங்க வழக்கத்திற்கு மாறாக வெப்பநிலை உயர்வுதான் உலக வெப்பமயமா சொல்றோம். வழக்கத்தில் மாறாக கடல் நீரில் பார்த்தீங்கன்னா 1.5 முதல் 2 டிகிரி வெப்ப வேறுபாடு தான் வந்து வெப்பநிலை உயர்வு என்று சொல்கிறோம். இப்போ உலக வெப்பமயமாதலில் பார்த்தோம்னா நீங்கள் இப்போ கடலுடைய மேற்பரப்பு உலக வெப்பமயமாதல் நிகழ்நாளது அதிகப்படியான சூரிய கதிர்கள் கடல் மேற்பரப்பில் விழுவதனால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கடல் நீர் வந்து வெப்பமாக தான் ஆகும். அது வெப்பமாகனா ஆகும்போது உங்களுக்கு அதிகப்படியான மேகக்கூட்டங்கள் உருவாகும். அதிக மேகக்கூட்டம் உருவாகும்போது அதிகமான மழைப்பொழிவு ஏற்படும். அதிக மழைப்பொழிவு ஏற்படும் போது உங்களுக்கு நிலப்பரப்பில் அதிகமான மழை கிடைக்கும். நமக்கு அதிகமான பேரழிவுகள் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். வெள்ளம் நீர் எங்கே திருப்பி செல்லும்? உங்களுக்கு கடலுக்கு செல்லும். திருப்பி கடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடல் நீர் மட்டும் உயரும்.
1: இப்போ இதில் என்னென்னா ஒரு காலத்தில் வந்து பருவமழை அப்படிங்கிறது ஒரு பீரியாடிக்கலாக மாதத்துக்கு 4 தடவை 5 தடவை இப்படி பெஞ்சிகிட்டு இருந்தது. அப்போ நம்ம சராசரி பார்த்தோம்னா ஓரளவு நம்ம வருஷத்துக்கு எவ்வளோ ஒரு இடத்துல வந்து 1000 மில்லிமீட்டர்னா 1000 மில்லிமீட்டர் தொடுதுன்னா சரி நார்மல் அப்படின்னுறாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரே நாளில் 4-5 மாதத்துக்குள்ள மழையே பெஞ்சிருது. அந்த ஒரே நாளில் பெய்யறதுனால வெள்ளம் உண்டாயிடுது, அந்த இடத்துல வந்து சேதம் அதிகமாகிடுது. அந்த மழை நீரும் பூமிக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே போக முடியாமல் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் கடலுக்கு
0: செல்லும்.
1: அப்போ நமக்கு நிலத்தடி நீரோட்டமும் வந்து குறைஞ்சி போயிடுது. இதனால பாதிப்பு தானே உண்டாகுது
0: இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா. நீங்கள் உதாரணம் பார்த்தோம்னா இந்த கிழக்கு காட்டுகள் பார்த்தீங்கன்னா இதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். கிழக்கு காட்டுகள் வந்து எப்போ வந்து வேகமாக வருது, எப்போ வந்து அதனுடைய அளவு குறையுது, எப்போ அடிக்காமல் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை ப்ரிடிக்ட் பண்ணுவோம். இது பூமியோட சுழற்சி காரணமாக ஏற்படுகிறது. இதுக்கு இயற்கை சீற்றத்திற்கும் மழை பொழிதலுக்கும் மிக முக்கியமான காரணியாக இருப்பது இந்த கிழக்கு காட்டுகள்.
1: இப்போ இவ்வளோ நேரம் எல்நினோ லானினோ பல்வேறு செய்திகளை பகிர்ந்துக்கிட்டீங்க. நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்டேருந்து விடைபெறுறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி, வணக்கம் ஐயா.
2: இன்றைய அறிவோம் அறிவியல் நிகழ்ச்சியில் இதுவரை காலநிலை மாற்றத்தில் எல்நினோ லானினாவின் பங்கு குறித்து புதுச்சேரி வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புவியியல் விரிவுரையாளராக பணிபுரியும் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
3: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
4: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மகாராஷ்டிரா

0: கேரளாவில் 17 சட்ட மேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகா யுதி கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானுடன் மேற்கொள்ளப்படவுள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தில் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. இனி விரிவான செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மத்திய பிரதேச மாநிலம் ராய்சன் மாவட்டத்தில் இதனை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தொடங்கி வைக்கிறார். இத்திட்டத்திற்கு அனைத்து மாநில அரசுகளும் யூனியன் பிரதேசங்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக நேற்று காணொலி வாயிலாக அவர் வேளாண் அறிவியல் மையங்கள், வேளாண் ஆராய்ச்சி மன்றங்கள், வேளாண் பல்கலைக்கழகங்கள் மற்றும் மத்திய மாநில அரசின் வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மாநில முதலமைச்சர்களின் ஒத்துழைப்பை கோருவதற்காக அவர்களுடன் தாம் தொலைபேசியில் பேசியதாகவும் அவர் தெரிவித்தார். மண்வள பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு இயக்கம் அன்னை பூமியை பாதுகாப்பதோடு விவசாயத்தின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் என்று அவர் கூறினார். மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. புதிதாக 35 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். மாநில தலைமைச் செயலகமான நபன்னாவில் இன்று காலை 11 நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவில் அமைச்சர்களுக்கு மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்கிறார். இதனை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மேற்கு வங்க மக்கள் அளித்த தீர்ப்பின்படி புதிய அரசின் முழுமையான அமைச்சரவை இன்று அமைய உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள திரு டி கே சிவகுமார் மற்றும் இடைக்கால முதலமைச்சர் திரு சித்தராமையா ஆகியோர் புதிய அமைச்சரவை குறித்து தில்லியில் காங்கிரஸ் மேலிட தலைவர்களிடம் சந்தித்து பேச உள்ளனர். இதற்காக இரு தலைவர்களும் பெங்களூருவிலிருந்து தில்லி விரைந்துள்ளனர். அவர்களுடன் திரு சித்தராமையாவின் மகனும் மாநில சட்டமேலவை உறுப்பினருமான திரு எதீந்திராவும் டெல்லி சென்றுள்ளார். திரு டி கே சிவகுமாரின் புதிய அமைச்சரவையில் திரு எதீந்திராவுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் முந்தைய அமைச்சரவையில் இருந்த சிலருக்கு பதிலாக இந்த முறை புதிய முகங்களுக்கு அதிக வாய்ப்பளிக்கப்படும் என தெரிகிறது. இதற்கிடையே தற்போதைய மாநில காங்கிரஸ் தலைவர் திரு டி கே சிவகுமார் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதால் புதிய தலைவரை நியமிக்க காங்கிரஸ் பரிசீலித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிராவில் காலியாக உள்ள 17 சட்டமேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகா யுதி கூட்டணி தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த உடன்பாட்டின்படி பிஜேபி 11 இடங்களிலும், சிவசேனா 4 இடங்களிலும், தேசியவாத காங்கிரஸ் கட்சி 2 இடங்களிலும் போட்டியிட உள்ளன. மறுபுறம் எதிர்க்கட்சியான மகா விகாஸ் அகாடி கூட்டணி மொத்தம் உள்ள 17 இடங்களில் 15 இடங்களுக்கான தொகுதி பங்கீட்டை ஏற்கனவே அறிவித்துள்ளது. இதன்படி காங்கிரஸ் 8 இடங்களிலும், சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு 4 இடங்களிலும், திரு சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 3 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. மீதமுள்ள நாசிக் மற்றும் நாந்தேட் ஆகிய 2 இடங்களுக்கான பேச்சுவார்த்தை இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய இன்று இறுதி நாளாகும். இதற்கிடையில் சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு கட்சி தனது வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. திரிபுரா மாநிலத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் செயல்படுத்துமாறு மாநில அரசை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. திரிபுரா மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மின் திட்டங்கள் தொடர்பாக நேற்று மத்திய எரிசக்தி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தலைநகர் அகர்தலாவில் மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா மற்றும் அமைச்சர்களுடன் ஆய்வு நடத்தினார். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை ஆய்வு செய்த அவர் அதனை விரைவாக செயல்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்திற்குள் இப்பணிகள் முடிவடையும் என்று மாநில அரசின் சார்பில் இந்த கூட்டத்தில் உறுதியளிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான

0: என்று மாநில அரசின் சார்பில் இந்த கூட்டத்தில் உறுதியளிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஹிமாச்சல பிரதேசத்தில் நேற்று மலைப்பகுதியில் சுற்றுலா வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். அவர்கள் பயணம் செய்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து ஆழமான பள்ளத்தில் கவிழ்ந்ததே இந்த விபத்திற்கு காரணம். இந்த விபத்து சம்பா மாவட்டத்தின் தொலைதூர பகுதியான சுராவில் நிகழ்ந்தது. உயிரிழந்தவர்களில் 7 பேர் சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் என்றும் மற்றொருவர் அந்த வாகனத்தின் ஓட்டுநர் என்றும் மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். மியான்மரின் வடகிழக்கு பகுதியில் உள்ள ஒரு கட்டடத்தில் நேரிட்ட பயங்கர வெடி விபத்தில் 45 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். சுரங்கப் பணிகளுக்காக வெடிப்பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த இடத்திலேயே இந்த விபத்து நேரிட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் சுமார் 70 பேர் படுகாயமடைந்துள்ளனர். விபத்து நடந்த பகுதியில் மீட்புப் பணிகள் தற்போது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஈரானுடன் மேற்கொள்ளப்பட உள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தின் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்த அம்சங்கள் தெளிவற்றதாக இருப்பதாக வெளியான செய்திகளுக்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் கட்டமைப்பு டெஹ்ரான் நிர்வாகம் அணு ஆயுத வல்லமையை பெறுவதை முற்றிலும் திட்டவட்டமாக தடை செய்கிறது என்று அவர் கூறியுள்ளார். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தையோ அல்லது அணுகுண்டையோ வைத்திருக்கக்கூடாது என்று ஒப்பந்தத்தில் மிக தெளிவாக குறிப்பிட பட்டுள்ளது என்று திரு டொனால்ட் ட்ரம்ப் தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரான்ஸ் முழுவதும் கால்பந்து ரசிகர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட கடுமையான மோதல்களில் 219 பேர் காயமடைந்தனர் மற்றும் 780 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் ஆர்சனல் அணி வீழ்த்தி பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இதையடுத்து பிரான்சில் இரு கால்பந்து அணியின் ரசிகர்களிடையே மோதல் ஏற்பட்டது. நிலைமையை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கேரளா, குஜராத், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், ஒடிசா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மத்திய மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் மேற்கு மத்திய பிரதேசத்தின் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் தில்லி, பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், ஹிமாச்சல பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் அடுத்த 2 இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, கொங்கன், கோவா, சௌராஷ்டிரா, கட்ச், மேற்கு வங்கம், சிக்கிம், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஆகிய பகுதிகளில் நாளை வரை இதே நிலை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் ஆட்டத்தின் தொடக்கம் முதலே இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. இந்திய அணியின் சார்பில் பியாரி ஜாசா, லிண்டா கோம், மாலவிகா ஆகியோர் கோல் அடித்தனர். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 இழப்புக்கு 155 ரன் எடுத்தது. ரஷீத் சலாம் 3 புவனேஷ்குமார், ஹேசில்வுட் ஆகியோர் தலா 2, குருணால் பாண்டியா 1 வீழ்த்தினார். 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 18 ஓவரில் 5 இழப்புக்கு 161 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான விராட் கோலி 42 பந்துகளில் 75 ரன் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆட்டநாயகன் விருது விராட் கோலிக்கும் தொடர் நாயகன் விருது வைபவ் சூரியவன்ஷிக்கும் வழங்கப்பட்டது. ஒட்டுமொத்த அணியினரின் சிறப்பான பங்களிப்பே இந்த வெற்றிக்கு காரணம் என்று செய்தியாளர்களிடம் பேசிய விராட் கோலி கூறினார். இதன் காரணமாகவே லீக் சுற்றிலேயே பெங்களூரு அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பெற்றதாகவும், இக்கட்டான சூழ்நிலையை அணியில் இடம்பெற்றிருந்த அனைத்து வீரர்களும் சிறப்பாக கையாண்டதால் இறுதிப் போட்டியிலும் வெற்றி பெற முடிந்ததாக

0: அவர் தெரிவித்தார். மும்பை அணிக்கு எதிராக ராய்ப்பூரில் குறைந்த ரன் வித்தியாசத்தில் கிடைத்த வெற்றி அணிக்கு மீண்டும் பெரும் நம்பிக்கையை அளித்தது என்றும் விராட் கோலி கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மகாராஷ்டிராவில் 17 சட்டமேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகாயுதி கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானுடன் மேற்கொள்ளப்படவுள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தில் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 7:25, 15:00.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் கருத்தரிப்புக்கு முந்தைய ஆலோசனைகளை வழங்குகிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள்.
4: வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னா, ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங் பத்தி. ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங்னா என்னன்னா, பிரெக்னன்சி பிளான் பண்றதுக்கு முன்னாடி ஒரு உமன் போயிட்டு ஒரு ஹெல்த் கேர் ஒர்க்கர் ஆர் டாக்டர் கிட்ட அவங்க வந்து பிரெக்னன்சிக்கு பிசிக்கலி மென்டலி ஃபிட்டா இருக்காங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக அவங்க எடுத்துக்கிற கவுன்சிலிங் ஆர் ஒரு அட்வைஸுக்கு பேரு தான் ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங். ஸோ இதுல என்னென்னலாம் நாங்க டெஸ்ட் பண்ணுவோம் ஆர் என்னென்னலாம் குவெஸ்டன்ஸ் கேட்போம் அப்படின்னா, முதல்ல ஓவரால் பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ஆஃப் த பேஷண்ட்டை வந்து முதல்ல இவாலுவேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது நாள்பட்ட வியாதி இருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் டியூபர்க்ளோசிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஆஸ்மா, இல்லைனா பிபி, சுகர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ரானிக் ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்றத இவாலுவேட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எபிலெப்சி எடுத்துக்கோங்க, எபிலெப்சினா வலிப்பு வியாதி. ஸோ இந்த மாதிரி வியாதி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளா அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதை எடுத்துட்டு இருக்க ட்ரக்ஸ் எல்லாமே பிரெக்னன்சிக்கு கான்ட்ராண்டிகேஷன் ஆர் அந்த ட்ரக்ஸ் எல்லாமே குழந்தைகளை பாதிக்கக்கூடிய ட்ரக்ஸ். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணும்போது ஏற்கனவே எடுத்துட்டு இருக்க ட்ரீட்மெண்ட்ல பிரெக்னன்சிக்காக ஏதாவது டெரட்டோஜெனிக்கா ஆர் அது குழந்தைய அஃபெக்ட் பண்ற விதமா இருந்ததுன்னா அதுல சேஞ்ச் ஆஃப் ட்ரக் அட்வைஸ் பண்ணுவாங்க. இல்ல ஏற்கனவே இப்ப சுகர் இருக்கு அப்படின்னா அது கண்ட்ரோல்ல இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும். பிபி இருக்குன்னா அது கண்ட்ரோல்ல இருக்கா, ஆஸ்மா ஏற்கனவே இருக்குன்னா அதுக்கு என்னென்ன மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்காங்க, அதுக்கான கண்ட்ரோல் எப்படி இருக்கு, இதுக்கப்புறம் எவ்வளோ பிரெக்னன்சில எவ்வளோ சேஃப்ன்றதெல்லாம் நம்ம வேலுவேட் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அதுக்கு இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ப்ரீவியஸ் ஹிஸ்டரி ஆஃப் ஏதாவது அபார்ஷன்ஸ் இருக்கா, இல்ல ரிப்பீட்டடா அபார்ஷன் நடக்கிற வாய்ப்பு இருக்கா, நான் நடந்திருக்கான்ற க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்போம். வேற ஏதாவது குடும்பத்துல ஜெனட்டிக் பிரச்சனை இல்லனா அதாவது மரபணு ரீதியா வர பிரச்சனைகள் ஏதாவது இருக்கான்றது டெஸ்ட் பண்ணணும். இல்ல ஹிஸ்டரியில அவங்களுக்கு ஏதாவது முன்னாடி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஃபேமிலியில இருக்கான்றது இவாலுவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஜென்ரலா அவங்களோட ஹெல்த் கண்டிஷன், இப்ப அவங்களுக்கு வேற ஏதாவது ஸ்மோக்கிங், அடிக்ஷன் ஏதாவது இருக்கிறான்னு கேட்போம். அப்புறம் அவங்களோட ஜென்ரல் ஹெல்த் எப்படி இருக்கு, ஹெல்த்ன்றமா அவங்களுக்கு நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்றது பார்க்கணும். முக்கியமா ஃபோலிக் ஆசிட் மாத்திரைகள் வந்து பிரெக்னன்சி பிளான் பண்றதுக்கு ஒரு 3 முன்னாடியே எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பேலன்ஸ்டு டயட், பேலன்ஸ் டயட்னா எல்லா விட்டமின்ஸ், மினரல்ஸ், புரோட்டீன்ஸ், கார்ப்ஸ் எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கிற மாதிரி ஒரு மீல் அட்வைஸ் பண்ணணும். அப்புறம் முன்னாடி ஏதாவது வேக்சினேஷன் தேவைப்பட்டா, அதாவது பிரெக்னன்சிக்கு பிளான் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ரூபெல்லா, ஹெப்படைட்டிஸ் பி, அது மாதிரி சிக்கன் பாக்ஸ் வேக்சினேஷன் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அது எல்லாமே போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ரொட்டீன் ஸ்கிரீனிங் டெஸ்ட், அவங்க பிளட் குரூப்ஸ், அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பாக்குற எல்லா டெஸ்ட்டும் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஃபேமிலியில ஏதாவது மரபணு பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுக்காக ப்ரீநேட்டல் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமான பிளட் டெஸ்ட் பண்ணி அதுல ஏதாவது ஜீன் பிரச்சனை இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு மித்த நோய்கள், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டிசீசஸ்ல ஏதாவது கண்ட்ரோல் தேவைப்பட்டுச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்கள பிரெக்னன்சி பிளான் பண்றதுக்கு அட்வைஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி அவாய்டன்ஸ், இது வந்து நம்ம பிசிக்கல் ஹெல்த் பத்தி இவ்வளோ நேரம் பேசணும், இப்போ அடுத்து மென்டல் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்களோட ஃபேமிலியல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு, இல்லை மென்டல் விச் எவர் இஸ் அஃபெக்டிங், ஏன்னா பிரெக்னன்சி பீரியட்ல வந்துட்டு மென்டல் ஹெல்த் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால மென்டல் ஹெல்த்ல ஏதாவது கவுன்சிலிங் தேவைப்படுது, இல்லை ஏதாவது ஒரு ஹெல்ப் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா சைக்காட்ரிக் கவுன்சிலிங் அந்த மாதிரி போயிட்டு அதுக்குமே அவங்கள ரெடி பண்ற மாதிரி இருக்கும். இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா கண்டிஷன்ஸையும் இவாலுவேட் பண்ணிட்டு அவங்க வந்து என்டையரா வெதர் தே கேன் கோ அஹெட் வித் பிரெக்னன்சி, வெதர் பிரெக்னன்

0: சேஃப் ஃபார் தட் பர்டிகுலர் உமன் அப்படின்றத நம்ம இவாலுவேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம அட்வைஸ் பண்ணிட்டு அவங்கள ஃபாலிக் ஆசிட் எடுக்க சொல்லிட்டு அவங்களோட ஹெல்தி டயட் அண்ட் எக்ஸசைஸ் அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லிட்டு பிரெக்னன்சி பிளான் பண்றதுக்கு நம்ம அலோ பண்ணலாம். இந்த ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங்கோட மெயின் ஐடியாவே பேபி மதர் ரெண்டு பேரும் சேஃபா டெலிவர் பண்றது தான். ஸோ அவங்களோட ப்ராப்பர் அவங்களோட நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ், மென்டல் அண்ட் ஹெல்த் கண்டிஷன்ஸை இவாலுவேட் பண்ணிட்டு ஃபாலிக் ஆசிட் டேப்லெட், பேலன்ஸ்டு ஃபுட் எல்லாம் எடுக்க சொல்லிட்டு அவங்க பிரெக்னன்சிக்கு ரெடி. ஸோ அவங்கள வந்து அடுத்து பிரெக்னன்சி நீங்க அண்டர்கோ பண்றதுக்கு சேஃபா இருக்கீங்கன்ற மாதிரி நம்ம கவுன்சிலிங் கொடுத்து பேஷண்ட்டுக்கு அட்வைஸ் கொடுக்கலாம். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் கருத்தரிப்புக்கு முந்தைய ஆலோசனைகளை வழங்கினார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 7:30.
3: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். என்ன யோசனை பண்ணுறீங்கன்னு கேட்டேன். தலைவர் ஆகணும்னு பார்க்குறேன், அதுதான் என்ன வழின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னார். நான் கூட அது மாதிரி யோசித்து பார்த்தேன், அதுக்கப்புறம் அந்த யோசனையை கைவிட்டுட்டேன் அப்படின்னும். ஏன்னு கேட்டார். அதுக்கான தகுதிகள் நமக்கு இல்லைங்கிறது புரியுது. அது நமக்கு புரியறத விட நம்ம விட மற்றவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, அதனால் பேசாமல் கம்முன்னு இருந்துடுறது தான் நல்லது அப்படின்னும். தலைவர் ஆகிறதுக்கு தகுதிகள் வேறு உண்டோ அப்படின்னு கேட்டார். அவர் யதார்த்தமாக தான் கேட்குறார். நாங்கள் உடனே எங்கக்கிட்ட இருந்த ஒரு புஸ்தகத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தோம், படித்து பாருங்கன்னு. தலைவர் ஆகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பற்றி அதில் போட்டிருக்கிறாங்க. முதல் வழி என்ன தெரியுமா, ஒரு நாலு பேர் முன்னாடி இல்லைன்னா ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் பேச போகிறீங்க. அப்போ எப்படி ஆரம்பிக்கணும்னா, உண்மையான புகழ்ச்சி, நேர்மையான பாராட்டு இதோடு ஆரம்பிக்கணும். எடுத்ததுமே அது சரியில்லை இது சரியில்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. மக்களை பார்த்து நீங்கள் தான் தப்பு பண்ணிவிட்டீங்க அப்படின்னு நேரடியாக சொல்லக்கூடாது. மக்கள் பேரில் தவறு இருந்தாலும் அதை வந்து மறைமுகமாக ஏதாவது கதை சொல்லி அதிலிருந்து அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி செய்யணும். அடுத்தவங்க பண்ண தப்பு என்னன்னு அலசறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணின தப்பு என்னங்கிறத பற்றியே பேசுங்க. எதுக்கும் நேரடியாக உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி மாதிரி கேட்கணுமா. இப்படி கேட்டால் அது உத்தரவு மாதிரி தெரியாதான். அடுத்தவங்க மரியாதையை காப்பாற்றுறது மாதிரி பேசணுமா. உங்கள் பேச்சு இன்னொருத்தரை வந்து அவமானப்படுத்துறது மாதிரி இருக்கக்கூடாதான். ஏண்டா இவங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டோம்னு யாரும் நினச்சிடக்கூடாது. ஒவ்வொரு சின்ன வளர்ச்சியையும் பாராட்டணும். வெற்றி வந்து சாதாரணமாக இருந்தாலும் பாராட்டாமல் இருந்துடக்கூடாது. பாராட்டும் பொழுது தாராளமாக இருக்கணும், குறை சொல்லும் பொழுது கவனமாக இருக்கணும். வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டால் அதுக்கப்புறம் வகையாக மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் பேசுகிறது இன்னொருத்தருக்கு ஒரு கௌரவத்தையும் மரியாதையும் உண்டு பண்ணுறது மாதிரி இருக்கணும். நீங்கள் பேசுகிறது அடுத்தவங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் எடுத்து விடுறது மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் பேச்சை கேட்டால் கேட்குறவங்களுக்கு ஒரு ஊக்கம் வரணும், உற்சாகம் வரணும். தவறு எதுவாக இருந்தாலும் அதை சுலபமாக திருத்திக்கலாம், சரி பண்ணிக்கலாங்கிறது மாதிரி இருக்கணும் உங்கள் பேச்சு. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துங்க. உங்கள் யோசனையை கேட்டு நடந்துக்கிறதுனால அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கணும். இந்த தகுதியெல்லாம் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஒரு சிறந்த தலைவர் ஆகலாம் அப்படின்னு அந்த புஸ்தகத்தில் போட்டிருக்குது. இந்த காலத்தில் வந்து தலைவர் ஆகிறதுக்கு வேறு சில தகுதிகள்லாம் கூட தேவைப்படுது. ஒரு புள்ள வந்து தன்னுடைய அப்பா கிட்ட, அப்பா உன்ன மாதிரியே நானும் அரசியலில் சேரணும், தலைவர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், இன்னையிலேருந்து எனக்கு அரசியல் பாடம் கற்றுக் கொடு அப்படின்னு கேட்டிருக்கான். அவரும் சரின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஏணியை எடுத்துகிட்டு வந்தாராம். ஒரு செவத்தில் சாத்தினார். இந்த ஏணியில் ஏறி உயர போய் அங்கே பரன் மேலே இருக்கிற ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு வாடான்ருக்கார் மகனை பார்த்து. அப்பா ஏணி ரொம்ப உயரமாக இருக்குது, நீ ஜாக்கிரதையாக இதை பிடிச்சிக்கோ, நான் ஏறி போகிறேன் அப்படின்னு நான் பையன், பயப்படாத நான் பார்த்துக்கிறேன்னார் அப்பா. பையன் ஏணியில் ஏறினா உச்சிக்கு போனதும் அப்பா கையை எடுத்துட்டார். ஏணி அப்படியே சரிஞ்சுட்டுது, பையன் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான், இடுப்பு பிடிச்சிக்கிட்டே எழுந்திரிச்சான். என்னப்பா இது, இப்படி என்னை ஏற விட்டுட்டு கையை விட்டுட்டியே, இப்படி கைவிடலாமா அப்படின்னு கத்தியிருக்கான். அப்பா நிதானமாக சொன்னாராம், அவசரப்படாதேப்பா, அரசியலில் இதுதான் முதல் பாடம், பெத்த அப்பனாக இருந்தாலும் அவனை நம்பாதே அப்படின்னு உபதேசம் பண்ண ஆரம்பித்தாரான்.
3: இதுவரை இன்று

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 7:35. நகர் உலா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நகரை ஒளி உலா வருகிறது நமது புதுச்சேரி வானொலியின் நகர் உலா நிகழ்ச்சி. இன்று நாம் காற்றலையில் ஒளி உலா வர இருக்கும் நகர்தான் விளாத்திக்குளம். தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள விளாத்திக்குளம் ஒரு பேரூராட்சியாக விளங்கி வருகிறது. இது முந்தைய திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருந்தது. விளாத்திக்குளத்திற்கு கிழக்கே 37 கிலோமீட்டர் தொலைவில் சாயல்குடியும், மேற்கே 19 கிலோமீட்டர் தொலைவில் ஏட்டையபுரமும், தெற்கே 45 கிலோமீட்டர் தொலைவில் தூத்துக்குடியும், 35 கிலோமீட்டர் தொலைவில் கோவில்பட்டி என மையத்தில் அமைந்திருக்கிறது இந்த விளாத்திக்குளம். விளாத்திக்குளம் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதிக்கும் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியாகவும் விளங்கி வருகிறது. தொடர்ந்து கேட்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

ஓமை கடவுளை படத்திற்காக சிஸ் ஸ்ரீராம் பாடிய பாடல். இனி கேட்கலாம் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. மத்திய அரசின் வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் எம்டிஎஸ் பிரிவில் 45, டெக்னீஷியன் பிரிவில் 20, வன காப்பாளர் 7, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 4, ஸ்டோர்கீப்பர் 3, நூலக தகவல் உதவியாளர் 2 உள்பட மொத்தம் 91 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வித் தகுதி 10ஆம் வகுப்பு, +2 ஐடிஐ பட்டப்படிப்பு. வயது வரம்பு 3/6/2026 என்று உள்ளபடி 18 முதல் 30 மற்றும் 18 முதல் 27. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முகத் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணமாக ₹1500 செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹700. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 3ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு FRIDU.edu.in என்ற இணையதள முகவரியை பார்க்கவும். தகவல் தளம் நிகழ்ச்சியில் விளாத்திக்குளம் என்ற நகரைத்தான் நாம் காற்றலையில் ஒளிவுலா வந்து கொண்டிருக்கிறோம். பண்டைய காலத்தில் இவ்வூரில் அமைந்திருந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் உள்ள குளத்தை சுற்றி விலா மரங்களும் அத்தி மரங்களும் வளர்ந்திருந்ததாம். எனவே இந்த மரங்களையும் குளத்தையும் இணைத்து விலா அத்தி குளம் என்ற பெயரே விளாத்திக்குளம் என்று இப்போது அழைக்கப்படுகிறது.

இட்லி கடை படத்திற்காக தனுஷ் ஸ்வேதா மோகன் பாடிய பாடலை கேட்டீர்கள். மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு செய்தி, துணை இராணுவமான சகஸ்ரா சீமாபால் SSP படைப்பிரிவில் விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீடு காலியிடங்களுக்கான அறிவிப்பு, கான்ஸ்டபிள் பிரிவில் மொத்தம் 404 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, வயது வரம்பு 7/6/2026 என்று உள்ளபடி 18 முதல் 25 வயது வரை இருக்க வேண்டும். கூடுதல் தகுதியாக சர்வதேச அளவில், தேசிய அளவில் அல்லது பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகளில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, சான்றிதழ், சரிபார்ப்பு, உடல் தகுதி தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன், விண்ணப்ப கட்டணம் ₹100, பெண்கள் SC ST பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 7ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு PPLYSSP.com என்ற இணையதள முகவரியை பார்க்கலாம். நகர்வுழா நிகழ்ச்சியில் நாம் விளாத்திக்குளம் என்ற நகரைத்தான் ஒளிவுழா வந்து கொண்டிருக்கிறோம். ஆன்மீகம் மற்றும் இசை மீதையாக விளங்கிய விளாத்திக்குளம் நல்லப்ப சுவாமிகள் வாழ்ந்த வரலாற்று பெருமைக்குரிய ஊர்தான் இந்த விளாத்திக்குளம். வைப்பாற்றின் குறுக்கே 1.5 கிலோமீட்டர் நீளமுள்ள ஆங்கிலேயர்கள் கட்டிய ஒற்றை பாலமும் வரலாற்று ஆதாரமாக விளங்குகிறது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் நடைபெறும் சித்திரை திருவிழா 10 நாட்கள் வரை நடைபெறுகிறது. அருகிலுள்ள கிராம மக்கள் பங்குபெறும் இந்த திருவிழா தேரோட்டத்துடன் நிறைவு பெறுகிறது.

தலைவன் தலைவி படத்திற்காக குறிஞ்சி பாடிய பாடலை கேட்டீர்கள். மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு, நிலக்கரி நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. நிலக்கரி நிறுவனத்தில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி பிரிவில் எலக்ட்ரிக்கல் 221, சிவில் 178, மெக்கானிக்கல் 145, சிஸ்டம் 43, எலக்ட்ரானிக்ஸ் 38, இண்டஸ்ட்ரியல் 20, புவியியல் 15 என மொத்தம் 660 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி பிஇ பிடெக். வயது வரம்பு 30/4/2026 என்று உள்ளபடி 18 முதல் 30 வயது வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முகத் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் 1160 ரூபாய். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 11ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு COALIndia.in என்ற இணையதள முகவரியை பார்க்கலாம். நகர்வுலா நிகழ்ச்சியில் விளாத்திக்குளம் என்ற நகரைத்தான் நாம் ஒளிவுலா வந்து கொண்டிருக்கிறோம். விளாத்திக்குளத்தில் நடைபெறும் விழாக்களில் புகழ்பெற்ற ரேக்லா பந்தயம் நடத்தப்படுகிறது. இந்த ரேக்லா என்று அழைக்கப்படும் மாட்டு வண்டி பந்தயத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து மக்கள் தங்கள் பயிற்சி பெற்ற காளைகளுடன் பங்கேற்பார்கள்.

விளாத்தி குல மக்களின் முதன்மை தொழில் விவசாயம் மட்டுமே. மழைப்பொழிவை மட்டுமே நம்பியுள்ள வானம் பார்த்த பூமிதான் இந்த விளாத்தி குலம். பருவமழை காலங்களில் பருத்தி மற்றும் மிளகாய், சோளம் ஆகியவை அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. இப்பகுதியில் விளங்கும் மிளகாய் வத்தல் புகழ்பெற்றது. வறண்ட காலங்களில் நிலங்களில் உள்ள சீமை கருவேலை மரங்களை வெட்டி கறி தயாரித்து விற்கும் தொழிலும் நடந்து வருகிறது. கடற்கரையோர கிராமங்களில் மீன்பிடி தொழிலும் நடந்து வருகிறது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது நகர் உலா.
1: காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். இந்தியா மியான்மர் நாடுகளுக்கு இடையிலான வரலாற்று மற்றும் நாகரிக ரீதியிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஹாங் ஹிலாங்கை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் சந்தித்து பேசவுள்ளார். சமச்சீரான உர பயன்பாடு, வானிலை தொடர்பான தகவல்களை விவசாயிகளுக்கு உற்ற நேரத்தில் அறிவித்தல் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட கேத் பச்சாவோ திட்டத்தை மத்திய பிரதேச மாநிலத்தில் இன்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தொடக்கி வைக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று திருச்சிக்கு செல்லவுள்ளார். அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் திரு ஷி வி சண்முகம் தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததால் காலியாக உள்ள ஒரு இடம் உட்பட நாடு முழுவதும் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. இதற்கான தேர்தல் இம்மாதம் 18ஆம் தேதி நடைபெறும். வாக்கு எண்ணிக்கையும் அன்றைய தினமே நடைபெறும். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்வதற்கான ஒருங்கிணைந்த மேல்நிலை தேர்வு இம்மாதம் 28ஆம் தேதி நடைபெறும் என்று புதுச்சேரி தேர்வு ஆணையம் அறிவித்துள்ளது. மேலும் இதற்கான நுழைவுச் சீட்டுகளை பதிவிறக்கம் செய்வதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனையொட்டிய தெற்கு கேரளம் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 8:02. தகவல் தளம் தினந்தோறும் புது புது தகவல்களை நமக்கு தருகிறது நமது புதுச்சேரி வானொலியின் தகவல் தளம் நிகழ்ச்சி. இன்று நாம் வெப்பாலை என்ற மரத்தை பற்றிய அரிய தகவல்களை தான் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். வெப்பாலை என்பது ஒரு பூ பூக்கும் தாவரமாகும். ரைட்டியா என்ற பேரினத்தை சார்ந்த இந்த வெப்பாலை மரமானது இந்தியா, தெற்காசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வறண்ட மற்றும் ஈரப்பதமான பகுதிகளில் வளரக்கூடியது. இந்த வெப்பாலை தமிழகத்தின் பாலை என்று அழைக்கப்பட்ட 5 நிலைகளில் ஒன்றான பாலை நிலத்திற்கு பெயர் தந்தது இந்த வெப்பாலை மரமாகும். வெப்பாலை, பாலை, நிலப்பாலை, வர்சம், குடசம், நிலமாலை என்றும் இது அழைக்கப்படுகிறது. தொடர்ந்து கேட்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: ராயன் படத்திற்காக ஏஆர் ரஹ்மான் தனுஷ் பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: தகவல் தளம் நிகழ்ச்சியில் வெப்பாலை என்ற மரத்தை பற்றிய அரிய தகவல்களை தான் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். வெப்பாலை மரமானது கடுமையான கோடை காலத்தில் கூட தளிரும் மலருமாக பூத்துக்குலுங்கும். யானைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ள இந்த மரத்தின் பட்டைகளை கிழித்து நீரை உறிஞ்சும். பட்டை உரிக்கப்பட்ட மரம் தந்தத்தைப் போல் வெண்மையாக காணப்படுவதால் தந்தப்பாலை என்ற பெயரும் இந்த வெப்பாலை மரத்திற்கு உண்டு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வேலைவாய்ப்பு செய்தி. தேசிய அலுமினிய நிறுவனத்தில் 268 டெக்னீஷியன் காலியிடங்கள் உள்ளன. ஆபரேட்டர் 115, டெக்னீஷியன் அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ட்ருமெண்டேஷன் ஃபிட்டர் பிரிவில் 93, மைனிங் பிரிவில் 21, ஃபோர்மேன் பிரிவில் 11 உட்பட 268 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வித் தகுதி 10ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ, பிஎஸ்சி படித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 40 வயது வரை. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். கட்டணம் ₹100. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 10ஆம் தேதி ஆகும். மேலும் விவரங்களுக்கு MUDIRA.NALCOI.India.CO.IN என்ற இணையதள முகவரியை பார்க்கவும்.

0: Ahmedabad. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 8:30. தொடர்ந்து கேட்கலாம் தகவல் தளம். நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் வெப்பாலை என்ற அரிய மரம் பற்றிய தகவல்களை தான் தெரிந்து கொண்டிருக்கிறோம். வெப்பாலை ஆயுர்வேத மருத்துவம் உள்ளிட்ட மரபார்ந்த மருத்துவ முறைகளில் ஸ்வேத குட்ஜா என்றும் இதன் விதைகள் இந்திரயானவா என்றும் அழைக்கப்படுகிறது. சித்த மருத்துவத்தில் வெப்பாலை இலைகளை அடிப்படையாக கொண்டு வெப்பாலை தைலம் தயாரிக்கப்படுகிறது. அது தோல் நோய்க்கு மருந்தாகவும் பயன்படுகிறது. இம்மரத்தின் விதைகள், பட்டைகள் போன்றவை உடலில் ஏற்படக்கூடிய காயம், வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், வயிற்றுவலி, புழுத்தொல்லை, காய்ச்சல், மூட்டுவலி போன்ற நோய்களுக்கு மருந்தாக பயன்படுவதாக சித்த மருத்துவர்கள் அறிவிக்கிறார்கள்.
3: அன்பான தம்பிகளே, அண்ணன்களே, வெட்டியாக இப்போது ஊரை சுற்றி கொண்டிருக்கும் என் அருமை சல்லி பசங்களே, ஆணும் பெண்ணும் சரிசமம்னு சொல்ற இந்த பூமியில நம்ம ஆம்பள சமுதாயத்துக்கு ஒரு சரியான நியாயம் இன்னும் கிடைக்கல. அதனால இப்ப உங்களுக்காக நானே ஒத்தியா சப்போர்ட் பண்ணி

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தகவல் தளம் நிகழ்ச்சியில் வெப்பாலை மரத்தின் பயன்பாடுகளை பற்றித்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வெப்பாலையின் பூக்கள், இலைகள், காய்கள், விதைகள், வேர்கள் போன்றவை மருத்துவ பயன்பாட்டில் உள்ளது. அதை பயன்படுத்தும் போது மருத்துவரின் ஆலோசனைப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் சாயம் போன்ற தேவைகளுக்காக காடுகளில் இந்த வெப்பாலை மரம் வளர்க்கப்படுகிறது. நீலம் மற்றும் அவுரி போன்ற சாயங்களை உற்பத்தி செய்ய 1 கிலோ சாயத்தை தயாரிக்க சுமார் 100 முதல் வெப்பாலை இலைகள் தேவைப்படுவதாக தெரிகிறது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்றைய தகவல் தலைமை கோஷ்டியில் வெப்பாலை பற்றிய அரிய தகவல்களை தான் நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். வெப்பாலை இலைகள் கால்நடைகளுக்கு தீவனமாகவும் பயன்படுகிறது. வயல்வெளிகளில் பயிர்களுக்கு தழைச்சத்தை கொடுக்க மண்ணில் உரமாகவும் பயன்படுகிறது. திருப்பாலைத்துறை எனும் திருத்தலத்தில் தலமரமாக விளங்குவதும் இந்த வெப்பாலை மரம்தான்.

வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வானொலி காதோடு கானம் பாடும் காற்றின் மொழி, உணர்வோடு உறவாடும் அலைவரிசை தோழி, வாழ்வை வண்ணமயமாக்கும் வசந்த பூங்காற்று.

0: மக்களின் மனம் கவர்ந்த ஆகாஷ்வாணிக்கு வயது 90. தனது 90 ஆண்டுகால பயணத்தில் படித்தவர் முதல் பாமரர் வரை, கிராமப்புறம் தொடங்கி நகர்ப்புறம் வரை அனைவரும் ரசிக்கும் வகையில் நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இசை நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல, நாட்டு நடப்புகள், பன்னாட்டு செய்திகள், அரசின் நலத்திட்டங்கள், கலை, இலக்கியம், அறிவியல், ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகளை ஆகாஷ்வாணியில் கேட்டு ரசிக்கலாம். நேரலையில் கருத்து பரிமாற்றமும் இங்குண்டு. குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள் என அனைவருக்குமான நிகழ்ச்சிகள் அலைவரிசையில் வலம் வரும். தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப புதிய பரிமாணத்தில் ஆகாஷ்வாணி என்றும் மக்கள் மனதில். வானொலி குறித்த தங்கள் இனிய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் நமது நேயர்கள்.
1: என் பெயர் ராஜம்மா. ரேடியோனா நாங்கள் வந்து ரொம்ப விரும்பி கேட்கறதுமா. அந்த காலத்தில் ரேடியோ இல்லைன்னா எதுவுமே கிடையாது. இப்போ டிவி அது இது, சினிமா கூட அப்போ அதிகமாக யாரும் போகமாட்டாங்க. ஆனால் ரேடியோ தான் எல்லாமே, அதில் தான் கேட்கறது, அதில் தான் எல்லாமே வர்றது. பாட்டு, சமையல் குறிப்பு எல்லாமே அதில் தான் வரும். இந்த ரேடியோ அந்த காலத்தில் நிறைய பேர் வீட்டில் இருக்காது. அது வாங்கிறதுக்கு கூட எல்லாராலையும் முடியாது. ஆனால் யாராவது ஒரு வீட்டில் இருக்கும், அதை வச்சு எல்லாருமே கேட்பாங்க. பெரிய டிவி பெட்டி மாதிரி இருக்கும் ரேடியோ. எங்கள் வீட்டிலலாம் இருந்துச்சு அந்த பெட்டி. முன்னால் தான் எல்லாரும் உட்காந்து, கூடி உட்காந்து எல்லாருமே பாட்டு கேட்குறது எல்லாமே அதை தான் கேட்பாங்க. அப்போ காலத்தில் போடுவாங்க புது வெள்ளம், ஒளிச்சித்திரம், சமையல், இந்த மாதிரி எல்லாமே போடுவாங்க. புது வெள்ளத்தில் தான் புது புது பாட்டாக போடுவாங்க. ஆனால் அப்போ எல்லாரும் நினைப்பாங்க, அந்த பெட்டிக்குள்ளேருந்து யார் பேசுகிறா, அவங்க எப்படி உள்ளே போனாங்க, எங்கேருந்து இந்த பேச்சு வருது, எப்படி இப்படிலாம் வரும், அப்படிலாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க. யார் போய் உள்ளே உட்காந்து இது பேசுகிறான்னு கூட கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு அறியாத காலங்கள் அப்போ அப்படி இருந்துச்சு. அப்போ இந்த ரேடியோவுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம், இப்போவும் இருக்குது, ஆனால் அப்போ அவ்வளோ ஒரு முக்கியத்துவம். இப்போ நிறைய குடித்தனங்கள் இருக்கிற இடத்துல நிறைய பேர் வீட்டில் இருக்காது, அந்த ரேடியோ நடுவில் கொண்டு வைப்பாங்க. எந்த பாகுபாடும் பார்க்காம எல்லாரும் கேட்கட்டும்னு நடுவில் வச்சுருப்பாங்க. வச்சு எல்லாரும் உட்காந்து அதை கேட்பாங்க. ஒரு போர் நடந்தாலும் சரி, ஒரு எலெக்ஷன் வந்தாலும் சரி, எல்லாமே அதை வச்சு தான் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு காலம். ஆனால் அந்த ரேடியோவுக்கும் லைசன்ஸ் கூட உண்டு. லைசன்ஸ் இல்லைன்னா அந்த ரேடியோவை வீட்டிலேருந்து எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் கூட இருந்துச்சு. லைசன்ஸ் இருக்கணும். அப்புறம் கரண்ட்ல கூட ஓடாது, பேட்டரி தான் இந்த ரேடியோவுக்கு. இன்னும் நிறைய மலைவாழ் கிராமங்களில் இந்த ரேடியோ தான் அவங்களுக்கு. இந்த ரேடியோ வச்சு அவங்க இன்னமும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ரேடியோ புகழ் அதிகமாகிக்கிட்டு தான் போகுதே தவிர குறையலானோம்.
2: என் பேர் ஸ்டெல்லா. நான் தூத்துக்குடி மூணாவது பகுதியிலிருந்து பேசுகிறேன். ஆல் இண்டியா ரேடியோ வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து அது ஒரு பழக்கப்பட்ட ஒன்று. நான் ரொம்ப சின்ன வயசுல வந்து எங்கள் தாத்தா வந்து அந்த வானொலி பெட்டி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு முதல் அனுபவங்கிறது ஒரு பெரிய தலைவர், மக்கள் மனதில்

0: நீங்க இடம் பெற்ற தலைவருடைய மறைவு செய்தியை தான் அப்போ வந்து வானொலி மூலமா தெரிஞ்சோம். அந்த காலகட்டத்தில எல்லாம் வந்து அந்த ஒரு தெருவே வந்து அந்த ஒரு வானொலி பெட்டி முன்னாடி தான் உட்கார்ந்துருப்பாங்க. அதுல இருந்தே நான் வந்து எனக்கு இந்த ஆல் இண்டியா ரேடியோ இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நாளடைவுல வந்து அதுல வந்து பெண்கள் நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் வந்து டாக்டர் நிகழ்ச்சிகள்லாம் உண்டு. அது எல்லாமே பிரயோஜனமா இருக்கும். குழந்தைகள் நிகழ்ச்சி வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நியூஸ் வந்து காலையில நியூஸ் ரெண்டு தடவை நான் கேட்பேன். மற்றபடி வந்து எண்ணுயிர் தோழின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதுல வந்து பிசினஸ்ல ஜெயிச்ச பெண்களுடைய இதை பத்தி சொல்லுவாங்க. அது ரொம்ப வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ சமீபத்துல கூட ஒரு ப்ரோக்ராம்ல வந்து நான் கலந்துக்கிட்டேன். என்னோட குரலே நான் கேட்டு என்னுடைய விருப்ப பாடலை நான் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ வரைக்குமே வந்து நல்லா செயல்பட்டு வர்ற, எவ்வளவுதான் வந்து டெக்னாலஜி வளர்ந்தாலுமே வந்து ஆல் இண்டியா ரேடியோ வந்து பொதுமக்கள் மத்தியில அதோடைய இதை தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. 90 வருடத்துக்கு மேலாக செயல்பட்டு வரும் இந்த ஆல் இண்டியா ரேடியோவுக்கு எனது வாழ்த்துக்கள்.
1: தூத்துக்குடியிலிருந்து திலகவதி. வானொலி மின்காந்த அலைகளை பயன்படுத்தி தகவல்கள், இசை, செய்தி என எல்லாவற்றையும் உடனே வழங்கக்கூடிய முக்கியமான தகவல் தொடர்பு சாதனம்னே சொல்லலாம். மின்சாரம் இல்லாமலேயே பேட்டரி மூலம் இயங்கக்கூடியதுதான் இந்த வானொலி. எல்லா தரப்பு மக்களையும் சென்றடையக்கூடியது. தொலைக்காட்சிக்கு முன்பே மக்கள் மனதில் அதிகம் இடம் பிடித்தது வானொலினே சொல்லலாம். நாட்டு நடப்பின செய்திகள் வழியாக தெரிந்து கொள்ள முடிந்தது. பலவிதமான பாடல்களை என் குழந்தை பருவம் முதலே தெரிந்து கொள்ளவும் பாடுவதற்கும் உதவியது இந்த வானொலி. வானொலி தான் சினிமாவையும் ஒளிச்சித்திரம் அப்படின்ற பெயர்ல ஒளிபரப்பியது. எங்கள் வீட்டில் 1989ல தான் தொலைக்காட்சி வாங்கிய நேரம். அதற்கு முன்பாகவே ஞாயிற்றுக்கிழமை 3:30 மணிக்கு நாடகம் கேட்ட பழக்கம் உண்டு. அன்று தொடங்கியது தான் இலக்கிய பயணம். செய்திகள் அதிகம் கேட்டிருக்கிறேன். செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண சுவாமி என்ற ஒரு விதமான சத்தத்தோடு துவங்குவதை நினைக்கும் போது ஒரு அலாதியான உணர்வு ஏற்படுகின்றது. காலையில் தென்கட்சி கோ சுவாமிநாதனின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில் அவரது குரல் ஒரு தனித்துவமான பேச்சு நடை கொண்டிருந்தது. வானொலினா பாடல் கேட்பது மட்டுமல்ல, உலகம் முழுக்க உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கவும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களின் வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவும் வானொலி இருக்குன்னு சொல்லலாம். திரைப்படம் சம்பந்தமான எல்லா தகவல்களையும் கேட்டிருக்கோம். சாலை போக்குவரத்தின் நிலை, அன்றாடம் செய்திகள் என வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் ஒளிபரப்பியிருக்காங்க வானொலியில. தற்போது தூத்துக்குடி வானொலி லைவ் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க. போன் செய்து நேயர்களிடம் பாட்டு கேட்பது, ஒரு தலைப்பு கொடுத்து பேச வைக்கிறது என நிகழ்ச்சியினை நடத்தி வர்றாங்க. முதல்ல ஸ்டேஜ் ஃபியரை குறைக்கிறதுக்கு இது ஒரு வழிவகுக்குன்னு சொல்லலாம். அதற்கு மேலாக அவர்களிடம் உள்ள டேலண்ட், அவங்க கிட்ட என்ன விதமான தகுதி இருக்கு அப்படிங்கிறத கண்டறிந்து அதனை வளர்ப்பதற்கும் இந்த நிகழ்ச்சி உதவியா இருக்குன்னு சொல்லலாம். குட்டீஸ் கார்னர் என்ற நிகழ்ச்சி ஒன்று மிகப்பெரிய சிறப்போடு இருக்குன்னு சொல்லலாம். குழந்தைகளின் மழலை மொழிகளை கேட்பதற்கு இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு பயனுடையதா இருக்குன்னே சொல்லலாம். அந்த ப்ரோக்ராம்ல முழுக்க முழுக்க குழந்தைகளுடைய மழலை மொழி மிகவும் அருமையா இருக்கு. சின்ன குழந்தைகள் ரைம் சொல்ற அழகு, அதனால் ஏற்படக்கூடிய உணர்வு சொல்லவே முடியாது. கதை சொல்வது, பாடல் பாடுவது, சில கேள்விகளை தொகுப்பாளர்கள் கேட்க குழந்தைகளுக்கே உரிய பாணியில் பதில் சொல்வது என கேட்க கேட்க மிக அருமையாக இருக்கும் அந்த நிகழ்ச்சி. தூத்துக்குடி வானொலியில பாவையர் பார்வைன்னு ஒரு நேரலை நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதுல பெண்கள் எல்லாம் கலந்துகிட்டு பேசுறது அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும்னே சொல்லலாம். இல்லத்தரசிகளுக்கு அவங்களோட எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இந்த வானொலி நிகழ்ச்சி அமைகிறதுன்னு சொல்லலாம். இது பெண்களுக்கு பயம், தாழ்வு, மனப்பான்மைன்னு எல்லாத்தையும் நீக்கி துணிவினை பெற செய்கிறது. இந்த அளவில் பெருமை கொண்ட நம் தூத்துக்குடி வானொலி இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் நான் 3 முறை பேசியிருக்கிறேன். இப்படிப்பட்ட வானொலி நிகழ்ச்சி பல்விதமான தரப்பினருக்கு, அதைவிட குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒளிபரச் செய்வதற்கு உதவுகிறது என்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி.

இன்று உலக பெற்றோர் தினம். குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் மட்டுமன்றி பெற்றோர்களுக்கான நிகழ்ச்சிகளையும் வழங்கி வருகிறது ஆகாஷ்வாணி. குழந்தை வளர்ப்பு, குழந்தைகளின் உடல் நலன், மனநலம் சார்ந்த நிகழ்ச்சிகள் பெற்றோருக்கு பயனளிக்கும். பெற்றோருக்கு ஆலோசனை வழங்கும் நல்ல நண்பன் ஆகாஷ்.

0: என் பேர் மைத்திலி. நான் தூத்துக்குள்ள இருக்கேன். ஒரு அழகான குடும்ப தலைவி. எனக்கும் ரேடியோக்குமான சொந்தம் அப்படின்னா 5 வயசு இருக்கும் போதுலேருந்து இருக்கு. என் தாத்தா வீட்டில் இருக்கும் போதே அதை கேட்டுட்டு இருக்கேன். எப்படி அப்படின்னா, அப்போல்லாம் உட்காந்து எல்லாரும் கேட்பாங்க, என்னடா கேட்குறாங்க அப்படின்னு நானும் கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்புறம் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் தான் இது ரேடியான்னு தெரியும். அந்த கம்பிக்குள்ளேருந்து எப்படி இருக்கு, எப்படி இதெல்லாம் பாடுது அப்படின்னு நாங்கள் கேட்போம். அப்புறம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறப்பெல்லாம் இங்கிலீஷில் நியூஸ் வாசிப்பாங்கல்ல, அதெல்லாம் எப்படா வாசிப்பாங்க அப்படின்லாம், இப்படிலாம் வாசிக்க முடியுமா அப்படிலாம் யோசிப்போம் நாங்கள். அப்புறம் அந்த காலையில் அப்போ ரொம்ப சின்ன வயசில் இருக்கிறப்ப எல்லாமே இயேசுவே அப்படின்னு அந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது சாமி பாட்டா என்னன்னே தெரியாமல் நாங்கள்லாம் கும்பலாக சேர்ந்து பாடிட்டு ஆடிட்டு ஓடிக்கிட்டே இருப்போம். அப்புறம் நாடகம், தொடர்கதை அப்படின்னு ராத்திரில பேசுவாங்க பாருங்கள், அதை அப்படியே ட்விஸ்ட் வச்சு அழகாக பேசுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அப்புறம் விடுகதெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து என்ன பிடிக்கும் அப்படின்னா ஒளிச்சித்திரம் ரொம்ப பிடிக்கும்.
1: என் பேர் மரியலிபியால். நான் வானொலியை வந்து முதன் முதல்ல கேட்டது எனக்கு தெரிஞ்ச வகையில் பஸ்ஸில் நான் போகிறப்போ, பயணம் செய்கிறப்போ, காலேஜுக்கு போயிட்டு வர்றப்போ, இந்த மாதிரியான நேரத்தில் தான் நான் ரேடியோ கேட்டிருக்கிறேன். அதில் எஃப்எம்ல பாட்டு கேட்குறது, அது மட்டும் இல்லை நிறைய இன்டர்வியூஸ் அந்த மாதிரி நடத்துறதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அதன் மூலமாக தான் எனக்கு பழக்கப்பட்டது. அதுக்கப்புறமா எனக்கு வந்து அது பிடிச்சு போய் அதுக்கப்புறம் நான் ஆப்பில் டவுன்லோட் பண்ணி அதன் மூலமாக கேட்க பழகினேன். அது மட்டும் இல்லாமல் அதில் வர நிகழ்ச்சிகள் எல்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதில் குறிப்பிட்ட வகையில் எனக்கு மகளிருக்கான நிகழ்ச்சிகள் மற்றும் அதில் வர்ற சிந்தனைகள் அது எல்லாமே எனக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருந்தது. எனக்கு பாட்டு கேட்குறது பிடிக்குங்கிறனால சில பாடல்கள் வந்து அதில் கேட்டிருக்கிறேன். பஸ்ஸில் போகிறப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு எனக்கு வந்து அது ஒரு பயனுள்ளதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகளையும் நான் கேட்டிருக்கிறேன். அது வந்து எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நிறைய புதிய தகவல்களை தெரிஞ்சுக்க அது உதவுச்சு. இந்த மாதிரி நிறைய வகையில் நான் ரேடியோ எஃப்எம் வந்து கேட்டதுனால எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொள்கிறதுக்கு இது ஒரு கருவியாக எனக்கு பயன்பட்டது. இப்படி பல வகையில் எனக்கு வானொலி வந்து ஒரு பயனுள்ள ஒரு கருவியாக இருந்திருக்குது. அதன் மூலமாக நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கொண்டேன். நிறைய செய்திகளை, இந்த மாதிரி அடிக்கடி நடக்கிற நிகழ்வுகளை உடனே உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு பல வகையில் அது வந்து எனக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குது.
2: வண்ணங்களுக்கு எண்ணங்கள் கொடுத்தாய், உருவம் தெரியாது உணர்வுகளில் பதிந்தாய், வசந்த தூரலாய் வாசல் தேடி வந்தாய், காற்றோடு கை குலுக்கி காதோடு பேசினாய், உலக விஷயங்களை உரக்க பேசி உயிர்ப்புடன் இருக்கிறாய், எட்டு திக்கும் நடக்கும் நிகழ்வுகளை எத்திக்கும் கொண்டு சேர்க்கிறாய், இசையும் கவிதையுமாய் கதையும் இலக்கியமுமாய் எளிய நடையில் நேயர்கள் நெஞ்சத்தை கொள்ளை கொள்ளும் நீ வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம். வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஏ கிருஷ்ணவேணி, அமைப்பு ஆர் தியாகராஜன், படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. டாக்டர் பிரபஞ்சம் எஸ் சீதாராம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். வி.வி. ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர். குமார் அவர்கள் மிருதங்கம். சலமேல திருவொற்றியூர் தியாக ஐயர் இயற்றிய தர்பார் ராகவர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஆதிதாளம்.

நேரம் 9:29. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் பிரபஞ்சம் எஸ் சீதாராம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து பாஹிமாம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஜனரஞ்சனி ராகம் ஆதிதாளத்தில் ராமசாமி சிவன் கிருதி

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் பிரபஞ்சம் எஸ் சீதாராம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 10 மணி.
2: தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். 5 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஹாங் ஹிலாங் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி, குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து பேசவுள்ளார். முன்னதாக அவர் நேற்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலை சந்தித்தார்.

0: மேற்கு வங்க மாநிலத்தில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. புதிதாக 35 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். அம்மாநில தலைமைச் செயலகத்தில் இன்று காலை 11 மணியளவில் நடைபெறவுள்ள விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணமும் இரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான திரு ஜோசப் விஜய் இன்று திருச்சிக்கு செல்லவுள்ளார். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு விஜய் பின்பு திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்வதற்கான ஒருங்கிணைந்த மேல்நிலை தேர்வு இம்மாதம் 28 தேதி நடைபெறும் என்று புதுச்சேரி தேர்வு ஆணையம் அறிவித்துள்ளது. மேலும் இதற்கான நுழைவுச் சீட்டுகளை பதிவிறக்கம் செய்வதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி குஜராத் டைட்டன்ஸ் அணியை வீழ்த்தி பட்டத்தை வென்றது. முதலில் பேட்டிங் செய்த குஜராத் டைட்டன்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி 18 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன் எடுத்து வெற்றி வாகை சூடியது. ஆட்ட நாயகனாக விராட் கோலி தேர்வு செய்யப்பட்டார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 10:20. இனி கேட்கலாம் கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக பாடலை விரும்பி கேட்ட நேயர் சென்னை அந்தோணிராஜ், உன்னை நான் சந்தித்தேன் படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது.

நேரம் இப்போது 10:07. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேயர்கள் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு மகிழ விரும்ப வேண்டுமென்றால் ஆகாஷவாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் உங்களுக்கு பிடித்த பாடலை பதிவிடுங்கள், கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இதய வீணை படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியன்.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக லப்பர் பந்து படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் பொன்னியம்மன் மேடு, வன்னை கணேசன், சுகன்யா பரத் இவர்களின் விருப்பத்திற்காக ஒலிக்கிறது. நாமும் கேட்டு மகிழ்வோம். இது 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை.

நேரம் இப்போது 10:22 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக முந்தானை முடிச்சு படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் ராஜபாளையம் பிரபுவீரா.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வறுமை நிறம் சிகப்பு படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் மாதவரம் பால் பண்ணை சரஸ்வதி பத்மநாபன்.

0: 말이요.
1: ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே. இன்று பிற்பகல் 11:02 நேர் நேரம் நிகழ்ச்சியில் பெற்றோரை பேணுவோம் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவிடலாம். அழைக்க வேண்டிய எண் 2275240 மற்றொரு எண் 2275250. வெளியூர் நேர்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணையும் முன் இணைத்து அழைக்கலாம். பெற்றோரை பேணுவோம் என்ற தலைப்பில் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. நெறிப்படுத்துபவர் அனிதா அவர்கள். நேரம் இப்போது 10:37:40. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராணி சம்யுக்தா படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர்கள் தாராபுரம் துரைராஜ், பேபி அம்பிகா, இளவரசி சித்ரா, சுகந்தி மற்றும் பெங்களூர் குப்பநத்தம் ராம் பிரகாஷ் இவர்களின் விருப்பத்திற்காக ஒலிக்கிறது இந்த பாடல். நாமும் கேட்டு மகிழ்வோம்.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நேரமின்மை காரணமாக நம் நேயர்களுக்கு பாடல்கள் வழங்க இயலவில்லை. தூத்துக்குடி பாலசுப்ரமணியன், போலம்பட்டி தங்கவேல், நாச்சியார்பேட்டை அன்பழகன், கொள்ளிடம் காமராஜ், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி சாய்வெண்பா, நன்னிலம் நாராயணன், மணலிமாறன், வேதாரண்யம் நாலுவேதபதி ராஜதுரை, தலையாயிறு ராஜா முகமது, திருவாரூர் காட்டூர் சிவகுமார், சஞ்சய்குமார், சரண்குமார், தீப்தி, பண்ணைபுரம் மணிகண்டன், தெங்கு சதீஷ்கர், டத்ரெங்கு ஷீராமணிவர்மா, பார்சுமணிவர்மா, பூபேந்திரமணிவர்மா, லோகல்வர்மா, சேவூர் பாபு, பட்டாளம் அப்துல் ஜலீல், சென்னை சிவராமன், கிருஷ்ணகிரி

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன்ராஜ். மேற்காசியாவில் நிலவும் பதற்றம் காரணமாக எல்பிஜி விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள சவாலான சூழலினால் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான எல்பிஜி சிலிண்டரின் விலை முக்கிய பெருநகரங்களில் 42 ரூபாய் முதல் 53.50 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இருப்பினும் வீட்டு உபயோகத்திற்கான எல்பிஜி சிலிண்டரின் விலையில் மாற்றம் ஏதுமில்லை. நேபாள நாட்டின் ஆளும் கட்சியான ராஷ்டிரிய சுதந்திர கட்சியின் தலைவர் திரு ரபி லாமிச்சானி 5 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் அழைப்பின் பேரில் இந்தியா வரவுள்ள அவர் பல்வேறு தலைவர்களை சந்தித்து பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். ஆப்பிரிக்காவில் எபோலா நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு

0: உதவும் வகையில் இந்தியா வழங்கிய அவசரகால நோய் கண்டறியும் கருவிகள், சிகிச்சை மருந்துகள் மற்றும் மருத்துவப் பொருட்களுக்கு ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் சுகாதார அமைப்பான ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் நன்றி தெரிவித்துள்ளது. திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான திரு ஜோசப் விஜய் இன்று திருச்சிக்கு செல்லவுள்ளார். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு விஜய் பின்பு திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததால் காலியாக உள்ள ஒரு இடம் உட்பட நாடு முழுவதும் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. இதற்கான தேர்தல் இம்மாதம் 18ஆம் தேதி நடைபெறும். வாக்கு எண்ணிக்கையும் அன்றைய தினமே நடைபெறும். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் நேரம் 11:09. நேயர்களுக்கு அன்பான அழகான காலை வணக்கம். நம்மை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தி நம் விரல் பிடித்து நடைபழக சொல்லித்தந்து தங்களின் வியர்வையையும் இரத்தத்தையும் மூலதனமாக்கி நம்மை ஆளாக்கிய தெய்வங்கள் யாரு? வேற யாரு? நம்ம பெற்றோர்கள் தான். ஆனால் இன்று நம் ஓடுற எந்திர வாழ்க்கையில் அவங்கள கவனிக்க தவறுறோமா? இன்றைய நமது நேயர் நேரத்துடைய தலைப்புமே அதே தான். பெற்றோரை பேணுவோம், பெற்றோரை பேணி காப்போம் அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறோம். நேர்களே ரெடி ஆகிடுங்க. நீங்கள் டயல் பண்ண வேண்டிய ஃபோன் நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2275240, 2275250. ஸோ நீங்கள் ஒருவேளை வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற முன்குறியீட்டு என்ன முன் இணைத்து தொடர்பில் பேசலாம். இப்போ ஒரு நேர இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்
2: மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: எம் அபுசாலி, தாண்டவ மூச்சிக்கு போ.
1: ஆ சொல்லுங்க அபுசாலி சார்.
2: இன்றைய காலகட்டத்தில் மேடம் பெற்றவர்கள் வந்து கேள்விக்குறியா தான் இருக்கு மேடம். நம்மள 10 மாதம் சுமந்து பெற்ற இடத்த தாய் தந்தையை புறக்கணிக்கிறாங்க மேடம். வீட்டுல அன்னை இல்லைன்ற பேரை போட்டு முதியோர் இல்லத்துல தள்ளி விட்டுறாங்க மேடம். அது மனசு கண்ணீர் மறுக்க தான் நான் பேசுறேன் மேடம். என்னுடைய தாய் தந்தை நான் இறுதி கட்ட வரைக்கும் கடமை செஞ்சேன் மேடம். எங்களை விட்டு எங்க அன்னை வந்து 2017, தந்தையார் வந்து 2020 மறந்துட்டாங்க மேடம். இருந்தாலும் அது மாரி நிலைமை யாருக்கும் வரக்கூடாது மேடம். இனி வர காலங்களில் வந்து பெற்றோர்கள் நம்ம பேணி காக்கணும். நம்மள ஒரு நல்ல நிலை காலாக்கி அவங்க வந்து கடைசி வரைக்கும் இறந்த பிறகு தடை போடலா இறுதி கடமையில செய்வாங்க, அதை செய்யக்கூடாது மேடம். உயிரோட அவங்களுக்கு வந்து நம்ம என்னென்ன பராமரிக்கணுமோ அதை செய்யணும்.
1: நிச்சயமா வாழும் போதே அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை செய்யணும். இறந்துட்ட பிறகு சடங்குன்ற பேர்லயோ இல்ல வந்து அவங்களை கொண்டாடுறோன்ற பேர்ல வேற எந்த விஷயங்களும் செய்ய வேணாம்னு சொல்றீங்க.
2: நினை நாள் போதும் அந்த கட்டோட்டெல்லாம் வச்சு செய்யறாங்க, தடைப்படம் வேடி வான வேடிக்கைலாம் செய்யறாங்க, அது எதுக்கு மேடம் அந்த இதெல்லாம் செய்யணும்? அவர்கள் வந்து அன்னையின் பேர்ல மரக்கன்று வைக்கணும்ன்ற அதை நம்ம கட்டாயமா அனைவரும் செய்யணும் மேடம். இதை செஞ்சலாம் ஞாபகமா இருக்கும், நம்ம நாட்டுக்கும் ஒரு நல் வழிகாட்டியா இருக்கும் மேடம்.
1: நன்றி சார். நிச்சயமா இணைப்புல வந்து உங்களுடைய தகவல்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.
2: மிக்க நன்றி.
1: நன்றி சார். நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
3: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேடம்.
1: சந்திரசேகர் வாங்க சொல்லுங்க, உங்களுடைய தலைப்புல ஒட்டி உங்களோட கருத்தை.
3: ஆமா மேம், பெற்றோர்கள் அப்படிங்கிறவங்க நடமாடும் தெய்வம். அவர்களை பேணி பாதுகாக்கிறது ஒவ்வொரு இளைஞனுடைய கடமை இல்லைங்களா? இப்போ பெற்றோர்கள் சின்ன வயசுல குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்களை செஞ்சாங்களோ, பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து அவர்களுடைய மூப்பு முதிய வயதுல பாத்துக்கணும். இப்ப பெற்றோர்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகிறது, அவங்களுக்கு மருந்து தீந்துருச்சு அப்படின்னா மருந்து வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான செயல்பாடுகளை ஈடுபடணும். அதே மாதிரி பெற்றோர்களுக்கு ஒரு சில கனவுகள் அப்படிங்கறது இருக்கும் மேம். உதாரணத்துக்கு அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகணும் தங்கணும்னு ஆசை இருக்கும். அப்புறமா கோவில்களுக்கு அதிகமா போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். சின்ன வயசுல சில விஷயங்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது மேம், அதை இப்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்.

0: அப்படின்ட்டு நான் ஆசை இருக்கும். உதாரணத்துக்கு வண்டி கார் எல்லாம் வாங்கியிருக்க மாட்டாங்க, அவங்க கார்ல போகணும்னு ஆசைப்படுவாங்க. குட்டி குட்டி சின்ன சின்ன ஆசைகள் அதெல்லாமே நம்ம வந்து ஈடுபடுத்தி கொடுக்கற மாதிரி பார்க்கணும்,
1: நிறைவேற்றணும்.
0: அதே மாதிரி அடிப்படை தேவைகள் அப்படிங்கறது இருக்கு, அதாவது உணவு உடை இருப்பிடம். இது தங்கத்தடையின்றி பெற்றோர்களுக்கு இறுதி நாள் வரைக்கும், அவங்க வாழ கடைசி நாள் வரைக்கும் கிடைக்கிற மாதிரி பாத்துக்கணும். அவர்களை ஒருபோதும் இழி சொற்கள் சொல்லி இடிச்சு காமிக்க கூடாது. அவர்களுக்கு வயது மூப்பு ஆகும் அப்படிங்கும் பொழுது ஆப்வியஸ்லி தள்ளாமை அப்படிங்கறது வரும். அவங்கள பாரமா பார்த்து சில பிள்ளைகள் அவங்கள முதியோர் இல்லத்துல சேர்த்துருவாங்க. அது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், பிள்ளைகள் இல்லைன்னா பெற்றோர்களே தாங்களே முதியவர்களே அவர்களை காப்பாத்துக்கு போய் பாத்துக்குவாங்க. ஆனா கண் கூட தன்னுடைய பிள்ளைகள் இருக்கும் பொழுது அவங்களை காப்பகத்துக்கு சென்று போய் பாரு அப்படிங்கும் பொழுது எவ்வளவு ஒரு வேதனை. சின்ன வயசுல யோசிச்சு பாருங்க, பிள்ளைகளை இது மாதிரி காப்பகத்துல விட்டாங்கன்னா பிள்ளைகள் நம்ம இப்படி இவ்வளவு தூரம் வளர்ந்து பேர் சொல்லும் பிள்ளைகளா வந்திருக்க முடியுமா? இல்ல. அதே மாதிரி சின்ன வயசுல நம்மள பார்த்து பார்த்து கேட்பாங்க. உதாரணத்துக்கு சாப்பிட்டியா, எப்ப வரப்பா, என்ன பண்ற, உடம்பு நல்லா இருக்கா, என்ன ஏதுன்னு கொஞ்சம் முகம் நமக்கு மாறி இருந்தாலும் சோர்வு அடைந்திருந்தாலும் கூட நம்மள பார்த்து கேட்பாங்க. அதே மாதிரி எவ்வளவு பிள்ளைகள் நம்ம ஆபீஸ்க்கு போறோம், அங்கேருந்து கால் பண்ணி சாப்பிட்டியா பண்ணியா, மெடிசின்ஸ் எல்லாம் இருக்கா, கரெக்டா போட்டுக்கியா அப்படின்னு பண்றோம். நேரம் இல்ல அப்படின்னு சொல்றோம் மேம், அதே நேரத்தை தான் அவங்களும் வச்சிருந்தாங்க. அந்த அன்பு அப்படிங்கறத காமிக்கக்கூடிய விஷயம் எல்லாம் பாருங்களேன், என்கிட்ட நேரம் இல்லைன்னு என்னைக்காவது அவங்க புறக்கணிச்சிருக்கிறாங்களா? இல்ல. அப்படிங்கும் போது உணர்வு பூர்வமாக சில விஷயங்கள் அவங்க நமக்காக செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற அங்கீகாரத்தை நம்ம உணர்ந்து அவங்களை பாதுகாக்கணும். நிறைவாக சில பிள்ளைகள் பெற்றோர்களை பராமரிக்கிறது அப்படிங்கறது கிடையாது. காரணம் அவர்களுக்கு அந்த பினான்சியலா நான் சவுண்டா இல்ல, எங்களுக்கே குடும்பம் நடத்தாத போது அவங்களை எப்படி நாங்க பாதுகாக்கிறது? சில தவறான விஷயங்கள் மேற்கொள்றாங்க. உதாரணத்துக்கு அவங்கள தனியா அப்படியே பரிதவிக்க விடுறது, அவங்களை முதியோர் இல்லத்துல போய் சேர்க்கறது. யோசிக்கணும், இன்றைய இளையோர்கள் இளைய தலைமுறையினர்கள், நாளைக்கு நீங்களும் ஒரு பிள்ளை பெக்க போறீங்க, அந்த பிள்ளைகளும் வளரும், அப்ப நீங்க வயதான நபரா மாறுவீங்க. நீங்க செய்யக்கூடிய அதே செயல் உங்க பிள்ளைகள் உங்களுக்கு செஞ்சீங்கன்னா செஞ்சாங்கன்னா அது மாதிரி உங்களால பொறுத்து கொள்ள முடியுமா அப்படிங்கறத ஒரு கணம் யோசிச்சு அவங்க சிறப்பாக தங்களுடைய பெற்றோர்களை பராமரிச்சு பேணி பாதுகாத்தாங்க அப்படின்னா நிச்சயம் இந்த உலகத்துல முதியோர் இல்லம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாத உருவாகும். அதுதான் நம்மளுடைய கோலாக இருக்கணும். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லா முதியோர்களும் அங்க பரிதவிக்கிறாங்க, கண்ணில தண்ணி விடுறாங்க, அவங்களுடைய பர்த்டே அவங்களுக்கு சுபகாரியங்கள் ஒண்ணு கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை நடக்கிறது. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பரிசாக கொடுத்திருக்கிறாங்க, என்ன பாவமோ, ஆனா அது மாதிரி செய்யாம குழந்தைகள் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பேரண்ட்ஸை டேக் கேர் பண்ணிக்கிறது தான் அவங்களுக்கு நம்ம இறுதி நாள்ல செய்யக்கூடிய அந்த ஒரு மரியாதை அப்படிங்கறது என்னுடைய கருத்து.
1: சிறப்பா சொன்னீங்க சார், நன்றி நன்றி. இணைப்பில் வந்து நன்றி. வணக்கம் வணக்கம். என்னன்னு தெரியல, நேயரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பெற்றோரை பேணுவோம் அப்படிங்கிற தலைப்பில் இரண்டு நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை அழகாக முன் வச்சாங்க. அதில் ரெண்டாவதாக வந்த நேயர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இன்றைக்கி முதியோர் காப்பகங்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஒருவேளை அந்த அளவுக்கு பெற்றோர்களை பார்த்துருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த காப்பகங்கள்லாம் வந்திருக்கவே வந்திருக்காது இல்லையா? ஸோ பெற்றோர்களை பராமரிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய வெறும் தார்மீக கடமை மட்டும் இல்லை, அது சட்டப்படியான கடமையும் கூட. இன்றைக்கி சமூக அவலம் பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் கூட்டு குடும்பங்கள் எல்லாமே போய் நிறைய தனி குடித்தனங்களா வந்துருச்சு. ஸோ இதன் விளைவா பாத்தீங்கன்னா இந்தியாவில் முதியோர் இல்லங்களோட எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிச்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. பெற்றோர் பராமரிப்பு சட்டம் கூட ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க 2007. பெற்றோர்களையும் முதியோர்களையும் கைவிடுபவர்களுக்கு எதிராக இந்திய அரசால் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நல சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2007 வந்திருக்கு. அதாவது மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட்ஸ்னே ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா பெற்றோரை கவனிக்காத பிள்ளைகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு கூட நிறைய விஷயங்கள் வந்து பேசப்படுது. இன்றைக்கி வந்து பெற்றோரை நம்ம பேணி பாதுகாக்கிறோமோ இல்லை பேணி பாதுகாக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பார்த்தீங்கன்னா 2275240 2275250 ஆகிய எண்களில். இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசலாமா? வணக்கம், தொடர்ந்து பேசுவோம் ஒரு பாடலுக்கு அப்புறமா.

0: நேரம் 11:15 நேர் நேரத்தில் இணைந்திருக்கிறோம். நேர் நேரத்தில் இன்னைக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா பெற்றோரை பேணுவோம். அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ், அதனால வந்து பெற்றோரை பேணுவோம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: எங்கள் தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து சார்?
1: வா கலையரசு, நல்லா போறீங்க.
0: சொல்லுங்க கலையரசு சார்.
1: தாய் தந்தையை அளவின்றி உள்ள வைத்து அழகு பார்க்காதவன் ஒரு முடத்தெங்கு என்கிறது சொல்லாடல். முடத்தெங்குன்னு சொன்னீங்கன்னா கையால் ஆகாதவன் அர்த்தம்.
0: தெரியுது.
1: பெற்றவர்களுக்கு

0: நாம நம்ம வாழும்போதே நாமங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு மன நிறைவா செய்து கொடுக்கறதுல நம்ம முதல் ஆளா இருக்கணும். அவங்கள சுமையா நினைக்காம சுகமான சுமையா நாம எடுத்துக்கிற மனப்பக்குவம் நம்மளுக்கு வந்துடணும். நாம கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கணும். நாம இந்த அளவுக்கு வாழ்வில் உயர்ந்ததுக்கு யார் காரணம், அடிப்படை எது காரணம் அப்படி சொல்லி ஒரு தாய் ஒரு தந்தைன்னு சொன்னீங்கன்னா அவங்க வேரா இருக்கிறாங்க, பிழுதா இருக்கிறாங்க, ஒரு மரமா இருக்கிறாங்க. அந்த மரமா இருந்துதான் நம்மள ஒரு அந்த நெடல நம்மளை இலைப்பார வைக்கிறாங்க. அப்படி இருக்கிற காலகட்டங்கள்ல இப்ப சமீப காலமா பெற்றோர்கள் சொல்ற நேரங்கள்ல சில குடும்பங்கள்ல பெற்றோர்களை புறக்கணிக்கிற சூழ்நிலை இப்ப காலம் போயிருக்கு. கல்யாணம் பண்ணி வந்த உடனே தனி குடும்பம் வச்சுடுறாங்க. எனக்கு உங்க உங்க அம்மாளுக்கு ஒத்து வராது, நான் கூட ஒன்னா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய சில மருமகள்களை நாங்க கிராமங்கள்ல பாக்குறோம், காது குடிச்சு கேக்குறோம். அதே காலகட்டத்துல இது நமக்கான கடமை அப்படிங்கிற எண்ணங்கள் ஏனோ குறையுது. நம்ம வாழும் போது பெற்றோர்கள் கடமையை செய்து கொடுக்க தவறு நேரங்கள்ல நம்ம குழந்தைகள் பெற்றோர்களை எப்படி நடத்துக்கிறாங்க, நம்ம தாத்தா பாட்டி எப்படி அவங்க கண்காணிக்கிறாங்க, அவங்களுக்கான கடமைகளை சரியான கொடுத்து செய்யறாங்களான்னு கவனிக்கிறாங்க. இப்ப நாம செய்யக்கூடிய ஒரு தவறுக்கும் ஒரு குற்றங்களுக்கும் பின்னாடி அவங்க தண்டனைய சேர்த்து கொடுத்துடுறாங்க. அதனுடைய பலனை நாம பின்னாடி அனுபவிக்கிற காலங்களும் நமக்கு வந்து சேரும். அதனால பெற்றோர்கள் சொல்ற நேரங்கள்ல ஒரு தாய் அந்த குழந்தைய பெற்றெடுக்கும் போது படக்கூடிய வலி, அவங்கள வளர்க்கிற போது பெறுகிற வலி, அவங்களுக்கு நல்ல படிப்பை கொடுக்கணும், நல்ல திருமணத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஒரு சரியான கோணத்தில் அமையக்கூடிய கனவுகள் கற்பனைகள் இதோட தான் அந்த தாய்மையினுடைய வாழ்வில் பயணிச்சுட்டு இருக்கு. ஒரு தாய் குழந்தை எடுத்துட்டு பெற்று எடுத்துட்டு அதனுடைய மருத்துவம் உடல்நலம் பாதிப்புங்கிற போது அவங்க எவ்வளவு சிரமங்களை சொல்லணும், தேடங்களை அனுபவிக்கிறாங்கிறது அந்த 10 மாத பந்தம் அந்த அந்த தாய்க்கு தான் தெரியும் அந்த வழி என்னங்கிறது. இப்படிதான் இருக்கிற காலகட்டமா இருக்கிறதுனால நாம கூடுமான வழி பெற்றோர்களை அலட்சியப்படுத்தாம நாம வாழும்போது ஒரு கூட அவங்களை வந்து நம்மள ஒருத்தவங்களா அவங்களுக்கு உணவு உடை உறையுள் எல்லாத்தையும் கொடுக்கறவங்களா நம்ம இருந்தா மட்டும்தான் சமுதாயத்துல நமக்கு நல்ல ஒரு ஒரு பாராட்டு கிடைக்கும், ஒரு பெருமை கிடைக்கும், ஒரு நல் வாழ்த்து கிடைக்கும்.
1: அந்த பாராட்டுக்கு மட்டும் நம்ம கவனிச்சா போதுங்களா, அது நம்ம கடமை இல்லையா?
0: அது கடமைங்க முன்னாடி சொல்லிருக்கிறேன். அது பெற்றோர்களுக்கு நாம செய்யக்கூடிய கடமை நான் முன்னாடி சொல்லிட்டதுனாலதான் இப்ப வந்து நம்ம ஒரு தாய் தகுப்புனுக்கு மாமியார் மருமக ஒரு மகள் மாதிரி ஒரு மாமியார் மாதிரி ஒத்துமையா இருந்தாங்கன்னா
1: ஒரு முன் உதாரணமா இருக்கலாம்.
0: அப்ப எவ்வளவு சந்தோஷம் இருக்கு அந்த தாய்க்கு அந்த மாமியாருக்கு. அப்ப செய்ய தவ அந்த கடமையை செய்ய தவறதுனால தானே ஒரு ஒரு ஒரு இழைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. மோசமான மருமகப்பா, ஒரு மாமியார் என்னமா குடும்பம் பண்றாங்க பாரு அப்படின்னு வருது இல்ல. அதுவே மாமியாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிற போது தங்கமான மருமகப்பா, நல்ல குடும்பம்பா, இவங்களுக்கு எதிர்காலத்துல எந்த ஒரு குறைபாடும் வராதுப்பா, அவங்க பிள்ளைங்க அவங்களுக்கு செய்வாங்கப்பா அப்படிங்கிற ஒரு பாராட்டு வாழ்த்து அவங்களுக்கு கிடைக்குது இல்ல. அதே நேரத்துல எங்க பெரியப்பாவுக்கு என்னால முடிஞ்ச கடமைகளை வாழும் போது செய்து கொடுத்துட்டேன். இப்ப எங்க அம்மாவுக்கு எங்க குடும்பத்துல கூட்டு குடும்பம், எங்க அம்மா கூட எங்க கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அகவை மூப்புன்னு சொல்லி சில இடையூறுகள் சில இருந்தா கூட அதெல்லாம் தள்ளிக்கிட்டு தான் நாங்க அவங்களை அப்படி குடும்பத்துல நாங்க வச்சுட்டு இருக்கிறோம். அவங்களை தள்ளி விட்டுட்டோம்னா, புறம் தள்ளி விட்டுட்டோம்னா அவங்களுக்கு யார் இருக்கிறாங்க? எங்களை விட்டு நான் அந்த வீட்டுக்கு ஒரே மகன். அவங்களை அலட்சியப்படுத்தவங்க அனாதை விடுதிக்கு தான் போகணும். அப்ப அந்த அனாதை விடுதிக்கு போயிட்டாங்கன்னா அது பிற்பாடு அவங்க எவ்வளவு வேதனைகள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். மரணத்துக்கு பிறகு நம்ம இன்னான்றோம், 16 நாளைக்கு பட்னி கிடந்து விரதம் இருக்கணுங்கிறோம், 8ஆம் தூக்கன்னு சொல்றோம், தாரியன்னு சொல்றோம், நடப்புன்னு சொல்றோம். அந்த மரண நிகழ்ச்சிகளுக்கு எவ்வளவு செலவுகள் பண்றோம், எவ்வளவு ஆடம்பரமா ஆட்டம் போடுறோம். இதெல்லாம் நாம குறைச்சிட்டு நம்ம வாழும் போதே நம்ம அவங்களுக்கு வேண்டிய கடமைகளை உரிமைகளை நம்ம செய்து கொடுத்தோம்னா அவங்க மறையும் போது எனக்கு எந்த குறைபாடும் இல்லப்பா, எங்க மருமகன் எனக்கு நல்லா செய்தாங்கப்பா அப்படிங்கிற ஒரு பெருமை. ஒன்னே ஒன்னு சொல்லி முடிச்சுடுறேன்
1: சொல்லுங்க.
0: இப்ப அந்த

தெருவில்தான் இப்ப நான் துணி தச்சுட்டு இருக்கு. அவங்க மகனுக்கு இப்ப இளைய மகன் இப்பதான் திருமணம் பண்ணி ஒரு 4 மாசம் ஆகுது. அவங்கள அந்த அவங்க மகனோட அம்மாவையும் அப்பாவையும் சந்திச்சு பேசுற நேரங்கள்ல எங்க மருமக எங்களுக்கு வேலை வேலையும் சாப்பாடு கொடுக்கறாங்கப்பா. எங்களுக்கு அப்ப இப்ப வந்து திருமணம் முடிச்ச உடனே எனக்கு புது சேலை 2-3 சேலை கொடுத்தாங்கப்பா. எங்க வீட்டுக்காரர் எங்க மகன் கிட்ட சொல்லி அப்பாவுக்கு வேட்டி சட்டை கையில இருந்து எடுத்து கொடுக்க சொல்றாங்க. எங்களுக்கு மருத்துவத்துக்கெல்லாம் நாங்க பாத்துக்கிறாங்க செலவுகள்லாம். வேலை வேலைக்கு நாங்க சாப்பிட்டுக்கிறோம். எங்களுக்கு தங்கறதுக்கு

0: இது போல இனி வரும் சமுதாயமாவது பெற்றவர்களை ஓரங்கட்டி விடாம வாழும் போதே நம்ம கடமையை செய்யுங்க. மறைவுக்கு பிறகு அந்த ஆடம்பரமும் அந்த தேவையற்ற நீலி கண்ணீரும் அந்த அந்த போலித்தனமான வேஷமும் அரிதாரமும் வேணாங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.
1: நன்றிங்க, இணைப்புல வந்து அழகா சொன்னீங்க.
0: நிறையது தாண்டி நிறைய செய்திகளுக்கு நம்ம ஆர்வமா காத்திருப்போம்.
1: நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. வணக்கம்.
2: ஓம்சக்தி. வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
2: வணக்கம் சார், ரெட்டி குப்பம் மாறு முத்துகிருஷ்ணன்.
1: முத்துகிருஷ்ணன் சார் சொல்லுங்க.
2: என்னன்னு கேட்டீங்க என்ன சிஸ்டர், ஒரு குழந்தை பிறக்குது, குழந்தை ராத்திரியில 10 நிமிஷம் எழுந்திருக்காங்க குழந்தை, அது அவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது.
1: தெரியாது.
2: அந்த குழந்தை 10 நிமிஷம் எழும்போது அந்த தாய் வந்து மூஞ்சி சுருக்கிற அளப்பீங்களா? என்ன கோபம் தான் சரிங்க. எல்லா தாயும் அந்த குழந்தைய அந்த ட்ரெஸ் மாத்திட்டு மறுபடியும் அந்த குழந்தைய பார்த்துறாங்க. இது நம்ம எப்படி தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நம்ம நம்ம ஒய்ஃப் வந்து குழந்தை பிறக்கும் போது பாக்குறோம். அடுத்து நம்ம பேரப்ப நம்முடைய பொண்ணு கட்டி கொடுத்து பொண்ணு குழந்தை பிறகு இல்ல, அதான் பாக்கணும். அதை பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு
1: உண்மையிலேயே.
2: அதான் ஓடுறீங்க. அதாவது நம்ம 10 திருப்பம் எழுதுறாங்க, நம்ம அம்மாவுக்கு பால் தரணும் தண்ணி கேட்கறோம், தாக்கி இல்ல 5 திருப்பம் அம்மா தண்ணி வரும்மா தண்ணி விடுறாங்க, ஏமா சும்மா சும்மா தண்ணி கேட்கல, இந்த மாதிரி நீங்க சுழன் பேசுவாங்க, பேசக்கூடாதுங்க. நம்ம அன்பா செய்யணுங்க. நம்ம அதாவது நம்ம என்ன செய்யறோமோ அது நமக்கு தேடி வருங்க. சரி, வேற பேசுறாங்க, அழகா அப்படியே அழகா பேசுறாங்க. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா, பாருங்க, அதான் ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா உங்களுடைய வயிற்று புறமுன்று பேசுவார், அந்த மாதிரி இருக்கிறாங்க. நிறைய நானே ஊர்ல வைப்பாங்க, அழகா பேசுவாங்க. நான் செய்யறது, நான் திட்டுவேன், தம்பி உனக்கு இருக்கிற ஆப்பு உன் பிள்ளை உனக்கு தனியாக மாட்டான் பாருங்க. உங்க பத்த தாய் நீ சாப்பிட போகணும். அம்மாவுக்கு 93 ஆகுங்க,
1: தம்பியும்
2: என்ன
1: கேள்விப்பட்டிருக்கேன். நேயர் நேரத்தில் இணைந்திருக்கிறோம். நேரம் 11:25:26 ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. இன்னைக்கு நேய நேரத்தில் பார்த்தீங்கன்னா, பெற்றோரை பேணும் அப்படிங்கிற தலைப்பில் நேயர்கள்லாம் ரொம்ப அழகாக ரொம்ப இமோஷனலாக அவங்களோட விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. இந்த உலகிலேயே நமக்கு கெடுதல் நினைக்காமல் எப்பொழுதுமே நாம் நன்றாக வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெற்றோர் மட்டும்தான். கடவுள் வந்து எல்லா இடங்களையும் தானே இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் பெற்றோர்களை படைத்தான் அப்படின்னு ஒரு கூற்றே இருக்குது. ஒரு தாய் பார்த்தீங்கன்னா 5 மாதங்கள் தன்னுடைய பிள்ளையை இன்னல்களை தாங்க கொண்டு இன்பமாக சுமக்கிறாங்க. உணவிலிருந்து உறக்கம் வரை குழந்தைக்காகவே தன்னுடைய விருப்பங்களை கூட புறக்கணிச்சிட்டு வாழறாங்க. ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய குழந்தையை ஈன்றெடுக்கும் பொழுது தாங்குகின்ற வேதனை பாத்தீங்கன்னா சராசரியா ஒரு மனிதன் தாங்குகின்ற வலியை விட அதிகம் அப்படின்னு சொல்லலாம். சோ இப்ப கூட நம்ம நேயர் வந்து சொன்னாரு, நைட் எல்லாம் குழந்தை அழுகும் போது எத்தனை நிமிஷம் ஆகுது, எத்தனை முறை அழுதாலும் அத்தனை முறையும் எழுந்து தயங்காம வந்து அம்மா வந்து பால் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும் போது, அப்ப அந்த அளவுக்கு செய்யற வந்து பெற்றோர்களுக்கு வந்து அவங்க வயசாகும் போது நம்மளால வந்து செய்ய முடியறதில்லை அப்படின்னு அவர் அழகா சொன்னாரு. இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம்
3: வணக்கம்
1: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: முள்ளக்காடு பாபு சார்,
3: நல்வாழ்த்து. ஆமா மேடம், உலக பெற்றோர் தின நல்வாழ்த்துக்கள்.
1: நன்றி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம்.

0: பெற்றோரை பேணுவோம் அப்படிங்கறதுதான் தலைப்பே.
1: ஆமா மேடம், பெற்றோரை பேணிக்காக்க வேண்டிய நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. நம்மளை வந்து வளர்த்து ஆளாக்கி நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு அவங்க வந்து தன்னையும் மறந்தா சாப்பிடாம இருந்தும் நம்ம ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரணுங்கிறத முழுவீச்சா செயல்படுறோம். ஆனா அதனுடைய பிரதிபலனை எதிர்பார்க்காம அவங்க செய்யறாங்க. ஆனா நாம வளர்ந்து ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள அப்படியே மறந்துருக்கோம்.
0: நிச்சயமா
1: அது வந்து இப்ப வந்து ஆண்களும் பெண்களும் அதிகமா சம்பாத்தியம் எல்லாம் ஆரம்பிக்கும் போது அவங்கள
0: சில நேரங்கள்ல சவாலா கூட இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி வேலை பளு அந்த மாதிரியான விஷயங்கள்ல
1: ரெண்டு பேரும் வேலைக்கு போறதுனால பெற்றோர்கள் பாக்குறதுக்கு எல்லாம் ஒன்று முதியோர்களுக்கு சேர்த்து பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்படுகிறாங்க. ஆனா அந்த இது வந்து நம்ம செய்யறது ஒரு பெரிய பாவம்னு தான் நான் சொல்லுவேன்.
0: எப்படியாவது
1: சொல்லுங்க, எப்படியாவது மேடம்.
0: இல்ல அவங்களுடைய அவங்க வந்து கஷ்டப்படும் போது எல்லா சூழலையுமே வந்து அவங்க நமக்காக வந்து புறக்கணிச்சுட்டு நமக்காக நமக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணாங்க இல்லையா அப்போ.
1: கடைசி பூச்சி நினைச்சு பார்த்தாலே அதே போதும். குடும்பம் ஒரு வார்த்தை கேட்டாலே
0: போதும்.
1: அந்த ஒரு வார்த்தை அன்புதான் மேடம்.
0: உளவியல் தேவை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகமா இருக்கு. அவங்களோட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், குழந்தைங்களோட பேர குழந்தைங்களோட விளையாடணும்,
1: பேசணும். என்ன செஞ்சீங்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்டாலே போதும். பணம் மட்டும் கொடுத்தா மட்டும் போதும், பணம் மட்டுமே எல்லாத்தையுமே தீர்மானம்.
0: மருத்துவம், நீங்க சொல்ற மாதிரி மருத்துவம், உணவு, இந்த இருப்பிடம் இதெல்லாம் தாண்டி அவங்க கூட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்ன்றதுதான் நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க.
1: அவங்களுடைய கவலைகள் மறந்துரும், அவங்களுடைய மகிழ்ச்சி தானாகவே வந்துரும்.
0: நிச்சயமா. நன்றி பாபு சார் இணைப்புல வந்து. நன்றி சார். நன்றி. வணக்கம். நல்லமா இருக்குமா, நீங்க யார் பேசுறீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம். நான் ஏன் பிள்ளையார் குப்பத்துல இருந்து ஜோதி முனிநாதன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ஜோதியம்மா.
2: அதாவது ஒரு செகண்ட், எங்க அம்மாவுக்கும் எங்க நயனாவுக்கும் ஒரு பாடலை எழுதினேன். அது நீண்ட பாடல், நான் குறிக்க ரெண்டுல என்ன சொல்லிடுறேன். காந்திமதி உன்னை எண்ணி ராப்பகலா கண் விழித்தேன், ராப்பகலாய் கண் விழித்து காந்திமதியை கைப்பிடித்தேன். காந்திமதி உன்னை எண்ணி பிள்ளையார் குப்பத்திலே தெருவீடு தெருவிலே உன்னை எண்ணி நான் உன்னை எண்ணி நான் கண்டு மூத்த பிள்ளையை பெற்றெடுத்தேன். மூத்த பிள்ளையும் இப்போது நம்மை கவனித்துக் கொள்கிறேன். நன்றி மேடம். நிறைய இருக்கு இதுல, அழுகதான் வரும். சுத்தமான பாடல் இது, எங்க நைனாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் எழுதின பாடல் இது. இதை வந்துட்டு நிறைய இந்த ஒரு சில நேரம் எல்லாம் இதை பாடின போது எனக்கு கை தைக்கலும் கிடைச்சது. சுத்தமான பாடல் வந்துட்டு நிறைய பேர் என்னை வாழ்த்தி என்னை கட்டிப்பிடித்து அனுப்பிச்சாங்க. நிறைய பெற்றோர்கள்லாம், ஏன்னாக்கா மூத்த பிள்ளைங்க பெற்றெடுத்தது வந்துட்டு நிறைய பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. எனக்கு வந்துட்டு எங்க எங்க அம்மாவுக்கும் எங்க நயனாவுக்கும் பிறந்ததே நான் மூத்த பிள்ளை. நாங்க வந்துட்டு ஆறு பேரு, அதுல நாங்க பேரு இருக்க நாங்க பெண் பிள்ளைகள் வந்துட்டு. ஆனா எங்க அம்மாவும் வந்து எங்க நயனாவும் எங்க அம்மாவும் நான் கடைசி மட்டும் பார்த்து அவங்களுக்கே கவனித்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய சிறப்பெல்லாம் செய்து அவங்களும் காலம் ஆயிட்டாங்க. அந்த காலமான திட்டத்துல வந்துட்டு எங்க அம்மாவுக்கும் நான் கலசம் நான் தான் எடுத்தேன், கொல்லி எடுத்தேன். அதுல வந்து நிறைய பேரும் அதுல பாத்துன்னு பார்த்தாங்க. ஏன்னா ஒரு மாற்றுத்திறனாலே இந்த அளவுக்கு ஒரு தெரிவிதா இருக்குது என்னட்டு எல்லாரும் கவனிச்சுட்டு இருந்தாங்க. அது போல என்னுடைய குடும்பத்தில இப்படி நிறைய குடும்பத்தெல்லாம் இப்படி எல்லாம் நடக்கிறது. இருந்தாலும் கூடிய ஒரு சில இடங்களை வந்துட்டு பெற்றோரை வந்துட்டு ஒதுக்கீடு பண்றாங்க. அது போல இருக்கக்கூடாதுங்க மேடம். அதை வந்துட்டு அவங்க என்ன நினைப்பாங்க, அட பாவீங்களா, இப்படி உங்க எங்களை செய்யறீங்களே, உங்களுக்கு நான் எவ்வளவு செய்து இருப்பேன், உங்களுக்கு நீ கடிக்க எறும்பு கடிக்க விடாம உங்களுக்கு நான் எப்படி பாதுகாத்து எப்படி படிக்க வச்சு எவ்வளவு வளர்ப்பு வளர்த்து உங்களை சீராட்டி பாராட்டி இவ்வளவு ஒரு உயர்மா உயரமான இடத்துல உட்கார வச்சு இந்த நேரத்துல எங்களை தள்ளி விடுறீங்களே. இன்னைக்கு அவங்க மனது எவ்வளவு நோவும் கண்டிப்பாக அந்த நோகத்துக்கு விட கூடாதுங்க மேடம். இப்ப வந்துட்டு எங்க பாட்டிமா வீட்டுல நான் வளர்ந்தேன், படிச்சு வச்சாங்க. 20 வயசு மட்டும் இருந்தேன், 11வது வகுப்பு மட்டும் படித்தேன். அப்ப வந்துட்டு எங்க பாட்டிமா எங்க தாத்தா வந்து நிறைய சொல்லி விட்டுருப்பாங்க. எங்க பெற்றோரை விட எங்க பாட்டிமா எங்க தாத்தா நிறைய கதைகள் தான், நீதி கதைகள் எல்லாம் சொல்லி விட்டுருப்பாங்க. ஒரு பெற்றோர் இருக்கிறது வயசானவங்க இருக்கிறது அவங்க வந்துட்டு ஒரு பூணாகவும் ஆணி வேறாகவும் நம்ம நினைச்சு அவங்களை ஒதுக்கீடு பண்ணாங்க. அவங்க வந்துட்டு நம்ம நெடுக்கலவும் நம்ம பாதுகாத்துனா நம்ம பிள்ளை. இப்ப வந்துட்டு எனக்கு வந்துட்டு என் பெண்பிள்ள வந்துட்டு என்ன பாதுகாத்தது, என்னுடைய கணவரையும் பாதுகாத்ததுங்க. எனக்கு ஒரு குறையும் இல்லை, என்னுடைய கணவருக்கும் ஒரு குறையும் இல்லை. அந்த போல எல்லா பெற்றோர்களுக்கும் எல்லா மகன் மகளுக்கும் சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா, யாரையும் ஒதுக்கீடு பண்ணாதீங்க. நம்முடைய ரத்தம் நம்முடைய உறவு அவங்க தான். அதனால நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். வள்ளலார் அருளால அன்னையர்கள் பெற்றோர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுங்க.
0: நிச்சயமா. இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.

0: நன்றி
1: நன்றி. வணக்கம் வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா, எங்க இருந்துமா?
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: ராஜேஸ்வரி அம்மா வாங்க சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை.
2: பெற்றவர்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மள வளர்க்கறாங்கறத நம்ம உணர்ந்தாலே நம்ம அவங்கள நல்லா வச்சுக்குவோம். முதியோர் இல்லத்துல விடாம இருந்தாலே நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். அவங்களை பத்தி ஒரு பாடல் தான் நான் பாட
1: போறேன்.
2: பெற்றவள் மனம் கலங்கிடும் நிலை அதிகமாய் உள்ளது. அவளை பிள்ளைகளே முதியோர் இல்லத்தில் கொண்டு விடுவதும் சிலையே. இங்கு நாமும் சுகமாயிருக்க காரணம் தாயின் தியாகமே. பெற்றவள் மனம் கலங்கிடும் நிலை அதிகமாய் உள்ளது. அவளை பிள்ளைகள் முதியோர்களிடத்தில் கொண்டு விடுவதும் நிலையே. இங்கு நாமும் சுகமாயிருக்க காரணம் தாயின் தியாகமே. நம்மளை வயதில் ஒரு கணம் பிரியாமல் இருப்பாள். காலாட்டு பாடி மடியில் உன்னை உறங்க வைப்பாளே. நீ கடிக்காமல் எறும்புகளும் உன்னை மயிக்காமல் கண்ணையுமே காப்பதை போல நம்மையும்

0: படிக்கணும் என்று ஆசைப்பட்டு கனவு காண்பாளே. பத்து பாத்திரங்களை பட வீட்டில் தேய்த்திடுவாளே. காலில் கூட நிதியடியை போட மாட்டாளே. மன சிம்மாசனத்தில் ராஜாவாய் உன்னை காண்பாளே. உன் தாயையே நின்றியோர் இல்லத்தில் விட்டு வருவதும் முறையா? நன்றாயோசி அவனையை நேசி நமக்கு கிடைக்கும் பெருமையே. பெற்றவள் மனம் கலங்கிடும் நிலை அதிகமாய் உள்ளதே. அவளை பிள்ளைகள் முதியோர் இல்லத்தில் கொண்டு விடுவதும் பிழையே. இங்கு நாமும் சுகமாயிருக்க காரணம் தாயின் தியாகமே.
1: அழகான பாடல்மா, அருமையா இருக்கு வரிகள்லாம். அடுத்த முறை எங்களுக்காகவும் மத்த நேயர்கள் நண்பர்களுக்காகவும் ஒரு நாலு வரியா சுருக்கி பாட்டை கொண்டு வந்துருங்க, சரிங்களா?
0: சரிங்கம்மா,
1: நன்றிங்க. நிச்சயமா
0: அவங்களை நல்லா பாத்துக்கிட்டோம்னா நம்மள பின்னாடி பிள்ளைங்க நல்லா பாத்துக்கிட்டாங்க. தியாகமனப்பான்மோட இருக்கிற பெற்றோர்களை பாத்துக்கிறோம்னு தான் என்னுடைய விருப்பம்.
1: நன்றிங்க, நன்றிமா, நன்றி. நேரம் 11:34:36 நேய நேரத்தில் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. பெற்றோரை பேணுவோம் அப்படிங்கிற தலைப்பில் எல்லாருமே ரொம்ப உணர்ச்சிகரமாக, உணர்ச்சி பூர்வமாக அவங்களோட கருத்துக்களை முன் வச்சிட்ருக்காங்க. நிறைய பேர் தாயை பற்றி சொன்னாங்க, தந்தையை பற்றியும் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ நல்ல தந்தை பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல தந்தை 1000 ஆசிரியர்களுக்கு சமமானவராம். நாம் வாழும் சமூகத்திற்கு ஒரு நல்ல மனிதன் கிடைத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னால், அவனுக்கு பின்னால் ஒரு பொறுப்புமிக்க தந்தையின் உழைப்பும் தியாகமும் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஒரு தாய் வந்து தன் குழந்தைய தன்னுடனேயே இருக்க வேண்டும் அப்படிங்கிற அன்பின் உச்சத்தில் அதனை இடுப்பில் கெட்டியாக சுமக்கிறாங்க. ஆனால் தந்தையோ தன் குழந்தை தன்னை விட உயர்ந்த நிலைக்கு சென்று விட வேண்டும் அப்படிங்கிற துடிப்போடு தன் தோள்களில் தூக்கி சுமக்கிறாரு. திருவிழாவில் சுவாமியை பார்க்க தன் அப்பாவின் தோள்கள் மீது ஏறி இருக்கும் குழந்தைகளுக்கு தெரியாது, தான் உண்மையிலேயே சுவாமியின் தோள்கள் மீது தான் ஏறி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு தந்தை வந்து தன்னுடைய குழந்தைக்கு நல்லதொரு வாழ்வு அமைக்கும் வரை வந்து அதுக்காக படுகின்ற அவமானங்களும் வேதனைகளும் நிறைய வந்து சொல்லி மாளாது. இன்னும் நிறைய பேசலாம். இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து சார்?
2: ஈராமா முருகன், இளமங்கலம்.
1: ஆ, இளமங்கலம் முருகன் சார், சொல்லுங்க.
2: இன்னைக்கு அன்னையர் தினம், நல்வாழ்த்துக்கள் மேடம்.
1: இன்னைக்கு அன்னையர் தினம் இல்லை, இன்னைக்கு உலக பெற்றோர்கள் தினம்.
2: சட்டில இருந்தாதான் உழைக்கல வரும்,
1: அகப்பையில வரும்.
2: நம்ம ஓம் சக்தி ஐயாவும் சொன்ன, ரெட்டிக்குப்ப முத்துகிருஷ்ண ஐயா, ஆமா, அவர் சொன்ன கருத்து நல்லா இருந்தது. அவர் வந்து நம்ம பெற்றோர்களை வந்து ஒரு முதியோர் இல்லத்துல வந்து விடக்கூடாது. எவ்வளவு நம்ம கண்ணும் கருத்துமா பேணி காக்கிறோமோ, அத போல நம்மளையும் அவங்க வந்து பேணி காத்துதான் வளர்த்து இருப்பாங்க. அப்ப சின்ன நம்ம இடத்த ஸ்டார்டிங்கிலே வந்து பெரியவங்களை வந்துட மாட்டோம். நம்ம சின்ன குழந்தைல இருந்து தான் படிப்படியா வந்து நம்மளுக்கு ஒரு திருமணத்தை பண்ணி வைப்பாங்க. அப்புறம் நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். நம்ம குழந்தை எப்படி பாக்குறோமோ அதே போல அவங்க, நம்ம பெரியவங்க ஆனாலும் அவங்களுக்கும் குழந்தை தான். நம்ம எவ்வளவு பெரியவங்க

0: ஆனாலும் நம்மளுக்கு குழந்தை அவங்க
1: நிச்சயமா.
0: அது போல மேம் என்னை பொறுத்த அளவுக்கு அந்நிய ஒரு வந்து அந்த முதியோர் இல்லத்துல வந்து நம்ம பெற்றோர்களை வந்து சேர்க்க கூடாது. அதுபோல நம்ம சேர்த்தனா நம்ம பிள்ளைகளும் வந்து முதியோர் இல்லத்துல நம்மள சேர்த்துரும். அத ஞாபகப்படுத்தின்னு மனசுல வச்சுக்கினு நம்ம வந்து நம்ம பெற்றோர்களா வந்து அநாத இல்லத்துல வந்து சேர்க்க கூடாது,
1: முதியோர் இல்லத்துல சேர்க்க கூடாது.
0: அதே போல ஒரு நம்ம குழந்தைக்கு எதிராக வந்து ஒரு தவறுதளவும் பேசவும் கூடாது. ஏன்னா நீங்க பேசுனீங்க இல்ல, அதனாலதான் நான் ஒண்ண பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டா. அப்புறம் இவ்வளவு கருத்துக்கு சரியான முறையில எனக்கு ஞாபகம் வர மாட்டேன் மேடம். நான் இவ்வளவு கருத்து யோசனை பண்ணி வச்சிருந்தேன், எனக்கு ஞாபகம் வரல.
1: நன்றி. இருந்தாலும் இணைப்புல வந்து நீங்க சொல்ல நினைக்கணும்ன்றத சொன்னீங்க இல்லையா. நன்றி நன்றி
0: நன்றி
1: நன்றி முருகன் சார். வணக்கம் வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க சார், இணைப்புல இருக்கீங்க?
2: நினைத்திருந்தால் அந்த சுமை என்னவென்று
1: சொல்றது நினைக்கல.
2: சுமை என்று கருதினால் எல்லாமே சுமைதான். சுமை என்று கருதாமல் இருந்தால் சுமை சுமை அல்ல. சுமப்பதுதான் பாரம் என்றால் மண்ணுக்கு மரம் பாரமா, மருந்துக்கு கிளை பாரமா, கிளைக்கு தாய் பாரமா, இது எது பாரம்? அப்போ அவள் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி உங்களை அனாதையாக விடாமல் ஒரு மருமகளையும் கொண்டு வந்து அந்த பேர பிள்ளைகளும் கொஞ்சம் வேண்டும், அந்த மணியில் சுமக்க வேண்டும் என்று நினைக்கிறாரே அந்த பாட்டியும் அந்த தாத்தாவும், அவர்களை சுமைங்க நீங்க கருதினால் சரி. நீங்க ஆனால் எப்போ இந்த சுமையை எப்போது சுமை என்று கருதினார்கள் இவர்கள்? கலாச்சாரம் கெடுத்ததா? கலாச்சாரம் கெடுக்கவில்லை, உங்களை நீங்களே கெடுத்துக் கொள்கிறீர்கள். அது இன்டர்நெட் அல்லமா? சரி, வயதான தாய் தந்தர்கள் நீண்டெடுத்த உங்களை நம்பாமல் வேற யாரை நம்புவது? நீங்களே கைவிட்டால் அவர் எங்க போவார்கள் சொல்ல வேண்டியவர்களா? அப்போ சொத்துக்காக இருக்கும் போதெல்லாம் நீங்க அது சுமை என்று கருதவில்லை அந்த தாய் தந்தை. சரி, அவர்கள் எதிர்பார்த்ததுதான் என்ன உங்களிடம்? ஒன்றும் இல்லை, ஒரு
1: புன்சிரிப்பு.
2: ஆமா, போயிட்டு வரோம்மா, உடம்ப பாத்துக்குமா, மனைவி கிட்டமா, அவங்க மனசு கோட்டம் பாத்துக்கோமா. ஒரு நல்ல வார்த்தை, அதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறா அவங்களுக்கு கோபம் வரும். ஏன்னா எனக்கும் ஒரு மருமகள் இருக்கணும், ஒரே மகன் தான். காலம் கடந்து நான் 4 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா 3 பேரப்பிள்ளைங்களா, 6 காலம் பேரப்பிள்ளைகள். பெருமைக்காக சொல்லணுமா, அந்த மருமகள் சொன்னாங்க, ஏன் நீங்க மாமியார் மாமனார்கிட்ட நீங்க வந்துடலாம்னு. எனக்கு பிறந்த வீடு அழிந்துதாங்க, பிறந்ததும் சுமப்பது இப்ப இந்த வீடுதான். நல்லதோ கெட்டதோ நான் இங்கதான் இருப்பேன். மாமனார் மாமியார்னு சொல்றதுல அம்மா அப்பா கிட்ட தான் இருப்பேன். இது எப்படிப்பட்ட ஒரு நிலைமா? இது பொய் கிடையாது. ஏன்னா இயக்குனர் கடந்து போதும் இயக்குனரே எங்க வீட்டுக்கு என் மகன் இறந்த உடனே வந்து பார்த்தாரு, மறுமொழியும் பார்த்தாரு. அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியமா கருக்கிற மாதிரி தான். வாழ்க்கை வந்து சுமைதான், சுமை சுமப்பதுதான் வாழ்க்கை. எந்த வேலைக்கு போனாலும் சுமைதானம்மா. அப்ப அந்த சுமையை ஏற்றுக்கொண்டு தானே வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு வரும். அந்த நடைமுறைக்கு வரும்போது அந்த சுமை ஒரு சுமை இல்லைம்மா. ஆகையினால ஒன்று என்று நினைத்தால் ஒன்றுதான், இரண்டு என்று நினைத்தால் இரண்டுதான், ஒன்றும் ஒன்றும் மூணாகாதுமா,
1: அதனால
2: தாய் தந்தையை பராமரிக்கிறது சுமை என்று கருதினால் சுமை, சுமை என்று கருத சுமையே அல்ல,
1: சுகம் என்று சுகமா பாத்துக்கணும்.
2: அதுதான்.
1: நன்றிங்க இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை சொன்னதுக்கு.

0: 11:41 நேர நேரத்தில் இணைந்திருக்கிறோம். நேர நேரத்தில் இன்றைக்கி வந்து பெற்றோரை பேணுவோம் அப்படிங்கிற தலைப்பில் நேர்கள் எல்லாம் அழகாக தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிட்ருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு கவிதை எல்லாரது இதயத்திலும் தாங்க முடியாத ரணத்தை வந்து இந்த தந்தையோட கவிதை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல ஐயமே இல்லை நினைக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கவிதை, இந்த மாதிரி தான் அந்த கவிதை நகருது. குழந்தை பருவத்தில் உன்னை மீட்டெடுக்க வழியின்றி அறுவை சிகிச்சைக்காக முதன் முதலாக நகையை விற்றேன். முதலிடத்தில் உள்ள பள்ளியில் உன்னை முதல் வகுப்பில் சேர்ப்பதற்கு நன்கொடை கட்ட முடியாமல் பரம்பரை சொத்தான நிலத்தை விற்றேன். அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு ஆடுகளை விற்றேன். மேல்நிலை படிப்புகளுக்கு மாடுகளை விற்றேன். உன்னுடைய சுற்றுலா செலவுகளுக்கு என்னை சுற்றியிருந்த பொருட்களை எல்லாம் விற்றேன். உன் பயண செலவுக்காக பல சமயம் என் பசியை விற்றேன். தேர்வு நாட்களில் உனக்கு தேநீர் கொடுக்கவே என் தூக்கத்தை விற்றேன். கடைசியில் உன் கல்லூரி படிப்புக்காக நான் ஆசைப்பட்டு கட்டிய வீட்டையும் விற்றேன். படித்தாய், வளர்ந்தாய், உயர்ந்தாய், வாங்கினாய், மீண்டும் எல்லாவற்றையுமே. இன்று நீ இருப்பதோ மூன்றடுக்கு இல்லத்தில், ஆனால் நான் இருப்பதோ முதியோர் இல்லத்தில். எல்லாம் விற்றும் என்னிடம் இருந்தது இதயம். எல்லாமே பெற்றும் உன்னிடம் இல்லாமல் போனது இதயம். ரொம்ப அழகாக, ரொம்ப அழகாக இருக்கு இந்த கவிதை. இப்போ ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: மீண்டும் ஈரா முருகன், இளமங்கலம்.
0: முருகன் சார் சொல்லுங்க மறுபடியுமா.
1: என்ன விட்டு மறைஞ்சாலும் அவங்க பேர் இன்னமும் மறக்காம அவங்க பேர் வந்து மணி. அதனால மா ஈ ரா முருகன் இளமங்கலம். அந்த இளமங்கலம்ன்றதுக்கு இளமங்கலம் சொல்றேன், அதுக்கு ஈக்கு வந்து ஈ.
0: சரி,
1: அதான் மேடம். அப்புறம் ஒரு பசு வந்து பசுமாட்டுக்கு வந்து ஒரு 5-6 மேடம். அது கன்று பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ ஈன்றாலும் அது முடிந்த அளவுக்கு நம்ம கையை விட்டு போ அரசங்க கிட்ட போற அளவுக்கு மறக்காம அதுக்கு பிறந்ததுல இருந்து அதை பேணி காட்டி ஒரு ஈ முக்காத எறும்பு முக்காம அத வந்து கண்ணும் கருத்துமா நாக்கா நம்மளுக்கு கை இருக்குது, நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஒன்னா தட்டி விடுறோம் தள்ளி விடுறோம், அதுக்கு வந்து நாக்குதான் கை, அது நாக்கால தடி விடுது. ஒரு பசுமாட்டுக்கு இருக்கிற அறிவு நம்மளுக்கு ஒரு 6 அறிவு நம்மளுக்கு படைத்தா நம்மளுக்கு இல்லைங்க மேடம். நம்ம வந்து நம்ம பெற்றோரை வந்து ஒரு அனாதை ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்துடுறோம். அது வந்து 5-6 இருந்தாலும் அது வந்து தன்னை விட்டு பிரியும் போது ஒரு சொட்டு தண்ணீராது கண்ணில் இருந்து அது கண்ணீர் விடும் மேடம். பசுமாடு நம்ம அதுபோல விட மாட்டோம் மேடம். நம்ம எப்படின்னா நம்ம குழந்தைங்களா வந்து அடுத்த வீட்டுக்கு அனுப்பும் போது தான் நம்ம வந்து கண்ணு கலங்குறோம். நம்ம குழந்தை வந்து அடுத்த வீட்டுல போய் எப்படி வாழ போதோ வளர போதோ என்னன்ட்டு தெரியலையே அப்படின்ட்டு அப்பதான் கண்ணு கலங்குறோம்.
0: நன்றி முருகன் சார், இணைப்புல வந்து உங்களுடைய அந்த இனிஷியலுக்கான காரணத்தை யாரு உருவாக்கி தந்தாங்களோ அவங்களுக்கு சொன்னீங்க. நன்றி, நன்றி,
1: நன்றி,
0: நன்றி, நன்றி. சோ இன்னைக்கு நேரத்தில் இணைந்திருக்கிறோம். நேரம் 11:45. பெற்றோரை பேணி காப்போம் அப்படிங்கிறது இன்னைக்கு வெறும் வாசகமாக சுருங்கி வருதா அல்லது உண்மையிலேயே சாத்தியப்படுதா அப்படிங்கிறது தற்கால சமூகத்துடைய மிக முக்கியமான அதே நேரத்தில் விவாதத்துக்குரிய ஒரு கேள்விதான். இன்றைய அவசர உலக சூழலில் பார்த்தீங்கன்னா இதை சாத்தியப்படுத்துறதுக்கு நிறைய நிறைக்குறைகள் மற்றும் சவால்கள் நிறையவே இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார நெருக்கடியோ கூட்டு குடும்ப சிதைவு கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு போனாதான் வந்து குடும்பத்தை நடத்த முடியும் அப்படிங்கிற சூழ்நிலைலாம் இருக்கு. ஸோ இதனால வீட்டில் இருக்கும் முதியவங்களை கவனிக்க ஆளில்லாத நிலை கூட உருவாக்கி நம்ம நேயர்கள் நிறையா சொன்னாங்க. ஸோ பணி நிமித்தமாக சில பேர் வந்து இடப்பெயர்வு, அதாவது கிராமங்கள்ல நகரங்களுக்கும் இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கும் இல்ல வெளிநாடுகளுக்கும் வேலை தேடி செல்ல வேண்டிய கட்டாயம் இந்த இளம் தலைமுறைக்கு வந்து இருக்கு. சோ பெற்றோரை தங்களுடைய பணியிடங்களுக்கு அழைத்து செல்வதில் உள்ள தட்பவெட்பநிலை, மொழி மற்றும் மருத்துவ செலவுகள் போன்ற காரணங்களால அவங்க ஊர்லயே விடப்படுறாங்க. சோ போற இடத்துல அவங்களுக்கு வந்து மொழி பிரச்சனையா இருக்கலாம், இல்ல அங்க இருக்கக்கூடிய வந்து டிராபிக்கல் கண்டிஷன், அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து அவங்களுக்கு ஒத்துக்காம இருக்கலாம். சோ அந்த சில காரணங்களால வந்து நம்ம பெற்றோர்களை வந்து நம்ம வந்து இருக்கிற இடத்துல விட்டுட்டு போவோம். சோ அப்படிங்கிற பட்சத்துல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கால் மூலமாவோ போன் மூலமாவோ இன்னைக்கு பேசுறாங்க. பட் என்னதான் வந்து அப்படிலாம் சொன்னாலுமே நமக்கு நேரம் கிடைக்கும் போது நிச்சயமா வந்து அவங்கள பாக்குறதும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யறதும் சைக்கலாஜிக்கலா அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணதோடைய கட்டாயத்துல நாம வந்து இருக்கிறோம். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து அருகி வர சூழ்நிலை நிறைய வந்து பாத்தீங்கன்னா முதியோர் இல்லங்கள் பெருகிட்டே இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் இல்லைன்னா நிச்சயமா முதியோர் இல்லங்கள் வந்து அதிகமா ஆயிருக்காதுன்னே சொல்லலாம். ஒரு என்ன சொல்றது, பெற்றோரோட அமர்ந்து பேச கூட வந்து யாருக்குமே வந்து நேரம் இருக்கிறது இல்லை. அன்பு இருந்தாலும் அதை வெளிப்படுத்தவும் நேரம் வந்து இன்னைக்கு இல்லாத சூழல் தான் இருக்கு. ஸோ இதை பற்றி தொடர்ந்து பேசலாம், இன்னும் குறைவான நேரங்கள் தான் இருக்குது. அழையுங்கள் நேர்களே 2275240 அப்படிங்கிற எண்ணுக்கும் 2272

0: நேய நேரத்தில் 11:51 49 பெற்றோரை பேணுவோம் அப்படிங்கிற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். இப்ப பேசலாம் ஒரு நேயரோட. வணக்கம், சொல்லுங்க கலையரசு சார்.
1: பெற்றோருடைய பெருமையை சொல்றதுக்கு அன்றைக்கும் இன்றைக்கும் நிறைய திரைப்பட பாடல்கள் இருக்கு, நிறைய திரைப்படங்கள் இருக்கு, நிறைய திரைப்பட பாடல் காட்சிகள் இருக்கு. இந்த மாதிரி திரைப்படங்களும் பாடல்களும் பாடல் காட்சிகளும் நம்ம பெற்றோர்களுக்கு நம்ம மனசு கோணாம நம்ம செய்யணுங்கிற உணர்வை எங்களுக்கு அப்பயே கற்றுக் கொடுத்தது. சில குடும்பங்கள்ல பெற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அற்புதமான கடமைகளை பார்க்கிற போது நாம மனசு நெகிழ்ந்து போறோம். ஒரு எங்க உறவினர் ஒருத்தர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன், அப்ப எங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப அப்ப அவங்க அம்மாவை கவனிச்சுக்கிட்டே கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிற எங்க அம்மா உடல்நல கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு இந்த மாத்திரைகள் மருந்துகள் உணவு இந்த மாதிரி விஷயத்த நான் என்னுடைய கவனத்துல உங்ககிட்ட பேசிட்டே கவனிச்சுட்டு இருக்கிறேங்கிற. இப்படியும் சில குடும்பங்கள் இருக்கதான் செய்யுது. அந்த சுயநலம் அப்படிங்கிற ஒரு பட்டத்துல தொலையாம நாம பெற்றவர்களுக்கு நாம செய்யக்கூடிய கடமைகளை செய்து கொடுக்கறதுல நாம எப்பயுமே முதல் ஆளா இருக்கணும். இப்ப திசை மாறிய பறவைகள் ஒரு படம் வந்திருக்கு, அதுல ராஜா வாட சிங்க குட்டி ராணி வாடி செல்ல குட்டி ஒரு பாடல் வரும். தாய் தகப்ப ரெண்டு பேரும் தங்களுடைய பிள்ளைகளோட கூடி ஆடி பாடக்கூடிய ஒரு பாடல். இதே போல இன்னொரு படத்துல தன்னுடைய மகனை தூக்கி தோல்ல வச்சுட்டு ஒரு அப்பா பாட்டு பாடுவார். அந்த பாடல் காட்சியில் நிறைய தன்னுடைய கற்பனைகளை தன்னுடைய மகனை வளர்த்து செய்திகள் அந்த பாடல்ல பற்றி கொடுத்திருப்பாரு. அதனால நாம வந்து எல்லா காலத்திலயும் அனாதி ஆசிரமங்கள் அப்படிங்கறத விட்டுட்டு நம்மளால முடிஞ்ச பங்களிப்பு கொடுக்கணும், அவங்களோட மனசு விட்டு பேசணும். பெற்றோர்கள் நல்ல நிலைமையில இருக்கிற நேரங்கள்ல அவங்கள உறவுகள் வீடுகளுக்கு அழைச்சிட்டு போகணும், அவங்க நல்ல நிலைமையில இருக்கிற நிலங்களை சுற்றுலா தலங்களுக்கு அழைச்சிட்டு போகணும். பெற்றோர்களோட கூடி பல்லாங்குழி விளையாடலாம், பெற்றோர்களோட கூடி தாயம் விளையாடலாம், பெற்றோர்களோட கூடி கேரம் போர்டு விளையாடலாம். இதை மருமகள் மாமியார் இணைந்து பண்ண அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்?
0: ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி நன்றிங்க ஐயா. இணைப்புல
1: கட்டைகள் இருக்கு, கேரம் போர்டுகள் இருக்கு, பல்லாங்குழிகள் இருக்கு. எப்ப தொடு கைபேசி வந்ததோ, தொலைக்காட்சி வந்ததோ, கணினி வந்ததோ, நாங்க உறவுகளையும் மறந்துட்டோம், நண்பர்களையும் மறந்துட்டோம்.
0: நிச்சயமா நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்துல பேசலாம். நன்றிங்க ஐயா, நன்றி உங்களுடைய கருத்து. நன்றி நன்றிங்க ஐயா, நன்றி. இன்றைக்கி நேய நேரத்தில் வந்து அழகாக எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை சொன்னாங்க. முதியோர் இல்லத்தை பற்றியும் சொன்னாங்க. தரமான முதியோர் இல்லங்களும் இருக்குது. பகல் நேர காப்பகங்கள்னு சொல்லக்கூடிய முதியோர் இல்லங்கள் வந்து இருக்குது. ஏதோ பிள்ளைகள் வந்து கைவிட்டுட்டாங்க அப்படிங்கிற பழைய எண்ணம் மாறி வேலைக்கு செல்லும் நேரத்தில் பெற்றோரை பாதுகாப்பாக பார்த்து கொள்ளும் பகல் நேர காப்பகங்கள், அதாவது டே கேர் சென்டர்ஸ் ஃபார் சீனியர்ஸ்னே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் தங்களை மாதிரியே வயதொத்தவர்களுடைய மகிழ்ச்சியாக வாழ வழிவகை செய்யும் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ் கூட இருக்குது. ஸோ எதெல்லாம் இருந்தாலுமே பணம் மருந்து வசதி அப்படின்னு அனைத்து இருந்தாலுமே உணர்வுபூர்வமாக சில விஷயங்கள் வந்து விடுபட்டு போகுது இல்லையா? ஸோ அதெல்லாம் நிச்சயமாக நம்ம வந்து மாற்றணும். ஸோ நிறைய அழகாக பேசினாங்க நேயர்கள் எல்லாருமே. இணைப்பில் வந்து பேசினவங்களுக்கும் இணைப்பை வந்து முயற்சி செஞ்சவங்களுக்குமே நன்றி. நம்ம பெற்றோருக்கு நாம் தரும் ஆக சிறந்த பரிசுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நேரமும் அன்பும் தான். அன்னை தந்தையரை வணங்கிடல் அகிலமும் உந்தன் கைவசமே அப்படின்னு சொல்லிட்டு 1000 கோவில்களுக்கு சென்று அர்ச்சனை செய்வதை விட வீட்டில் இருக்கும் வயதான பெற்றோரின் முகத்தில் ஒரு புன்னகையை வரவழைப்பதுதான் ஆகச்சிறந்த புண்ணியம். உங்களை இந்த நிலைக்கு உயர்த்திய அந்த ஜீவன்களை கடைசி வரை கண்ணியத்தோடு பேணி காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளில் நிச்சயமாக நம்ம உறுதியெடுத்துக்கலாம். நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்க எல்லா நேயர்களுக்குமே நன்றி. இன்னொரு சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக பேசலாம். ஒரு பாலுக்கு அப்புறமா திரும்ப வரலாம்.

நிறைவு பெற்றது நேயர் நேரம். நேரம் 12:14. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை இது.

0: கேட்கவிருப்பது. இன்றைய நிகழ்ச்சியில் உணவு அறிவியல் மற்றும் ஊட்டச்சத்து குறித்து புதுவை பல்கலைக்கழக உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் முனைவர் ஹரிப்ரியா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
1: வெங்காயம் ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை கம்மியாக 10 ரூபாய்க்கே கிடைக்குது, ஒரு சீசனில் 100 ரூபாய்க்கு போயிடுது. தக்காளி அப்படி தான், 5 ரூபா 10 ரூபாய்க்கெல்லாம் ஒரு கிலோ வந்துட்டு திடீர்னு பார்த்தா 80 ரூபா 100 ரூபான்னு போகுது. இப்போ அதிகமாக கிடைக்கிறப்ப அதை வாங்கி அதை பதப்படுத்தி நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு டிமாண்டு வந்து இருக்கிற நேரத்தில் அதை பயன்படுத்தலாங்கிறதும் ஒரு ஃபுட் டெக்னாலஜியில் ஒரு வகையாக தான் இருக்குது. அந்த மாதிரி எப்படி எப்படிலாம் செய்யலாம்?
2: இந்த ஃபுட் டெக்னாலஜின்னு வர வார்த்தைக்கு முன்னாடியே நம்ம பாட்டிங்கெல்லாம் இதை செஞ்சுட்டு இருந்த ஒரு டெக்னிக் தான். அந்த காலத்தில் ஒரு வருஷத்துக்கு தேவையான இந்த மாதிரி என்னென்னலாம் சீசனில் கிடைக்குதோ அதெல்லாம் காய வச்சு வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ தக்காளி வந்து 3 கிலோ

0: 100 ரூபாய் இல்லை 5 கிலோ 100 ரூபான்னு வைக்கும் போது அதை வாங்கி நல்லா ஃபஸ்ட்டு கழுவி ஒவ்வொரு தக்காளியாக துடைக்கணும். அது நம்ம ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் மிஷினரியில் பண்ணும்போது வேறு மாதிரி, பட் கையில் பண்ணும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அப்புறம் அந்த தக்காளியோட கண்ணு கட்டாயமாக நம்ம வெட்டிடணும். அந்த மேலே அந்த கண்ணு மாதிரி இருக்கும்ல, அதை வெட்டிடணும். அப்புறம் நம்ம எப்பயுமே இந்த மாதிரி காய வைக்கிற பொருட்கள் எல்லாமே சின்ன சின்ன பீஸாக தான் போடணும். போட்டுட்டு நம்ம காய வைக்கும் போது எப்பயுமே உப்பு ஆட் பண்ணணும். உப்பு தான் வந்து ப்ரிசர்வேஷனே இங்கே. அது மட்டும்தான் உங்களை பதப்படுத்தி 1 வருஷத்துக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி காய வச்சிங்கன்னா வத்தலாக மாறிடும். அது அந்த வத்தலை வந்து நீங்கள் திருப்பி தண்ணியில் போட்டிங்கன்னா நார்மல் தக்காளி மாதிரியே உங்களுக்கு வந்து அது இருக்கும். ஸோ இதுக்கு தான் இங்கே நமக்கு கேவிகே மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க. நம்ம போய் இப்போ நமக்கு நிறைய ப்ரொடக்ஷன் இருக்குன்னா எவ்வளோ உப்பு போடணுன்றது தான் உங்களோட ஃபஸ்ட்டு டவுட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி 1 கிலோ தக்காளிக்கு எவ்வளோ உப்பு, எந்த உப்பு பெட்டராக இருக்கும், எப்படி நீங்கள் செய்யணுன்றது மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாமே அவங்க வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க.
1: அதே மாதிரி இந்த கீரை வகைகள் பசுமை மாறாம அதை பதப்படுத்துறது, ஏன்னா அமெரிக்காலலாம் கேப்சூல்ல போய் முருங்கைக்கீரை கிடைக்குதுங்கிறாங்க.
0: அது சரிதாங்க. இப்போ நம்ம ஊர்லயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மைக்ரோ கிரீன்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இப்போ மைக்ரோ கிரீன்ஸில் தான் ஹை அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம வீட்டு மாடி தோட்டத்துலேயே நம்ம எல்லா காய்கறி கீரைகளை கட்டாயமாக நம்ம வந்து வளர்க்க முடியும். ஸோ இந்த மைக்ரோ கிரீன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கிற கடுகு, சீரகம், வெந்தயம், பெருசீரகம் எல்லாத்துலேயுமே நம்ம வீட்டிலேயே தானாகவே வந்து நம்ம மைக்ரோ கிரீன்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கிரீன்ஸை நம்ம செய்கிற சாப்பாட்டில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பதப்படுத்தின கீரைகள் நம்ம ஊரில் நிறையா கிடையாது, ஏன்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே அது வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் பதப்படுத்தினது வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அங்கே என்ன பேக்கேஜிங் பண்ணுறாங்களோ அதில் மாடிஃபைட் கேஸ் ஆட் பண்ணுவாங்க, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் போட்டால் இலைகள் வந்து இன்னும் ப்ரீத் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் ஷெல்ஃப் லைஃப் வந்து அந்த கீரை பச்சையாகவே நமக்கு கிடைக்கும்.
1: முட்டையை வேக வச்சு சாப்பிட்றதுல கூட எல்லாரும் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, தண்ணியில் முட்டையை போடுவாங்க, அடுப்பு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இவங்களுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கிறாங்க, அப்புறம் முட்டையை எடுத்து உடச்சி சாப்பிட்றாங்க. இதில் நிறைய சத்து போயிடுச்சு, நீ இப்படி தான் முட்டையை வேக வைக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்களே.
0: அது கட்டாயமாக உண்மை தாங்க. நம்ம முட்டையை சாப்பிட்றதே அதில் இருக்கிற புரத சத்துக்காக தான் நம்ம சாப்பிட்றோம். எப்பயுமே நம்ம வந்து கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், மாவு சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து எடுத்திங்கன்னா புரத சத்து தான் ரொம்ப சூடு வந்து தாங்காது. ஸோ நம்ம அதை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு முட்டையை குழந்தைக்கு நம்ம வேக வச்சு கொடுக்குறோன்னா முதல்ல தண்ணியை அடுப்பில் வச்சு தண்ணியை வந்து பாயிலிங் பாயிண்ட் கொதிக்கணும். தண்ணி கொதிக்கும் போது அந்த முட்டையை போட்டு 6வது நிமிஷம் நீங்க அதை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணும் போது அதுல டெம்பரேச்சர் 80 டிகிரி இருக்கும். அதுலயே ஒரு 10 நிமிஷம் திருப்பி அப்படியே விட்டுட்டு உங்க கை சூடு பொறுக்கிறதுக்கு நீங்க தண்ணிக்குள்ள உங்க கையை விடுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ வந்து ரூம் டெம்பரேச்சர் 37-38 டிகிரி இருக்கும். அதுக்குள்ளேருந்து நீங்க அந்த முட்டையை எடுத்து உரிச்சு சாப்பிடும் போது தான் அந்த குழந்தைக்கு அதுல இருக்க 100% ப்ரோட்டீனோட பயாலாஜிக்கல் வேல்யூன்னு சொல்றோம், அது பிவின்னு சொல்லுவாங்க, அந்த பயாலாஜிக்கல் வேல்யூ கிடைக்கும். இல்லைன்னா எங்களுக்கு எப்படி தெரியும் நாங்கள் சரியா செஞ்சோமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் நார்மலாக இப்போ நம்ம தண்ணி வச்சுட்டு அதில் வந்து முட்டையை போட்டு அப்படியே அடுப்பில் எடுத்துட்டு மறந்துட்டோன்னு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எல்லாம் கொதிச்சிருக்கோம், அந்த முட்டை வந்து விரிசல் விட்டுருக்கோம், அப்படியே எடுத்தோம் நமக்கு ஈஸியாக இருக்கும் உரிக்கிறதுக்கு. உரிச்சிட்டு நம்ம உள்ளே பார்த்தோன்னா அந்த முட்டையோட அந்த மஞ்சள் கரு வந்து கருப்பாக இருக்கும். ப்ரோட்டீனோட அந்த ஸ்ட்ரக்சர் வெடிச்சு அதுலேருந்து சல்ஃபைட் காம்பவுண்ட்ஸ் வெளியே வரும்போது தான் அந்த உள்ள இருக்க மஞ்சள் கரு வந்து மஞ்சளாக இல்லாமல் ஆஷ் கலரில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு முட்டையை நம்ம கொடுக்கும்போது முட்டையை நம்ம எதுக்கு புரத சத்து கொடுக்குறோமோ அது வந்து அந்த குழந்தைக்கு போய் சேராது.
1: முட்டை அவிக்கிறதுல கூட நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நேயர்கள் அப்படின்னு.
0: ஸோ முட்டையை சத்துக்காக சாப்பிடும் போது நம்ம கட்டாயமா தெரிஞ்சு, இப்போ நம்ம ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு ஆம்லெட் போடுறோம், அப்புறம் அதுவே மசாலா முட்டைன்னு போடுறோம். இப்போ முட்டையே நீங்க பாத்தீங்கன்னா என்னென்னமோ வந்துருச்சு, கலக்கி போடுறாங்க, அதுக்கப்புறம் அதுல ஒரு சிக்கன் தோசை போடுறாங்க. ஸோ முட்டை வந்து தோசையில போட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது, ஏன்னா அது ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தி அதில் ஆகாது. ஸோ ஏன்னா நம்ம தோசை சுட்டு மேலே இருக்க பக்கத்தில் நம்ம வந்து முட்டையை அடித்து ஊற்றிடும் போது அது வந்து 100 டிகிரி கூட கட்டாயமாக போகாது. ஸோ அந்த மாதிரி சாப்பிடும் போது பயோ அவைலபிலிட்டி ஜாஸ்தி இருக்கும்.
1: உணவு அறிவியல் பல்வேறு விஷயங்களை சொன்னீங்க, நம்ம அடுத்ததாக வந்து எனக்கு வந்து ஊட்டச்சத்து, இது சம்மந்தமாக நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அது குறிப்பாக இந்தியாவில் வந்து குழந்தைகள் பெண்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலையிலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வெளியில் வந்துகிட்டு இருக்கோம். அதனால் ஊட்டச்சத்து குறித்து பல்வேறு செய்திகள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஊட்டச்சத்துனா என்ன மேடம்?
0: ஊட்டச்சத்துனா குழந்தையோ இல்லை ஒரு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளையோ இல்லை ஒரு அடலசென்ட் வயசில் இருக்கிறவங்களோ இல்லைன்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணோ இல்லை ஒரு பால் ஊட்டும் தாயோ இவங்க எல்லாருக்கும் நம்ம சொல்கிற அந்த ஊட்டச்சற்றுன்ற வார்த்தை வந்து ஒன்று கிடையாது. ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு தேவைப்படுற உணவு வந்து வேற. ஸோ அந்த ஒவ்வொரு உணவிலிருந்து ஒவ்வொரு ஊட்டச்சத்து வந்து நமக்கு கிடைக்கிறது டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இப்போ இந்த ஊட்டச்சத்துன்னு சொல்லும் போது இதில் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாமே வருது. ஸோ நம்ம நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஹைதராபாத்ல இருக்கு, ஐசிஎம்ஆர் கீழே வர ஒரு இன்ஸ்டிடியூஷன். அவங்க வந்து இந்தியன்

0: விமென், இந்தியன் மென், இந்தியன் சில்ட்ரன், இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஊட்டச்சத்து தேவைப்படும் ஒவ்வொரு ஏஜ் குரூப்லன்றதை ஏற்கனவே ஆய்வு பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது கடைசியாக பப்ளிஷ் பண்ணது 2018. இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஆளுக்கு எவ்வளோ ஊட்டச்சத்து தேவை, அதுவே வந்து அந்த ஆள் வந்து சாதாரணமாக ஆஃபீஸ் வேலை பார்க்குறவங்கள செடென்டரி ஒர்க்கர்ன்னு சொல்லுவோம். ஆஃபீஸ் வேலை, டீச்சர், டேபிள்லே உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செய்கிறவங்கள நம்ம செடென்டரி ஒர்க்கர். அப்புறம் வந்து நம்ம மாடரேட் ஒர்க்கர், கொஞ்சம் வந்து வெயிட் தூக்கி போகிற வரவங்கெல்லாம் மாடரேட் ஒர்க்கர். இல்லை ஹெவி ஒர்க்கர்ஸ்னால் எப்பயுமே வந்து லோடு எடுக்கிறவங்க, எந்நேரமும் வந்து நடந்து போய் வரவங்க எல்லாருமே வந்து ஹெவி ஒர்க்கர்ஸ்னும். ஸோ அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ஒரு நாளைக்கு தேவைன்றது ஆல்ரெடி அது ஃபிக்ஸ்டு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பேசிக் 5 ஃபுட் குரூப்ஸ்ன்றோம். ஒரு நாள் நம்மளோட உணவில் கட்டாயமாக நம்ம வந்து அரிசி, பருப்பு, பால், தயிர், நெய், சக்கரை, இறைச்சி, பழ வகைகள், கீரை வகைகள், காய் வகைகள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும்னு 5 பேசிக் 5 ஃபுட் குரூப்ஸை நம்ம வந்து நம்ம சாப்பாட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது 5 நம்ம இன்க்ளூட் பண்ணி 3 வேளை சாப்பிடும் போது நம்ம உடலுக்கு தேவைப்பட்ட எல்லா நியூட்ரியன்ஸும் நமக்கு கிடைச்சிருது.
1: நிச்சயமா போதிய ஊட்டச்சத்து இருந்தால் தான் நோய் எதிர்ப்பு சக்தியும் அப்படிங்கிறாங்க. உடல் உறுப்புகளுடைய இயக்கம் அப்புறம் அதனுடைய ஆரோக்கியம் இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இப்போ கார்போஹைட்ரேட் இதுதான் வந்து நமக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி மாதிரி ஆற்றல் உடனே கிடைக்கணும்னா கார்போஹைட்ரேட்னு சொல்கிறாங்க. அதை பற்றின செய்திகளை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இப்போ நம்ம இந்த டாக் ஆரம்பிச்சதுலேருந்து பார்க்கும்போதே நிறைய இந்த மாவு சத்தை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாவு சத்தில் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது இல்லாமல் நான் இப்போ புதுசாக என்ன சொல்கிறேன்னா, நம்ம யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த கிழங்கு வகைகள்லாம் சாப்பிட மாட்டோம். நம்ம கிழங்கு வகைகள் எடுத்தால் ஒன்று அது வாய்வு, ஆனால் அந்த மாதிரி அதை யோசிக்கிறத விட்டுட்டு இப்போ உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, வாழைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, இதெல்லாம் வந்து உடலுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல மார்க்கெட்லேயே இப்போ நிறையா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மாவு சத்து எல்லாமே வந்து நம்ம சுகருக்கோ இல்லை எனர்ஜிக்கோ இல்லாமல் இதில் ஒரு டைப் ஆஃப் மாவு சத்து இருக்குது. இந்த மாவு சத்து என்ன பண்ணுதுன்னா நம்மளோட உடம்புல செரிமானம் ஆகாது. ஸோ அது வந்து நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணலை, இந்த குட் பாக்டீரியா அதுக்கு உணவாக மாறிடுது. ஸோ என்ன ஆகுது, நம்ம ஸ்டமக்குள்ளே போகும்போது அந்த ஆசிடில் டைஜஸ்ட் ஆகாது. ஸ்மால் இன்டெஸ்டைனில் போகும்போது நம்ம உடலில் இருக்க என்சைம்ஸ் வந்து அதை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அது நேராகவே நம்மளோட பெருங்குடலுக்கு போகும்போது அந்த பாக்டீரியா வந்து இதை உணவாக சாப்பிட்டு அது வந்து இனப்பெருக்கம் பண்ணுது. ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம உடம்புக்கு. ஸோ நம்ம அதனால் கிழங்குனாவே அது நம்ம உடம்புக்கு சரியில்லை, அது சாப்பிடக்கூடாதுன்னு இல்லாமல் அதை அளவாக நம்ம வந்து சேர்த்துக்க பழகிக்கணும். மாவு சத்து எந்த வயதினராக இருந்தாலும் கட்டாயமாக தேவை. மாவு சத்து தான் நமக்கு வந்து ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி கொடுக்கும். அதிலே இந்த மாவு சத்தில் தான் நம்ம வந்து டயட்ரி ஃபைபரும் நம்ம பார்க்குறோம். நமக்கு வந்து சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர். ஸோ இந்த ரெண்டு ஃபைபர் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த மலச்சிக்கல், நம்ம உடலில் எவ்வளோ தண்ணி நமக்கு தேவையோ அது ரீட்டைன் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு.
1: நார்ச்சத்தாவும் பயன்படுது. இப்போ புரதச்சத்து அப்படிங்கும் போது வந்து உடல் வளர்ச்சி அதுக்கு ரொம்ப முக்கியம். அது குழந்தைகளுக்கெல்லாம் புரதச்சத்து ரொம்ப கட்டாயம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, புரதச்சத்து அது சம்மந்தமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அறிவியல் விஷயங்களை சொல்லுங்கள்.
0: இப்போ புரதச்சத்து நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ எல்லா அம்மாமாருக்கும் தெரியும், குழந்தைங்க 6 ஆனோடனே முதல்ல பருப்பு சாதம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம், பருப்பு தண்ணி கொடுக்க ஆரம்பிக்கிறோம். பருப்பு தான் புரதச்சத்துக்கு ஒரு முக்கியமான நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து ஒரு பொருள். புரதச்சத்து எல்லாத்துலேயும் இருக்குது. அரிசிலையும் கொஞ்சம் புரதச்சத்து இருக்குது, காய்கறிகளையும் புரதச்சத்து இருக்குது, கீரைகளையும் புரதச்சத்து இருக்குது. அப்புறம் எதில் ஜாஸ்தியாக இருக்குன்னா முட்டைகளையும் இறைச்சிகளிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய புரதச்சத்து இருக்குது. ஸோ எந்த புரதச்சத்து உடலுக்கு நல்லது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்ம வந்து பருப்புலேருந்தும் எடுத்துக்கலாம். நம்ம நான் வெஜிடேரியனாக இருந்தால் நம்ம வந்து இறைச்சியிலிருந்தும் ஆஸ் வெல் அஸ் எக்லிருந்தும் நம்ம கட்டாயமாக எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு புரதச்சத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த பேசிக் ஃபார்ம் வந்து அமினோ ஆசிட்ஸ். இந்த அமினோ ஆசிட்ஸ் சேர்க்கும் போது தான் நமக்கு பாடியில் நம்ம சாப்பிட்ற ப்ரோட்டீன் போய் பிரேக் டவுன் ஆகி அதை வந்து அமினோ ஆசிட்ஸ் ஆகும்போது தான் அது போய் நம்மளோட ப்ரோட்டீன் சிந்தசிஸில் ப்ரோட்டீனாக மாறுது. அதுக்கு சில அமினோ ஆசிட்ஸ் மிக மிக முக்கியமாக இருக்கிறதுனால தான் எசென்ஷியல் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்னு பிரிக்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ இட்லி சாப்பிடும் போது அரிசியில் இருக்கிற புரதச்சத்தில் ஒரு முக்கியமான அமினோ ஆசிட் கிடையாது. அதில் சேர்க்குற உழுதில் இருக்கிற ஒரு முக்கியமான அமினோ ஆசிட் அரிசியில் கிடையாது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து நம்ம இட்லியாக சாப்பிடும் போதோ இல்லை அந்த மாவில் தோசையாக சாப்பிடும் போது நம்ம உடலுக்கு தேவையான அந்த இரண்டு அமினோ ஆசிடும் கிடைக்கும் போது தான் அதை நம்ம உடலில் ஒரு ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ரொம்ப வலிமையாக இருக்கு. ஆனால் இதை வந்து நம்ம எப்படி சாப்பிட்ணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கொஞ்சம் வந்து உங்கள் பாட்டி காலத்துலலாம் நம்ம பார்த்தோன்னா சட்டியில் தான் அவங்க வந்து வேக வைப்பாங்க. மண் சட்டியில் வந்து நம்ம பருப்பை வந்து முதல்ல ஊற வைப்பாங்க, ஊற வச்சு அப்புறம் தான் வேக வைப்பாங்க. வேக வைக்கும் போது கொஞ்சமாக எண்ணெய் மேலே விடுவாங்க, அது ஏன்னா அந்த தண்ணி பொங்காமல் இருக்கிறதுக்காக.

0: ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஊற வச்சு பருப்பை சமைக்கும் போது கம்மி டெம்பரேச்சரில் சீக்கிரமாக குக் பண்ணிடுறோம். ஸோ அதில் இருக்க புரத சத்து நமக்கு கம்ப்ளீட்டாக வருது. ஆனால் இன்றைக்கி இருக்க அவசர காலத்தில் நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் அப்படியே நம்ம பருப்பை கழுவி பருப்பை வச்சிடறோம், அப்புறம் ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்து பருப்பு நமக்கு வெந்திருக்கான்னு தான் நம்ம பார்க்குறோமே கண்டி. அதில் இருக்கிற புரத சத்து இந்த ஹை டெம்பரேச்சருக்கு என்ன ஆயிருக்குன்றத வந்து நம்மளால் யோசிக்க நமக்கு டைம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் வாங்குகிறோம், மீன் வந்து சூஸ் பண்ணி நல்ல மீனாக வீட்டுக்கு வாங்கிட்டு வருவோம். ஆனால் அந்த மீனை குழம்பு வைக்கிறதுக்கு பதிலாக திருப்பி நம்ம மசாலா தடவி அதை வந்து தவால போட்டோ இல்லை மைக்ரோவேவில் போட்டோ இல்லை தந்தூரி போட்டி இல்லை இதுக்கெல்லாம் மேலே எண்ணெய் ஊற்றி பொறிச்சிடுறோம். ஸோ அப்படி பொறிக்கும் போது 1% புரத சத்து கூட உங்கள் உடலுக்கு போய் சேராது. நம்ம அது ஒரு டேஸ்ட்டுக்கு தான் சாப்பிடுவோமே கண்டி அதில் இருக்க புரத சத்து நம்ம உடலுக்கு போய் சேராது. ஸோ புரத சத்தை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம எப்படி சாப்பிடணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் ஸ்டீம் பண்ணி ஆவி காட்டுற புரத சத்து தான் நம்ம உடலுக்கு வந்து போய் கட்டாயமாக நேராக சேரும்.
1: இறைச்சியில வந்து ரெட் மீட் அதை வந்து சாப்பிடுறது கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. மீன் வந்து ரொம்ப நல்லது, அன்சாச்சுரேட்டட் புரோட்டீன் சொல்றாங்கல்ல, இது சம்பந்தமா நேரில் என்ன தெரிஞ்சுக்க?
0: குழந்தைங்களுக்கு நம்ம வந்து நிறைய கறி எரிச்சியை கொடுக்கலாம், அது ரொம்ப நல்லது. அதில் வந்து மயோக்ளோபின் கூட இருக்குது, அதனால் அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல்ஸும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த புரதச்சத்தோட நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதுவே வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே ஆகும்போது நம்ம கொலஸ்ட்ரால் சிந்தசிஸ் நம்ம உடல்லே நடக்கும், அது இல்லாமல் நம்ம சாப்பாட்டிலேருந்தே நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம சாப்பாட்டிலேருந்து எடுத்துக்கும் போது எந்த இறைச்சி எடுத்தாலும் அதில் கொழுப்பு இருக்கும், ஆட்டு இறைச்சி எடுத்தால் கட்டாயமாக அதில் கொழுப்பு இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து கம்மி பண்ணி ஃபிஷ்ஷுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். மீன் வகைகளையும் சாப்பிடும் போது எப்பயுமே சின்ன மீன்கள் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஏன் சின்ன மீன்கள் சூஸ் பண்ணணும்னா அதில் தான் நிறைய அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. நம்ம உடலுக்கு தேவைப்பட்ட ஒமேகா 3 ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் அந்த சின்ன மீன்களில் தான் இருக்குது. இந்த கானாங்கழுத்து மீன், மத்தி மீன், டியூனா ஃபிஷ்ன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதெல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அமௌண்ட் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸை கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கணும்.
1: விட்டமின்ஸ் இதுவும் ரொம்ப முக்கியம், ஆனா தேவை ரொம்ப கம்மி தான், ஆனா அது கட்டாயம் தேவை
0: கட்டாயமா
1: அப்படின்னு சொல்றாங்க.
0: இப்போ நம்ம விட்டமின்ஸ் எடுத்தோம்னா விட்டமின்ஸ் ரெண்டா பிரிச்சுக்கலாம், ஃபேட் சாலிபிள் வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ். இப்போ ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ்ல ADEK இருக்கு. நம்ம டெய்லி பால் குடிக்கிறோம்னா அதுல கட்டாயமா நமக்கு விட்டமின் ஏ வந்து நமக்கு வந்துடும். தயிர் வந்து நம்ம உணவுல கட்டாயமா சேர்த்துக்கணும், ஏன்னா தயிர் வந்து நமக்கு விட்டமின் மட்டும் தராது, அது வந்து ஏற்கனவே ஃபர்மெண்ட் ஆனதுனால நம்ம தயிரை வந்து இன்றைக்கி ராத்திரி பிறையிட்டு நாளை காலை சாப்பிடும் போது அதுலேயும் நான் சொன்ன அந்த குட் பாக்டீரியா வந்து நிறைய வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நம்ம சாப்பிடும் போதும் நம்மளோட பெருங்குடலுக்கு அது போய் சேரும் போது பெருங்குடலில் என்ன இருக்கோ அதே பாக்டீரியா தான் இந்த தயிர்லேயும் இருக்குது. ஸோ அது நம்ம கட்டாயமாக வந்து நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகி நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் வந்து இந்த குட் பாக்டீரியா நம்ம அந்த தயிர்லேருந்து நம்ம சாப்பிடும் போது இது வந்து நமக்கு நிறைய ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த விதத்தில் நம்ம வந்து தயிரை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் நம்மளோட டயட்டில். ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து இந்த ப்ரோட்டீன் சத்து என்னென்ன நம்ம எடுத்துக்கணும்னா பருப்பு வகைகள்லேருந்து கட்டாயமாக எடுத்து, அதுலேயும் முழு பருப்பு கொண்டக்கடலை மொச்சை அந்த மாதிரி முழு தானியங்களில் நம்ம கட்டாயமாக எடுத்துக்க வந்து யூஸ்
1: பண்ணோன்னா
0: ரொம்ப ரொம்ப அருமை. அண்ட் முளை கட்டுறது வந்து நம்ம வீட்டிலே செய்யலாம். இது வந்து நம்ம எப்பயுமே கடையில் போய் தான் வாங்கணும்ல, முடியாதவங்க வாங்கிக்கலாம், ஆனால் வீட்டிலே நம்ம கழுவிட்டு ஒரு துணியில் கட்டி வச்சோம்னா
1: துணியில் வச்சு கட்டி வச்சோம்
0: அவ்வளோதான். ஆனால் சுத்தமான துணியாக இருக்கணும், ஏன்னா நமக்கு வந்து இந்த கெட்ட பாக்டீரியா எதுவும் அதில் வளர்ந்துடக்கூடாது, அதில் மட்டும் நம்ம பார்த்துக்கணும். வெயில்ல வந்து போகிறதே கிடையாது, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கோம், சமைச்சு எல்லாம் முடிச்சு பேக் பண்ணி கிளம்பி ஆபீஸ் போறோம், அதோட ஆஃபீஸ்லயும் உள்ளேதான் இருக்கிறோம்,
1: எங்கேயுமே
0: வெயில் வந்து உடம்புல பட மாட்டுது. நமக்கு விட்டமின் டி நம்ம உடம்புக்கு வரணும்னா வெயில் மட்டும்தான் ரொம்ப முக்கியமான ஒரு சோர்ஸ். ஸோ விட்டமின் டி வெயில் படாட்டி என்ன அப்புறம் நம்ம இப்படி யோசிக்கூடாது, ஏன்னா விட்டமின் டி இருந்தால் தான் நம்ம எலும்புல வந்து கால்சியம் போய் சேரும். ஸோ எலும்பு நமக்கு ஒரு 30 வயசுக்கு மேலே எலும்பு வளரதோட எலும்பு வலுவாகிறது முக்கியம். ஸோ அந்த எலும்பு வலிமையை வந்து நமக்கு கட்டாயமாக கொடுக்கறது வந்து விட்டமின் டி.
1: கால்சியம் உடம்புல சேரணும் அப்படின்னா
0: விட்டமின் டி வேணும். அதை நம்ம கால்சியம் மாத்திரை சாப்பிட்டாலும் விட்டமின் டி இல்லாமல் நம்ம எலும்பு வந்து ஸ்ட்ராங்காக ஆகாது. அப்புறம் விட்டமின் இ, விட்டமின் கே. ஸோ இது வந்து ரொம்ப கம்மி அளவில் பாடியிலே

0: இருக்குது, அஸ் வெல் அஸ் நம்ம சாப்பிட்ற நட்ஸு அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ், வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் நமக்கு தெரிஞ்ச எல்லாமே நம்ம பி காம்ப்ளெக்ஸ், பி விட்டமின், விட்டமின் சி எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன், நம்ம பருப்பு இல்லை கொண்டக்கடலாம் ராத்திரியே ஊற வச்சு அடுத்த நாள் காலை ப்ரெஷர் குக் பண்ணும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணும். ஸோ இந்த ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த கடலையை வேக வைக்காமல் அதில் இந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸஸ் ஜாஸ்தியாக இருக்கும். எந்தெல்லாம் வேக வச்சு ஆவி போதோ எல்லா வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸும் அந்த ஆவியில் போயிடும், எதுவுமே நமக்கு வந்து தங்காது. ஸோ அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எதுலெல்லாம் விட்டமின்ஸ் இருக்கோ அதை அப்படியே சாப்பிட்டுக்கணும். இதுக்கு தான் நம்ம காய்கறியை எப்பயுமே ப்ரெஷர் குக்கரில் வைக்கக்கூடாது. நிறைய வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் நம்மளோட காய்கறிகளையும் கீரையிலையும் தான் இருக்குது. ஸோ இதை வந்து என்றைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி சாப்பிடக்கூடாது. அப்புறம் எல்லா காய்கறிகளுமே சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் வெட்டணும். ஸோ இந்த விதத்தில் நம்ம விட்டமின் பி பி காம்ப்ளெக்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து சாப்பிட முடியும். அடுத்தது விட்டமின் சி, விட்டமின் சிக்கு பெஸ்ட்டு சோர்ஸ் லெமன். ஸோ லெமன் தான் நமக்கு வந்து ஒரு பெரிய ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் பாடியில் ஆக்ட் பண்ணுது. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்னென்னா, நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஆக்சிடைஸ்டு காம்பவுண்ட்ஸை வந்து சரிப்படுத்திடும். இப்போ நம்ம ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும், நம்ம பாடியில் ஆக்சிடேஷன் ஆக ஆக நமக்கு வந்து கேன்சர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை கம்மிப்படுத்துறதுக்கு நம்ம பாடிக்கு கட்டாயமாக நிறையா நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேணும். அதில் விட்டமின் சி வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்.
1: ஸ்ட்ரெஸ்ஸை கூட குறைக்குதுங்கிறாங்க,
0: இது வந்து செல்லுலார் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணும்.
1: சமச்சீர் உணவு, இது ஒரு வார்த்தை எல்லாத்துலேயும் போயிட்டு இருக்கு, அப்படின்னா என்ன மேடம்?
0: சமச்சீர் இஸ் ஹோல்சம். இப்போ நான் ஏற்கனவே சொல்லலை, இந்த பேசிக் ஃபைவ் ஃபுட் குரூப்ஸ் இருக்கும் போது தான் நமக்கு வந்து சமச்சீர் உணவு வரும். இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு வாழையில போட்டு நம்ம சாப்பாடு போடுறோம்னா அதில் கட்டாயமாக உங்களுக்கு சாதம் இருக்கும், காய்கறிகள் போட்ட சாம்பார் இருக்கும், ஒரு கூட்டு இருக்கும், ஒரு காய் இருக்கும், ஒரு கீரை இருக்கும், அப்புறம் பழம். நம்ம சொன்ன அந்த பேசிக் ஃபைவ் ஃபுட் குரூப்ஸ் வந்து கட்டாயமாக அந்த இலையில் வந்துடுது. அந்த இலையை இன்னும் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் பொறிக்கிறதுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருப்பாங்க, வதக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் நம்ம சாப்பாடில் சாம்பாருக்கு நெய் விட்டு சாப்பிடும். ஸோ இப்போ நம்ம எல்லா விதமான கொழுப்பு சத்தும் எவ்வளோ தேவையோ அதை நம்ம ஒவ்வொரு சோர்ஸ்லேருந்து எடுத்துக்கிறோம். எல்லா விதமான தானியங்கள், காய்கள், கறிகள் எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்றோம். ஸோ இதுதான் சமச்சோர் உணவு. ஸோ சமச்சோர்னா ஹோல்சம், ஒரு நாளைக்கு தேவைப்பட்ட நியூட்ரியன்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நான் இங்கே என்ன கட்டாயமாக சொல்லணும்னு விருப்பப்படுறேன்னா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் ராத்திரி சமைச்சு நம்ம காலையிலேருந்து என்னென்ன சாப்பிட்டோம்னு பார்க்கும்போது உங்கள் கையை வந்து நீங்கள் அஞ்சு விரல் அளவு பார்த்தீங்கன்னா, நம்ம கட்ட விரல் அளவு தான் நம்ம வந்து அரிசி எடுத்துக்கணும். அரிசியோட குடும்பத்திலேருந்து நீங்கள் எதை எடுத்தாலும், சிறுதானியம் எடுத்தாலும் சரி தான், கோதுமை சாப்பிட்டாலும் சரி தான், கேவரு சாப்பிட்டாலும் சரியா, அஞ்சு விரலில் கட்ட அளவு சைஸ் தான் நம்ம வந்து தானியங்களை எடுத்துக்கணும். நம்மளோட ஆள்காட்டி விரல் அளவு நம்ம பருப்பு சேர்த்துக்கணும். எந்த விதமான பருப்பாக இருக்கலாம், எந்த விதமான கடலையாக இருக்கலாம், நீங்கள் வந்து எந்த கடலையாக இருந்தாலும் அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்மளோட அடுத்த விரல் சைஸுக்கு தான் நீங்கள் வந்து எல்லா விதமான கீரை காய்கறிகளை சேர்த்துக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் நம்ம மோதிர விரல் சைஸ் அளவு நீங்கள் வந்து பால், தயிர், இறைச்சி, முட்டை இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சுண்டு விரல் சைஸ் தான் நீங்கள் நெய், எண்ணெய், சர்க்கரை, உப்பு இது மூணும் எவ்வளோ அளவாக நம்ம கம்மியாக சேர்த்துக்கிறோமோ அவ்வளோ நாள் நம்ம உடல்நிலை நல்லா இருக்கும்.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போ அடுத்ததாக இந்த ஊட்டச்சத்து குறைபாடு, சில பேர் பார்த்தா முகம் வெளிரி போயிருக்கு, கைகாலெலாம் வலிக்குது அப்படின்னு போனால் டாக்டர்கிட்ட போனால், அப்பா உங்களுக்கு அனிமிக்க ஆயிருக்கீங்க, இரும்பு சத்து குறைபாடு இருக்குது இப்படிலாம் சொல்கிறாங்க. ஊட்டச்சத்து குறைபாடுனா என்ன மேடம்?
0: இவ்வளோ நேரம் பேசின எந்த உணவையும் நம்ம சரியாக சாப்பிடல, நம்ம உடல்லையும் நிறையா தடவை இன்ஃபெக்ஷன் வரும், ஃபிசியோலாஜிக்கல் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம மார்பிடிட்டி ரேட் ஹையாக இருக்கும் போது சில டெஃபிஷியன்சிஸ் பாடியில் வர தொடங்கும். இப்போ சாதாரணமாகவே நம்ம அரிசியவே மாத்திரோன்னு வச்சுக்கோங்க, அரிசியை எப்படி கழுவுறோம், அரிசியை சிலவங்க பேர் வந்து வேக வைக்கிறதே குக்கரில் வைப்பாங்க, சிலவங்க வந்து வடிப்பாங்க, அந்த மாற்றம் வந்தாவே அவங்களுக்கு வாயிலெல்லாம் புண்ணு வரும். ஸோ அந்த விட்டமின் நான் சொன்னது வந்து அவைலபிலிட்டி கம்மியாயிரும், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். ஸோ அதனால இந்த மாதிரி வேரியஸ் டெஃபிஷியன்சி இருக்கும், ஒவ்வொரு விட்டமினுக்கும் ஒவ்வொரு மினரலுக்கும் டெஃபிஷியன்சி இருக்கு. ஆனால் இப்போ நம்ம வந்து பிள்ளைங்களை நிறையா பார்க்கறது வந்து அனீமியா பார்க்குறோம், ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாயிடுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கட்டாயமாக நீங்கள் மருத்துவரை தான் முதல்ல அணுகணும். ஸோ மருத்துவர் சொல்கிறதோட சேர்த்து நீங்கள் இந்த உணவுகளையும் நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ வந்து நமக்கு இரும்பு சத்து உடம்புல கம்மியாக இருக்குது அப்படின்னா, நம்ம உடனே வந்து பேரிச்சம்பழம் மட்டும் வாங்கி சாப்பிட்றதுனால அது சரி ஆகவே ஆகாது. நமக்கு இரும்பு சத்து கம்மியாக இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், நிறையா முடி கொட்டுதுன்னா முதல்ல ஒரு டாக்டரை பார்த்து ஒரு டெஸ்ட் எடுத்து உங்கள் ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அவங்க கொடுக்குற மருந்தோட இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உணவுகளை ரொம்ப நாளைக்கு நீங்கள் வந்து உங்களோட டயட்டில் நீங்கள் சேர்த்துட்டே இருந்தீங்கன்னா அது குறைபாடு திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு கட்டாயமாக அது ஹெல்ப் பண்ணும். இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்க எப்பெல்லாம் இரும்பு

0: ரிச் ஃபுட்ஸ் சாப்பிட்றாங்களோ அது கூட விட்டமின் சி கட்டாயமாக சேர்த்துக்கணும். விட்டமின் சி இப்போ ஒரு லெமன் ஜூஸோட பேரிச்சம்பழம், சுண்டக்காய், முருங்கைக்கீரை, கேவரும் முருங்கைக்கீரையும் சேர்த்து சாப்பிட்றது, ரெட் மீட் சாப்பிட்றது, செவரொட்டி சாப்பிட்றது, ஸோ இதெல்லாம் வந்து கட்டாயமாக இரும்பு சத்தை இன்க்ரீஸ் பண்ணும். லிவர் சாப்பிட்றது இதெல்லாம் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாமே டாக்டரோட ஆலோசனையை கேட்ட பிறகுதான் நீங்கள் செய்ய முடியும்.
1: நிச்சயமா இப்போ இரும்பு சத்து போக அயோடின் பற்றாக்குறையா இருந்தா,
0: அயோடின் தான் நமக்கு வந்து நம்ம கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிறோம், இங்கே வந்து நமக்கு அயோடின்
1: பற்றாக்குறை ரொம்ப
0: கம்மி. அந்த மாதிரிலாம் இமீடியட்டாக நமக்கு வேற ஏதோ ஒரு பிசியோலாஜிக்கல் ப்ராப்ளம் இருந்தால் அது மாதிரி கம்மியா இருக்கும். அப்போ நம்ம டாக்டரை கட்டாயமாக பார்க்கணும்.
1: இது போக கால்சியம் வந்து சில பேருக்கு,
0: கால்சியம் எல்லாருக்குமே 40 வயசு ஆனால் கம்மியாகுங்க. ஏன்னா அதுக்கு மேலே நமக்கு வந்து ஸ்டோர்ஸ்லேருந்து எடுக்க தான் செய்யணும். நம்ம வந்து ஒரு டயட்ல நம்ம குடிக்கிற பால், தயிர் எல்லாத்தையும் கம்மி பண்ணிடுறோம். நம்ம வந்து வேற வேலை வேலைன்னு போயிட்டே இருக்கோம். நமக்கு வந்து அந்த நேரத்துக்கு ஒரு சாப்பாடை சாப்பிடணும்னு மட்டும்தான் யோசிக்கிறோமே கண்டி, அதுல இருந்து நமக்கு வந்து ஒரு சத்து வரணும்னு யோசிக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய இப்போ ஒரு பெயின் இருக்கு, டாக்டர் கிட்ட போறோம், ஒரு கால்சியம் சப்ளிமெண்ட் தராங்கன்னா அது அப்புறம் உணவுல எப்படி நம்ம ஆட் ஆன் பண்ணிக்கணும்ன்றதான் நம்ம பார்க்க.
1: இப்போ ஊட்டச்சத்து பத்தி நம்ம பேசும்போது நிறைய பேர் வந்து இந்த உடல் எடை

0: அயோடின் பற்றாக்குறை இருந்தால் அதுக்கு
1: அயோடின் தான் நமக்கு வந்து நம்ம கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிறோம், இங்கே வந்து நமக்கு அயோடின் பற்றாக்குறை
0: வருது கம்மி தான்,
1: ரொம்ப கம்மி. அந்த மாதிரிலாம் இமீடியட்டாக நமக்கு வேற ஏதோ ஒரு ஃபிசியோலாஜிக்கல் ப்ராப்ளம் இருந்தால் அது மாதிரி கம்மியாக இருக்கும், அப்போ நம்ம டாக்டரை கட்டாயமாக பார்க்கணும்.
0: இது போக கால்சியம் வந்து சில பேருக்கு
1: கால்சியம் எல்லாருக்குமே 40 வயசு ஆனால் கம்மியாகுங்க, ஏன்னா அதுக்கு மேலே நமக்கு வந்து ஸ்டோர்ஸ்லேருந்து எடுக்க தான் செய்யணும். நம்ம வந்து ஒரு டயட்டில் நம்ம குடிக்கிற பால் தயிர் எல்லாத்தையும் கம்மி பண்ணிடுறோம், நம்ம வந்து வேற வேலை வேலைன்னு போயிட்டே இருக்கோம். நமக்கு வந்து அந்த நேரத்துக்கு ஒரு சாப்பாடை சாப்பிடணும்னு மட்டும்தான் யோசிக்கிறோமே கண்டி, அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு சத்து வரணும்னு யோசிக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய இப்போ பெயின் இருக்குது, டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு கால்சியம் சப்ளிமெண்ட் தராங்கன்னா அது அப்புறம் உணவில் எப்படி நம்ம ஆட் ஆன் பண்ணிக்கணுன்றதை நம்ம பார்க்கணும்.
0: இப்போ ஊட்டச்சத்து பற்றி நம்ம பேசும்போது நிறைய பேர் வந்து இந்த உடல் எடை மேலாண்மை ஒபிசிட்டி அப்படி இப்படின்னு இதுவே ஒரு பிரச்சனை ஆகிடுது, அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும், உடலுக்கு எக்ஸசைஸ் இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க, நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.
1: ஓகே சார், இது வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சார். நம்ம வந்து இப்போ எப்படி ஸ்கூலில் யோகா வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி யோகா கம்பல்சரின்றாங்களோ, நம்ம ஸ்கூல் முடிச்சோன்னா அதை விட்டுடுறோம். ஆனால் அந்த யோகாவோ இல்லை நமக்குன்னு நம்ம பாடிக்கு டைமாக ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் நம்ம கொடுக்கணும் சார். அதுக்கு வாக்கிங்கோ நமக்கு பிடிச்ச எக்ஸசைஸோ இல்லை ஒரு கைண்ட் ஆஃப் டான்ஸோ இல்லை சம் கைண்ட் ஆஃப் மெடிடேஷனோ, ஸோ இதை வந்து நம்ம கட்டாயமாக வந்து கடைப்பிடிக்கணும். இந்த மாதிரி செய்யும் போது நம்ம பாடி ஒபிசிட்டி வந்து ரேஸ் ஆகாது. ஆனால் இதுக்கு மேலே பாடி ஒபிசிட்டி ரேஸ் ஆகிடுச்சு, எனக்கு ரொம்ப செடென்ட்ரி ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தினா நம்ம கட்டாயமாக அதை வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லே கம்மிப்படுத்துறத பற்றி யோசிக்கணும். அது எக்ஸசைஸ் இல்லாமல் வெறும் டயட்டால் குறையிற வெயிட்டு என்றைக்குமே வந்து சஸ்டெயின்டு வெயிட்டு கிடையாது. அது என்றைக்கு திருப்பி சாப்பிட ஆரம்பிக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக வெயிட் போடுறோம். ஸோ எக்ஸசைஸோடு நம்ம செய்கிற வெயிட் லாஸ் மட்டும்தான் ரொம்ப நாளைக்கு இல்லை அப்படியே நமக்கு வந்து இந்த வெயிட் லாஸை மெயின்டைன் பண்ணும் சார்.
0: இந்த ஊட்டச்சத்தில் வந்து தவிர்க்க வேண்டிய உணவுகள்னா என்ன?
1: ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம்ல, ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது, ஏரேட்டட் நம்ம இந்த சோடா மாதிரி இருக்கிற எல்லா ட்ரிங்க்ஸையும் கட்டாயமாக நம்ம தவிர்க்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம உடல் நம்மளோட லங்ஸ் வந்து 24/7 நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம வந்து இறக்குற வரைக்கும் அது செய்கிற ஒரே வேலை கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுது. ஆனால் நம்ம 30 to 50 ரூபாய்க்கு ஒரு சோடா ட்ரிங்கை வாங்கி அந்த கார்பன் டை ஆக்சைடை உள்ளே குடிக்கிறோம், சரிங்களா? இந்த கார்பன் டை ஆக்சைடு உடலுக்கு தேவைப்பட்டது கிடையாது. நமக்கு இன்டைஜஷன் இருக்குது, எனக்கு கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்குன்னா அது எதனால் வருதுன்றத கண்டுபிடிச்சி அதை அட்ரஸ் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம சாப்பிட்டு சாப்பிடும் இல்லை சாப்பிடும் போதே அந்த சோடாவை குடித்து நம்ம வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான ஒரு ஆக்டிவிட்டி, அதை கட்டாயமாக எல்லாரும் தவிர்க்கணும் சார். இது ஒரு முக்கியமான பொருள். அடுத்தது எதெல்லாம் மைதாவில் பண்ணியிருக்கோம் அதை வந்து நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது நம்ம உடலுக்கு தேவையில்லைன்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இது ரெண்டை மட்டுமே தவிர்த்தாவே நம்ம நிறைய சுகர் எடுக்கிறது கம்மியாயிடும், நம்ம பாடிக்கு உள்ள போய் ஃபார்ம் ஆகிற சுகரும் வந்து கம்மியாயிடும் சார். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சோடாவும் இந்த மைதாவும் தான் இப்போ மெஜாரிட்டியா நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட்லயும் இருக்கு. இப்போ பிஸ்கெட் எடுத்துக்கோங்க, சிப்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா என்ன ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க, மைதா இல்லாமல் ஸ்நாக்ஸ் கிடையாது. ஸோ எந்த ஒரு ஜங்க் ஃபுட்டும் இது ரெண்டுத்தை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணோம்னாவே நமக்கு வந்து கட்டாயமா ஒரு பெட்டர் ஒரு குட் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிக்கலாம் சார்.
0: இப்போ சிறுதானியங்களில் க்ளூட்டன் அது கிடையாதுன்றாங்க, ஏன்னா வந்து கோதுமையிலலாம் இருக்குது, சில பேருக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சிறுதானியத்தில் வந்து செஞ்சு சாப்பிட்றது இது வந்து பல விதத்தில் நல்லதா? ஏன்னா சுகர் பேஷண்ட் கூட சிறுதானியம் சாப்பிட்லாம், அது நல்லது, ஏன்னா செரிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும், அதனால் உங்களுக்கு வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க.
1: ஸோ இது நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்க வேண்டிய சார், நம்மளோட நாட்டில் கோதுமையை தவிர வேறு எதுலேயுமே க்ளூட்டன் இல்லை சார். எல்லாத்துலேயும் இப்போ க்ளூட்டன் ஃப்ரீ க்ளூட்டன் ஃப்ரீன்னு லேபிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதில் க்ளூட்டனே கிடையாது. அப்புறம் ஏன் அதில் க்ளூட்டன் ஃப்ரீன்னு போடணுன்றது வந்து எப்படின்னா, இப்போ நம்ம எண்ணெய் பாக்கெட் வாங்கும்போது கொலஸ்ட்ரால் ஃப்ரீன்னு போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற எண்ணெய் எதெல்லாம் செடியிலிருந்து வருதோ எந்த எண்ணெயிலுமே கொலஸ்ட்ரால் இருக்காது. கொலஸ்ட்ரால் வந்து அனிமல் ப்ராடக்ட்ஸில் தான் இருக்கும், பிளான்ட் ப்ராடக்ட்ஸில் இருக்காது. ஆனால் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தோம்னா 0% கொலஸ்ட்ரால் 0% கொலஸ்ட்ரால்னு போடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக், இதை நம்ம வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சிறுதானியம் சாப்பிடும் போது சுகருக்கு நல்லதுன்னா எவ்வளோ அளவில் சாப்பிட்றோன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு எக்ஸசைஸுமே பண்ணாமல் மாத்திரை சாப்பிட்டுட்டு வெறும் நம்ம சிறுதானியத்திலே ஹோல்டே சாப்பிட்டா நமக்கு சுகர் கட்டாயமாக குறையாது. கொஞ்சமாவது நம்ம பாடி ஆக்டிவிட்டி பண்ணும் போது தான் நம்ம பிளட் குளுக்கோஸ் வந்து யூட்டிலைஸ் ஆகும். கட்டாயமாக எக்ஸசைஸ் இல்லாமல் வெறுமா நம்ம டயபெட்டிஸ்க்கு சிறுதானியம் சாப்பிட்றது ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது சார்.
0: இவ்வளோ நேரம் உணவு அறிவியல் மற்றும் ஊட்டச்சத்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க, நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறோம் மேடம். நன்றி, வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உணவு அறிவியல் மற்றும் ஊட்டச்சத்து குறித்து

0: புதுவை பல்கலைக்கழக உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் முனைவர் ஹரிப்ரியா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:27:34. நமது நிலைய நிகழ்ச்சிகள் சில உங்கள் நினைவிற்கு. இன்று பிற்பகல் 12:30 பன்னிசை மாலை எம் எஸ் சுப்லட்சுமி அவர்கள் பாடியுள்ளவை இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்துடன் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் குக்கரி ஷோ. 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழி பயிற்சியில் ஹிந்தி பாடம் சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் டாக்டர் என் ரமணி அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை இடம்பெறும்.
2: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை
3: கொஞ்சம்
2: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை. நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
4: வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன்மழை.
5: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
4: தினமும் இரவு 10:00 முதல் 11:00 வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன்மழை.
6: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5:00 பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 12:30. இனி வருவது பன்னிசை மாலை. இன்றைய பன்னிசை மாலையில் எம் எஸ் சுப்லக்ஷ்மி அவர்கள் பாடியுள்ளவை இடம்பெறும். முதலாவதாக கைத்தல நிறைகனி என தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ். பாடலுக்கு முன்பாக விளம்பரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தி வருகிறார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் வெற்றிகரமாக 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்கத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து தற்போது பேச்சு நடத்தி வருகிறார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சு நடத்தி வருகின்றனர். மியான்மர் அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார். நாட்டின் புராதன சின்னங்கள் குறித்த ஒளியும் தாமரையும் கண்காட்சியையும் அவர் பார்வையிடுகிறார். இந்தியா ஓமன் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று நடைமுறைக்கு வந்துள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்த ஒப்பந்தம் குறித்து நாளேடு ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் தூதரக உறவுகள் வலுப்பெறும் என்று தெரிவித்துள்ளார். இந்திய மாணவர்கள், கைவினை கலைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பிரதமரின் சாலையோர வியாபாரிகள் கடனுதவி திட்டம் தொடங்கப்பட்டு 6 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இத்திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான வியாபாரிகள் பயன்பெற்றுள்ளனர். கடந்த 2020 முதல் 1,12,00,000 மேற்பட்ட கடன்கள் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன. 75,00,000 மேற்பட்ட நகரங்கள் மற்றும் சிறு நகரங்களில் 75,00,000 மேற்பட்ட சிறு வியாபாரிகள்

0: பயன்பெற்றுள்ளனர். 17,800 கோடி ரூபாய் பயனாளிகளுக்கு கடனாக வழங்கப்பட்டுள்ளது. 55 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகள் கணினி கட்டமைப்பின் மூலம் கடன் தொகை பெற்று திருப்பிச் செலுத்தி வருகின்றனர். இதனால் 241 கோடி மின்னணு பண பரிவர்த்தனை மூலம் 896,000 கோடி ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது. மின்னணு திட்டத்தில் பயன்பெறும் சிறு வியாபாரிகளுக்கு வட்டி மானியம் உள்ளிட்ட சலுகைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டம் ஏழை எளிய சிறு வியாபாரிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்து வருவதை அடுத்து 2030 மார்ச் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் 6 ஆண்டுகாலம் நிறைவு செய்திருப்பதை ஒட்டி வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள செய்தியில், கடின உழைப்பை அளிக்கும் லட்சக்கணக்கான சாலையோர வியாபாரிகள் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கு இத்திட்டம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். உத்தரவாதமின்றி சிறு வியாபாரிகளுக்கு வழங்கப்படும் கடன் உதவி புதிய இந்தியாவை வலுப்படுத்தியுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இதற்கான தேர்தல் இம்மாதம் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இன்று வெளியிடப்பட்ட இதற்கான அறிவிக்கையில் ஆந்திரப்பிரதேஷ், கர்நாடகா, குஜராத் மாநிலங்களில் தலா 4 இடங்களுக்கும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் தலா 3 இடங்களுக்கும், ஜார்க்கண்டில் 2 இடங்களுக்கும், மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், மிசோரம் மாநிலங்களில் தலா 1 இடத்திற்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது. மதசார்பற்ற ஜனதாதள தலைவர் திரு HD தேவகவுடா, பிஜேபி மூத்த தலைவர்கள் திரு ஜார்ஜ் குரியன், திரு ரவ்னித் சிங், மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு மற்றும் ஒடிசா மாநிலங்களில் காலியாக உள்ள தலா 1 இடங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்கியுள்ளது. மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சர் திரு சுனித்ரா அஜித் பவார், தமிழகத்தில் திரு சி வி சண்முகம், ஒடிசா பிஜு ஜனதாதள் உறுப்பினர் திரு தெபாஷிஷ் சமாண்ட்ரே ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதை அடுத்து அந்த இடங்களுக்கும் இதே கால அட்டவணைப்படி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகளை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமன குழு பரிந்துரை செய்த 5 பேருக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பஞ்சாப், ஹரியானா தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் பாலி மற்றும் மூத்த வழக்கறிஞர் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான நீதிபதி நியமன குழு இது தொடர்பாக கடந்த 27ஆம் தேதி இவர்களின் பெயர்களை பரிந்துரை செய்திருந்தது. உச்சநீதிமன்றத்தில் தற்போது 37 நீதிபதிகள் உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க மாநிலத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு RN ரவி புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி மற்றும் முக்கிய அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டனர். புதிய அமைச்சரவையில் திரு ஸ்வாபன் தாஸ் குப்தா, திரு அருண்சிங், திரு தபஸ் ராய், திரு சங்கர் கோஷ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். IITயில் சேர்வதற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. IIT தில்லி மண்டலத்தைச் சேர்ந்த சுபம் குமார் 330 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார். நடப்பாண்டிற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வில் 179,694 மாணவர்கள் தேர்வெழுதினர். இதில் 56,880 மாணவர்கள் தேர்வாகியுள்ளனர். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை இன்று 42 ரூபாய் அதிகரித்துள்ளது. இதன்படி எரிவாயு சிலிண்டரின் விலை 3,283 ரூபாயாக உள்ளது. தில்லியில் 42 ரூபாயும் மும்பையில் 43 ரூபாய் 50 காசும் கொல்கத்தாவில் 53 ரூபாய் 50 காசுகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய பிரச்சினை காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்ததை அடுத்து வணிக

0: பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்ந்துள்ளது. இருப்பினும் வீடுகளில் பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை உயர்த்தப்படவில்லை. பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: 15 நிமிட நேரத்தில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு வங்கி கணக்கு தொடங்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் அம்மாப்பேட்டை பாரத ஸ்டேட் வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மைய ஒருங்கிணைப்பாளர் பூமிநாதன்.
2: இங்க ஒரு நாளைக்கு 5-10 வரைக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக வராங்க. என்னென்ன காரணத்துக்காக வராங்க அப்படின்னா, முதியோர் பென்ஷன் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக அக்கௌண்ட் தேவைப்படுது, நலவாரிய திட்டங்கள், சில மானியம் பெறுவதற்கான நிறைய திட்டங்கள், கேஸ் மானியம் பெறுவதற்கு, சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள் இவங்க எல்லாருமே வந்து அக்கௌண்ட் வேணுங்கிறதுக்காக
1: மிக எளிமையாக இருப்பதாக பயனாளி கருத்து
3: தெரிவிக்கின்றனர். என் பேர் இன்பலகன், எல்லாத்துக்கும்
1: இதன் மூலம் 197 கோடியே 22 லட்சம் ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது என்பதிலிருந்தே பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வெற்றியானது இப்படியாக தெரியும். சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: ஈரான் நாட்டின் ரேடார் மற்றும் ட்ரோன் கட்டுப்பாட்டு மையங்களை குறிவைத்து அமெரிக்கா வான்வழி தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதனையடுத்து மேற்காசிய பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் அமெரிக்காவின் MQ-1 ட்ரோனை ஈரான் படைகள் தாக்கி அழித்ததற்கு பதிலடியாக அமெரிக்கா இன்று பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து வரும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் ஈரான் படைகள் தடுத்து வருகின்றன. அமெரிக்காவின் தாக்குதலை தடுக்கும் நடவடிக்கையை மட்டுமே ஈரான் நடத்தி வருவதாகவும், பொதுமக்கள் அரசு அறிவிக்கும் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்குமாறும் அந்நாட்டு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மலேசியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறார் சமூக வலைதள கணக்குகளை தொடங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்நாட்டில் உள்ள 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட சமூக வலைதள கணக்குகளை வைத்திருப்போரின் வயது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் சமூக வலைதள முகப்புகளை அமைப்பதில் சில கட்டுப்பாடுகளும் கொண்டுவரப்பட்டுள்ளது. தவறான நோக்கத்துடன் வலைதளங்களை அணுகுவதை தடுக்கும் நோக்கில் இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. 16 வயதுக்குட்பட்டோரை அனுமதிக்கும் சமூக வலைதள நிறுவனங்களுக்கு அதிக அளவில் அபராதம் விதிக்கப்படும் என்றும் மலேசிய அரசு எச்சரித்துள்ளது. சிறுவர்களை திசை திருப்பும் வகையில் சமூக வலைதளங்களில் பதிவிடுவோரையும் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மலேசிய அரசு கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தி வருகிறார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் வெற்றிகரமாக 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்கத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
4: நேரம் 12:50. புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
5: சில பலன்களை எதிர்பார்த்து கொண்டு அரசியலில் இருப்பவர்கள் மாறுவதில் ஒரு வியப்பும் இல்லை. இந்த வீட்டுக்கு இப்போது யோகம் அடித்திருக்கிறது. வராத பெரிய மனிதர்கள் எல்லாம் வருகிறார்கள். இன்னும் யார் யார் வருவார்களோ என்று கண்களை சிமிட்டுகிறாள். நான் திரும்பவும் ஓடிப்போய் விடப்போகிறேன் என்று கூறிக்கொண்டு சமையலறைக்குள் செல்கிறாள் மைத்ரி. லோகாவின் வீட்டில் சில நாட்கள் தங்கி அவளுடைய தயவால் இந்த இல்லத்துக்கு சென்று கல்வி பயின்று முன்னுக்கு வந்திருப்பவள் மைத்ரி. அதற்காக அவள் உரிமை கொண்டாடுகிறாள். ஆனால் முழுதுமாக உணவு, உடை, உறையுள், கல்வி உள்பட அன்பையும் பொழியும் இந்த ஞானம் அவள் மீது அப்படி சுதந்திரத்தை பறிக்கும் அளவு உரிமை கொண்டாடவில்லை. என்ன யோசனை? இரவு எனக்கு சாப்பாடு கிடையாது. யாருக்கு பார்ட்டி என்று கேட்டுக்கொண்டே தேநீரை அவள் கிண்ணத்தில் வார்க்கிறாள் மைத்ரி. பட்டுக்கு ப்ரமோஷன் வந்திருக்கே, அதுக்கு பார்ட்டியாம். தண்ணி இல்லாத பார்ட்டி.

0: மணியையரின் குரூடாயில் தயாரிப்புகள். அப்படியானால் கொலையில் உள்ள புடலங்காயை நாளைக்கு பறிக்கிறேன்.
1: ஏன்,
0: நீ சாப்பிட வேண்டாமா? புடலங்காயை பறித்து சமைத்து வை, நான் வந்து சாப்பிடுகிறேன்.
1: மைத்ரேயிக்கு நாவுக்கு உப்பு காரத்துடன் நன்றாக சமைத்து உண்ண வேண்டும். ஆனால் ஞானமோ உப்பு புளிப்பு காரம் இல்லாமல் எதையோ சமைத்து வைப்பாள்.
0: நாவை வளர்க்கக்கூடாது, காரசாரம் சாத்வீக உணவல்ல என்று ஞானம் கூறுவது வழக்கம்.
1: நீங்கள் இப்படி சாப்பிடுவதனால்தான் சென்சார் போர்டு பொறுப்பிலிருந்து இன்று வரை நேருக்கு நேர் பேச துணிவின்றி வழவழ கொழகழவென்று இருக்கிறீர்கள் என்று விளையாட்டாக மைத்ரேயி மறுமொழியும் கூறுவதுண்டு.
0: இப்போது அவள் மீது லோகாவைப் போல் உரிமை கொண்டாடி மைத்ரேயி அப்படியெல்லாம் வரமாட்டாள் என்று சொல்ல மாட்டாளா?
1: அவள் முரளியை மணந்து கொள்ள வேண்டும் என்று அதனாலேயே வற்புறுத்த துணியமாட்டாள்.
0: ஞானத்தின் இயல்பு மைத்ரேயிக்கு நன்றாக தெரியும். ஞானம் கூந்தலை சீவி முடித்து முகம் திருத்திக் கொண்டு ஒரு வெள்ளைச் சேலை அணிந்து விருந்துக்கு செல்கிறாள்.
1: இரவு 8:30 மணிக்கு ஞானம் திரும்பி வரும்போது மைத்ரேயி கதவையே மூடியிருக்கவில்லை.
0: மடியில் நூலகத்திலிருந்து கொண்டு வந்த புத்தகம் திறந்து கிடக்கிறது. காலை இன்னொரு பிரம்பு நாற்காலியில் போட்டுக்கொண்டு யோசனைதான் செய்து கொண்டிருக்கிறாள்.
1: செருப்புலி உள்ளே கேட்கும்போதுதான் குளிர் சிலிர்ப்போடு சடக்கென்று திரும்புகிறாள்.
0: என்ன, ராமராஜ்யம் வந்துவிட்டதென்று கனவா அமைத்திரேயி? இன்னும் கூட்டுக்கட்சிகள் பதவிக்கு வரவில்லையே, கதவை திறந்து வைத்துக் கொண்டே கனவு காண்கிறாயோ?
1: மைத்ரேயி உண்மையிலேயே நாணி புத்தகத்தை பட்டென்று மூடுகிறாள்.
0: ஞானம் கையில் இருந்த பீடாவை மேஜையின் மீது வைத்துவிட்டு, புடலங்காய் வைத்திருக்கிறாயா என்று கேட்கிறாள்.
1: நான் ஒண்ணுமே பண்ணலேக்கா என்று மைத்ரேயி சோம்பல் முறிக்கிறாள்.
0: அவள் அருகிலேயே நிற்கும் ஞானம் சில கணங்கள் ஒன்றுமே தோன்றாதவள் போல் கூர்ந்து நோக்குகிறாள்.
1: மத்தியானம் ஹோட்டலுக்கு போனியா?
0: ஹோட்டலில் வயிறு மந்தித்து விடும்படியாக ஏதேனும் சாப்பிட்டிருப்பாளோ என்றுதான் கேட்கிறாளா?
1: மைத்ரேயி மறுமொழி கூறவில்லை.
0: என்ன சமாச்சாரம்?
1: என் மனசு குழம்பி கிடக்கிறது அக்கா. நூல்பாலத்தில் நடந்து தாண்டனும், கீழே விழுந்தால் கிடுகிடு பாதாளம், அப்பால் போனா பொன்னகரம் இருக்கிறது என்று ஆசை காட்டுகிறார்கள்.
0: நூல்பாலம் வேண்டாம் என்று ஒதுங்க வேண்டுமானால் குகைக்குள் ஒளிய வேண்டும். குகையில் புலி இருக்குமோ புதையில் இருக்குமோ தெரியாது.
1: என்ன ஆச்சு?
0: துணிந்து மேடையில் ஏறி பேசு, இல்லாவிட்டால் கட்சி அரசியல் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போ.
1: இதற்கென்ன தலை போகும் யோசனை?
0: இது என்ன யோசனை?
1: வேறு நான் சொல்லும் யோசனை தான் உனக்கு பிடிக்கலையே.
0: என்ன யோசனை?
1: முரளி உன்னிடம் என்ன பேசினான்?
0: உங்களுக்கு எப்படி தெரிந்தது?
1: நீ லைப்ரரி புத்தகத்தை மடியில் போட்டுக்கொண்டு 3 மணி நேரம் பகற்கனவு கண்டால் 2×2=4 என்று புரிந்து கொள்ள கஷ்டமா?
0: எனக்கு மனசு ஒப்பவில்லை அக்கா.
1: ஒரு தரம் என் மீது பட்ட கரையை கையால் துடைப்பது போல் துடைத்துவிட்டு இன்னொரு தரம் இன்னொருவனுடன் வாழ்க்கையில் பங்கு கொள்ள முடியும் என்று தோன்றவில்லை.
0: அப்படி முடியாமல் இருப்பதை மறந்து நிம்மதியாகவும் இல்லை.
1: ஏன்,
0: உன்னை யாரும் வற்புறுத்தவில்லையே.
1: அது சரி, ரொட்டியை காய்ச்சி தருகிறேன், சாப்பிட்டு விட்டு பாலை குடித்து விட்டு பேச்சுக்கு தயார் செய்து கொள் என்று கூறிவிட்டு ஞானம் உள்ளே செல்கிறாள்.
0: வெற்றிலைப்பட்டியை கையில் வைத்து திருப்பி பார்த்து கொண்டே வாய் திறவாத அமர்ந்திருக்கிறாள் மைத்ரேயி.
1: ஞானமாளுடன் முதன் முதலில் பஸ்ஸில் வந்த பிரயாணத்தை நினைத்து கொண்டு ஸ்ரீனிவாசனுடன் காரில் பிரயாணம் செய்கிறாள் மைத்ரேயி.
0: அன்று மனம் வண்ணச் சிறகுகள் கொண்டு வானில் திரியும் மகிழ்ச்சியில் திளைத்தது. இன்றோ சிறகுகள் இரண்டிலும் கற்களை கட்டிவிட்டாற்போல் இருக்கிறது.
1: அவள் ஞானமாளுடன் வராமல் இருந்திருந்தால் இந்த கார் சவாரி கிடைத்திருக்குமா?
0: முரளி அவளை கல்யாணம் செய்து கொள்ள முன்வருவானோ?
1: மனக்குழப்பங்களை விசிறி அடிப்பது போல் தலையை திருப்பி வெளியே பார்க்கிறாள்.
0: அம்மை விடு, ஸ்ரீனிவாசன் தன் காரை ஓட்டுகிறான். அவனுடைய ஊரில் அவன் பசையான ஆள்,
1: நிலப்புலன்களோடு ஒரு அச்சகம், அரிசி மில் முதலியவைகளுக்கு சொந்தக்காரன்,
0: சட்டம் படித்து தேர்ந்தவன்.
1: வழிநடுக அவன் தன் பிரதாபங்களை பாடிக்கொண்டு வருகிறான்.
0: நீங்கள் பணச்செலவை பற்றி கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம். எனக்கு பணம் பெருசில்லை, கொள்கைதான் பெருசு. லோகாவின் தகப்பனார் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப வேண்டியவர்கள்.
1: என் பெரிய மாமா சந்தான கிருஷ்ணமாச்சாரி அந்த காலத்தில் ராஜ்நகர் சமஸ்தானத்தில் திவானாக இருந்தவர்.
0: சின்ன மாமா கதர் போட்டுண்டு ஜெயிலுக்கு போனவர்.
1: உண்மையான தியாகிகளுக்கு என்ன இருக்கு?
0: அவளை விட தியாகம்னு சொல்லிண்டு பதவியில் இருக்க ஆசைப்பட்டு கதர் போடுறவன் தான் இப்ப பெரிய கட்சிக்காரனாயிட்டான்.
1: நான் நினைச்சா IAS-ஆ போயிருக்கலாம். கிராமத்திலிருந்து நம்மாலானதை செய்யணும்னு இங்கேயே தங்கிட்டேன்.

0: இந்த தொகுதியில் நான் நிற்கணும்னு நீங்க ஏன் வற்புறுத்துகிறீர்கள்? எனக்கு பணம் செலவழித்து என் வெற்றிக்கு பாடுபடுவதை விட நீங்களே நிற்பதுதான் உச்சிதம். உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது என்னை விட. நீங்கள் இல்லை என்றால் நான் தான் நிற்கப் போகிறேன், அது பற்றி சந்தேகமே இல்லை. உங்களை ஏன் வற்புறுத்துகிறேன்னா, இந்த தொகுதியில சிட்டிங் மெம்பர் ராஜபூஷணி. ஆளும் கட்சியானதால் எல்லா வகையிலும் வளைத்து கொள்ள வழி செய்வானுகள். முள்ளை முள்ளால் தான் எடுக்கணும். என்ன ஆயிரம் இருந்தாலும் ஜனங்களுக்கு ஒரு பெண் நிற்கிறாள்னா கிளாமர் இருக்கத்தான் இருக்கு. அதனால்தான் எல்லா வகையிலும் அவளை விட மேலான உங்களை நான் வற்புறுத்துறேன். லோகாவே இங்கே நிற்கலாம்னு அபிப்பிராயப்பட்டேன் நான். ஆனால் அவா சொந்த ஊர் பக்கம்தான் நிற்கணும்னு அவர் நினைக்கிறார். அந்த தீர்மானமும் ஒரு வகையில் சரிதானே. இங்கே விட அங்கேதான் லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். லோகம்மா தான் ஒரே அடியா புதுசா யங்ஸ்டர்ஸுக்கு கொடுக்கணும்னு உங்களை தேர்ந்தெடுத்தது. நான் உங்களுடைய கட்சிக்கு பேசுவதற்கு மட்டுமே தான் ஒப்ப முடியுமே ஒழிய, 21 வயசு எனக்கு முடிய இன்னும் 2 மாசம் இருக்கிறது. நான் நிச்சயமாக தேர்தலுக்கு நிற்க இஷ்டப்படவில்லை. சொல்லப்போனால் உங்கள் கட்சியை ஒரு சில காரணங்களுக்காக மட்டுமே ஆதரிக்கிறேன். உங்கள் கட்சியின் முக்கியமான கொள்கையையே நான் முற்றிலும் எதிர்ப்பவள். உள் மனசோடு நான் ஒப்புக்கொள்ள வேண்டுமானால் முதலாளித்துவத்தையே வெறுப்பவள். நான் எப்படி இந்த முத்திரையை குத்திக்கொள்வேன் என்று கேட்கிறாள் மைத்ரி. அடடா, யார் சொன்னது இது முதலாளித்துவ கட்சி என்று?
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
3: நேரம் 1:00, ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. நம் வீட்டு சமையலறையில் இருந்து புறப்படுற அந்த தாளிப்பு வாசம் இருக்கு இல்லையா, அது அக்கம் பக்கத்து வீடு வரைக்கும் போய் என்ன இன்றைக்கி உங்கள் வீட்டில் விசேஷம் அப்படின்னு கேட்க வைக்கும் பாருங்கள். அந்த வாசத்திற்கும் பாசத்திற்கும் ஈடுனே இல்லை. உங்கள் வீட்டு சமையலறையை ஒரு நலபாக சலையாக மாற்ற உங்கள் காதுகளுக்கு விருந்து படைக்க வந்தாச்சு உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் சமையல் நிகழ்ச்சி மகளிர் நேரம் குக்கரி ஷோ.

இன்றைக்கி குக்கரி ஷோவில் சில வித்தியாசமான ரெசிபிகளை உங்களோட ஷேர் பண்ணிக்க காத்துட்ருக்கேன். நான் முதலாவதாக பார்த்தீங்கன்னா சுக்கு பிஸ்கட் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமா? சரி, இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா வெண்ணெய் 100 கிராம், பொடி செய்த சர்க்கரை அதாவது பவுடர்டு சுகர்னு சொல்லுவாங்க, ஏன்னா பிஸ்கெட்லாம் நம்ம வந்து அப்படியே அந்த குறகுறப்பாக இருக்கிற சர்க்கரையை போட மாட்டோம் இல்லையா. ஸோ பவுடர்டு சுகர், பொடி செய்த சர்க்கரை பார்த்திங்கன்னா 100 கிராமு, மைதா மாவு 250 கிராமு, சுக்கு பொடி 2 தேக்கரண்டி, தேன் வந்து 2 தேக்கரண்டி, சோடா உப்பு 1/2 தேக்கரண்டி. செய்முறை பார்த்திங்கன்னா வெண்ணெயை நல்லா உருக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே இறக்கி அதோட கொஞ்சம் தேனையும் சர்க்கரையும் அந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சர்க்கரையும் சேர்த்து லேசான சூட்டில் வச்சு கிளறி நல்லா கரைஞ்ச உடனே இறக்கி வச்சுட்டு அதில் மைதா மாவு, சுக்கு பொடி, சோடா உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து அந்த கலவையை நல்லா ஒரு ரொட்டி மாவு பதத்துக்கு நல்லா வந்து பிசைஞ்சுக்கணும். அந்த பிஸ்கட் டோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா அந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு சப்பாத்தி மாதிரி மெரிசா இல்லை, ஒரு 4-5 சப்பாத்தியை வச்சா எப்படி இருக்கும், ஸோ அந்த அளவுக்கு தடிமனா சப்பாத்தி மாதிரி இட்டுட்டு பிஸ்கட் அச்சில் போட்டுட்டு அந்த ஃபோர்க் இருக்கு இல்லையா அதால் கொஞ்சம் துளை போடணும் அங்கங்கே, ஏன்னா அந்த இதுக்காக வேகணும் நல்லான்றதுக்காக அந்த துளை போட்டுட்டு. ஸோ நெய் தடவிய இல்லை பட்டர் தடவிய ஓவனை தட்டில் வச்சுட்டு அதில் வேக வச்சு எடுத்திங்கன்னா சுக்கு பிஸ்கட் தயார். நிறைய பிஸ்கட் சாப்பிட்ருப்போம், சுக்கு பிஸ்கட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இன்னும் பல ரெசிபிகளை உங்களுக்காக நிகழ்ச்சியில் காத்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து இணைந்துருங்க.

நேரம் 1:06:38. இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் மகளிர் நேரம் குக்கரிஷோ. அடுத்ததான் நெல்லிக்காய் துவையல் பார்க்க போகிறோம். பெரிய நெல்லிக்காய் இல்லையா, நெல்லிக்காயில் ஜூஸ் சாப்பிட்ருப்போம், நெல்லிக்காயில் வந்து ஊறுகாய் சாப்பிட்ருப்போம். நெல்லிக்காய் துவையல் எப்படி செய்ய, நெல்லிக்காய் சாதம் கூட நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. சரி, நெல்லிக்காய் துவையல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். பெரிய நெல்லிக்காய் 4-5, தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா 1/4 கப், பெரிய வெங்காயம் 1, இஞ்சி வந்து 1 சிறிய துண்டு, காய்ந்த மிளகாய் 4, தாளிக்க பார்த்தீங்கன்னா கடுகு, உளுந்து, பெருங்காய்

மிளகாய்த்தூள் இதெல்லாம் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெயும் தேவையான அளவு. இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், இஞ்சி, நெல்லிக்காய் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக சின்ன பொடி பொடியாக நறுக்கி ஒரு சின்ன பீஸாக ஒரு ரஃபான இதில் வந்து நறுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வானலில் எண்ணெய் விட்டு சூடானதும் அதில் கடுகு, உளுந்து, மிளகு, சீரகம், காய்ந்த மிளகாய் இது எல்லாத்தையுமே பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கணும். அதோட நறுக்கி வச்சுருக்க இஞ்சி அதுக்கப்புறம் நெல்லிக்காயை நல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி நல்லா வதங்கணும். ஸோ இஞ்சி மற்றும் நெல்லிக்காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அது கூட நறுக்கின வெங்காயம், மிளகாய், தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்து தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கலவை நல்லா ஆறந்தோ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா சுவையான நெல்லிக்காய் துவையல் அடிக்கும். நெல்லிக்காயோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பேசலாம் தொடர்ந்து பாடலுக்கு அப்புறமா.

நேரம் 1:14:28 மகளிர் நேரம் குக்கரி ஷோவில் இணைஞ்சிருக்கிறோம். இப்போ நெல்லிக்காய் துவையல் ஒன்று பார்த்தோம், அடுத்ததும் ஒரு துவையல் தான் பார்க்க போகிறோம். இந்த துவையலை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, பசியே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு பசியை தூண்டுற ஒரு விஷயம்னு சொல்லலாம். அஜீர்ண கோளாறு, கை கால் மூட்டு வலிகளுக்கு இது ஒரு சிறந்த அருமருந்து அப்படின்னே சொல்லலாம். சரி, முடிஞ்சால் பேப்பரும் பேனாமல் எடுத்து வச்சுக்கோங்க, குறிப்பு ரெடியாக இருக்குது. தேவையான பொருட்கள் இது நல்ல நிறைய பேர் வீட்டில் செய்வீங்க, எல்லாருமே செய்வாங்க தான். சில பேர் வீட்டில் மறந்தவங்களுக்காக நாங்கள் குறிப்பு கொடுக்குறோம், சரியா? தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம செய்ய போகிற அந்த துவையலை முதல்ல சொல்லிடுறேன், இஞ்சி பிரண்ட துவையல். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, பிரண்டை வந்து 1 கப் நல்லா நறுக்கிடணும். இஞ்சி வந்து 2 இன்ச் துண்டு, ஏன்னா அந்த பிரண்டையோட வாசனை அதிகமாக இருக்கக்கூடாது, டாமினேட்டிங்காக இருக்கக்கூடாதுன்றதுனால இஞ்சி போடுறோம். உளுத்தம் பருப்பு 1 டேபிள்ஸ்பூனு, வரமிளகா அதாவது காஞ்ச மிளகா 5-6, நம்ம இல்லைனா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து 1 சிறிய எலுமிச்சம்பழ அளவு. பூண்டு பார்த்திங்கன்னா 1-5 பற்கள். நல்லெண்ணெய் 3-4 டேபிள்ஸ்பூன். உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கேட்டுக்கோங்க. முக்கியமான இதில் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரண்டையை சுத்தம் செய்யும் போது கைகளில் லேசாக வந்து அந்த நமைச்சல் அரிப்பு இருக்கும். ஸோ அதனால் கைகளில் கொஞ்சம் நல்லெண்ணெயை நல்லா தடவிட்டு பிரண்டையோட நரம்புகளை நீக்கிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பருப்பு எல்லாமே பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் தட்டில் மாற்றி வச்சுட்டு அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு சுத்தம் செஞ்ச பிரண்டையை நல்லா சேர்த்து, நல்லா பிரண்டை வந்து பச்சை கலர்லேருந்து கொஞ்சம் லேசாக ப்ரௌனாக பழுப்பு நிறமாக மாறும். ஸோ மாறுற வரைக்கும் நல்லா சுருளை வதக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது நாக்கு வந்து அரிக்காது. பிரண்டை நல்லா வதங்கணும், அடுப்பு அணைச்சிட்டு அதோடு நாம் எடுத்து வச்சுருக்க புளி, பெருங்காயத்தூள் சேர்த்து அந்த சூட்லேயே ஒரு கிளருக்கு. சில பேர் புளியுமே லாஸ்ட்டாக போட்டு அந்த சூட்லேயே அடுப்பில் வச்சே கிளறுவாங்க. சில பேர் இறக்கிட்ட கூட புளியை ஆட் பண்ணுவாங்க, ஏன்னா புளி கொஞ்சம் சீக்கிரமாக சாஃப்ட் ஆகிடுச்சுன்னா அரைப்படை ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நல்லா ஆனதுக்கப்புறமா அந்த வதக்கிய பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்சியில் துவையல் பதத்துக்கு அதாவது கொஞ்சம் கோர்ஸாக குறகுறப்பாக அரைச்சிக்கணும். அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா கம கம்னு வாசனை வீசுகிற இஞ்சி பிரண்ட துவையல் ரெடி. இந்த பிரண்ட துவையலை பற்றி சொல்லணுன்னா நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த துவையலை பார்த்திங்கன்னா, சூடான சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லைனா நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கெல்லாம் கூட தொட்டுக்கலாம். வாரம் ஒரு முறை நிச்சயமாக இதை ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த மூட்டு வலி பிரச்சனைலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து சரியாகும். தொடர்ந்து பேசலாம் பாடலுக்கு அப்புறமா.

0: டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஒரு மணி 1:45 நொடி மகளிர் நேரம். குக்கரி ஷோவில் என்னோட இணைஞ்சிருக்கீங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை இட்லி பொடி எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம். நிறைய இட்லி பொடி வெரைட்டி வெரைட்டியாக நிறைய நம்ம ஹெர்பலாலாம் இப்போ நிறையா மூலிகைலாம் செய்து தயாரிக்கிறோம். ஆனால் வேர்க்கடலை நம்ம வீட்டில் இருக்கும், வேர்க்கடலை சட்னி பண்ணியிருப்போம், வேர்க்கடலை இட்லி பொடி பண்ணியிருப்போமான்றது தெரியல. பட் இது ரொம்ப நாளைக்கு நீங்கள் வந்து ஷெல்ஃப் லைஃப் இதுக்கு அதுக்கு அதிகமாக வராது. ஏன்னா வந்து

ஏன்னா அந்த வேர்க்கடலை இருக்க பிசு பிசுப்பு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து கெட்டு போக வச்சிடும். அதனால் கொஞ்ச நாள்லேயே அதை காலி பண்ணி கொஞ்சமாக அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு காலி பண்ணிவிடுங்க. சரியா, இதுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை 1 கப்பு, கடலைப்பருப்பு 1/2 கப்பு, உளுத்தம்பருப்பு அரை, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு வந்து 1/2 டீஸ்பூன், மிளகா வத்தல் பார்த்திங்கன்னா 1/10, சீரகம் மிளகு இதெல்லாம் 1 டீஸ்பூன், தனியா எடுத்திங்கன்னா அது 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் அது வந்து 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு, எண்ணெய் வந்து 1 டீஸ்பூன், புளி வந்து நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கணும், உப்பு வந்து தேவையான அளவு. வேர்க்கடலையை முதல்ல இது தேவையான எப்படி

கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இதில் பார்த்திங்கன்னா அந்த புளியும் ஆட் பண்ணிடணும், வறுத்த வேர்க்கடலையும் ஆட் பண்ணிடணும். ஸோ காற்று போகாத டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படும் போது இட்லி அல்லது தோசையோடு பரிமாறிக்கலாம். சுவை நல்லாயிருக்கும். சொன்ன மாதிரி ரொம்ப நாளைக்கு நீங்கள் அதிகமாக ஸ்டோர் பண்ண முடியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். பாடலுக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம்.

0: பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
1: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
0: தினமும் காலை 8:02-8:30
1: நமது முதன்மை அலைவரிசையில்
0: தகவல் தளம்.
2: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
3: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள்.

0: மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஒரு 1:34, 9:00. இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் மகளிர் நேரம் குக்கரி ஷோ. இன்னைக்கு ஒரு சில வெரைட்டியான ரெசிபீஸ்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் அடுத்ததாகவும் ஒரு துவையல் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, மணத்தக்காளி கீரையில் துவையல். மணத்தக்காளி கீரையில் குழம்பு செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க, கீரை கடையல் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க, கூட்டா செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. ஸோ துவையல் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சரி, இதோட அற்புதம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்தில் பார்த்தீங்கன்னா, காரமான சாப்பாடு, மன அழுத்தம், இதனால் பல பேருக்கு வயிற்றில் நிறைய புண் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. வாரத்தில் 2 நாள் இந்த துவையில உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா வயிற்று புண்ணு காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டுக்கோங்க. செய்யலாமா? சரி, எப்படி செய்யலாம்? மணத்தக்காளி கீரை 1 பெரிய கப்பு ஆய்ந்து நல்லா சுத்தம் செஞ்சது, உளுத்தம் பருப்பு 2 டேபிள்ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூனு, பூண்டு 4 பற்கள், பச்சை மிளகா அல்லது காய்ந்த மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 லிருந்து 5, துருவிய தேங்காய் 3 டேபிள்ஸ்பூனு, புளி 1 சிறிய நெல்லிக்காய் அளவு, எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் பெஸ்ட்டு. வழக்கமாக யூஸ்வலாக துவையலுக்குலாம் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் கிடச்சா அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். 3 லிருந்து 4 டேபிள்ஸ்பூன் உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் தேவையான அளவு. இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்கிறேன். சரி, முதல்ல அடுப்பில் கடாயை வச்சுட்டு 1 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடானதும் உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா, பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக வதக்கி வரும்போது எடுத்துட்டு ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சு வச்சுக்கணும். இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மணத்தக்காளி கீரை, அதையும் போட்டுட்டு கீரை சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ அதனால் கீரை சுருங்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் மிதமான தீயில் 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அடுப்பை அணைச்சதுக்கப்புறமா கீரையை எடுத்து நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய், சில பேர் தேங்காயுமே போட்டு வதக்குவாங்க, உங்களோட ஆப்ஷன், நீங்கள் எப்படி வேணால் செஞ்சுக்கலாம். ஸோ துருவிய தேங்காய், புளி, பெருங்காயத்தூள் இதெல்லாமே சேர்த்து ஒரு நல்ல ஒரு கிளறு கிளறிட்டு ஆற வச்சுட்டு, அந்த சூட்லேயே அந்த பெருங்காயத்தூள்லாம் போட்டுருவோம் இல்லையா, ஸோ ஆற வச்சுட்டு இந்த ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு இதெல்லாமே சேர்த்து மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்திங்கன்னா, சத்துக்கள் நிறைந்த மணத்தக்காளி துவையல் தயார். கீரை சாப்பிட்ற அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு கீரையே வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதை வேறு வகையில் தான் நம்ம கொடுக்க முடியும். ஒரு போண்டாவோ கட்லெட்டாவோ சில குழந்தைங்கள்லாம் அடம் பிடிப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துவையல் ட்ரை பண்ணி அசத்தலாம். தொடர்ந்து பேசலாம் பாடலுக்கு அப்புறமா.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஒரு மணி 1:41 எங்களோட இணைஞ்சிருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை மகளி நேரம் குக்கரி ஷோல. சரி, அடுத்ததான் வெரைட்டியான ஒரு கீரை போண்டா எப்படி செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? சரி, இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1, அரிசி மாவு 1 கப்பு, சோயா மாவு 2 டீஸ்பூன், கடலை மாவு 2 டீஸ்பூன், பொடியாக நறுக்கிய வெந்தயக்கீரை, முளைக்கீரை இதெல்லாம் தலா 1 கப்பு, பொடியாக நறுக்கிய முள்ளங்கி கீரை அது கிடச்சதுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க, புதினா இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன கைப்பிடி அளவு, கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவு, பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய், பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள் இதெல்லாம் 1 டீஸ்பூன், உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை வள்ளிக்கிழங்கை நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கணும். கடாயில் எண்ணெய் விட்டு காய்ந்ததும் நறுக்கிய வெந்தயக்கீரை, முளைக்கீரை, புதினா, கருவேப்பிலை, முள்ளங்கி கீரை, பச்சை மிளகாய், பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா உப்பு போட்டு வதக்கிக்கணும். அதோட வேக வத்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு உருண்டையாக உருட்டிக்கணும். அரிசி மாவு, கடலை மாவு, சோயா மாவு இது எல்லாமே சேர்த்து தான் இது பண்ணும், ஆட் பண்ணிவிட்டு. ஸோ உப்பு போட்டுட்டு நல்லா தண்ணி விட்டு கெட்டியாக பிசைஞ்சிட்டு ஒரு உருண்டை மாதிரி நம்ம தெரியும் இல்லையா போண்டா எந்த மாதிரி இது பண்ணுவோன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஷேப்புக்கு வந்ததும் எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு, அடுப்பில் காய வச்சுட்டு போட்டு பொறிச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூடாக வெரைட்டியாக கீரை போண்டா ரெடி ஆகிடும். வெரைட்டியாக கீரை போண்டாவோட இந்த போண்டாவோட பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி அதெல்லாம் சாப்பிட்டீங்க சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத பசங்களுக்கு எல்லா கீரையும் ஒரே இதில் ஆட் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு முடிந்தால் கடிதம் எழுதி அனுப்புங்க. தொடர்ந்து பேசலாம் பாடலுக்கு அப்புறமா.

0: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஒரு 1:49:18 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இணைஞ்சிருக்கீங்க. இது மகளிர் நேரம் குக்கரி ஷோ. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில துவையல் ரெசிபி தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் ஒரு வேர்க்கடலை பொடி ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு சுக்கு பிஸ்கட் எப்படி செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அடுத்ததாக ஒரு நல்ல இனிப்பு அதாவது ஒரு ஸ்மூத்தி எப்படி செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த ஸ்மூத்தியோட ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நுங்கு ஸ்மூத்தி தான் நம்ம செய்ய போகிறோம், நுங்கு பால் ஸ்மூத்தி. ஸோ இளநீருக்கு அடுத்தபடியாக உடம்பை உடனே குளிர்விக்கக்கூடிய சக்தி நுங்குக்கு இருக்குது. ஸோ அதில் நார்ச்சத்து, நீர்ச்சத்து இது எல்லாமே நிறையா இருக்குது. வெறும் நுங்காக சாப்பிட அடம்பிடிக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்மூத்தியாக செஞ்சு கொடுத்தா சீக்கிரமாக காலி பண்ணிவிடுவாங்க. சரி, எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். நல்ல இலசான நுங்கு பார்த்தீங்கன்னா 5-6 நுங்கு காய்ச்சி ஆற வச்சு ஜில்லுன்னு இருக்கிற பால் பார்த்தீங்கன்னா 2 கப்பு இன்னும் கூட நீங்கள் பால் அதிகமாக சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை இல்லைனா தேன், அதுவும் இல்லைனா சர்க்கரை. சர்க்கரை இப்போ நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க, அதனால நாட்டு சர்க்கரை இல்லைனா தேன். ஸோ 3-4 டேபிள்ஸ்பூன் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி. ஏலக்காய் தூள் 1 சிட்டிகை வாசனைக்காக, பாதாம் முந்திரி பருப்பு சிறிதளவு கொஞ்சமாக பொடியாக நறுக்கிறது. இதில் ஆட் பண்ணணுன்னா நீங்கள் டேட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதாவது பேரிச்சம்பழம் கூட பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அந்த நுங்கை வந்து மேல் தோலை எடுத்துகிட்டு நல்லா நீக்கிட்டு சுத்தமான தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுருக்க நுங்கில் 4 அதாவது நிறைய நுங்கள் 6 நுங்கு 7 நுங்கு எடுத்துக்கணும். அதில் பாதி மட்டும் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அதோட நம்ம ஜில்லுன்னு வச்சுருக்கிற பால், இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை இல்லை தேன் அதை சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா திக்காக மிக்சியில் மிக்சர் ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் மீதி இருக்கிற நுங்கு இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக, ஏன்னா நுங்கு தான் சாப்பிட்றோமான்னு தெரியணும்ல, அதனால் வந்து குட்டி குட்டி பீஸாக போட்டு மேலே அலங்கரிக்கிறதுக்காக இதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு கோப்பையில் இல்லை ஒரு அழகான கண்ணாடி கிளாஸில் தான் இதை பரிமாறுவோம் இல்லையா. ஸோ அந்த குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கிற அந்த நுங்கு துண்டுகளை அதில் போட்டுட்டு மேலே வந்து அந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஜில்லுன்னு நுங்கு பாலை நல்லா ஊற்றிட்டு கடைசியாக இன்னும் அழகு க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா அந்த பொடியாக நறுக்கி வச்சுருக்க பாதாம் முந்திரி இதெல்லாம் தூவி அழகாக சர்வ் பண்ணிங்கன்னா நுங்கு பால் ஸ்மூத்தி தயார். இந்த ஸ்மூத்தியை குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நடு நடுவில் அந்த நுங்கோட துண்டுகள், அந்த பாதாம் பருப்பு இதெல்லாம் வாயில் கடிபடும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் வந்து பாதாம் பிசின் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் முதல் நாள் நைட்டே ஊற வச்சிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக நிறையா வரும். ஸோ அதை கூட ஆட் பண்ணிங்கன்னா நல்லா அதோட அந்த டெக்ஸ்சரே வேறு மாதிரி இருக்கும். அது குடிக்கும் போதே பசங்களுக்கு வழுவழுன்னு குடிக்க ஒரு ஆசையாக ஏதோ ஜிகர்தந்தா குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாடலுக்கு அப்புறமா பேசுவோம்.

இப்போ நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் நேர்களே. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாம் ட்ரை பண்ண நம்ம தெரிஞ்சுக்கிட்ட சமையல் குறிப்பு எல்லாமே உங்களோட நாக்குக்கு புதிய சுவையும் வீட்டுக்கு ஆரோக்கியத்தையும் தரும் அப்படின்னு நிச்சயமாக நம்புகிறோம். சமையல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் பசியை போக்குற விஷயம் இல்லை, இது அன்பை பரிமாற ஒரு கலை. ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிக்காமல் இன்றைக்கி நாம் பார்த்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் கொஞ்சம் விதவிதமாக ட்ரை பண்ணி அசத்துங்க. செஞ்சு பார்த்துட்டு முடிஞ்சால் எங்களுக்கு கடிதம் மூலயமா எழுதி அனுப்புங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம்.

காலங்கள் ஓடினாலும் நம் காதுகளில் என்றும் அழியாமல் ஒழித்து கொண்டிருக்கும் காவிய வரிகள் அணிவகுத்து நிற்கின்றன. ஆம் நேயர்களே, இது உங்கள் பழைய நினைவலைகளை மீட்டெடுக்கும் என்றும் இனியவை. உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் மட்டும். முதற்பாடல் புதிய பறவை படத்திற்காக குரல் கொடுத்திருப்பவர் பி. சுஷீலா.

வார்த்தைகளால் தேற்ற முடியாத மனக்காயங்களுக்கு மெல்லிய இசையோடு வந்து மருந்தளிக்கும் காலத்தால் அழியாத தத்துவ பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்கின்றன. ஆம் நேயர்களே, இது நம் என்றும் இனியவை. நிலையத்தில் நேரம் 2:20:24. அடுத்ததாக எங்க மாமா படத்திற்காக குரல் கொடுத்திருப்பவர் TM சவுந்தரராஜன் அவர்கள்.

2:24. 100 புத்தகங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய வாழ்வின் யதார்த்தத்தை 3 நிமிட பல்லவியிலும் சரணத்திலும் அடக்கி தந்த நம் கவிஞர்களின் வைர வரிகள். என்றும் இனியவையில் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக சந்திரோதயம் படத்திற்காக பாடியிருக்கிறார்கள் TM சவுந்தரராஜன் மற்றும் சீர்காழி S கோவிந்தராஜன்.

மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும், தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும். காசிக்கு காசிக்கு கா

0: வாசம், புண்ணியவான்கள் சகவாசம், அதுவே சந்தோஷம். பக்தியின் வடிவம் சந்நியாசம், புண்ணியவான்கள் சகவாசம், அதுவே சந்தோஷம்.
1: பக்தியின் வடிவம் சம்சாரம், அவளே அன்பின் அவதாரம், வேண்டாம் வெளிவேஷம். சக்தியின் வடிவம் சம்சாரம், அவளே அன்பின் அவதாரம், வேண்டாம் வெளிவேஷம்.
0: காசிநாதனே என் தெய்வம்,
1: கட்டிய மனைவி குலதெய்வம்.
0: காசிநாதனே என் தெய்வம்,
1: கட்டிய மனைவி குலதெய்வம்.
0: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை,
1: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை.
0: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை,
1: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை.
0: சரியோ, இனி அவளுடன் இருப்பது சரியோ,
1: அவள் துணையினை பிரிவது முறையோ.
0: பகைதால் வளரும்
1: பகையே அன்பாய் மலரும்,
0: பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ,
1: கலந்தவர் திரிந்து

ஆசைகளுக்கும் பேராசைகளுக்கும் நடுவே தத்தளிக்கும் மனித மனங்களுக்கு அமைதி என்னும் எல்லையை காட்டும் ஒரு அற்புதமான வாழ்வியல் பாடங்களே பழைய பாடல்கள். அத்தகைய பழைய பாடல்களை என்றும் இனியவையில் நம் அனைவருக்காகவும் ஒலிக்கச் செய்கிறது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை.

என்றும் இனியவையில் கேட்ட பாடலின் படம் ஆயிரத்தில் ஒருவன். பாடலின் குரல் டி எம் சவுந்தரராஜன். 2:35.

வாழ்க்கை பயணத்தின் ஏற்ற இறக்கங்களை சலிப்பில்லாமல் கடந்து போக நம் முன்னோர்கள் நமக்கு தந்து சென்ற இசை வழிகாட்டி பழைய பாடல்கள். ஆம் நேயர்களே, இதுவரை கேட்டு இணைந்திருந்தோம் என்றும் இனியவையில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: வாணி. ஹிந்தி பாடம் கேட்கலாம். கற்பிப்பவர் வி. கிரிஜா அவர்கள். மாணவர் துருவா ரஞ்சித் ஹரன்கர்.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே. இன்று நாம் தூத் ஃபேக்ஸ் ரபடி ஃபேக்ஸ் என்ற புத்தகத்திலிருந்து கஜானந்த் டோபி அவர் வுட் என்ற கதையை பார்ப்போம். சரி துருவா, நீ படி.
1: गांव से उसके पिता का पत्र क्या आया?
2: கிராமத்திலிருந்து அவனது தந்தையின் கடிதம் வந்தது.
1: மங்களூ के लिए खासा सिरदर्द ले आया.
2: மங்களூவுக்கு தலைவலி கொண்டு வந்தது. சிர்தர்த் தலைவலி. பத்ர கடிதம்.
1: பரிவார் கி குஷல் க்ஷேம் கே அலாவா சாரே காவ் கே ஹால் சமாச்சாரோ கே பாத் அந்த மே லிக்கி தோ பாத்தோ சே மங்களூ புரி தர சக்ரா கர் ரஹ கயா.
2: குடும்ப க்ஷேம நலன் மற்றும் ஊரின் விஷயங்களுடன் கடைசியாக எழுதின இரண்டு வரிகள் மங்களூவுக்கு தலை சுற்றியது. சமாச்சார் செய்தி, குஷல் க்ஷேம் க்ஷேம நலன், அந்த் முடிவு, ஹால் நிலைமை.
1: பஹலி பாத் தி
2: முதல் விஷயம்,
1: छुट्टी में घर आते समय अन्य चीजों के साथ ही गजानंद की टोपी जरूर लेते आना.
2: விடுமுறையில் வீட்டிற்கு வரும் பொழுது மற்ற பொருட்களுடன் கஜானந்தின் தொப்பியை அவசியமாக கொண்டு வரவும்.
1: தூசரி பாத்
2: இரண்டாவது விஷயம்,
1: घर आने की खुशी में छोटे बच्चों में बांटने के लिए कुछ गुड़ उड़ लाना भी न भूलना.
2: வீட்டிற்கு வரும் குஷியில் சிறுவர்களுக்கு விநியோகத்திற்கு வெள்ளம் கில்லம் கொண்டு வர மறக்க வேண்டாம். சுட்டி விடுமுறை, குஷி இன்பம், இதன் எதிர்ப்பதம் துக்கி துன்பம் ஆகும். குட் வெள்ளம் பாண்ட்னா விநியோகம்.
1: தூசரி தின் ஷாம் கோ மங்களூ கோ காடி பக்கடனி தி.
2: மறுநாள் மாலை மங்களூவுக்கு வண்டி பிடிக்க வேண்டியதாயிற்று. ஷாம் மாலை நேரம்.
1: ஷாம் கோ வஹ ஜட்பட் தயார் ஹுவா.
2: சாயங்கால நேரம் அவன் அவசர அவசரமாக தயாரானான்.
1: ஔர் அப்னே பிதாஜி கி மங்காயி சீசே லேனே பஜார் கி ஔர் பாக் சலா.
2: தன் தந்தை கேட்ட பொருட்கள் வாங்க கடை தெருவுக்கு ஓடினான். பாசார் கடை தெரு, சீஸ் பொருள், இதன் பன்மை சீஜே பொருட்கள்.
1: அன்ய சாரி கரிதாரி கர்னே கே பஷ்சாத் உஸ்னே துகான்தார் சே பூச்சா.
2: மற்ற எல்லா பொருட்களையும் வாங்கிய பின் அவன் கடைக்காரரிடம் கேட்டான்.
1: லாலாஜி ஆப்கே பாஸ் கோய் கஜானந்த் டோபி ஹே?
2: லாலாஜி உங்களிடம் ஏதாவது கஜானந்த் தொப்பி உள்ளதா?
1: லாலா நே சிர் ஹிலா தியா. ஐசி தோ கோய் டோபி அப்னே பாஸ் நஹி ஹே பையா.
2: லாலா இல்லை என்று தலையசைத்து, அப்படி ஒரு தொப்பி என்னிடம் இல்லை அண்ணா என்றார்.
1: உள் தோ ஹோகா மங்களூ நே ஃபிர் புச்சா.
2: கில்லம் இருக்கிறதா என்று மங்களூ பிறகு கேட்டான்.
1: உட் உட் நாம் கி தோ கோய் சீஸ் நஹி.
2: கில்லம் கில்லம் பேரில் எந்த ஒரு பொருளும் இல்லை.
1: ஹா குட் கஹோ தோ தே சக்தா ஹூ. லாலா நே ஜவாப் தியா.
2: ஆமாம், வெள்ளம் வேண்டுமென்றால் கொடுக்க முடியும் என்று லாலா

0: பதிலளித்தார்.
1: நஹி, குட் தோ மே கரீத் சுகா ஹூ.
0: இல்லை, வெல்லம் நான் வாங்கிவிட்டேன்.
1: மங்களு போலா, பஸ் உட் ஆர் ரஹ கயா ஹே.
0: மங்களு சொன்னான், எனக்கு கில்லம் மட்டும் வாங்க வேண்டும்.
1: முஜே வஹி சஹியே,
0: எனக்கு அதுவே வேண்டும்.
1: ஆர் மங்களு ஆகே பட் கயா.
0: மங்களு அங்கிருந்து நகர்ந்தான்.
1: மங்களு நே தேஹ்ராதூன் கா பூரா பல்டன் பஜார் சான் மாரா.
0: மங்களு டேராடூனில் உள்ள பல்டன் பஜார் முழுவதுமாக தேடி அலசினான்.
1: பரந்து கோய் பி துகான்தார் உசே கஜானந்த் டோபி ஆர் உட் நஹி தே சகா.
0: ஆனால் எந்த ஒரு கடைக்காரரும் அவனுக்கு கஜானந்த் தொப்பி மற்றும் கில்லம் கொடுக்க முடியவில்லை.
1: அந்த் மே ஏக் ஆத்மினி உசே சுஜாவ் தியா.
0: கடைசியில் ஒரு ஆள் அவனுக்கு பரிந்துரை செய்தார்.
1: கி ஷஹர் மே சுக்கு முஹல்லே மே ஏக் துகான்தார் லாலா ரோஷன்தாஸ் ரஹதே ஹே.
0: ஊரில் உள்ள சுக்கா மொஹல்லாவில் ஒரு கடைக்காரர் லாலா ரோஷன்தாஸ் வசிக்கிறார்.
1: கி சமஸ்யை சுட்கியோ மே ஹல் கர் தேதே ஹே.
0: அனைவருடைய பிரச்சனைகளை நொடியில் தீர்த்து விடுகிறார். சுட்கி நொடி, சமஸ்யா பிரச்சனை.
1: தும்பி உன்ஹி கே பாஸ் ஜாவோ.
0: நீயும் அவரிடம் போ.
1: ஷாயத் காம் பன் ஜாய்.
0: ஒருவேளை உன் வேலையும் முடியலாம். காம் வேலை.
1: மங்களு நே லாலா ரோஷன்தாஸ் கி துகான் பர் பஹுஞ்சதே ஹி படி வியக்ரதா சே உன் பர் அப்னா பஹலா சவால் தாக் தியா.
0: மங்களு லாலா ரோஷன்தாஸ் உடைய கடைக்கு சென்றதும் மிகுந்த கவலையுடன் அவரிடம் தன்னுடைய முதல் கேள்வியை கேட்டார்.
1: லாலாஜி, அப்கே பாஸ் கஜானந்த் டோபி ஹே.
0: லாலாஜி, உங்களிடம் கஜானந்த் தொப்பி உள்ளதா? வியக்ரதா கவலையுடன். படா பெரிய, இதன் எதிர்ப்பதம் சோட்டா சிறிய.
1: அதி சத்துர் லாலா ரோஷன் நே மங்களு கோ ஏக் நஜர் ஊபர் சே நீச்சே தக் நிஹாரா.
0: மிக புத்திசாலியான லாலா ரோஷன் மங்களுவை மேலும் கீழும் ஒரு பார்வை பார்த்தார்.
1: ஓர் தத்கால் மாஜ்ரா பாப் லியா கி டோபி கிசி கஜானந்த் கே லியே சாஹியே ஹோகி.
0: சூழ்நிலை அறிந்து அந்த தொப்பி கஜானந்த் என்பவருக்கு வேண்டுமாக இருக்கும்.
1: ஜிசே யஹ போலா வியக்தி சமஜ் நஹி பா ரஹா ஹே.
0: அதை இந்த அப்பாவி மனிதனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நஜர் பார்வை.
1: சோ துரந்த் போலா கஜானந்த் டோபி.
0: அதனால் உடனே கஜானந்த் தொப்பியா என்று கேட்டார்.
1: ஹா ஹா அபிலோ.
0: ஆமாம் ஆமாம், இப்பொழுது வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்.
1: இத்னா கஹகர் லாலா அந்தர் கயா.
0: இதை கூறி லாலா உள்ளே சென்றார்.
1: ஆர் ஏக் ஜரிதார் துப்பலியா டோபிலே ஆயா.
0: ஒரு ஜரிகை வைத்த தொப்பி கொண்டு வந்தார்.
1: போலா யஹலோ கஜானந்த் டோபி.
0: இந்தா எடுத்துக்கொள், இதுதான் கஜானந்த் தொப்பி என்று கூறினார்.
1: முஷ்கில் से यही एक बची थी.
0: இந்த ஒன்றுதான் எஞ்சி இருந்தது.
1: क्या दाम दू? खुश होकर मंगलु ने टोपी थैले में रखते हुए पूछा.
0: என்ன விலை கொடுக்க வேண்டும் என்று மங்களு மிகவும் குஷியுடன் தொப்பியை பையில் வைத்தபடி கேட்டான். தைலா பை.
1: सिर्फ 5 ரூபாய் லாலா ரோஷன்தாஸ் ने सहज भाव से कहा.
0: வெறும் 5 ரூபாய் தான் என்று லாலா ரோஷன்தாஸ் மிக சகஜமாக கூறினான்.
1: ஜப்கி அசல் மே உஸ் டோபி கி கீமத் முஷ்கில் சே டேட் ரூபாய் பி ந தீ.
0: ஆனால் அந்த தொப்பியின் விலை மிக அதிகமாக 1.5 ரூபாய் கூட இல்லை.
1: உஸ் ஜமானே மே ரூபாய் கி கீமத் பஹுத் ஹுவா கர்தி தீ.
0: அந்த காலத்தில் ரூபாயின் மதிப்பு மிகவும் அதிகமாக இருந்தது. கீமத் விலை.
1: தோ ஃபிர் ஆப்கே பாஸ் உட் பி ஜரூர் ஹோகா லாலாஜி. மங்களு ஹர்ஷித் ஹோதா ஹுவா போலா.
0: அப்பொழுது உங்களிடம் கில்லும் கூட கண்டிப்பாக இருக்கும் லாலாஜி என்று மங்களு குஷியாகி கேட்டான். ஹர்ஷித் ஓனா மகிழ்ச்சியுறுதல்.
1: ஹா ஹா க்யோ நஹி.
0: ஆமாம் ஆமாம், ஏன் இல்லை.
1: ஹமாரே பாஸ் ஆப்கோ சப் குச் மிலேகா லாலா போலா.
0: என்னிடத்தில் உங்களுக்கான எல்லாம் கிடைக்கும் என்று லாலா சொன்னார்.
1: உட் பி தோ குட் கா சோட்டா பாய் ஹி ஹோதா ஹே.
0: கில்லம் என்பது வெல்லம் என்பதின் தம்பியாகும்.
1: லேக்கின் சௌதேலா பாய் ஹோனே சே குட் நே உசே தபா ரகா ஹே.
0: ஆனால் வளர்ப்பு சகோதரனாக இருப்பதால் வெல்லம் அவனை அமுக்கி வைத்துள்ளான்.
1: இஸ்லியே ஆம் தோர் பர் லோக் உட் பேச்சாரே கோ பஹச்சாந்தே தக் நஹி.
0: இதனால் பொதுவாக கில்லத்தை பாவம் மக்கள் அறியவில்லை.
1: கேர் ஆப் மேரே பாஸ் ஆயே ஹே தோ மே ஆப்கோ நிராஷ் நஹி கருங்கா.
0: சரி, நீங்கள் என்னிடம் வந்துள்ளீர்கள், அதனால் நான் உங்களுக்கு ஏமாற்றம் அளிக்க மாட்டேன்.
1: அபி உட்கோ கோச் கர் தியே தேதா ஹூ.
0: இப்பொழுது கில்லம் தேடி தருகிறேன்.
1: ஃபிர் ஆக்கே மட்கா கர் தீரே சே ஆகே போலா.
0: பின்னர் கண்களை உருட்டி மெதுவாக பேசினார்.
1: லேக்கின் ஹா கிசி கோ திகானா யா ஜிக்ர மத் கர்னா.
0: ஆனால் இதை யாரிடமும் காட்டவோ அல்லது குறிப்பிடவோ செய்ய வேண்டாம்.
1: வர்னா ஆர் லோக் பி மாக்னித் லகேங்கே தோ மேரே லியே பரேஷானி கடி ஹோ ஜாயேகி.
0: இல்லையென்றால் மற்ற மக்களும் வாங்க

0: தொடங்குவர். அது எனக்கு கஷ்டத்தில் நிற்க வைக்கும் என்று கூறினார்.
1: மங்களு கிருதஜ்ஞ ஹோதா ஹுவா போலா, மே கிசி சே ஜிக்ர தக் நஹி கருங்கா.
0: மங்களுவும், நன்றியுள்ளவனாய் நான் யாரிடமும் கூறக்கூட மாட்டேன் என்று கூறினார்.
1: சுப்சப் தைலே மே ரக்கர் லே சலுங்கா,
0: அமைதியாக பையில் வைத்து கொண்டு எடுத்து போவேன்.
1: ஆப் பேஃபிக்ர ரஹே,
0: நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள்.
1: தப் லாலா நே கிசி திரவ பதார்த்த சே பரி ஏக் போத்தல் லாக்கர் மங்களு கோ பக்கடாயி.
0: அப்பொழுது லாலா ஒரு திரவம் நிரம்பிய குப்பியை கொண்டு வந்து மங்களுவிடம் கொடுத்தார்.
1: ஜிசே உஸ்னே சுப்சாப் அப்னே தேலே கே ஹவாலே கர் தியா.
0: மங்களுவும் அமைதியாக அதை பையில் வைத்து விட்டார்.
1: ஆர் பதிலே மே லாலா நே ஏக் ஔர் பாச் கா நோட் மங்களு சே ஏட் லியா.
0: பதிலுக்கு லாலா மங்களுவிடம் 1 மற்றும் 5 ரூபாய் நோட்டுகளை வாங்கி கொண்டார்.
1: மங்களு குஷி குஷி சல் தியா,
0: மங்களுவும் மகிழ்ச்சியாக சென்று விட்டான்.
1: வஹ சோச் ரஹா தா கி,
0: அவன் நினைத்து கொண்டிருந்தான்,
1: கிசி நே டீக் ஹி கஹா ஹே,
0: யாரோ சரியாகத்தான் கூறியிருக்கிறார்கள்.
1: கி கோஜ்னே சே தோ பகவான் பி மில் ஜாத்தே ஹே,
0: தேடலில் கடவுள் கூட கிடைத்து விடுவார்.
1: ஐசி துர்லப் சீஜே ஜப் மே அப்னே பிதாஜி கோ திகாவுங்கா,
0: இது போன்ற அரிய பொருட்கள் எனது தந்தையிடம் காட்டும் பொழுது
1: தோவே குஷ் ஹோகர் மேரி பீட் டோகேங்கே,
0: அவர் மகிழ்ச்சியாகி என்னை தட்டி கொடுப்பார்.
1: கி ஷாபாஷ் பேட்டே, தூனே தோ கமால் கர் தியா,
0: சபாஷ் மகனே, நீ அற்புதம் செய்து விட்டாய்.
1: காவ் பஹுச் கர் அன்ய சீசோ கே சாத் மங்களு நே படே கர்வ் சே அப்னே பிதா கே சாம்னே டோபி ஔர் போத்தல் ரக்கி.
0: தனது கிராமத்தை அடைந்து மற்ற பொருட்களுடன் மங்களு தனது தந்தை முன் மிகவும் பெருமையாக தொப்பியையும் குப்பியையும் வைத்தான்.
1: ஃபிர் போலா, இஸ் கஜானந்த் டோபி ஔர் உட்னே தோ முஜே சச்முச் துகி கர்கே ரக் தியா.
0: மேலும் சொன்னான், இந்த கஜானந்த் தொப்பியும் கில்லமும் என்னை மிகவும் துக்கத்தில் ஆழ்த்திவிட்டது.
1: ஏ தோனோ இத்னி துர்லப் ஔர் மஹங்கி சீசே ஹே கி மாத்ர இனிகே தாம் புரே 10 ரூபாய் தேனே படே.
0: இவ்விரண்டும் மிக அரிய மற்றும் விலை உயர்ந்த பொருட்களாக இருப்பதால் இதன் விலையாக முழு 10 ரூபாய் தர வேண்டியிருந்தது. மஹங்கி விலை உயர்ந்த, துர்லப் அரிய, 10 ரூபியே 10 ரூபாய்.
1: தோனோ சீசோ கோ தேக் பரக் கர் மங்களு கே பிதா நே கஹா,
0: இரண்டு பொருட்களையும் பார்த்துவிட்டு மங்களுவின் தந்தை கூறினார்.
1: பேட்டே தூ தோ வாக்கை நீரா புத்து நிக்லா,
0: மகனே நீ உண்மையில் புத்தி அற்றவனாகி உள்ளாய்.
1: தூனே அகர் ஜராபி அக்ல லடாய் ஹோத்தி தோ லாலா துஜே பேவகூஃப் பனாக்கர் இத்தனை ரூபாய் ந ஜட்டக் பாத்தா.
0: ஒருவேளை கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி இருந்தால் லாலா உன்னை முட்டாளாக்கி இத்தனை ரூபாய் பெற்றிருக்க முடியாது. பேவ்கூஃப் முட்டாள், அக்ல அறிவு.
1: மேன தோ சோட்டே போத்தே கஜானந்த் கி டோபி மங்காய் தி,
0: நானோ என் சின்ன பேரன் கஜானந்தின் தொப்பியை கேட்டிருந்தேன். போத்தா பேரன், இதன் பெண்பால் போத்தி பேத்தி.
1: ஷாயத் கஜானந்த் ஔர் டோபி கே பீச் கி லிக்னா சூட் கயா ஹோகா,
0: கஜானந்த் மற்றும் தொப்பியின் நடுவில் இன் எழுத தவறிவிட்டேன் போல. பீச் நடுவில், லிக்னா எழுதுதல், சூட் கயா தவறவிடுதல்.
1: பஸ் தூ உஸே கஜானந்த் டோபி ஹி கஹதா டூண்டனே லகா,
0: அதை நீ கஜானந்த் தொப்பி என்று சொல்லி தேட துவங்கி விட்டாயா?
1: குட் கே லியே ஹி போல்சால் கி பாஷா சே மேனே குட் உட் லிக் தியா தா,
0: வெள்ளத்திற்கு பேச்சுவாக்கில் நான் வெள்ளம் கில்லம் என்று எழுதிவிட்டேன்.
1: தூ உட் கோ கோய் தூஸ்ரி வஸ்து சமஜ் பேட்டா,
0: நீ கில்லத்தை வேறொரு பொருள் என்று புரிந்து கொண்டாய் என்று கூறினார்.
1: ஏக் கஜானந்த் டோபி கோ கஜானந்த் டோபி பதாக்கர் துகான்தார் நே துஜே 5 ரூபாய் மே தமா தி,
0: ஒரு கஜானந்த் தொப்பியை கஜானந்த் தொப்பி என்று கூறி கடைக்காரர் 5 ரூபாயை உன் தலையில் கட்டிவிட்டார். தூகாந்தார் கடைக்காரர், தூகான் கடை, 5 ரூபே 5 ரூபாய்.
1: போத்தல் பர்கர் உடுக்கே நாம் சே துஜே உஸ்னே ஜோ சீஸ் தி ஹே வ ஔர் குச் நஹி பல்கி ஷீரா ஹே ஷீரா,
0: குப்பியில் கில்லத்தின் பெயரில் உனக்கு கொடுத்தது வேறொன்றுமில்லை வெள்ளப்பாகு நீர்.
1: ஜிஸ்கா தாம் முஷ்கில் சே 8-10 ஆனே ஹோகா,
0: அதன் விலை மிஞ்சி போனால் 8 அல்லது 10 அணா இருக்கும்.
1: லோக் கஹதே ஹே முர்கோ கே சீங் நஹி ஹோதே,
0: மக்கள் கூறுவது முட்டாள்களுக்கு கொம்பு இல்லை.
1: லேக்கின் மே கஹதா ஹூ முர்கோ கே ஜரூர் சீங் ஹோதே ஹே,
0: ஆனால் நான் கூறுவது என்னவென்றால் முட்டாள்களுக்கு கொம்பு கண்டிப்பாக இருக்கிறது.
1: ஜோ கேவல் சத்துர் அத்வா வித்வான் லோகோ கோஹி திகாய் தேதே ஹே,
0: அது வெறும் புத்திசாலிகளுக்கும் மற்றும் கற்றவர்களுக்கும் மட்டுமே தென்படுகிறது.
1: தேரே சிற்பர் வஹி சீங் சத்துர் லால் நே தேகே ஔர் தபி மன்மனா லாப் உடாயா,
0: உனது தலையில் அதே கொம்பை புத்திசாலி லாலா பார்த்தார்.

0: மற்றும் தன்னிச்சையாக லாபத்தை அடைந்தார். லாப் லாபம், சதுர் புத்திசாலி.
1: பிதா கி பாத்தே சுன்கர் மங்களு பகுத் ஜேபா பச்தாயா.
0: தந்தையின் சொற்களை கேட்டு மங்களு மிகவும் வருத்தமடைந்தான்.
1: சச் ஹே, ஈஸ்வர் நே புத்தி தோ தோடி பகுத் ஹர் இன்சான் கோ தி ஹே.
0: கடவுள் எல்லா மனிதருக்கும் கொஞ்சம் புத்தியை தந்துள்ளார்.
1: பரந்து ஜோ உஸ்கா சஹி ஔர் சாமயிக் உபயோக் கர்த்தே ஹே.
0: ஆனால் அதை சரியான சமயத்தில் உபயோகம் செய்யக்கூடியவர்கள்
1: வேஹி புத்திமான் கஹலாத்தே ஹே,
0: புத்திசாலிகள் எனப்படுகின்றனர்.
1: ஜோ இஸ் ஹுனர் சே வஞ்சித் ஹோதே ஹே வே ஜீவன் பர் முர்க்ஹி பனே ரஹ ஜாதே ஹே.
0: இந்த திறமை தெரியாதவர்கள் வாழ்நாள் முழுவதும் முட்டாள்களாகவே ஆக்கப்படுகின்றனர். இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது. நாம் அடுத்த வாரம் வேறொரு கதையுடன் சந்திப்போம்.
1: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கேட்டோம். கற்பித்தவர் வி கிரிஜா அவர்கள். மாணவர் துருபா ரஞ்சித் ஹரன்கர். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளின் நேயர்கள் நியூஸ் ஆன் ஆர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் தருமபுரி மாவட்டம் திருமால்வாடி, வேலுகவுண்டன் பாளையம் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் மோக்கூர், ஈரோடு மாவட்டம் எலந்தக்குட்டை மேடு ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் எடப்பாடி, புதுக்கோட்டை மாவட்டம் காரையூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், தருமபுரி 6 சென்டிமீட்டர், பல்லடம், திருமயம், பெண்ணுகொண்டாபுரம், கெலவரப்பள்ளி அணை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், வாணியம்பாடி, மேட்டூர், ஓசூர், புலிப்பட்டி, கீரனூர், மாரண்டஹள்ளி, விண்ட்வர்த், புதுக்கோட்டை, சின்கொனா, ஊத்துக்குழி, பொன்மலை, குடுமியான்மலை, டேனிஷ்பேட் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், தேனி மாவட்டம் சோத்துப்பாறை, தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணை, புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பாரணை, பேரையூர், ஆனைப்பாளையம், திருப்பத்தூர் தெற்கு, பெண்ணுகொண்டாபுரம், பெண்ணாகரம், உப்பாசி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், நந்தியார்த்தலை, வைகை அணை, ஏற்காடு, நிலக்கோட்டை, ஆண்டிப்பட்டி, ஆலங்காயம், குறுங்குளம், திருக்காட்டுப்பள்ளி, ஊத்தங்கரை, ஹரூர், நாற்றாம்பள்ளி, சூளகிரி, பாலவிடுத்தி, தம்மம்பட்டி, பார்வுட், மேட்டுப்பட்டி, திண்டுக்கல், மேல்பவானி, வால்பாறை, புல்லம்பாடி, ஐயம்பேட்டை, சின்னாரணை, துவாக்குடி, பாலக்கோடு, உத்தமபாளையம், களிக்குடி, வேடசந்தூர், ஆண்டிப்பட்டி, வீரகனூர், வாடிப்பட்டி, ஒரத்தநாடு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகால வெப்பநிலை வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகால வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 41.2 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை திருவள்ளூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. சென்னை வேலூர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், மதுரை, திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. கேரளத்தின் தெற்கு பகுதி தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, திருச்சிராப்பள்ளி

கேட்டு இணைந்திருக்கிறோம். இது பன்மொழி பாடல்கள். நேரம் 3:18. அடுத்ததாக மந்தாகினி என்ற மலையாள படத்திலிருந்து பாடல். பாடலை பாடியிருக்கிறார்கள் சூரத் சந்தோஷ், அனார்கலி, மரிக்கர்.

நேரம் 3:22:49. அடுத்ததாக பன்மொழி பாடல்களில் என்னு நின்டே மொய்தீன் என்ற மலையாள மொழி திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை பாடியிருப்பவர்கள் விஜய் யேசுதாஸ் மற்றும் ஸ்ரேயா கோஷல்.

0: நமது கலாச்சாரத்தின் பன்முகத்தன்மையை இசையின் வழியே இதுவரை கேட்டு இணைந்திருந்தோம். நாம் இணைந்திருந்த அந்த நிகழ்ச்சி பன்மொழி பாடல்கள். நிலையத்தில் நேரம் 3:27:46. நேரில் நமது எஃப்எம் ரெயின்போவின் நிகழ்ச்சிகள் சில உங்கள் நினைவிற்கு. தற்போது ஹலோ டாக்டர் ஆரம்பமாகி சுவாரஸ்யமாக சென்று கொண்டிருக்கிறது. காது கேளாமைக்கான காரணங்களும் சிகிச்சைகளும் குறித்து புதுச்சேரி கதிர்காமம் இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் சூர்யா அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறார். நேர்களும் கேட்டு பங்கேற்று பயன்பெற மறவாதீர்கள். மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அருள் முருகன். மாலை 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இரவு 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 செய்தி சுடர் ஆகிய நிகழ்ச்சிகளை கேட்க மறவாதீர்கள் நேயர்களே.
1: தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க

0: குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
1: திங்கட்கிழமை தோறும் பிற்பகல் 2:15 டிக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நிலையத்தில் நேரம் 3:30 இது சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரலில் டாக்டர் என் ரமணி அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசையை கேட்க இருக்கிறோம். அந்த வகையில் முதலாவதாக வரவல்லப்ப ரமணா என தொடங்கும் ஜி என் பாலசுப்பிரமணியம் கிருதி, ஹம்சத்வனி ராகம், ஆதி தாளம்.

நேரம் 3:37 29 நொடி. சங்கீத சாரலில் அடுத்து எவருரா நின்னுவினா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை. மோகனராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

0: இதுவரை வலம் வந்தது சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரலில் டாக்டர் என் ரமணி அவர்கள் வாசித்த புல்லாங்குழல் இசை இடம்பெற்றது.
1: காற்றலையில் மிதந்து வரும் பாடல்கள்.

0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கிறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
4: நேரம் 4:33.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது ஜனனி ஆர்ட்ஸ் கிரியேஷன் வழங்கும் தாஜ்மஹால் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் மனோஜ், ரியா சென், மணிவண்ணன், மனோபாலா, ராஜ்கபூர், ராதிகா, ரேவதி, ரஞ்சிதா ஆகியோருடன் பலர். இசை ஏஆர் ரஹ்மான். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் பாரதி ராஜா.
6: எங்க பக்கம் 8-9 ஆகுதா இல்ல உங்க பக்கம் 10 ஆகுதான்னு பாத்துருவோம்.

0: நல்லா பதமா இருக்கு. டேய், திருப்பாச்சிக்காரங்க ஆடு தேசம் மாறி வருது. டேய், மாட்டிக்கிட்டாங்க.
1: ஆடுங்க வேலி தாண்டி போக போல் இருக்கேடா. எங்கூர் ஆட்ட நீங்க என்ன பத்திட்டு போறீங்க?
2: வேலி தாண்டி வந்த வேட்டை வேண்டாம் மாப்பிள்ளைங்களா?
1: ஏற்கனவே ரெண்டு ஊருக்கும் பகையா கிடக்கு, நீங்க வேற சண்டைக்கு சடை போட்டு விட்டு விட்டுறாங்கப்பா.
3: அவங்க சடை போட்டா நம்ம தலைக்கு பூச்சி விடுவான்.
2: இல்ல, வேலி தாண்டி வந்துடுச்சுல்ல, குழம்பு வைக்காம கொண்டியில் அடைச்சு வச்சிருக்கோன்னு சந்தோஷப்படுங்கடா. இல்லை, உங்க ஊர்வார எல்லாம் எங்க காலில் வந்து வச்சுலுங்க, அப்பானா இந்த ஆட்டோ விடுறோம்.
1: கொரட்டாத்து தண்ணி நம்ம ஊரை தாண்டி தானே இவங்க ஊர் போகுது.
2: ஏ மாப்பிள்ளையா,
4: மாமா நீங்க எங்க திருந்தீங்களோ அங்கதான்.
5: சொல்லுங்க,

0: பத்து மாசம் உளி தட்டி செதுக்காத குறையா ஊட்டம் கொடுத்து வளர்த்தேன். மருந்து மாதிரி திங்க வேண்டியதெல்லாம் விருந்து மாதிரி தின்னு வச்சேன். உள்ள பிறந்து தரையில விழுந்த உடனே மீசிய முறுக்கிக்கிட்டேன். தொட்டாசினி செடி கூட அடுத்தவன் தொட்டாதான் சுருங்கும், கிளைக்கலை அடிச்சு சுருங்குமா. ஏதோ அந்த ஆள் மேல இருக்கிற கோவத்துல அது மாதிரி இவனும் ஆயிடக்கூடாதுன்னு பிள்ளைய போட்டு அடிச்சிட்டேன். ஊர்ல எவன் எவன் கூட சண்டை போட்டாலும் தொடக்கி இவனை சேர்த்துக்கிறாங்க.
1: விடிஞ்சேந்திரிச்சா ஊர் பஞ்சாயத்தா இருக்கு.
2: மரத்துக்கு மரம் பிடிக்கும், ஊரே தீபிடிச்சறியும், அப்புறம் நம்ம வீடு
0: ஏண்டா? ஊர் பயில எல்லாம் கோலத்தை இறுக்கி கட்டிட்டு இருக்கப்போ உனக்கு மட்டும் எதுக்குடா இந்த வேலை?
3: உசுரோட எப்படி ஊர் போய் சேருவான்னு யோசிச்சுக்கிட்டு
4: இருக்கேன். என்னடா சொன்ன? நீங்க கால் கலவர தண்ணியை தான் நாங்க குடிக்கிறோமா?

0: போய் காலை கீழே குனிஞ்சு பாரு.
1: கிழவே மச்சை கண்ணி எங்க?
2: இந்த புள்ளங்க விளையாண்டுகிட்டு இருந்தா கூப்பிடுறோம் சாமி. மச்சை கண்ணி
1: வெளியூர் ஆடு மாடுகளை பட்டியல அடைச்சு வச்சீங்க, இன்னைக்கு இவனை கட்டி வச்சு ஏண்டா வீணா திருப்பாச்சு பகைய வளர்க்கறீங்க?
3: அவன் மட்டும் அப்படி சொல்லலாமா? நாம என்ன அந்த தண்ணியா குடிக்கிறோம்?
1: சித்திரப்பட்டிக்காரனு பொண்ணு பார்க்க வர நேரத்துல எதுக்குடா விவகாரம்? இக்கடரா சோளக்காட்டு கூட்டு போய் கழுவி காமிச்ச கைய
4: முறிச்சிருக்கு. நீ ஜெயிச்சிட்டா ஆட வெட்டிடுறோம். ஆடு ஜெயிச்சு வச்சு உன்னை வெட்டி விடுவான். எங்க மோது பாப்போம்.
5: ஆத்துல குளிப்பாக்கி ஊர் கூட்டு போ.
6: மாப்பிள்ளையா
1: Hey, hey, hey.

0: மலைய கொடையிற எல்லிடா வந்துருவான் பாரு.
1: போன தடவை வந்து தப்பிச்சு போயிட்டேன், இந்த தடவை

0: వచ్చి అడుగు.
1: అరే మీకు ఇష్టమేనా?
0: ఎప్పుడు వాయి తరంత చూడ వేండితానే పొన్న పుడిచిருக்கு.
1: மாட்டுக்கு கூழ மேக்கல தண்ணி மேக்கல போல இருக்கு. இன்னும் தூங்கிட்டு இருக்கா? டேய் எழுந்திருடா. என்னடா முணங்குற, சிரிக்கிற, ஏந்திருக்கிற, படுக்கிற, கிறுக்கிற பிடிச்சிச்சா?
2: எடுத்து போய் சூப் போய் கண்ணுக்கு லட்சணமா இருக்காளுங்க. எது சொன்னாலும் காதல் வாங்கி கூடாது.
3: ஏண்டி மச்ச கண்ணி, உன்னதான் பொண்ணு பாத்துட்டு போனாங்களே, எப்படி வீட்டை விட்டு வெளியே வந்த?
4: யாருக்கும் தெரியாம நான் ஓடி வந்துட்டேன்.
3: இது உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா?
4: தெரியாதுடி, அண்ணனும் அண்ணியும் மாவத்து கோயிலுக்கு எல்லாரும்.
5: யாரா நீ? புதுசா இருக்கவன்
6: பாப்பா.
5: என்னது யாரா நீ? நான் கூட பார்த்தது இல்லாத்தா. செக்காட்டி மையம் ஓமேன்ல நீயே. அப்பங்கிட்ட வேலைக்கு சொல்லியிருந்தேன். அப்பேன் காரியாப்பட்டு சந்தையில செக்குக்கு மாடு வாங்க போயிருக்கேன். புதுசாக வருவேன், வாரத்துக்குள்ள வேலையில ஒழுங்கு.

0: சுத்து
1: பாப்பா

வச்சுக்க, இந்த வீட்டுல நீ முட்டி போடுமே.

0: சொல்லுவனா?
1: இடைவேளைக்கு பிறகு கேட்கலாம் தாஜ்மஹால் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
2: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: இனி தொடர்கிறது தாஜ்மஹால் திரைப்பட ஒரு சித்திரம்.
1: பெரிய மலையாள வருது வருஷம் அல்லும்படி பூரா நிறைய போகுது வேறு பார்த்துக்கிட்டு வரும் ஏந்தா மெத்த கண்ணி அல்லாத நேரத்தில் அடக்க உடக்கமா இருக்காம இப்படி போய் ஆடிட்டு அறிய தாயி போதாயி அண்ணன் அண்ணன் கோயிலுக்கு போயிருக்காங்க வரமுன்னா தலையை தவட்டும்.

ஒரு உசுறு என்னை தேடி வரப்போகுது.

0: மாடு முடங்கிருச்சு சித்தப்பு.
1: அவமானமா இருக்கிறப்பு. அணையாத மாட்டை திருப்பாச்சிக்கார அணைஞ்சிட்டேன், அதை அடிமாட்டுக்கு கொடுத்துரு.
2: சரி சித்தப்பு.
3: அடிமாட்டு விலைக்கு விற்க போறாங்களா?
4: செக்குல கட்டுறதுக்கு மாடு கிடைச்சிருச்சு, வாங்கிடலாம்.

0: பாருமா, இந்த விஷயத்துல நான் எப்பவுமே பொம்பளைகளுக்கு சிரமம் கொடுக்கறதே கிடையாது, நானே தேடி வந்துடுவேன். பெண்ண, என் பையனுக்கும் பொண்ணுக்கும் சம்பந்தம் பண்ண அவ்வளவுதானே, வாங்க.
1: சூப்பு பக்குவமா வைப்பியா? அது
2: சொக்கம்பட்டி சாராயத்தையே விக்காம குடிச்சவன் நானு. உங்க ஊரு சாராயம் மட்டும் என்ன ஆட்டிரமாக்கும்.
3: இருக்கட்டும் சித்தப்பு, அளவு ஏறிட்டா அடிமாடா போயிரும்.
2: என்னது
3: அடிமாடா போயிரும்?
2: என்ன இவன் சொல்றான்
3: சித்தப்பு? அன்னைக்கு சந்தையில திருப்பாச்சிக்காரன் அணிஞ்ச உங்க மாட்டை நாங்க வாங்கி செக்குல பூட்டிருக்கோம்.
4: அது ஏதோ அன்னைக்கு சாராயம் குடிச்சதுனால எங்க மாடு மடங்கிடுச்சு.
3: அதான் சாராயம் குடிச்சு நீங்க இங்க சரிஞ்சிட கூடாதுல்ல சித்தப்பு. நிச்சயம் பண்ண வந்த இடத்துல போதை கூடி போய் மாடு மாதிரி நீங்க மடங்கிட கூடாது, அதுக்குதான் சொல்றேன்.
2: தொப்பலாம்
4: சித்தப்பு,
2: குத்திட்டமா?
4: குத்துங்க.
5: செங்குளம் வேங்கை கண்ட வேலுநாயக்கரின் புத்திரியும் வீரநாயக்கரின் சகோதரியுமான சௌபாக்கியவதி மச்சகன்னியை சித்திரப்பட்டி காலம் சென்ற ரெங்கநாயக்கரின் புத்திரனும் கூழ் நாயக்கரின் ஒன்று விட்ட செல்
6: சித்திரப்பட்டி மாப்பிள்ள சித்திர மாதிரி இருக்காரு.
5: விவாகம் செய்ய இங்க கூடியுள்ள சமூக பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட லக்கண பத்திரிகை. அப்போ எல்லாத்துக்கும் சம்மதம்
6: தானே? எனக்கு சரி.
7: எதுவா இருந்தாலும் என் சித்தப்பட்ட கேட்டுக்குங்க.
8: இப்படியே தலைசு தொங்க நான் கொடுக்க.
9: முதல்ல கூழ் நாக்கியர் கையெழுத்து போட சொல்லுங்க.
5: மாமு கையெழுத்து போடுங்க.
2: கையெழுத்தா? அக்கா மக்கா தொப்புலாம்
4: சித்தப்பு நல்லா மாட்டிக்கிட்டீங்க. வண்டி வெளியே நிக்குது, மை கொண்டு வரட்டுமா?
2: அப்புறம் போட்டுக்கலாம். பொண்ணு என்னமோ சந்தையில மழையில ஆனதா கேள்விப்பட்டேன். சரியா, அத கூட விடுங்கயா.
10: திருப்பாச்சிக்காரங்களுக்கும் உங்களுக்கு இருந்த சண்டை சச்சரவு எல்லாம் தீர்ந்து போச்சா? இல்ல இல்ல, பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கே அவங்க உள்ள பூந்து கலாட்டா பண்ணாங்கல்ல, பண்ணாங்களா இல்லையா? நாளைக்கே ஒரு நல்ல நாள்ல கல்யாணம் நடந்தா அருவாளோட வந்து கலாட்டா பண்ண மாட்டேங்க. என்னையா நிச்சயம்?
3: மாமா எதுக்கு எதை முடிச்சு போறீங்க? அவனுங்களுக்கு எங்களுக்கு 1000 சண்டைகள் இருக்கு, அது எதுக்கு உங்களுக்கு?
11: சித்திரப்பட்டி பெருசு குடிச்சிட்டா என்ன வேணாலும் பேசலாமா? சித்திரப்பட்டிக்காரங்க வேலையை
4: காட்டுறீங்களே. தேவடா சித்தப்பு, செங்குளத்தாங்க ஊரை கூட்டி வச்சு உங்களை குடியாரன்னு சொல்றாங்க. சித்தப்பு குடியாரன்னு சொல்றாங்க.
2: செங்குளத்துக்கார மொத்த பேரையும் பத்தி விட்டுட்டான். என்ன வண்டி எல்லாம் நம்பூர் பக்கமா போயிட்டு இருக்கு. நிச்சயதார்த்தத்துக்கு பிறகு செங்குளத்துக்கார நல்லா கவனிக்கிறேன்னா ஏமா இந்திரா நாயனா?

0: நான் இப்படியே விட்டுற மாட்டேன்.
1: எப்பயுமே இல்லாம புதுசா என்னடா சித்திரப்பட்டிக்கான மாட்டை செக்ல கட்டி வச்சிருக்கீங்க?
2: சந்தையில அடிமாட்டுக்கு விக்க வந்திருக்கிறாரு ஒரு ஆளு. குடுக்கறத குடுத்துட்டு வாங்கிட்டு போன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சின்னையாதான் அதை வாங்கிட்டு வந்து கட்டினாங்க.
1: எல்லாரும் கையில பத்த வைக்கிற தீக்குச்சிய கூழ் நாய்க்க பல்லீடுக்களை பத்த வைக்கிறான்னா, நாயே நீ நாக்களை பத்த வச்சிட்டியடா.
3: சந்தைக்கு போன இடத்துல காத்துக்கரு படிச்சு அதனால உன் நிச்சயதார்த்தம் நின்னு போயிடுச்சுன்னு உங்க அண்ணன் கோபமா இருக்காங்க. இனிமேலாவது எங்க போகாம வீட்டோட
4: அதே கண்ணு அதே மூக்கு அதே உதடு அதே கழுத்து அதே
3: போதும் போதும் நிறுத்த.

0: நாயை புடிச்சிட்டு இருக்க?
1: என்ன தேடி தானே நீ ஓடி வந்த?
0: உன்னை தேடி நான் எதுக்கு வரணும்? முதல்ல கைய விட.
1: நான் எப்பவும் கைய விட்டுட்டேன், நீ தான் நான் புடிச்சிட்டு இருக்க நினைப்புல இருக்க.
0: அடியா
2: குட்டிச்சி நில்ரி.
0: நீ என் கைய புடிச்சு இழுத்தத எங்க ஊருக்காரங்க பார்த்தாங்க, அருவாள் எடுத்து சீவிடுவாங்க.
1: சிலுப்பாத, சீவறதுக்கு அருவா நாங்க தான் கொடுக்கணும்.
0: ரொம்ப அலட்டாத, தண்ணிக்குள்ள வருவ, சந்தையில வந்து ஆட்டம் போடுவ, யாரும் இல்லாத இடமா பார்த்தா கைய புடிச்சு கதை பேசுவ. எங்க ஊருக்குள்ள வந்து பாரு.
1: வந்துட்டா
0: உசுரோட திரும்பி போக
1: மாட்டேன். வர்றேன்.
0: வந்தாலும் வருவ.
1: அதுல என்ன சந்தேகம்?
0: நான் இருக்கும், காவக்காரங்க எல்லாம் இருப்பாங்க, அதெல்லாம் தாண்டி மாடி ஏறி ஓட்ட பிரிச்சு என்ன பாப்பேன்.

0: ఉంటారు అది తెలుసుకుని వస్తావు నాకు తెలుసు
1: సొల్றేండా
0: నల్ల కేటిక పౌర్ణమి రాత్రికి எங்க அண்ணன் அண்ணியும் கோவிலுக்கு போன அப்புறம் வருவேன் கோட்டச்சவரு தெக்க மூலையில கல்லு பேந்திருக்கும் நீ அதுல காலை வச்சு ஒத்த மரத்துல ஏறுவ நான் இருக்கும் காவக்காரங்க எல்லாம் இருப்பாங்க அதெல்லாம் தாண்டி மாடி ஏறி ஓட்ட பிரிச்சு என்ன பாப்ப
2: இன்னும் தூங்கலையா
3: நான் தூங்குறது இருக்கட்டும் நீ ஏண்டா மந்திரிச்சு விட்டு கோழி மாதிரி சுத்திக்கிட்டு தெரியற நானும் ரெண்டு வாரமா பாக்குறேன் ஏந்திருக்கிற உக்காடுற தசை தெரியாம நடக்கிற கோழி கூப்பிட வர என்னாச்சு உனக்கு உன் காலுக்கு கட்டு போட்டு வைக்கணும் அது வரைக்கும் உன் கை நீட்டு நீட்டுங்கிற நீட்டுறா
2: அதா என்ன என்ன பண்ற நீ
3: எங்கேயாவது போன அடி பழுத்துரும் படு
0: நீ சரியான அருவா வீரனா இருந்தா வந்து பாரு வந்து பாரு வந்து பாரு வந்து பாரு வந்து பாரு

0: என்னடி ஓடெல்லாம் இப்படி உடஞ்சு கிடக்கு?
1: மேல இருந்து ஓடெல்லாம் உடஞ்சு கீழே விழுந்து கிடக்குமா? இங்க வாங்களே காட்டுறேன், அந்த பாருங்க.
0: ஆமா, ஓடி எப்படி உடஞ்சது?
1: குரங்கு வந்து விளையாடி தள்ளி இருக்குமோ?
2: ராத்திரி எல்லாம் ஒரே குரங்கு கூட்டம்.
0: ராத்திரி பூரா நாய் கொலைக்கிற சத்தம் கேட்டது, தூக்கத்துல மறந்து போயிட்டேன்.
2: எனக்கு தூக்கமே போச்சு.
3: என்ன வெயில்? பங்க நட்சத்திர வெயில்ல பவளக்கொடி கருக்குறதுக்குள்ள கட்டி கொடுத்துடணும். உச்சி வெயில் மண்டைய பொழக்குது. தை மாசத்துக்கே இப்படியா? கண்ணு கெட்ட தூரத்துக்கு ஒரு நாதிய காணும், குடிக்கலான பார்த்தா ஒரு குடிசைய காணும்.
2: இடுப்புல அது என்னக்கா?
3: பாடா பசகட்ட பய. இடுப்புல என்ன தொங்குதுன்னு இந்த உலக்குக்கு சொல்லணுமாக்கு.
4: அண்ணக்கொடி
3: என்ன உங்க ஊர்ல வெயில் இந்த அடி அடிக்குது?
4: உங்க ஊர்ல வெயிலே இல்லையாக்கும். வேகாத வெயில் ஒரு தாக்கல் கூட சொல்லாம வந்திருக்கேன்.
3: மாமன் மச்சம் குழந்தைய பாக்க வந்தேன். என் அண்ணன் வீட்டுக்கு வரத்துக்கோ மதனி ஒன்ன பாக்குறதுக்கோ சொல்லிக்கிட்டா வரணும்.
4: ஒரு வண்டிய ரெண்டிய பிடிச்சிட்டு வர்றது.
3: நான் நடக்காத நடையா மிதிக்காத பூமியா அப்படியே ஒத்தாடி பாதைய பிடிச்சேன். கிடுகிடுன்னு வந்து சேர்ந்துட்டேன்.
4: களைச்சு போய் வந்திருப்பேன். ஏதோ குடிக்க கிடிக்க குடுக்கணுமா?
3: குடிக்கிறியான்னு சொன்னதான் இடுப்புல கிடக்குறது ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது.
4: என்ன மதனி இது? இடுப்புல கட்டி தொங்க
3: விட்டுக்கிட்டு கிடக்குது.
4: கூத்தும் கொடுமையும் கொக்கரத்து வேடிக்கைன்னு மாதிரி இதெல்லாம் இடுப்புல கட்டி அறையறிய
3: என்ன? ஒத்தையில அரைச்சிட்டு இருக்கவ கூட மாடிக்கு ஆள் வச்சுக்க வேண்டா. மருமக பிள்ளை வீட்டுல இல்லையா? அன்னைக்கு ஏதோ புள்ள கோச்சுக்கிட்டு வந்துருச்சு. ஓடி வந்த காலு வீங்கி போச்சு. வீங்கின காலுக்கு வெட கோழி அடிச்சு எண்ணெய ஊத்தி சோறாக்கி போட்டேன். சரியாவே திங்கல. என்ன புள்ளைய வளர்த்து வச்சிருக்க? வயசு புள்ள ஒரு ஆட்டுக்கறிய உப்பு இல்லாம திங்க வேணா? அந்த காலத்துல நானும் என் அண்ணனை தின்னா கறி அறுத்தறுத்து போடணும், சோறு ஆக்கி ஆக்கி கொட்டணும், அப்படி திம்பா.
4: என் புள்ள என்ன மாதிரி அளவோடுதான் சாப்பிடுவான்.
3: என்னையும் எங்க அண்ணனையும் ராட்சச வம்சங்கிற.
4: என்ன மதினி அம்பு கிழக்குற? நீச்ச தண்ணி குடி.
3: பயந்துட்டியா?
4: சரி விடு.
5: இடைவெளிக்கு பிறகு தொடரும் தாஜ்மஹால் திரைப்பட ஒளிச்சித்திரம்.

0: தொடர்கிறது தாஜ்மஹால் திரைப்பட ஒரு சித்திரம்.
1: ரெண்டு நாள் அங்கனுக்குள்ளே இருந்து மருமக புள்ள ஓடி வந்துருச்சுல, பவளக்கொடி மாமனக்கானோ மாமனக்கானோ, இதுதான் மாமன் இருந்த இடம், இதுதான் மாமன் சாப்பிட்ட இடம், இதுதான் உப்பு மூட்டை தூக்கின இடம், இதுதான் விளையாண்ட இடம்னு அங்கிட்டு இங்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கா. சரி, இன்னொரு சேவலை அடிச்சு சமைச்சு போடலான்னு பார்த்தா அதுக்குள்ள புள்ள சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துருச்சு. அதான் கையோடையே ரெண்டு சேவலை பிடிச்சிட்டு வந்தேன்.
2: அதுக்கு மெனக்கிட்டு இது ரெண்டையும் கொண்டு வந்தேன். நானும் ஓவர்பட்ட கோழியை வளர்த்துவேன். சீமை கோழில இருந்து சீரழிஞ்ச சீக்கு கோழி வரைக்கும் உங்க அண்ணன் தான் பாதி கோழிய கல்ல விட்டு எரிஞ்சு அடிச்சு கொண்டு தின்னுபட்டாக இல்லைன்னா ஊர் முழுக்க நம்ம கோழி தான்.
1: ஆமாமா, நீங்க இருக்கப்பட்டவ, நாங்க இல்லாதவ. எட்டு கல்லு தூரத்துக்கு வேகாத வெயில வந்திருக்கேனா, எனக்குன்னு யார் இருக்கா? என் நாத்தனார் ஒண்ண விட்டா அந்த பிச்சு கழுதைய உன் கையில பிடிச்சு கொடுத்தேனா, நான் நிம்மதியா கர போய் சேர்ந்துருவேன். பவளக்கொடியத நான் வரும்போது கையோட கூட்டு வந்து இங்க விட்டுருப்பேன். ஆனா இந்த ஊர்ல நாலு நாய்ங்க நாலு விதமா பேசுவாங்க. நீ ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாண காட்சியில வச்சு
2: பவரு என் கையிலயா இருக்க? உங்க அண்ணனு கேளு, கட்டிக்கு போறோம் மருமானு கேளு.
1: ஏன் நீ ஒரு வார்த்தை சொன்னா கேட்க மாட்டாங்களே?
2: கடவுளு யாருக்குன்னு யார் தலையில எப்படி எழுதியிருக்காரோ, நீ நானும் முடிச்சு போட முடியுமா என்ன? வந்த வேகத்துல எங்க கிளம்பிட்ட? நீச்சு தண்ணி கூட குடிக்காம
1: நான் ஒரு போக்கத்து பொண்ணு தாய் வீட்டுல இலை விழுந்துருச்சு, வர வழியில கேட்காம வந்துட்டேன். கேட்டுட்டு வர, அந்த நீச்சு தண்ணிய நீயே குடி.
2: கரங்கி போய் கடக்கே நீச்ச தண்ணி குடிக்கிறான்னு கூட
1: கேட்டேன். நீச்ச தண்ணிய குடுப்பானுதான் நாட்டை தொங்க போட்டுக்கிட்டு எட்டு கல்லுக்கு காலை இழுத்துக்கிட்டு வந்தேன். எனக்கு என் மகளுக்கு உன் மகனை குடுக்கறியான்னு கட்டன் ரைட்டா கேட்க வந்தேன். என் மகன் இடுப்பு எடுத்து கெடுத்த பவுனு பவல கொடி கண்ணமா தேவியில இருந்து பொண்ணு கேட்டு வந்தாக கரிய பூசி அடைச்ச, கற்பூர்ல இருந்து பொண்ணு கேட்டு வந்தாக்க இடுப்ப உடைச்சி அடைச்ச. எதுக்கு அண்ணன் மதனின்னு சொந்தத்துல பொண்ணு கொடுத்தா வேற விட்டு போயிட கூடாதுதான். நீ சரியத்த பொம்பளைனா உன் புருஷன கருகிட்டா இருக்க சொல்லு.
3: ஏத்தா, அவங்க புருஷன் உங்க அண்ணன் தானே?
1: அண்ணே, இவங்க இருக்கிற கௌரவதிக்கு நாங்க அண்ணேன்னு சொல்ல முடியுமாக்கு.
2: வாய பாத்துட்டு நிக்காத, போய் வீட்டுல வேலையை பாரு. எல்லாம் போங்காத்தா, போங்கடி.
1: எவ்வளவு போக கூடாது, எல்லாரும் இருங்க. கேளுமா, இந்த சிறுக்கி ஒரு கோழி கையில புடிச்சு கொண்டாந்த சீத்து கோழி வரைக்கும் இவங்கதான் தகல பகுமானத்தை எங்க கொண்டு வந்து கொட்டுறாட பாரு. பேசுறல வாய துறந்து ஒரு வார்த்தை சொல்றாளான பாரு. ஆத்தாலும் அவனு கொட்டாவி விடுறதுக்கு கூட என்னடி வேடிக்கை பாத்துட்டு வாங்கடே.
4: என்ன
1: உங்களுக்கு பிடிக்கும்னு வடுகுபட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அதிரசமும் அச்சும் இருக்கும் வாங்கி அந்த கூட்டு மதனி.
4: என்ன பாத்துக்கிட்டே இருக்க? மழையில நினைறது தெரியலையா?

தேன் போன்ற இனிய பாடல்கள்.

0: நீ பாட்டுக்கு மடியில வந்து விழுந்துட்ட, அடி மடியில நெருப்பு கட்டி நான் பயந்து கிடக்குறேன். எங்க அண்ணா நீ பார்த்தா என்ன பண்றது? உன்ன வேற எங்கடா மறைச்சு வைப்பேன்?
1: மனசுக்குள்ள வைக்க வேண்டியதானே.
0: அங்கெல்லாம் வச்சுக்கிறதுக்கு இடம் இல்ல. நீ இப்படியே தண்டவாளத்துல கடந்து ரயில்ல மாட்டிக்க. நீ என்ன ஆனாலும் உன்ன பார்க்கவும் மாட்டேன், கூட பேசவும் மாட்டேப்போ.
2: படாம இதை விட மூச்சு கூட யாருக்கும் கேட்காம பத்திரப்படுத்தி வைக்கணும்.

0: வராங்க அத்தை வராங்க.
1: பவள கொடி லேசுப்பட்டவல்ல கோழி கூவிதான பொழுது விடுஞ்சு பாத்திருக்க. அங்க அவதான் கோழியே எழுப்பி விடுவா. அம்புட்டு வெள்ளனை ஏந்திருப்பா. எங்க அண்ணன் ஊரல் போடுறதுக்கு வேப்பம்பட்டையில இருந்து விழாம்பட்டை வரைக்கும் தாரம் பார்த்து பிரிச்சு வச்சானா சாராய் அம்புட்டு ருசிய. அவ அதெல்லாம் மோந்து கூட பார்க்க மாட்டான். அவ கோழி அடிச்சு குழம்பு வச்சானா கோழி ருசியா வச்ச கையு ருசியான்னு ஊரே பேசும்.
0: சொன்னதெல்லாம் கேட்டே இல்ல
2: அம்மாடியோ. இம்புட்டு வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாதுப்பா.
0: ஆமா, அப்ப உனக்கு வேற என்னதான் தெரியும்?
2: நல்லா சாப்பிடுவேன், விளையாடுவேன். வேணா சொல்லு, விரலுக்கு வேலை சொடக்கு எடுத்து விடுறேன். நான் சொடக்கு எடுத்து விட்டா ஒரு விரலுக்கு ரெண்டு சத்தம் கேக்கும் தெரியுமா?
0: அப்ப சரி, அஞ்சு வரலுக்கு நீ சொடக்கு போடணும். ஆனா ஒரு வரல கூட சொடக்கு சத்தம் வரலன்னாலும் சத்தம் வராத வரலுக்கு மொத்தம் கொடுக்கணும். இது எப்படி இருக்கு?
3: நீ என் கூட பிறந்தவன்தானே? பிறந்தோ என்ன? நீ ஒரு வருஷம் முந்தி பிறந்த, நான் ஒன்றரை வருஷம் பிந்தி பிறந்த. அம்பிடுதேன் நீயோ
0: வீட்டுக்கு வர மருமக எப்படி இருக்கணும்னு எல்லாரும் அபிப்பிராய பண்ணும்ல, எங்களுக்கு பிடிக்காத ஒருத்தி இந்த வீட்டுக்கு மருமக வர முடியுமா?
4: இந்த வீட்டுக்கு ஏன் வரோம்? நாங்க வேற வீட்டுக்கு போறோம்.
0: வாங்க வாங்க வாங்க.
4: வர்றவ ஒன்னும் சாராய் காய்ச்சலவருக்கு மருமகளா வர வேண்டாம்.
0: சாப்பாடு வெளியிலேயே கிளப்பு கடையில் பார்த்துக்கிறேன், நீ வெளியிலேயே பார்த்துக்க. அப்புறம்

0: பவள குடி நீ எப்ப கட்டிக்கிறேன்னு சொன்னேன்னா அந்த பிள்ளைக்கு நம்மளை விட்டா வேற யாரா இருக்க?
1: உன் தங்கச்சி புள்ள தானே?
0: ஆமா, அதனாலதான் இவ்வளவு தூரம்.
1: நீயே கட்டிக்க.
0: என்ன மாட்ட நான் சொல்றேன், கோத்தாகாரி ஒரு வார்த்தை கேட்டு சொல்லு, ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணத்தையும் முடிச்சிருவோம்.
2: என்னது
0: தல சீவன? அது
2: தல நீ எதுக்கு சீவற? நானே சீவறேன்.
0: ஐயோ, முந்தி மாதிரி உன்னால எதுவும் முடியறது இல்ல, அதனாலதான் சொன்னேன் கூட மாட ஒத்தாசிக்கு இருக்குமே. சரி விடு.
3: ஏய், அந்த பாசம்ப கொண்டா. ஆமா, தொட்டப்ப நாய்க்கு நூறுல இருந்து ஆளுங்க வராங்களே, வண்டி அனுப்பிச்சாச்சா?
1: அனுப்பிச்சாச்சுமா.
3: எல்லாம் சொல்லுவீங்க, அனுப்பிச்சிங்களோ இல்லையா யாருக்கு தெரியும். நீ கொண்டா, இந்த மச்சக்க நீ கால சக்கரத்தை கட்டிக்கிட்டு எங்க சுத்துறாளோ?
4: என்னடி கிறுக்கு கிறுக்கு புடிச்சிருக்கேன், கொடராட்டம் சுத்துற மாதிரி என்னைய சுத்தி சுத்தி வர?
3: சும்மாரா, என் உலகத்தை நான் சுத்தி வரேன்.
4: அப்ப ஞான பழத்தை வாங்க போறேன்.
3: ஆமா,
4: மயில் எங்க மேய விட்டுருக்க?
3: மாமி ஆளு பாக்க போயிருக்கு. நீதான் என் உலகம், அதான் ஒண்ணு சுத்துற.
4: இல்லடி, அதான் இந்த உலக மகா புடிச்சனுக்கு அன்னைக்கு உதட்டுல முத்தம் கொடுக்காம விரல்ல முத்தம் கொடுத்துட்டு ஓடினியாக்கும். மாட்டினடி, நீ இந்த உலகத்தை சுத்தி வந்துட்ட, சுத்திர உலகத்தை நான் காட்டுட்டுமா?
3: எங்க காட்டு?
4: கண்ண மூடு.
3: எதுக்கு?
4: இதெல்லாம் காட்டுறது இல்ல, செய்யறது.
3: ஐயோ, வேணாம் வேணாம்டா, வேணாம் வேணாம். நீ ரொம்ப மோசம்.
5: சுத்தமான கஸ்தூரி மஞ்சள் இருக்கா?
6: இப்ப யாரு மஞ்சள் தேய்ச்சி குளிக்குதுங்க? எல்லாம் சோப்பு தான் கேக்குதுங்க.
5: அதானே, எவ இப்ப மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறா? குடும்ப பொண்ணா குங்குமம் வச்சுக்கிறா? நாய சோப்பா இருந்தாலும் அதான் நாகரிகரும் சொல்லுதுங்க.
3: இங்க பாருங்க, நான் கூடத்தான் சோப்பு போட்டு குளிக்கிற, மஞ்சள் மறந்து மாச கணக்காச்சு. அப்போ நாங்க எல்லாம் குடும்ப பொண்ணு இல்லையா?
5: நீ வா.
3: அத்தை.
5: என்னது
3: அத்தை? என்ன சொன்ன? எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க, நான் குடும்ப பொண்ணா இல்லையான்னு.
5: குறி பார்த்து சொல்றேன், குட்டச்சிக்கு கொழுப்பு பாரு.
3: என்னது குட்டச்சியா? ஈயத்த பார்த்து பிட்டல இழிச்சிச்சான். நீ காப்படி
5: உழைக்கணும்
7: என்ன ஒரே சண்டை?
3: சண்டை இல்ல, சும்மா வம்பு எடுத்து பார்த்தேன்.
5: என்னப்பா இது, வெத்தல எல்லாம் முத்தலா இருக்கு, பூச்சி வேற அடிச்சிருக்கு. நல்ல வெத்தலே இல்லையா? எந்த ஊர் வெத்தல?
3: ஏ, எங்க ஊர் வெத்தலைதான். பொட்டு வைக்கிறதுல எங்க ஊர் பொம்பளைய குத்த சொல்ற, போட்டு துப்புற வெத்தலையில தப்பு சொல்ற. இப்ப சொல்லு, நான் குடும்ப பொண்ணா இல்லையான்னு.
5: சந்தைக்கு வந்ததுல இருந்து பாக்குறேன், சார பாம்பாட்டம் என் காலையே சுத்தி சுத்தி வரா. எலா, எங்க என் கூட வந்தவளை காணோம்? எலை, ஏய் மாயா, மாயா இங்க வா.
8: நீங்க வா,
5: இங்க வா ராசா, இங்க வா சொல்றேன்.
3: என்ன
5: பேச்சு பேசுறான்?
3: இடைவேளைக்கு
9: பிறகு கேட்கலாம் தாஜ்மஹால் திரைப்பட ஒரு சித்திரம்.
10: தேன் மழை
11: பார்த்தேன், சிரித்தேன், பக்கம் வர துடித்தேன், துணைத்தேன் என நான் நினைத்தேன். அந்த மலை
10: தேன் போன்ற

இனிய பாடல்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இரவு 10 மணிக்கு தேன் மழை.

0: இனி தொடர்கிறது தாஜ்மஹால் திரைப்பட ஒரு சித்திரம்.
1: கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் காட்ட என் கை வரிசையா.
2: உங்ககிட்ட ஒண்ணு கேக்கட்டுமா?
1: ஒண்ணு இல்ல ரெண்டு கேளு. ஊருக்கே கேக்குற மாதிரி சத்தம் போட்டு சொல்லு.
2: ஊருக்கே கேக்குற மாதிரி சத்தம் போட்டு.
3: எங்க ஆத்தா சொன்ன மாதிரி பாண்டி கோயில வச்சு தாலி கட்ட போறேன். எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம். திருப்பாச்சியும் செங்கலமும் ஒன்னா சேர்ந்துருச்சு.
4: பாத்தீங்களா ஊர்மானம் போகுது.
5: பையன் யாரு பொண்ணு யாருன்னு கண்டுபிடிங்கடா.
6: மகள தவிர இன்னொரு சிறுக்கி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா ஒத்த உலக்கல ஒன்பது தலையை உருட்டி
1: போடுவேன்.
2: இப்பெல்லாம் பகல்ல பைத்தியம் மாதிரி சுத்துறேன், ராத்திரியில பிசாசு மாதிரி தெரியறேன். பசிக்க மாட்டேங்குது, வயிறு செத்து போச்சு.
1: இங்க ஆளாளுக்கு என்னமோ பேசிக்கிறாங்க மாயா. ஊருக்குள்ள காவல் போட்டிருக்கு. நீ எப்படி வந்தன்னு எனக்கு தெரியல.
5: மாய
4: மேல ஒரு காத்து படட்டும், அப்புறம் நடக்கிற கதையே வரடா.
3: என்னங்கடா
6: செங்குளத்துக்காரங்க திருப்பாச்சிய தீய வச்சு கொளுத்தி போடுன்னு திட்டம் போட்டு இருக்காங்க.
4: பெருசங்களாம் கிளம்பி வாங்க.
5: சமாதான கமிட்டி ஏற்படுத்தியும் அது நடைமுறைக்கு வராத நிலையில் மீண்டும் இந்த கலவரம் ஏற்பட்டுள்ளது வருத்தத்திற்குரியது. வீடுகள் தீப்பற்றி எரிந்த வகையிலும் வைக்கோல் படப்புகள் எரிந்த வகையிலும் ஏற்பட்ட சேதங்களை வருவாய் கோட்ட அதிகாரி மதிப்பிட்டு அறிக்கை அளிப்பதன் அடிப்படையில் நிவாரண நிதி பட்டுவாடா செய்யப்படும். இரு தரப்பிலும் நடைபெற்ற சேதங்கள் குறித்து மனு செய்வோர் சித்திரப்பட்டி தாலுகா அலுவலகத்தில் மனு செய்து கொள்ளலாம். இன்றிலிருந்து 15 நாட்களுக்கு மறு உத்தரவு வரும் வரை 144 தடை உத்தரவு அமலில் இருக்கும்.
1: உசுரையும்
2: மூச்சையும் பிரிக்க முடியாது. என் உசுறு தெரியுமா?
1: தெரியுமா.

0: படுத்து கிடக்குது. எருக்கும் பாறையும் சுண்ணாம்புங்கிறது சாராயத்தில் கொடுத்துருப்பானுங்க பொருள் இருக்கு. உடம்பெல்லாம் வேற ஒரே ஊமக்காயமா இருக்கு. இந்தாங்க இப்போதைக்கு இதை கொடுங்க, இன்னொரு சூரணம் தர்றேன். அதை அரை மணி நேரத்துக்கு ஒரு தரம் கொடுங்க. பொழுது சாயத்துக்குள்ள எல்லாம் சரியா போயிடும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்தா இதை பிடி.
1: ஓமா எதுக்கப்பா அந்த ஊருக்குள்ள போனேன்.
2: என் கிட்ட இருக்கு, என் உசுரை அவகிட்ட இருக்கு.
3: உங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு.
4: சொந்தத்துல பொண்ணு இருக்கும் போது அசுல எதுக்கிட்ட ஆலயம்

0: ஆசைப்பட்ட இடத்துக்கு தான் போக முடியும். நீங்க வெட்டின கிணறுங்கிறதுக்காக உப்பு தண்ணியை குடிக்க முடியுமா?
1: அடிச்சுட்டு சாகிறது முடிவு பண்ணிட்டேன். ஏண்டா பொண்ணு பாக்குறது வாழ்றதுக்கா சாகிறதுக்கா?
0: வாழ்வா இருந்தாலும் சாவா இருந்தாலும் அவளோட தான், நான் பாத்துக்கிறேன்.
2: ஏம்பா அப்புறம் எதுக்கு வெட்டி வம்பு பேசுறதுக்காக இங்க கூடியிருக்கான்?
0: அதுக்கு நாங்க தானே எடுத்து திருப்பி வச்சுக்கிறீங்க.
3: சண்டை போறதுக்கு இதுவா நேரம்? எதிரி ஊருக்காரங்க முன்னாடி நம்ம ஒத்துமையா இருக்க வேணா?
2: ஆனா போயா, இந்த ஒத்த குடும்பத்துக்காக ஊரே தீபிடிச்சு எரியணுமாக்கா?
4: சிவங்கால இந்த கிழவங்க வெட்டி பச்சு பேசிய பொழுத கழிச்சிருவாங்க. நம்ம மாயனை விட்டு கொடுத்துட கூடாதரா?
5: செங்கலமோ வெட்டு குத்துன்னு நிக்குது. உன்னை கட்டிக்குவானான்னு கேக்குற. உன்னை கட்டிக்க மாட்டான். டி அவன் உன்னை கட்டிக்க மாட்டான்.
6: மாமா என்னை கட்டிக்கலன்னா நான் செத்து போயிருவேன். சொல்றல்ல மாமா இல்லைன்னா செத்து போயிருவேன்.
7: மருந்து கொடுக்கணும். நாளைக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி வச்சா குணமானாலும் ஆகலாம். எப்படின்னு சொல்ல முடியாத ஆத்தா.
8: உள்ளதெல்லாம் சொல்லிபுட்ட மாட வருவதெல்லாம் உன் காலடியில போட்டிருக்கு. என்னையோ என் புள்ளிய தேவையில் நிறுத்துறாத சாமி. புத்தி பேதலிச்ச விளையாடி எங்க அப்படி கரை சேர்ப்பேன். நீ என் கூட பிறந்தவன தானே, உன் காலையே சுத்தி சுத்தி வந்தேன்.
9: சித்தப்பு, நான் அவளை பழி வாங்கணும்னா அவளை கல்யாணம் பண்ணியே தீரணும். அந்த வீரநாயக்கர் சொத்துலாம் எனக்கு வரணும்.
10: அந்தே காதா, நேன் சூஸ்கொண்டானு
11: நடக்கிறது நாராயணன் செயல்னு நான் அறுத்து வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கேன். அப்புறம் ஏன் பயப்படுற? தை வணக்கு, எல்லாத்தையும் மறந்துருக்கீங்க.
12: சித்திரப்பட்டிக்காரங்க கூட்டமா வராங்க. கூல் நாயக்கரும் கூட வராரு.
13: இது என்ன கூட்டா இருக்கு?
14: வரவங்கள வாங்கன்னு சொல்லிதான் பழக்கம். வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனவங்க திரும்பி வந்தா ஐயோ, அவர் என்ன சொல்லுவார்னு தெரியலையே.
15: இந்த வீட்டுக்குள்ள சித்திரப்பட்டிக்கார எவனும் நுழைய கூடாது.
14: கொஞ்சம் பொறுமையா இருங்க. வந்தவங்க என்னத்துக்கு வந்திருக்காங்கன்னு தெரியாம இப்படி கோவப்பட்டா இப்படிங்க?
15: தீப்பெட்டி கட்டு வந்தானா இல்ல தீக்குச்சி கட்டு வந்தானா? எதுக்கடி வந்தா?
11: குடிச்சிருந்ததுனாலதான் புத்தி கெட்டு போய் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு.
15: குடிச்சிட்டா தாய்க்கு தரத்துக்கு வித்தியாசம் தெரியாது.
11: வெண்ணெய் திரண்டு வர நேரத்துல தயிர் பானைய உடைச்ச பாவி
15: நானே.
14: அவ்வளவு பெரிய மனுஷன் பொம்பளை ஏன் கால பிடிச்சு அழுதாருங்க?
15: கல்யாண வீட்டுக்கு போனாலே கட்டிக்கிட்டு அழுகிற நாயி இளவு வீட்டுக்கு போனா என்னென்ன செய்யணும் எனக்கு தெரியும்.
10: சித்திரப்பட்டிக்காரங்க ஆம்பளை பொம்பளை அத்தனை பேரும் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க பெரிய மனசு பண்ணி எப்படியாவது இதுக்கு சம்மதிக்கணும்.

0: voy.
1: கட்டிட்டு வந்த அவளை வெட்டி கண்ணு திரும்ப போடல வயிற்று பொருட்களாத்தா.
0: இப்ப தான அருவாளை தூக்க மாட்டேன்னு சொன்ன. உங்க அப்பனை வெட்டி ஜெயிலுக்கு போய் உங்க ஆத்தால அராதப்படம் ஆக்குறவாடா. சொல்லுடா சொல்லுடா.
2: நடுச்சாமத்துக்கு அப்புறம் மச்சக்கண்ணிய மாட்டுக்கொட்டைக்கு வரச்சு நானே வந்து அவளை கூட்டிட்டு போறேன்.
3: நடுசாமாச்சு இப்ப கிளம்புனா தாண்டா வேலை முடியும்.
4: வரட்டாத்து ஓடைய தாண்டி வண்டியை கட்டி நில்லுங்கடா பாப்போம்.
5: 2:00 ஆகுது இப்ப வந்துருவாங்க.
6: பொறுத்துக்கோ.

0: சொத்து எல்லாம் என் கையில, நான் ஜெயிச்சுட்டேன்ல.
1: சொல்லு, சித்திரப்பட்டிக்காரனுக்கு ஜெயின்னு சொல்லு.
0: சொல்லு சொல்லுமா?
1: சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன்.
0: சொல்லு. மாயன்,
1: நீனும் அவனை மறக்கலையா? நீனும் அவன் கிட்டதான் இருக்கியா?
0: அவனை தவிர உனக்கு வேற ஒன்னும் தெரியாது. நீ அந்த நாய மறக்கணும், இறங்கின தாலி உன் கழுத்துல ஏறணும், எனக்கும் உனக்கும் புள்ள எட்டு பத்து பார்க்கணும்.
2: தந்தைக்கு வந்ததுல இருந்து பாக்குறேன், சார பாம்பாட்டும் என் காலையே சுத்தி சுத்தி வரா.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜனனி ஆர்ட்ஸ் கிரியேஷன் வழங்கிய தாஜ்மஹால் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் மனோஜ், ரியா சென், மணிவண்ணன், மனோபாலா, ராஜ்கபூர், ராதிகா, ரேவதி, ரஞ்சிதா ஆகியோருடன் பலர். இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பாரதிராஜா.
1: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 5:14. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் இன்னைக்கு பூ ரிலேட்டடான, அதாவது பூ அப்படின்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்களை தான் நீங்கள் வந்து கேட்க போகிறீங்க. பூக்கள் பூ அப்படின்னாலே ரொம்ப அழகான விஷயங்களாக தான் நம்ம சொல்ல முடியும் இல்லையா. காலை வெயிலில் பல பழக்கம், மழை தூறலில் நனைந்திருக்கும் இயற்கை எழுதிய வண்ணத்து கவிதை தான் பூ. வாடினாலும் அழகாய், உதிர்ந்தாலும் வாசனையாய், என்றும் மனித மனங்களை ஆளும் இதுதான் பூக்கள் அப்படின்னு சொல்லி அழகான கவிதையில் நம்ம சொன்னால் அது மிக இல்லைன்னே சொல்லலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பூ அப்படின்ற தலைப்பில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய சூப்பரான ஒரு பாட்டு தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. மதராசப்பட்டினம் திரைப்படத்திலேருந்து வாங்க பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 5:08. நீங்க ரசிச்சு கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது. பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் இன்னைக்கு பூ அப்படின்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்களை தான் நீங்க கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. பூக்கள் அப்படின்னா யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும், பட்டாம்பூச்சி உட்பட அப்படி தானே. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வாசனையும், அந்த வாசனையோடு இருக்கக்கூடிய பூக்களையும் பிடிக்கும். அந்த பூக்களை பார்க்கும்போதே நம்மளுடைய மனசு வந்து அப்படியே இதமாக மாறுறது வந்து நம்ம சொல்ல போனால் வந்து உண்மைன்னு சொல்லணும். அந்த மாதிரி பூக்களை பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா? அதுவும் விதவிதமான பூக்களாக இருந்தால். அந்த மாதிரி ஒரு பாடலை தான் நீங்கள் இப்போ கேட்க போகிறீங்க. பூவெல்லாம் கேட்டு பார் திரைப்படத்துலேருந்து சூப்பராக ஒரு பாடல் வருது உங்களுக்காக.

நினைத்தாலே மனதில் பக்தி பரவசம் ஊட்டும் அமுத கானங்கள் தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 5:15:48. நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் பூ ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சாங், அதாவது பூ அப்படின்ற டைட்டிலில் இருக்கக்கூடிய சாங் தான் நாம் வந்து இப்போ கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். பூக்கள் அப்படின்னா எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு விஷயந்தாம்மா. அதுவும் ஒவ்வொரு இடத்துலையும் கவிதையிலையும் எல்லா இடத்துலையுமே வந்து பூ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இடம்பெறுது அப்படின்னு சொன்னால் அது வந்து மிகையில்லைன்னு தான் சொல்லணும். பூக்களை தன்னம்பிக்கையோட நிறைய விஷயங்களோட வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த, அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் கவிதைகளில் வந்து அதனுடைய வர்ணனை எழுதும்போது பூக்களை தான் பயன்படுத்தி எழுதுகிறாங்க கவிஞர்கள் சொன்னால் அது மிக இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் இங்கே பாருங்கள், அதாவது பூக்கள் பூக்கக்கூடிய ஓசையை வச்சு கூட அழகாக ஒரு பாடலை பாடியிருக்காங்க. உங்களுக்காக வருது மின்சார கனவு திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல்.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 5:23:37. 1815 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருந்த இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் பூ அப்படின்ற தலைப்பில் இருந்து தான் பாடல்களை வந்து கேட்டு ரசிச்சுட்டு இருந்தீங்க. நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்க போகிறீங்க. ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 5:30. நேர்களே, தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

0: நேயர்களை இதுவரை கேட்டது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 6:21. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. திரையிசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கவிருக்கும் பாடல் மெகந்தி சர்க்கஸ் திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 6:04:48. திரையிசை நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். குக்கு திரைப்படத்திலிருந்து

0: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: ஏற்பாடு ஆயிடுச்சு.
2: எதுக்கு?
1: குட்டியோட ஃபீஸுக்கு.
2: காட்டு.
1: உடனடியாக 20,000 ரூபா லோனா?
2: யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி?
1: லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு.
2: அதுவும் சரி பார்த்து வாங்க.
1: ஏற்பாடாயிடுச்சு.
2: சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பியிருக்கேன்.
3: RBI சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: தொடர்வது மாநில செய்திகள்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி.

0: புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடில்லியில் மியான்மர் அதிபருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் சுவாநிதி திட்டம் இன்றுடன் 6 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளது. புதுச்சேரி கடலூர் சாலையில் ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணிகளை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் 2027 ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை வீடு வீடாக சென்று மேற்கொள்ளும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் இன்று தொடக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இன்று புதுடில்லியில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினர். இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று பூர்வ உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்வது குறித்து இப்பேச்சுவார்த்தைகளின் போது விவாதிக்கப்பட்டது. பாதுகாப்பு, போக்குவரத்து தொடர்புகள் உட்பட வேறு பல துறைகளில் ஒத்துழைப்பு குறித்தும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. மியான்மர் அதிபர் இன்று மாலை புதுடில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்திக்கிறார். கடந்த சனிக்கிழமை முதல் இந்தியாவில் 5 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் நாளை மும்பை சென்று தொழில் வர்த்தக தலைவர்களை சந்திக்கிறார். அண்டை நாடுகளுக்கு முதலிடம் அளிக்கும் கொள்கை மற்றும் மகாசாகர் உள்ளிட்ட இந்தியாவின் கொள்கைகளில் மியான்மருக்கு முக்கிய இடம் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் சுவாநிதி திட்டம் இன்றுடன் 6 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளது. இத்திட்டத்தினால் பிணையில்லா கடன் மற்றும் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகள் கிடைப்பதால் எண்ணற்ற சாலையோர வியாபாரிகளின் வாழ்க்கையே மாறியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். திட்ட பயனாளிகளின் மன உறுதி மற்றும் கடின உழைப்பினால் நாட்டின் பொருளாதாரம் தொடர்ந்து வலுப்பெறும் என தாம் நம்புவதாகவும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார். சுவாநிதி திட்டம் குறித்து ஒரு தொகுப்பு.
1: கடந்த 2020 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பிரதமரின் சுவாநிதி திட்டத்தின் கீழ் இதுவரை 1,12,00,000 பிணையில்லா கடன்கள் சாலையோர வியாபாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. 15,000 ரூபாய், 25,000 ரூபாய் மற்றும் 50,000 ரூபாய் என 3 கட்டங்களாக பிணையில்லா கடன் வழங்கப்படுவதாலும் வட்டி மானியம், கடன் உத்தரவாத ஆதரவு போன்ற சலுகைகள் கிடைப்பதாலும் சாலையோர வியாபாரிகள் கடன் பெறுவதும் நீடித்த வாழ்வாதாரத்தை உருவாக்கிக் கொள்வதும் எளிதாகியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 75,00,000 மேற்பட்டவர்கள் பயன்பெற்றுள்ளனர். மொத்தம் 17,800 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது. 55,00,000 பயனாளிகள் டிஜிட்டல் முறையில் திட்டத்தில் சேர்க்கப்பட்டதும் இத்திட்டத்தின் முக்கிய சாதனைகளில் ஒன்றாக உள்ளது. டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கான கேஷ்பேக் ஊக்கத்தொகை மற்றும் வட்டி மானியமாக சுவாநிதி திட்ட பயனாளிகளுக்கு சுமார் 800 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. பிரதமரின் சுவாநிதி திட்டம் 2030 மார்ச் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
0: மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று மத்திய பிரதேச மாநிலம் ராய்சன் மாவட்டத்தில் தேசிய அளவிலான வயல்வெளியை பாதுகாப்போம் இயக்கத்தை தொடக்கி வைத்தார். விவசாய நிலங்களை பாதுகாத்து விவசாயிகளிடையே அறிவியல் பூர்வ வேளாண்மையை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. மண்வளத்தை பாதுகாத்தல் அனைவரின் கடமை என்பதால் குறிப்பாக விவசாயிகள் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டுமென அமைச்சர் திரு சௌஹான் தமது உரையில் வலியுறுத்தினார். இந்த பண்ணை பாதுகாப்பு இயக்கத்தில் வேளாண் பல்கலைக்கழகங்கள், இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம், வேளாண் அறிவியல் மையங்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளனர். இது தொடர்பான நிகழ்ச்சிகளின் போது மண் பரிசோதனை, இயற்கை வேளாண்மை மற்றும் நீர் நிர்வாகம் பற்றிய தகவல்களும் மண்வள அட்டைகளும் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். போலியான விதைகள், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை கண்டுபிடிப்பது எப்படி என்பது குறித்தும் விவசாயிகளுக்கு கற்றுத்தரப்படும். பயிர் காப்பீடு, கிசான் சம்மான், கிசான் கடன் அட்டை போன்ற அரசின் பல்வேறு திட்டங்களால் பயன்பெறுவதில் தேவையான உதவிகளும் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். புதுடில்லியில் நீர்வள மேம்பாடு மற்றும் ஆராய்ச்சி தொடர்பான தேசிய பயிலரங்கை மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆகியோர் இணைந்து இன்று தொடக்கி வைத்தனர். நீர் பற்றாக்குறைக்கு தீர்வு காண்பது குறித்து விரிவாக விவாதிப்பதே இப்பயிலரங்கின் நோக்கம் என்று அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் விக்சித் பாரத் கனவை நனவாக்குவதில் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் புதுமை படைப்புகளுக்கு முக்கிய இடம் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். நீர்வள ஆதாரங்களின் மதிப்பீடு, கண்காணிப்பு மற்றும் நிர்வாகத்தை செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் மூலமாக மேற்கொள்வது குறித்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகத்திற்கும் ஜல்சக்தி அமைச்சகத்திற்கும் இடையே இன்றைய நிகழ்ச்சியின் போது புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாயிற்று.

0: அனைத்து அரசு துறைகளும் இணைந்து பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதான பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அணுகுமுறைக்கு இது மேலும் ஒரு எடுத்துக்காட்டு என்று அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். தற்போது 9 பில்லியன் டாலராக உள்ள இந்திய விண்வெளி பொருளாதாரத்தின் மொத்த மதிப்பு விரைவிலேயே 10 மடங்கு அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி கடலூர் சாலையில் தற்போது நடைபெற்று வரும் ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணிகளை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்களை கருத்தில் கொண்டு கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க ஒப்பந்ததாரர் மற்றும் பொறியாளர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். பொதுமக்கள் மற்றும் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் செல்ல தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுக்குமாறு பொதுப்பணித்துறைக்கு அவர் உத்தரவிட்டார். தொடர்ந்து மறைமலை அடிகள் சாலை மற்றும் காமராஜர் சாலையில் உப்பனாறு கால்வாய் மேம்பால பணிகளையும் துணைநிலை ஆளுநர் பார்வையிட்டார். ஆய்வின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு நேரு, திரு ஜான்குமார், பொதுப்பணித்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பை வீடு வீடாக சென்று மேற்கொள்ளும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் இன்று தொடக்கி வைத்தார். ஆன்லைன் மூலம் வீடுகளை பட்டியலிடும் பணிகளை தொடர்ந்து வாழ்க்கை வசதிகளின் நிலை குறித்த தரவுகளை வீடு வீடாக சென்று சேகரிக்கும் பணிகளில் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்படுகின்றனர். இதற்கென 33 கேள்விகளை கேட்க அதிகாரிகளுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவிலான இப்பணிகள் நாட்டின் திட்டமிடல், தொகுதி மறுவரை மற்றும் பொது கொள்கைகளின் திறம்பட்ட அமலாக்கத்திற்கு மிகவும் அவசியமானவை என்பதால் பொதுமக்கள் வீடு தேடி வரும் அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. வீட்டு வளாகத்திற்குள் அதிகாரிகள் வருவதற்கும் கணக்கெடுப்பு எண் மற்றும் குறியீடுகளை இடுவதற்கும் மக்கள் அனுமதிக்க வேண்டுமென்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் கீழ் சேகரிக்கப்படும் தனிநபர் தகவல்கள் சட்டப்படி முற்றிலுமாக பராமரிக்கப்படும் என்றும், சிவில் அல்லது குற்றவியல் நடவடிக்கைகளில் ஆதாரமாக பயன்படுத்தப்பட மாட்டாது என்றும் அரசு தெரிவித்துள்ளது. வேண்டுமென்றே தவறான தகவல்களை அளித்தால் 1000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படலாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் தெரிவித்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து அவர் மேலும் கூறுகையில்,
2: May 17 May 1600 ஹவுஸ்ஹோல்டு வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த June 1 June 30 வரைக்கும் இந்த 30 நாட்கள் வந்து நம்மளுடைய எனுமரேட்டர்ஸ் வந்து ஒவ்வொரு வீடு வீடாக போய் டோர் டு டோர் எனுமரேஷன் வந்து பண்ணுவாங்க. இந்த தரவுகள் அனைத்தும் ரொம்ப மிக முக்கியமாக பாதுகாக்கப்படும். இந்த தரவுகள் மூலமாக நம்ம பாலிசி ஃபார்முலேஷன் மக்களுக்கு தேவைகள் என்னென்னு தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அடிப்படை வசதிகள் வந்து ரோடு ஃபெசிலிட்டிஸ் வேணுமா, இல்லை இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் வேணுமா, ஹாஸ்பிட்டல் வசதி வேணுமா, இல்லை எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் வேணுமா அப்படிங்கிறத வந்து இந்த தரவுகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.
0: நாடு முழுவதும் வர்த்தக பயன்பாட்டிற்கான 19 கிலோ LPG சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் வர்த்தக LPG விலை 42 ரூபாய் உயர்ந்துள்ளது. மேற்காசிய நிலவரங்கள் காரணமாக கச்சா எண்ணெய் மற்றும் LPG இறக்குமதியில் இடர்பாடுகள் ஏற்பட்டுள்ள நிலையிலும் வீட்டு உபயோகத்திற்கான LPG விலையில் மாற்றம் இல்லை. தென்மேற்கு பருவமழை அடுத்த 2-3 நாட்களில் கேரளத்தின் சில பகுதிகளுக்கு முன்னேற சாதகமான சூழல் காணப்படுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, திருச்சி, நெல்லை, குமரி, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடில்லியில் மியான்மர் அதிபருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வாநிதி திட்டம் இன்றுடன் 6 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளது. புதுச்சேரி கடலூர் சாலையில் ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணிகளை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பை வீடு வீடாக சென்று மேற்கொள்ளும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் இன்று தொடக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: கிடைச்சிடுச்சு.
1: ஆஹா, வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
0: ஆமா, புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட்.
1: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலே செலவா?
2: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
1: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
0: ஆனா அக்கா
1: பாரு, பருமானத்துல ஒரு பகுதிய எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி குடுக்காம நழுவ முடியாது.
0: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட பட்ஜெட்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 6:20. பக்தியை இசை வடிவமாக கொடுக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக கேட்கவிருக்கும் பாடல் சங்கரன் நம்பூதிரி அவர்கள் பாடியது.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 6:34. பக்தியை இசையாக கொடுக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் பிரியா சகோதரிகள் பாடியது.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 6:41. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 6:46:55. மனோரஞ்சம் நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்கவிருக்கும் பாடல் சுதா ரகுநாதன் அவர்கள் பாடியது.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 6:50 18 நொடி. நேர்களை, எமது புதுச்சேரி வானொலி நிலையத்தில் இன்று இரவும் நாளையும் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. நேர்களை, இன்று இரவு 1215 கிலோஹெர்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும் 8:00 முதல் 8:30 வரையிலும் பின்பு 8:45 முதல் 8:58 வரையிலும் திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், மானாவாரி சாகுபடியில் மழைநீர் சேகரிப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து, திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்தல் சிறுதானிய மகத்துவ மைய உதவி பேராசிரியர் முனைவர் ஐயாதுரை அவர்களின் உரை, அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், அதனைத் தொடர்ந்து பண்ணை செய்தி கேட்கலாம்.

8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று சென்னை சைதாப்பேட்டை வழக்கறிஞர் பி தண்டபாணி அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணி முதல் 10:25 வரை தேன்மழை. 10:25 மத்திய அரசின் 12 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு பல்வேறு தலைப்புகளில் தேசிய செய்தி சேவை மற்றும் ஆகாஷ்வாணி வழங்கும் சிறப்பு தொடர். 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரல். 11:10 நிலைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9 மணிக்கும் 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மற்றும் இரவு 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இரவு 7:02 முதல் 7:15 மணி வரை, 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி. 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல், 9:30 மணி முதல் 11 மணி வரை தேன் சிந்ததை வானம், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேர்களே, 1612 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவருக்கு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் சிறுதானிய பயிர்களில் திணை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். காற்று மாசுபாடு மற்றும் பொதுமக்களின் ஆரோக்கியம் வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ எட்வின் அவர்கள். 7 மணிக்கு புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 வசந்தவாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இளம் தம்பதியினரிடையே வெளிப்படைத்தன்மை குறித்து உளவியல் நிபுணர் முனைவர் கே குமார் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. கர்ப்ப காலத்தில் முதல் 3 மாத கால பராமரிப்பு குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02, 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 9 மணிக்கு அரங்கசை எஸ் கஸ்தூரி ரங்கன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதராஜன் அவர்களின் வயலின். ஷேர்தலி ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். சென்னை அஞ்சல். பத்து 2 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு ஊக்கமது கைவிடில் நெறிப்படுத்துபவர் சௌமியா அவர்கள். 12 மணிக்கு புதுச்சேரி மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் சித்திரம். அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை டிவி சுந்தரவல்லி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் குறித்து விளக்கமளிக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி அவர்கள். 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். ஆலத்தூர் சகோதரர்கள் ஸ்ரீனிவாச ஐயர் சிவசுப்பிரமணிய ஐயர் ஆகியோரின் பாட்டு. 4 மணிக்கு விரலுக்கேத்த விக்கம் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை தேவா. திரைக்கதை வசனம் இயக்கம் வி சேகர். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது தமிழ் என தொடங்கும் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணி முதல் 6:10 வரை திரையசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7 மணி முதல் 7:15 மணி வரையிலும் பின்னர் 8 மணி முதல் 8:58 வரையிலும் திரையசை. 7:25 உழவர்களுக்கான அறிவு.

புகழ் 7:30 உழவர் உலகம். மருத்துவ குணங்கள் நிறைந்த பாரம்பரிய பயிர்கள் குறித்து புதுச்சேரி மன்னாடிப்பட்டு கொம்யூன் பூர்ணசிங்கப்பாளையம் கிராம உழவர் ஆர் வேணுகோபால் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற்பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நாட்டுப்புற பாடல், அதனைத் தொடர்ந்து பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 10:25 மத்திய அரசின் 12 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு பல்வேறு தலைப்புகளில் தேசிய செய்தி சேவை மற்றும் ஆகாஷ்வாணி வழங்கும் சிறப்பு தொடர். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 நமது புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

நேற்றை எமது 102.FM ரெயின்போவில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் அனைவருக்கு காலை 7:30 வணக்கம். மக்களை 8:02 நம்ம புதவி நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அருள்முருகன். 8:55 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள். புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 12:02 ஹாய் ஸ்நேகிதியே. உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் குறித்த விளக்கம் அளிக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள். உடன் உரையாடுகிறார் பி ஆனந்தி அவர்கள். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர். இதில் வாழ்க்கை முறை மாற்றம் குறித்த புதுச்சேரி முருங்கப்பாக்கம் சுகாதார நலவாழ்வு மையத்தில் மருத்துவராக பணிபுரியும் டாக்டர் கே மேனகா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 முதல் 6:10 வரை அலையோடு விளையாடு நேரடியில் இணைகிறார் ஆர்ஜே விஜய். 6:20 முதல் 7:00 வரையிலும் 7:20 முதல் 7:15 வரையிலும் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை தபை வெஸ்டர்ன் மியூசிக் சென்னியஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நிலைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகள். காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:00 முதல் பிற்பகல் 1:00 வரையிலும் இரவு 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். காலை 8:15 பிற்பகல் 2:00, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 7:25. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கவிருக்கும் பாடல் கத்தி திரைப்படத்திலிருந்து.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஆகாஷ்வாணி புதுவை. நேரம் 7:06:15 திரையிச நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். உனக்கும் எனக்கும் திரைப்படத்திலிருந்து.
1: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு,
2: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு,
1: கருப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு,
2: கருப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு,
3: என் குழந்தை கூட வழி சொல்லு,
2: பறவை கூட வழி சொல்லு,
4: ஓ எனக்கு பாட்ட நீ பாட்டு,
2: தம்பிக்கு நீயே வழி காட்டு,
1: அடி எங்க ஊரு அந்த பக்கம் வேலையெல்லாம் முடிஞ்ச

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டெமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இத்தொடர்பான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர

0: மோடி தலைமையின் கீழ் விமான பயணம் என்பது அனைவருக்குமானதாகவும் எளிதாகவும் உருவெடுத்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜி யாத்ரா பயன்பாடு 10 கோடி பயணங்களை தாண்டியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்களுக்கிடையே புதுதில்லியில் நடைபெற்ற பேச்சுகளின் போது இதனை அவர் தெரிவித்தார். வருங்காலங்களிலும் இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு மேம்படும் என்றும் அவர் கூறினார். இந்த கூட்டத்தில் பேசிய ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ரிச்சர்ட் மார்லஸ், குறிப்பாக இரு நாடுகளுக்கும் இடையே கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு பெருமளவு வளர்ச்சி கண்டுள்ளதாக கூறினார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 6 மாதங்களுக்கு முன்னர் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவிற்கு இந்த ஒப்பந்தம் மேலும் வலு சேர்க்கும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் சிறு குறு தொழில் துறையினர் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மண்வளம் காப்பது தொடர்பான தேசிய இயக்கம் இன்று தொடங்கியுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ரைசனில் இன்று இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இம்மாதம் 30ஆம் தேதி வரை இந்த இயக்கம் நடைபெறவுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த இயக்கத்தின் கீழ் வேளாண் விஞ்ஞானிகள், வேளாண் பல்கலைக்கழகங்களின் நிபுணர்கள், வேளாண் அறிவியல் மையங்களின் அதிகாரிகள் கிராமங்களுக்கு சென்று விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளதாக அவர் தெரிவித்தார். முறையான உர பயன்பாடு, மண் பரிசோதனை, மண்வள அட்டை, இயற்கை வேளாண்மை, நீர் சேமிப்பு, அறிவியல் ரீதியான வேளாண் நடைமுறைகள் போன்றவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். மண்வளம் பாதுகாக்கப்பட்டால் வேளாண் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் என்றும் நாடு வளமடையும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். யோகாவிற்கு உலக அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற மைய கருத்தோடு இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் அறிவியல் நிபுணர்களும் யோகாவின் பலன்களை ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஆண்டு யோகா தொடர்பாக 1000க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் வெளியிடப்பட்டதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்தார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,94,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 3.2% அதிகமாகும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வினை கணினி அடிப்படையில் மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரித்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு அரவிந்த்குமார் அமர்வு, மறுதேர்வை கணினி முறையில் நடத்துவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தது. தேர்வை ரத்து செய்ததன் காரணமாக தேசிய தேர்வு முகமை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இவ்வழக்கு தொடர்பான விசாரணை அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை முப்படைகளின் தளபதி திரு ராஜா சுப்பிரமணி இன்று சந்தித்து பேசினார். முப்படை தளபதியாக பொறுப்பேற்ற பின்னர் மரியாதை நிமித்தமாக குடியரசுத் தலைவரை அவர் சந்தித்து பேசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மாநிலத்தின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது

0: செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டாவையும் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் அனைத்தும் அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் மின்சார பேருந்துகளாக மாற்றப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் அரசு போக்குவரத்து கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் 50% பேருந்துகளை மின்சார பேருந்துகளாக மாற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறினார். சிக்கிமில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் ஆய்வு மேற்கொண்டது. இன்று கேங்டாக்கில் தேர்தல் ஆணையத்தின் இயக்குநர் திருமதி ஷிப்ரா சக்சேனா தலைமையில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தகுதியான வாக்காளர்கள் அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இப்பணிகளில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திருமதி ஷிப்ரா சக்சேனா தெரிவித்தார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 2 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதன் காரணமாக திரு சந்தீபன் சஹா, திரு ரிதப்பிரதா பானர்ஜி ஆகியோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். டஜியான் நகர்பகுதியில் செயல்பட்டு வரும் விண்வெளி உதிரி பாகங்கள் தொழிற்சாலையில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். தொழிற்சாலையில் தூய்மைப் பணிகளை மேற்கொண்ட போது இந்த விபத்து நேரிட்டதாகவும் அவர்கள் கூறினர். இதுகுறித்து முழுமையாக விசாரணை நடத்த அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 13 பேர் காயமடைந்தனர். கொழும்பு அருகே திருவிழா கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் மீது லாரி மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஓட்டுநர் போதையில் கட்டுப்பாட்டை இழந்து திருவிழாவில் பங்கேற்றவர்கள் மீது மோதியதாக அவர்கள் கூறினர். எத்தியோப்பியாவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. இந்த தேர்தலில் 47 அரசியல் கட்சிகளின் சார்பில் 10,000-க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டெமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு 3வது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-4 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் டிம் புட்ஸ், கெவன் கிராவிட்ஸ் இணையை வென்றது. இப்போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னவ் விஜய் பப்பர்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் தைவானின் சென் குவான் ஷூவை வென்றார். சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உள்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்துத்துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,94,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டெமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 7:25. நேர்கள் கேட்கவிருப்பது உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்றைய நிகழ்ச்சியில் பப்பாளி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குனர் தெரிவித்துள்ள செய்தி.

கோக்கள் கோ ஒன், கோ டூ, கோ த்ரீ, கோ ஃபோர், கோ ஃபைவ் மற்றும் குர்கனி டு யூ, ரெட் லேடி, பூசனானா, பூசா டுவெஃப் மற்றும் கோ இரண்டு மற்றும் கோ ஐந்து ஆகியவை பப்பாளிப்பால் அதாவது பெப்பைன் எடுப்பதற்கும் உண்பதற்கும் உகந்தது. கோ மூன்று, கோ ஏழு ஆகியன இருபால் ரகங்கள் அதாவது ஆண் மற்றும் பெண் பூக்கள் ஒரே மாதத்தில் இருக்கும். பப்பாளி பயிர் பல வகைப்பட்ட மண்ணிலும் வளரக்கூடியது, எனினும் களிமண்ணிலும் சாகுபடி செய்ய

இருபால் ரகங்கள், அதாவது ஆண் மற்றும் பெண் பூக்கள் ஒரே மாதத்தில் இருக்கும். பப்பாளி பயிர் பல வகைப்பட்ட மண்ணிலும் வளரக்கூடியது, எனினும் களிமண்ணிலும் சாகுபடி செய்ய உகந்ததல்ல. சமவெளி பகுதிகளில் மிதமானது முதல் சற்றே வெப்பம் அதிகமாக நிலவும் இடங்களில் நன்கு வளரும். மலைப்பகுதிகளில் சுமார் 1200 மீட்டர் உயரம் வரை வளரும். வருடம் முழுவதும் பயிர் செய்யலாம். இருந்தாலும் ஜூன் முதல் செப்டம்பர் வரை உள்ள காலங்கள் மிகவும் ஏற்றது. நடவு பருவத்தில் அதிக மழை இல்லாமல் இருப்பது நல்லது. இதற்கு நிலத்தை எவ்வாறு தயார் செய்யலாம்? நிலத்தை 2 அல்லது 3 முறை உழுது சமன் செய்து கொள்ள வேண்டும். பிறகு 1.8 மீட்டர் இடைவெளியில் 45 சென்டிமீட்டர் நீளம், 45 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 45 சென்டிமீட்டர் ஆழத்தில் குழிகள் எடுக்க வேண்டும். பின்பு குழிகளில் மண் மற்றும் தொழு உரம் நிரப்பி நாற்றுகளை குழியில் மத்தியில் நட வேண்டும். இதற்கான விதையும் விதைப்பும் எப்படி இருக்க வேண்டும்? விதைப்பு 1 ஹெக்டேருக்கு 500 கிராம் விதைகள் தேவைப்படும். நாற்றங்கால் 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கேப்டான் கொண்ட விதை நேர்த்தி செய்ய வேண்டும். நேர்த்தி செய்த விதைகளை தொழு உரம் மற்றும் மண் நிரப்பிய பாலித்தீன் பைகளில் 1 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்க வேண்டும். 1 பாலித்தீன் பையில் 4 விதைகள் விதைக்க வேண்டும். பிறகு பைகளை நிழல்படும் இடத்தில் வைத்து பூவாளி கொண்டு தண்ணீர் தெளிக்க வேண்டும். நாற்றுக்கள் 60 நாட்களில் நடவுக்கு தயாராகிவிடும். இதில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை கையெழுவது எப்படி? ஒவ்வொரு செடிக்கும் அடி உரமாக 10 கிலோ தொழு உரம் இடவும். செடி ஒன்றிற்கு 50 கிராம் தழை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை 2 மாதத்திற்கு 1 முறை, நடவு செய்த 3 மாதத்துக்கு பிறகு கொடுக்க வேண்டும். மேலும் செடி ஒன்றுக்கு 20 கிராம் அசஸ்பெரிலம் மற்றும் பாஸ்போ பாக்டீரியா நடவு செய்யும் போது மற்றும் நடவு செய்த 6 மாதங்களுக்கு பிறகு கொடுக்க வேண்டும். ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு எப்படி இருக்க வேண்டும்? நூற்புழு. நாற்றங்காலில் நூற்புழு தாக்குதல்களை தடுக்க 1 பாலித்தீன் பையில் 1 கிராம் கார்போபியோ யூரான், 3 ஜி குருணை மருந்தை இட வேண்டும். கட்டுப்பாடு. இதனை கட்டுப்படுத்த 0.1% போட்டோ கலவை வேர்கள் நனையுமாறு ஊற்ற வேண்டும். 15 நாட்கள் இடைவெளியில் 2 அல்லது 4 முறை ஊற்ற வேண்டும். பப்பாளி பால் எடுத்தல். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிட்டப்பட்டுள்ள 2 மற்றும் 5 இரங்கள் ரகங்கள் பால் எடுப்பதற்கு உகந்தவை. இதில் 2 என்ற ரகத்திலிருந்து கிடைக்கும் பாலில் அதிக நொதித்திறன் அடங்கியுள்ளது. எனவே பால் எடுக்க 2 ரகம் சிறந்தது. பால் எடுத்த பிறகு இந்த ரகங்களில் பழங்களை உண்ண உபயோகப்படுத்தலாம். அதிகாலையிலிருந்து காலை 10 மணிக்குள் பால் எடுப்பதை செய்து முடித்துவிட வேண்டும். 3 அல்லது 4 நாட்கள் இடைவெளி விட்டு முன்பு பால் எடுத்த இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் கீறல் ஏற்படுத்த வேண்டும். அதே காய்களில் 4 தடவை வரை பால் சேகரிக்கலாம். இவ்வாறு எடுத்த பாலை சூரிய ஒளியிலோ அல்லது 40 டிகிரி சென்டிகிரேட் வெப்பத்தில் செயற்கையான உலர் கருவிகளிலோ உலர்த்த வேண்டும். பால் மகசூலானது ரகம், பால் எடுக்கும் பருவம், மரங்களின் செழிப்பு மற்றும் சாகுபடி செய்யப்படும் பகுதி போன்ற காரணங்களை சார்ந்து இருக்கும். இந்த செய்தியை கள்ளக்குறிச்சி வேளாண் இணை இயக்குனர் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 7:30.

0: முதலில் மானாவாரி சாகுபடியில் மழைநீர் சேகரிப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்தல் சிறுதானிய மகத்துவ மைய உதவி பேராசிரியர் முனைவர் பி. ஐயாதுரை அவர்களின் உரையினை கேட்கலாம்.
1: வணக்கம். முதலாவதாக மானாவாரி சாகுபடி என்றால் என்ன? இந்திய பரப்பானது 328 மில்லியன் ஹெக்டர் பரப்பளவாகும். இந்தியா ஒரு தீபகற்ப நாடாகும். தீபகற்ப நாடு என்பது உங்களுக்கு அனைவருக்குமே தெரிந்ததுதான். மூன்று பக்கமும் கடல்களாலும் ஒரு பக்கம் நிலப்பரப்பாலும் சூழப்பட்ட ஒரு நாடுதான் நம் இந்திய நாடு. நம் இந்திய நாட்டில் 70% மக்கள் தொகை விவசாயத்தை நம்பியே வாழ்ந்து வருகின்றனர். இதில் முதன்மையாக மானாவாரி சாகுபடியை நம்பியே மட்டும் வாழ்ந்து வருகின்றனர். இந்திய ஆண்டின் சராசரி மழை அளவானது 1200 மில்லிமீட்டர் ஆண்டிற்கு ஆகும். தமிழ்நாட்டின் சராசரி மழை அளவானது 960 மில்லிமீட்டர் ஆகும். அப்ப ஒரு மனிதருக்கு கிடைக்கக்கூடிய சராசரி தண்ணீரின் அளவு 1700 கனமீட்டர் ஆகும். ஆனால் பொதுவாக ஒரு மனிதருக்கு கிடைக்கக்கூடிய சராசரி தண்ணீரின் அளவு 2000 கனமீட்டர் ஆகும். அதை விட கம்மியாகத்தான் நமக்கு கிடைக்கின்றது. ஒரு சில இடங்களில் அதிகமாகவும் ஒரு சில இடங்களில் கம்மியாகவும் தான் மழைப்பொழிவு இருக்கின்றது. இந்திய தேசத்தில் பாரதத்தில் நாம் விவசாயத்தை மட்டுமே நம்பி அதிக மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். அது மானாவாரி சாகுபடி என்பது முழுக்கு முழுக்க மழைநீரை மட்டுமே நம்பி சாகுபடி செய்வதே மானாவாரி சாகுபடியாகும். இந்த மானாவாரி சாகுபடி என்பது பருவ காலங்களில் நாம் செய்கின்றோம். அதாவதாக பருவமழை என்பது ஒன்று, இந்தியாவிற்கு அதிகமான மழைப்பொழிவு கிடைக்கக்கூடியது தென்மேற்கு பருவமழையாகும். தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் செப்டம்பர் வரை மழை பெய்யும். இந்த 4 மாதங்கள் தான் இந்தியாவிற்கு அதிகமான மழைப்பொழிவை கிடைக்கும். 70% மேல் மழைப்பொழிவானது இந்த பருவமழையின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கின்றது. இதுவே தமிழ்நாட்டிற்கு, ஆந்திரா மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கு வடகிழக்கு பருவமழை தான் நமக்கு பிரதான மழையாக இருக்கின்றது. இதன் மூலமாக நமக்கு 70% மேல் மழை கிடைக்கின்றது. இந்த வடகிழக்கு பருவமழையானது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதங்கள் நமக்கு கிடைக்கின்றது. ஆகையினால் இந்த பருவங்களில் தான் நாம் சாகுபடி செய்ய வேண்டியதாக இருக்கு. பருவத்தே பயிர் செய், பட்டத்தே பயிர் செய் என்று சொல்லுவார்கள். ஆடி பட்டம் தேடி விதை. ஒரு பயிர் மட்டுமே செய்யக்கூடிய இந்த மானாவாரி நிலங்களில் ஆடிப்பட்டம் ஒரு சிறப்பான பட்டமாகும். ஏனென்றால் ஆடிப்பட்டத்தில் நன்றாக மழை வரும். அதனைத் தொடர்ந்து நமக்கு இந்த பருவமழையானது மாதத்திற்கு 2 வாரத்திற்கு 1 முறை மழை வீதம் நமக்கு கிடைக்கும். அதனால் அந்த மழையை மட்டுமே நம்பி சாகுபடி செய்து வருகின்றோம். தமிழ்நாட்டில் பொதுவாக 5 வகையான மண் வகைகள் இருக்கு. வண்டல் மண், கரிசல் மண், சரளை மண், மணற்பாங்கான மண், இது மாதிரியான மண் வகைகள் இருக்கு. அதிலையும் குறிப்பாக செம்மண் தான் 62% மேலாக இருக்கின்றது. நாம் எந்த ஒரு பயிர் சாகுபடி செய்தாலும் நம் மண்ணின் அமைப்பிற்கு ஏற்ற மாதிரி சாகுபடி செய்ய வேண்டும். மண் வகையை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விவசாய தொழில்நுட்பத்திலையும் நவீன முறையை கடைபிடிக்க வேண்டும். மண்ணின் அமைப்பானது நமக்கு முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். மண் அமைப்பை மண் மாதிரி எடுத்து தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மண் மாதிரி எடுத்து அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்களில், மண் பரிசோதனை நிலையங்களில் கொடுத்து மண் பரிசோதனை செய்து அந்த மண்ணில் எந்த மாதிரியான சத்துக்கள் இருக்கின்றது, முதன்மை பேரூட்ட சத்துக்கள், இரண்டாம் நிலை சத்துக்கள், நுண்ணூட்ட சத்துக்கள் இந்த எந்த அளவு இருக்கின்றது என்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நாம் மண்ணில் செயற்கை உரங்களை இட வேண்டும். அந்த உரமானது கடைசி உழவின் போது இயற்கை உரங்களாக 1 ஏக்கருக்கு 5 டன் நன்கு மக்கிய தொழு உரத்தை இட வேண்டும். அதற்கு அப்புறமாக அருகில் உள்ள வேளாண்மை விரிவாக்க மையம், ஆராய்ச்சி நிலையங்கள், கல்லூரிகளுக்கு சென்று என்னுடைய மண் அமைப்பு களிமண், செம்மண், வண்டல் மண், கலர் மண் இந்த மண் அமைப்பை கூறி இந்த மண்ணில் எந்த மாதிரியான பயிர்கள் நான் சாகுபடி செய்ய வேண்டும், நான் அதிகப்படியான வருமானம் பெற வேண்டும் இந்த நிலத்திலிருந்து என்று நீங்கள் அவர்களிடம், விஞ்ஞானிகள் அவர்களிடம், இல்லை வேளாண்மை அலுவலர்கள், வேளாண்மை உதவி இயக்குனர், வேளாண்மை துணை இயக்குனர், இல்லை வேளாண்மை இணை இயக்குனர் அவர்களுடன் தொடர்பு கொண்டு நம் மண்ணின் அமைப்பை தெரிந்து கொண்டு அந்த மண்ணிற்கு ஏற்ற மாதிரி நாம் பயிர் சாகுபடி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நம் விவசாயத்தில் அதிகப்படியான லாபமும் வெற்றியும் பெற முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் சரி, தேசிய விவசாய ஆராய்ச்சிக் கழகமும் சரி, புதிய புதிய தொழில்நுட்பங்கள், புதிய புதிய ரகங்கள் ஒவ்வொரு பயிரிலும் வெளியிடுகிறார்கள். அதனை தெரிந்து கொண்டு நாம் அந்த ரகத்தை, அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயத்தில் லாபம் பெறலாம். பொதுவாக நாம் ஒரு விதை வாங்க வேண்டும் என்றால் தரமான விதை. அது என்ன சார் தரமான விதை? தரமான விதை என்பது பூச்சி நோய் தாக்குதல்கள்

இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு விதையாகும். 85% மேலாக முளைப்புத்திறன் கொண்ட ஒரு விதையாகும். 90% மேலாக புறத்தூய்மை இனத்தூய்மை கொண்ட ஒரு விதையாகும். இதை நீங்கள் அருகில் உள்ள வேளாண்மை விற்பனை நிலையங்களிலோ இல்லை வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்களோ வேளாண்மை அறிவியல் நிலையங்களோ சென்று வாங்கலாம். ஆனால் வாங்கக்கூடிய விதை சரியான விதையா அப்படி என்று தெரிந்து கொள்வதற்கு சான்று பெற்ற விதையை நீங்கள் வாங்க வேண்டும். அதில் 3 விதமான அட்டைகள் இருக்கும். மஞ்சள் வண்ண அட்டை, நீல வண்ண அட்டை, ஊதா வண்ண அட்டை, இது மாதிரியான அட்டைகள் இருக்கும். அந்த அட்டையை பொறுத்து அதனுடைய எக்ஸ்பைரி டேட்டு பார்த்து வாங்க வேண்டும். இப்போ விதையை வாங்கி வந்த உடனே அடுத்தபடியாக நாம் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். ஒவ்வொரு விதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விதை நேர்த்தி செய்து விதையின் முளைப்பு திறனை அதிகரிக்க வேண்டும். விதையின் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் தடுப்பதற்காக விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அப்போ இந்த இயற்கையாகவே செய்வதற்காக உயிர் உரங்களான அசோஸ்பைர்லம், பாஸ்போபாக்டீரியா, ரைசோபியம் உள்ளது. தலைச்சத்து கொடுக்கக்கூடிய உயிர் உரமானது அசோஸ்பைர்லம் ரைசோபியம். இந்த அசோஸ்பைர்லம் ஆனது நெல் பயிர் வகை பயிர்கள் தவிர மற்ற பயிர்களுக்கு இதை நாம் உபயோகிக்கலாம். குறுதானியங்கள், சிறுதானியங்கள் இது மாதிரியானதுக்கு அசோஸ்பைர்லம் உபயோகிக்கலாம். ரைசோபியம் ஆனது பயிர் வகை பயிர்கள் மற்றும் நிலக்கடலை பயிர்களுக்கு இந்த ரைசோபியத்தை பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்யலாம். நன்கு ஆரிய அரிசி கஞ்சியை 1 ஏக்கருக்கு 1 பாக்கெட் 200 கிராம் என்ற அளவில் ஆரிய அரிசி கஞ்சியை கலந்து நன்றாக பேஸ்டாக செய்து அதில் விதையை கலந்து விதை நேர்த்தி செய்து நாம் நிழலில் உலர்த்த வேண்டும். 24 மணி நேரத்திற்குள் நாம் நடவு வயலில் விதைப்பு செய்ய வேண்டும். அடுத்ததாக பூஞ்சான உயிர் எதிர்கொல்லி ட்ரைகோடெர்மா விரிடி 1 கிலோ விதைக்கு 4 கிராம், சூடோமோனாஸ் ஃப்ளோரோசென்ஸ் 1 கிலோ விதைக்கு 10 கிராம், அல்லது பேஸ்லெஸ் செப்டிலிஸ் 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் அதை விதை நேர்த்தி செய்து நாம் விதைக்கலாம். கடைசியாகத்தான் நாம் உயிர் உரத்தை கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். உயிர் உரத்தை கொண்டு விதை நேர்த்தி செய்துவிட்டால் மற்ற எதையும் கொண்டு நாம் விதை நேர்த்தி செய்யக்கூடாது. நேரடியாக நடவு வயல் விதைப்புக்கு செய்ய வேண்டும். அதுக்கடுத்த நிலத்தை தயார் செய்வது. நிலத்தை வந்து தயார் செய்வதற்கு கண்டிப்பாக நாம் நம் முதன்மை உழவுக்கறிகளான நாட்டு கலப்பை, இரும்பு கலப்பை, அதனை கொண்டு உழவு செய்ய வேண்டும். அடுத்ததாக கொக்கி கலப்பை கொண்டு உழவு செய்ய வேண்டும். அதற்கு அடுத்ததாகத்தான் ரொட்டவேட்டரை கொண்டு உழவு செய்ய வேண்டும். எந்த அளவு மண் துகள்கள் நன்றாக பொடி பொடியாக இருக்கின்றதோ அப்பொழுதுதான் மானாவரியில் நன்றாக முளைத்து வரும். மானாவரியில் விதைக்கும் பொழுது அந்த மண்ணின் துகள்களானது 2-3 மில்லிமீட்டர் சைஸ் அளவு இருக்க வேண்டும். ஏனென்றால் மழையை நம்பி மட்டுமே நாம் சாகுபடி செய்கின்றோம். மழையின் அளவை பொறுத்து பயிர்கள் நன்றாக வளரும். ஆகினால் அந்த மண்ணின் தன்மை சைஸ் ஆனது 2-3 மில்லிமீட்டர் அளவு இருக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக நன்றாக உழவு செய்தவுடன் கடைசி உழவின் போது 1 ஏக்கருக்கு 5 டன் என்ற விதம் நன்கு மக்கிய தொழு உரத்தை இட வேண்டும். ஆடி மாதத்தில் விதைக்கிறோம் என்றால் அதிகமாக நாம் மானாவரி சாகுபடி செய்யும் பொழுது ரசாயன உரங்கள் அதிகமாக இடுவதே இல்லை, தொழுவுரமும் அதிகமாக இடுவதில்லை. தொழுவுரம் இடுவதும் ரொம்பவும் குறைந்து கொண்டே வருகின்றது. ஆகையினால் நாம் மண்ணில் இடக்கூடிய உரங்கள் உடனே பயிருக்கு எடுத்துக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தருவதுதான் இந்த உயிர் உரங்கள் வேலையை செய்கின்றது. பொதுவாக நாம் முதன்மை சத்துக்கள்னு சொல்லக்கூடிய தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து என்று சொல்லுவோம். தலைச்சத்தின் வேலை பயிர்கள் நன்றாக பச்சை பசீர் என்று வளரக்கூடிய வேலையை செய்வதாகும். மணிச்சத்தின் வேலை வேர்கள் நன்றாக வளரக்கூடிய வேலையை செய்வது மணிச்சத்தின் வேலையாகும். சாம்பல் சத்தின் வேலை மணிகள், காய்கள் அதிக திருச்சியாக பிடிப்பதற்கு செய்யக்கூடிய வேலைகளாகும். இந்த தலைச்சத்து கொடுக்கக்கூடிய உரங்களான யூரியா, அம்மோனியம் குளோரைடு, அம்மோனியம் சல்ஃபேட் உரமாகும். மணிச்சத்து கொடுக்கக்கூடிய உரங்களான சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட், டிஏபி உரங்கள் நம்ம சொல்லுவோம். பொட்டாசியம் சத்தை, சாம்பல் சத்தை கொடுக்கக்கூடிய உரங்களான மியூரட்டா பொட்டாஸ் என்ற உரத்தை சொல்லுவோம். அடியில் எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணிச்சத்து பாஸ்பரஸ் உரத்தை அடியிலேயே போட வேண்டும். ஏனென்றால் வேரின் வளர்ச்சி நன்றாக இருக்க வேண்டும். இந்த வருடம் போடக்கூடிய பாஸ்பரஸ் உரமானது, மணிச்சத்து உரமானது அடுத்த 2வது பருவத்திற்கு தான் அந்த உரம் வேலை செய்யும். அந்த வேர் மண்டலம் என்று சொல்லுவோம், ஆங்கிலத்தில் ரைசோஸ்பியர் ரீஜன் என்று சொல்லுவோம். அந்த வேர் பக்கத்தில் அந்த மணிச்சத்து வேர்கள் எடுத்துக்கூடாத நிலையில தான் இருக்கும். அப்போ அந்த எடுத்துக்கக்கூடிய வேலையை செய்வதே இந்த உயிர் உரங்களான பாஸ்போபாக்டீரியா இடும்பொழுது வேருக்கு அருகில் அந்த உரத்தை கொண்டு வந்து அந்த பருவத்திற்கே மணிச்சத்தை எடுத்துக்கொடிக்கக்கூடிய வேலையை செய்வது தான் பாஸ்போபாக்டீரியாவுடைய வேலையாகும். அதே மாதிரி நம்ம போடக்கூடிய பாஸ்பரஸ் உரமானது உடனே எடுத்துக்கிறதுக்காக ஊட்டமேற்றிய தொழு உரத்தை தயார் செய்யலாம். நாம் விதைப்பு செய்வதற்கு 1 மாதத்திற்கு முன்பாக, பொதுவாக ஆடி மாதம் விதைக்க செய்கின்றோம் என்றால் ஆடி மாதத்திற்கு முன்னாடி ஆனி மாதத்திலேயே நாம் 1:10 ratio, அதாவது 1 கிலோ பாஸ்பரஸ் உரத்துடன்
10 கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்தை கலந்துவிட வேண்டும். இது கலந்து நிழல் பகுதியில் நல்ல குவியலாக, நம்ம எப்படி நெல் குவிப்போமோ அதே மாதிரி நல்லா கலந்து குவியலாக செய்து, அதற்கு மேலாக நன்னாக பசுஞ்சாணத்து கரைசலை எடுத்து அதன் மேலாக பூச வேண்டும். நன்றாக காட்டு

புகாத மாதிரி பூசி இருக்க வேண்டும். இது தொடர்ந்து நாம் 28 நாட்கள் கண்காணிக்க வேண்டும். 2 நாள் கழித்து அந்த சாணம் பூசப்பட்ட இடத்தில் வெடிப்புகள் வரும், திரும்ப காற்றுகள் உள்ள போகிற மாதிரி இருக்கும். திரும்ப காற்றுகள் உள்ள போகாதவாறு 28 நாட்கள் தொடர்ந்து நாம் அந்த சாணக்கரைசலை பூசி வைந்தோம் என்றால் உள்ளே வந்து ஒரு இருட்டு அனரோபிக் கண்டிஷன் என்று சொல்லுவார்கள். அந்த இடத்தில் நாம் ஏற்கனவே கலந்திருக்கக்கூடிய பாஸ்பரஸ் உரமானது பயிர்கள் எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தரும். அப்போ இது மாதிரி செஞ்சிருக்கக்கூடிய அந்த ஊட்டமேற்றிய தொழு உரத்தை பயிர் சாப்பிடி செய்வதற்கு முன்பாக மானாவரின் நிலங்களில் நாம் முழுவதுமாக விதைப்பதனால் சீராக பரப்புவதனால் பயிர்கள் நன்றாக எடுத்து வேர் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும், உடனே பயிர்கள் நன்றாக முளைத்து வரும். அதே மாதிரி இந்த மானாவரி சாகுபடியை பொறுத்து வரையும் பயிர்களின் எண்ணிக்கையை சரியாக நாம் பராமரிக்க வேண்டும். உதாரணமாக மானாவரியில் உளுந்து பயிர் சாகுபடி செய்கின்றோம் என்றால் அதனுடைய இடைவெளி வரிசைக்கு வரிசை 30 சென்டிமீட்டரும் செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளி என்று நாம் சொல்லுவோம். அதாவதாக ஒரு சதுர மீட்டர் அளவில் 33 செடிகள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் நல்ல மகசூலை பெற முடியும். அதிகப்படியான செடிகள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் ஒரு செடிக்கும் பக்கத்தில் இருக்கும் செடிக்கும் போட்டிகள் ஏற்படும். இந்த போட்டிகளானது மண்ணுக்கு மேல் மண்ணுக்கு கீழ் என்று நாம் சொல்லுவோம். மண்ணுக்கு மேலுள்ள போட்டிகள் சூரிய ஒளி, இடைவெளி, கார்பன் டை ஆக்சைடு, இது மூன்றுக்குமான போட்டியாகும். மண்ணுக்கு கீழே உள்ள போட்டியானது நியூட்ரியன்ஸ், தண்ணீர் மற்றும் சத்துக்கு போட்டிகள் ஏற்படும். இந்த போட்டிகளை தவிர்ப்பதற்காக நாம் தோராயமாக எவ்வளவு பயிர்கள் இருக்க வேண்டுமோ அந்த பயிர்களை மட்டுமே பராமரிக்க வேண்டும். உதாரணமாக ஒரு ஏக்கருக்கு 133,333 செடிகள் தான் இருக்க வேண்டும், அந்த செடிகள் தான் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கு தேவையான போதிய இடைவெளி இருக்கும், காற்றோட்டம் இருக்கும். அப்பொழுதுதான் அந்த செடியினால் முழுமையாக ஒளிச்சேர்க்கை நடந்து அதிகப்படியான பூக்கள் பூத்து காய்கள் வச்சு அதிகமான மகசூலை கிடைக்கும். அப்போ போட்டிகள் இல்லாத மாதிரி பார்த்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி அந்த மழைநீரை முழுவதுமாக பயன்படுத்தி விதைக்க வேண்டும் என்றால் மானாவரி பயிர்களில் முன்பருவ விதைப்பு ஒன்று இருக்கின்றது. பருவகாலம் தொடங்குவதற்கு முன்பாகவே விதையை கடினப்படுத்தி, உதாரணமாக நெல் அப்படி என்றால் மானாவரியை விதைக்க வேண்டும் என்றால் 1% KCL நாம் கலந்து அதனை விதைப்பு செய்தோம் என்றால் 1 வாரம் 15 நாட்கள் வரை நமக்கு தாக்கு பிடிக்கும். 20 நாட்கள் வரை அதற்கு அப்புறம் மழை பெய்ஞ்சாலும் அந்த விதைகள் வீணாகாமல் நன்றாக முளைத்து வரும். மழைநீரை முழுவதுமாகவும் பயன்படுத்தி நாம் விதைப்பு செய்யலாம். அதே மாதிரி ஒரு உழவு மழை என்று நாம் சொல்லுவோம். அது என்ன ஒரு உழவு மழை அப்படி என்றால் ஒரு நாளைக்கு 2.5 மில்லிமீட்டருக்கும் அதிகமாக மழை பொழிவு, அதாவது இன்னைக்கு காலையில 8:30 அடுத்த நாள் காலையில 8:30 வரைக்கும் 2.5 இல்லை அதற்கு மேலாக பெய்யக்கூடிய மழை 70 மில்லிமீட்டராக இருக்கலாம், 100 மில்லிமீட்டராக இருக்கலாம், அது மாதிரியான பெய்யக்கூடியதுதான் ஒரு மழை நாள் என்று நாம் சொல்லுவோம். பொதுவாக மானாவரியில் விதைக்கும் பொழுது ஒரு உழவு மழை என்று நாம் சொல்லுவோம். அந்த ஒரு உழவு மழை எப்படி கணக்கிடுவது என்றால் நம் முன்னோர்கள் முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவுக்கும் நெல் குத்துவதற்காக ஒரு குந்தாணி என்று ஒன்று வைத்திருப்பார்கள். அது முழுவதுமாக நிறைந்து கீழே வந்ததுனால் அது ஒரு உழவு மழை என்று நம்ம சொல்லுவோம். அந்த மழை நீரை முழுவதுமாக பயன்படுத்தி விதைப்பதற்காக இது பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி வறட்சியை தாங்கி வளரக்கூடிய புதிய புதிய தொழில்நுட்பங்களான தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய பயிர் வகைப்பெயர்களான பயிர் ஒண்டர், நிலக்கடலைக்கு நிலக்கடலை ரிச், பருத்திக்கு பருத்தி பிளஸ், கரும்புக்கு கரும்பு பூஸ்டர் இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வளர்ச்சி ஊக்கிகள் இருக்கு. இந்த வளர்ச்சி ஊக்கிகளை தெளித்து நாம் வறட்சியும் காக்கலாம், பயிர் மகசூலையும் 10-20% கூடுதலாக பெறலாம். இது எப்பொழுது தெளிக்க வேண்டும்? ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு காலம். உதாரணமாக உளுந்து பயிருக்கு தெளிக்க வேண்டால் 50% பூக்கும் தருணத்தில் ஒரு தடவையும், அடித்ததிலிருந்து மருந்து தெளித்திலிருந்து 15 நாள் கழித்து இன்னொரு முறையும் தெளிப்பதனால் மகசூல்கள் கிடைக்கும். இது எப்படி தெளிக்க வேண்டும் என்றால் 1 ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து இதை கைத்தெளிப்பானின் மூலமாகத்தான் நாம் தெளிக்க வேண்டும். செடிகள் நன்றாக நனையும் பொழுது தெளித்தோம் என்றால் வறட்சியை தாங்கி மகசூல்கள் அதிகமாக கிடைக்கும். இது போன்ற வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தொழில்நுட்பங்கள் கடைபிடிக்கலாம். அதே மாதிரி PPFM பிங்க் பிக்மெண்டட் ஃபேக்கல்டேட்டிவ் மெத்தலோட்ராப்ஸ் என்று சொல்லக்கூடிய இதுவும் வளர்ச்சி தாங்கி வளரக்கூடிய மருந்தாகும். போதுமான மழையளவு இல்லை, வறட்சியை தாங்கி வளர வேண்டும் அப்படின்ற பொழுது 1% இதையும் நாம் தெளித்து நம் பயிரை காப்பாற்றலாம். அதே மாதிரி மழை நீரை வீணாக்காமல் வேளாண்மை பொறியியல் துறை மூலமாக நிறைய உருவாக்கக்கூடிய அந்த பண்ணைக்குட்டையிலும் மழை நீரை சேமித்து அந்த மழை நீரின் மூலமாக நாம் பயிரை பாதுகாக்க செய்யலாம்.
இல்லை பயிர்கள் அங்கங்கே இருக்குது என்றால் அந்த கிடைக்கக்கூடிய மழை நீர் பயன்படுத்த வேண்டும் என்றால் பயிருக்கு நடுவிலே அங்காங்கே ஒரு சிறிய குழிகள் மாதிரி வெட்டி அந்த குழிகளில் நாம் மழை நீரை சேமிக்கலாம். அப்படி சேமிக்கும் பொழுதும் அந்த பயிருக்கு வறட்சியான காலங்களில் அந்த மழை நீரானது எடுத்துக்கொள்ள உதவும். பயிர் முழுமையாக நம்ம அறுவடை செய்யும் வரை பாதுகாக்கலாம். ஆகையினால் இந்த மானாவரியில் சாகுபடி செய்யும் விவசாய பெருமக்கள் அனைவரும் கூறிய அனைத்து தொழில்நுட்ப

0: நுட்பங்களும், விதை தேர்வு செய்வதிலிருந்து பட்டத்திலிருந்து செடிகளின் எண்ணிக்கையை சரியாக பராமரிக்க வேண்டும், விதை நேர்த்தி செய்ய வேண்டும், முன்பருவ விதைப்பு செய்ய வேண்டும், அதுக்கடுத்து செடிகளின் எண்ணிக்கையை சரியாக பராமரிக்க வேண்டும், வளர்ச்சி ஊக்கிகளை தெளித்தும் இது மாதிரியான தொழில்நுட்பங்களை கடைபிடித்து அதிக வருமானம் பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை மானாவாரி சாகுபடியில் மழைநீர் சேகரிப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்தல் சிறுதானிய மகத்துவ மைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஐயாதுரை அவர்களின் உரையினை கேட்டீர்கள்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். நிறைவாக பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் தரமான மிளகு உற்பத்திக்கு அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். வாசனை பயிர்களின் அரசன் மற்றும் கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படும் மிளகு இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகளை தாயகமாக கொண்ட முக்கிய வாசனை பயிராகும். பல்லாண்டு வகை ஏறுகொடியான மிளகு வெப்பமான மற்றும் அதிக ஈரப்பதம் உள்ள தென்னிந்திய மாநிலங்களில் நன்கு விளையக்கூடியது. இந்தியாவின் மொத்த உற்பத்தியில் 96% கர்நாடகா மற்றும் கேரளாவில் உற்பத்தியாகிறது. மேலும் தமிழ்நாட்டில் உள்ள அழகிய மலை பிரதேசங்களில் மலை பயிர்களிடையே மிளகு ஊடுபயிராக பயிரிடப்படுகிறது. மிளகின் முதிர்ச்சி காலம் மற்றும் அறுவடை. மிளகு கொடிகள் நட்ட 2.5 முதல் 3 ஆண்டுகளுக்கு பிறகு காய்பிடிக்க ஆரம்பிக்கும். அச்சமயம் அவை 3 மீட்டர் உயரம் வரை வளர்ந்திருக்கும். ஆனால் நிறைவான காய்ப்பு 6 ஆண்டுகளுக்கு பிறகே கிடைக்கும். தமிழ்நாட்டில் மிளகு கொடிகள் மே முதல் ஜூன் மாதங்களில் பூக்க தொடங்கும். பூக்கும் காலம் 2-3 மாதங்கள் தொடர்ந்து காணப்படும். பூக்கள் பூத்து காய்பிடித்து காய்கள் முதிர்ச்சி அடைய 6 முதல் 8 மாதங்கள் வரை ஆகும். மலை சரிவுகள் மற்றும் சமவெளிகளில் அறுவடை காலமானது நவம்பர் முதல் ஜனவரி வரை ஆகும். மலை தோட்டங்களில் ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை அறுவடை செய்யப்படுகிறது. பருவங்களுக்கு ஏற்றவாறும் ரகங்களுக்கு ஏற்றவாறும் விளைச்சல் மாறுபடும். மிளகு கொடிகள் மரங்களில் உயரமாக படர்ந்து செல்வதால் தகுந்த ஏணிகள் கொண்டு அறுவடை செய்வது வழக்கம். மிளகிலிருந்து பலதரப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உற்பத்தி செய்ய பல்வேறு முதிர்ச்சி நிலைகளில் மிளகு அறுவடை செய்யப்படுகிறது. அறுவடை செய்யும் பொழுது மிளகு சரங்களை கைகளினால் மெதுவாக எடுக்கலாம். காய்கள் கொத்து கொத்தாக காணப்படும். மிளகு சரங்களில் 1-2 காய்கள் பச்சையிலிருந்து ஆரஞ்சு வண்ண நிறத்திற்கோ வெளிர் ஊதா நிறத்திற்கோ மாறும் பொழுது மிளகு சரங்களை அறுவடை செய்ய வேண்டும். பொதுவாக 100 கிலோ பச்சை காய்களிலிருந்து 35 முதல் 37 கிலோ மிளகு கிடைக்கும். அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள். ஒவ்வொரு செயல்முறையின் போதும் மிளகின் தரம் குறையாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். சரத்திலிருந்து மிளகு பணிகளை பிரித்தெடுக்கும் முறை. மிளகு சரங்களை அறுவடை செய்த பின்னர் சரங்களை குவியலாக 1 நாள் வைத்து பின்னர் காம்பிலிருந்து மிளகை பிரித்தெடுக்கலாம். மிளகு சரத்திலிருந்து மணிகளை பிரித்தெடுக்கும் இயந்திரத்தை கொண்டு மணிக்கு 50 கிலோ முதல் 2500 கிலோ வரை பிரித்தெடுக்கலாம். நிறம் மாற செய்தல். மிளகின் தரத்தை உயர்த்துவதற்கு அறுவடை செய்த மிளகை துளையிட்ட பாத்திரம் அல்லது மூங்கில் குடையில் இட்டு அவற்றை கொதிக்கும் நீரில் 1 நிமிடம் மூழ்க வைத்து பின்பு உலர்த்த வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் மிளகு மணிகள் சீரான நிறத்தை அடைகின்றன. 3 முதல் 4 நாட்களில் உலர்ந்து உலர் விகிதம் துரிதப்படுகிறது. மேலும் பூஞ்சாணங்கள் உருவாவது தவிர்க்கப்படுகிறது. இவ்வாறு செய்வதன் மூலம் ஒரே விதமான நிறம் கொண்ட பூஞ்சாணம் மற்றும் தரமான மிளகு கிடைக்கிறது. மிளகினை அதிக நேரம் கொதிநீரில் வைப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் மிளகில் உள்ள பிரவுனிங் செயல்முறை என்சைம்கள் இதனால் செயலிழக்கப்படுகின்றன. உலர வைத்தல். அறுவடை செய்யும் போது மணிகளில் உள்ள 65 முதல் 70% ஈரப்பதம் உலர்த்திய பின்னர் 8 முதல் 10% குறைக்கப்பட வேண்டும். சரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மணிகள் சிமெண்ட் தரையில் 3 முதல் 5 நாட்கள் உலர்த்தி அதன் ஈரப்பதத்தை 10% குறைக்க வேண்டும். மிளகின் ஈரப்பதம் 12% அதிகமாக இருந்தால் அவை பூஞ்சான தாக்குதலுக்கு உள்ளாகி உபயோகமற்றதாகிவிடும். நல்ல தரமான மிளகை பெறுவதற்கு சிமெண்ட் தரை அல்லது மூங்கில் பாய் அல்லது சீட்டில் இட்டு 4 முதல் 6 நாட்கள் வரை உலர்த்த வேண்டும். இவ்வாறு உலர்த்தப்படும் மிளகின் உலர்திறன் 33 முதல் 37% வரை இருக்கும். மின்சாரத்தினால் இயக்கப்படும் உலர்த்திகளை கொண்டு உலர்த்தும் போது உலர்த்தியின் வெப்பநிலை 55 டிகிரி செல்சியஸாக இருக்க வேண்டும். சுத்தப்படுத்தல் மற்றும் தரம் பிரித்தல்.

சரமடித்து பின் உலர வைக்கப்பட்ட மிளகில் தூசு, கற்கள், சரக்காம்பு மற்றும் மண்துகள்களை நீக்குவதற்கு காற்றாடியுடன் பொருத்தப்பட்ட மிளகிற்காக வடிவமைக்கப்பட்ட சுத்தப்படுத்தும் இயந்திரத்தில் இட்டு சுத்தமான மிளகை பெறலாம். இவ்வாறு சுத்தப்படுத்தப்பட்ட மிளகை வெவ்வேறு அளவிலான சல்லடைகள் பொருத்தப்பட்ட தரம் பிரிக்கும் இயந்திரத்தில் இட்டு வெவ்வேறு அளவிலான மிளகை பெறலாம். மிளகிற்காக தரம் பிரிக்கும் இயந்திரத்தை கோழிக்கோட்டில் உள்ள இந்திய வாசனை பயிர் ஆராய்ச்சி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து வடிவமைத்துள்ளன. வெள்ளை மிளகு தயாரிக்கும் முறை. வெள்ளை மிளகு தயாரிப்பதற்கு நன்கு முதிர்ந்த சரங்களை அறுவடை செய்ய வேண்டும். பின்னர் மிளகு சரங்கள் அல்லது கொத்துக்களை ஓரிரு நாட்கள் மஞ்சள் நிறத்திற்கு மாறும் வரை பாதுகாப்பான இடங்களில் குவித்து வைக்க வேண்டும். பின்னர் மிளகு சரங்களிலிருந்து காய்களை பிரித்தெடுத்து 7 முதல் 10 நாட்கள் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். நீரை அடிக்கடி மாற்ற வேண்டும். இவற்றை நீரிலிருந்து எடுத்து குவித்து வைத்து நல்ல துணியை கொண்டு மூடி வைக்க வேண்டும். இம்முறையினால் காய்களில் நொதித்தல் ஏற்பட்டு மிளகின் தோலும் விதையும் பிரியும். பின்னர் கருந்தோலை விதையிலிருந்து பிரித்தெடுத்து நல்ல தண்ணீரில் கழுவி விதையின் அழுகிய பகுதியையும் கருமையான தோலையும் முழுமையாக நீக்கிவிட வேண்டும். இவ்வாறு சுத்தம் செய்யப்பட்ட வெள்ளை மிளகை சூரிய ஒளியில் உலர்த்தி அதன் ஈரப்பதத்தை 12% கொண்டு வந்து பின் சாக்குப்பையில் அடைக்க வேண்டும். பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேர்களே, இன்றிரவு 8:30 மணிக்கு வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று சென்னை சைதாப்பேட்டை வழக்கறிஞர் பி. தண்டமானி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 8 மணி. நேயர்கள் கேட்கவிருப்பது திரையிசை. திரையிசை நிகழ்ச்சியில் தொடக்கமாக கேட்கவிருக்கும் பாடல் சேது திரைப்படத்திலிருந்து.

0: சிய சிய
1: சிய சிய
0: சிய சிய
1: சிக்னல் வராம யாரோடும் பேச பிடிக்கலையா சிய சிய
0: சிய சிய

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 8:05:33. திரைச்சி நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாடல் கேட்கலாம். சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 8:10 நிமிடம் 46 நொடி. நேர்களை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். பொற்காலம் திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 8:15:52. திரைச்சி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். பாஞ்சாலங்குறிச்சி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 8:22 மேடம். திரைசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம், எல்லாமே என் ராசாதான் திரைப்படத்திலிருந்து.

0: படை தீர்ந்து தாவும் நதி அலைதான் மனம் தீர்ந்து கூவும் சிறு குயிலான்.
1: மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்.

0: நேரம் 8:30.
1: ஹலோ, வணக்கம். ஆகாஷ்வாணி கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் அனைவரையும் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய இணைவது நான், உங்கள் வானொலி நண்பன் பா வாசுதேவன். இன்றைய வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில வானொலியோடு இணைந்த இனிய வசந்த கால நினைவுகளை நம்மளோட ஷேர் பண்றதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாரு சென்னை சைதாப்பேட்டையைச் சேர்ந்த வழக்கறிஞர் பி. தண்டபாணி அவர்கள். வாங்களேன், நிகழ்ச்சிக்கு போவோம்.

0: பழையசு இருந்தது, அது எங்கள் பெரியப்பா ரிப்பேர் பண்ணி அது கொடுத்தார். அது வால்வ் ரேடியோ, அது வந்து அதில் வித் பாரதி எல்லாமே எடுக்கும், செய்தி நிறைய கேட்போம். சாம்பசிவன், வெங்கட்ராமன், சரோஜ் நாராயண் சுவாமி, விஜயம், இவங்கெல்லாம் டெல்லி நியூஸ் ரீடர்ஸ், பியூட்டிஃபுல் ரீடர்ஸ், ரொம்ப அழகாக செய்தி படிப்பாங்க. எனக்கு சென்னை மாநில செய்திகளில் ரொம்ப பிடிச்சது பத்மநாபன் சார். மற்றவங்களும் பிடிக்கும், ஆனால் பத்மநாபன் சார் எனக்கு ரொம்ப ஒரு ஈர்ப்பு. ரொம்ப வேகமாக படிப்பார், நிறைய செய்திகள் இருக்கும் அதில் பத்மநாபன் சாரோடது. செல்வராஜ் அவங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க. இன்னொன்று நான் சொல்லணும் சார்,
1: சொல்லுங்கள்.
0: துளசி ஜெயராமன், ஆர் நாகராஜன், கூத்தபிரான், பார்வதி ராமநாதன், இவங்களோட ட்ராமாஸ் எல்லாம் ரொம்ப நல்லா கேட்டுட்ருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை.
1: இல்லை, ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேரை சொல்கிறீங்க. எங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து கேட்கலாம் போல். அந்த காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் இங்கே வந்து பணி புரிஞ்சாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டீங்க.
0: நாடகங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சார் அவங்களோடது, ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு நாங்கள்லாம் கேட்போம். அப்புறம் நிறைய பாட்டெல்லாம், பக்தி பாட்டெல்லாம் தான் நான் நிறைய கேட்போம்.
1: பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த சிறுவர்கள் அப்படின்னு ஞாபகப்படுத்திட்டீங்க. நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது வானொலி கேட்ட அனுபவம், எந்தெந்த நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
0: நீங்கள் எனக்கு ஞாபகப்படுத்திட்டீங்க, பாப்பா மலர், முத்துக்குவியல், அப்புறம் சிறுவர் சோலை, இதெல்லாம் நாங்கள் ரொம்ப விரும்பி நாள். அதில் இருக்கும் நிறைய துணுக்குகள் எல்லாமே சொல்லுவாங்க. அதில் வந்து ரா ஐயாசாமி, ஆர் ஐயாசாமி வானொலி அண்ணா, அதில் கூத்தபிரான், ரெண்டு பேர் எனக்கு ரொம்ப கவர்ந்தவங்க சார்.
1: அப்போது நீங்கள் விவரம் தெரிஞ்சு, நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது விவரம் தெரிஞ்சு ரேடியோ கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க.
0: ஆமாம்,
1: நீங்கள் சொல்லும்போது தெரியுது உங்கள் குடும்பமே வந்து வானொலியோடு.
0: ஆமாம்,
1: வானொலி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன்.
0: ஆமாம், ஆமாம். அப்புறமா தொலைக்காட்சி வந்திருந்து தொலைக்காட்சி செய்திகளில் தான் கான்சென்ட். ஆனால் வானொலி செய்தியை நான் கேட்டுட்ருப்பேன், காலையில் கீழே வந்து தொலைக்காட்சி போடுறதுக்கு பதிலாக வானொலி செய்திகள் தான் நான் கேட்டுட்ருப்பேன். அதில் ரொம்ப நல்லாயிருக்கும் சார் வானொலி செய்தி. அப்போலாம் ரொம்ப விவரமாக நிறைய பத்மநாபன் சார்லாம் ரொம்ப விவரமாக படிப்பார், செய்தி நிறைய செய்திகள் இருக்கும்.
1: இல்லை கண்டிப்பாக, இப்போ வானொலி வந்து உங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் அப்படின்னு கூட சொல்லலாம்.
0: கண்டிப்பாக.
1: நீங்கள் வந்து வானொலி கேட்க ஆரம்பித்த காலகட்டத்தில் எந்த நிகழ்ச்சியை உங்களை ரொம்ப கவர்ந்த நிகழ்ச்சி இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் இந்த விஷயத்தை நல்லா மறக்க முடியாதுன்னா வானொலியில் எந்த நிகழ்ச்சியை சொல்லலாம்?
0: புகையும் புரியும், அது மாதிரி நிறைய சித்திரங்கள் போடுவீங்க இந்த 20 அம்ச திட்டம் பற்றி, அது ரொம்ப நல்லாயிருக்கும். முன்னாடி இருந்த புகையும் பொரியும், அந்த நிறைய 20 நிமிஷம் 30 நிமிஷம் சித்திரம்லாம் போடுவாங்க.
1: உங்களுடைய பள்ளி பருவம் பற்றி சொல்லுங்கய்யா.
0: பள்ளி பருவத்தில் வந்து நான் முக்கியமாக என்ன சொல்லணுன்னா, பார்வையற்றவர்களுக்கு வந்து இந்த கிரிக்கெட் காமெண்ட்ரி எல்லாருக்கும் கேட்கும்போது அவங்க அதில் கிரிக்கெட் காமெண்ட்ரி கேட்டு நான் ரொம்ப அவ்வளோவா கேட்க மாட்டேன், ஒரு ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட், ஒரு பட்டும் படாமல் தண்ணியில் தாமரை போல் அப்படி இருந்துடுவேன் கிரிக்கெட் காமெண்ட்ரிலாம். ஆனால் அவங்கெல்லாம் கேட்டு கிரிக்கெட் விளையாடவே ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இந்த நோ ஃபார் த விஜுவலி சேலஞ்ச் கிரிக்கெட் மேட்ச் அதெல்லாம் நடக்கிறதுனா இந்த கிரிக்கெட் காமெண்ட்ரியினோட ஈர்ப்பு தான் அது, விளையாட்டு வர்ணனை இதெல்லாம். அப்புறம் அந்த கோயில் கும்பாபிஷேக வர்ணனைலாம் நான் ரொம்ப விரும்பி கேட்பேன் சார். இன்னொன்று வந்து நான் முக்கியமான இது வந்து சொல்லணும், பள்ளி பருவத்தில் வந்து எங்கள் பெரியவங்கள்லாம் வானொலின்னு ஒரு புத்தகம் மாத இதழ் மாதிரி வாங்கிட்டு வருவாங்க, வாரம் வார இதழ், அதில் வந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள், அதோடு மட்டும் இல்லாமல் சினிமா பாடல்களோட படம் பாடியவர்கள் பெயர்கள் அதெல்லாம் அந்த இதழில் வரும், வானொலி மேகசின் இதழில் வரும். அது முக்கியமான ஒரு விஷயம், வானொலி இதழ்னு ஒன்று இருந்தது. அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி ஒரு மாதத்துக்குரிய நிகழ்ச்சிகளை அவங்க ஏற்பாடு பண்ணி அதை புத்தகத்தில் அச்சடித்தாங்கன்றது எனக்கே இன்னும் வியப்பாக தான் இருக்குது நினைக்கும் போது.
1: அந்த புத்தகத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குங்க?
0: வரக்கூடிய நிகழ்ச்சிகள், தயாரிப்பாளர்கள், அப்புறம் வானொலி பத்தில் கட்டுரைகள், அந்த மாதிரி சில இதெல்லாம் வரும் அந்த இதழில். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை 7:30 அந்த 7:30 திரைக்காலத்தில் என்னென்ன பாட்டு, திருச்சியிலேருந்து அஞ்சல் பண்ணுவாங்க நாடகம், சூரியகாந்தியில் நல்லாவே இருக்கும் அதெல்லாம்.
1: கண்டிப்பாங்க. இப்போது வானொலி கேட்கும்போது நமக்கு தோணும், இத்தனை வருஷம் நம்ம வானொலி கேட்டுட்டோம், அப்போ நம்மக்கிட்ட ஏதோ ஒரு தாக்கம் இருக்கும் வானொலிக்கிட்டே இருந்து. நம்ம கட்டுறதும் பெற்றதும்னு சொல்லுவாங்க இல்லையா, பெற்றதும் அந்த மாதிரி நீங்கள் கட்டுறது என்ன, பெற்றது என்ன வானொலிக்கிட்ட இருந்து?
0: வானொலியில் கட்டுறது நிறைய இருக்குது சார். நான் வந்து இப்படி ஒரு நாடகம் வானொலியில் நடிக்கிறது வந்து ஒரு விதமான ஒரு தனிக்கலை அப்படின்றது நாங்களால் உணர முடியுது. அது மாதிரி இசை பேருரை அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். முன்னாடியெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:30 வரைக்கும் போடுவாங்க, அதெல்லாம் இல்லை இப்போது. கட்டுறதெல்லாம் நிறைய அறிவியல் தொடர்பான செய்திகள் அதெல்லாம், நீங்கள் நிறைய அறிவியல் குறிப்புகள் எல்லாமே வானொலி தான் ரொம்ப முக்கியம். முன்னாடியெல்லாம் தொலைக்காட்சி இருந்தால் கூட அது வானொலி மாதிரி ஒரு கருவி வரவே வராது, எப்போவுமே மக்கள் அது உணர்வாங்க.
1: இப்போது எவ்வளவு குரல் நீங்கள் வானொலியில் பல குரல்கள் கேட்டிருந்தாலும் சில குரல் வந்து உங்கள் மனசை தொட்டிருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த அறிவிப்பாளர்கள்லாம் யாரை சொல்லலாம் அந்த காலகட்டத்தில்?
0: அந்த காலத்துக்கட்டத்தில் எனக்கு பிடிச்ச

0: ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா
1: சார். நான் வந்து பார்வை திறன் மாற்றுத்திறனாளி, வழக்கறிஞர் பி தண்டபாணி, விஜுவலி சேலஞ்ச் அட்வொகேட், சைதாப்பேட்டில் இருக்கேன். நான் வந்து லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிலாம் நான் மெயின், ப்ரீ லிட்டிகேஷன் கவுன்சிலிங், லோக் அதாலத், மக்கள் நீதிமன்றம், இதெல்லாம் நான் ரொம்ப பரீட்சையும் உடையவன். நான் வந்து மற்ற எதுவும் தெரியும், அதில் மீடியேஷன், ப்ரீ லிட்டிகேஷன் மீடியேஷனில் நான் ரொம்ப பரீட்சையும் உள்ளவன், அதில் தேர்ச்சி பெற்றவன் நிறைய.
0: கண்டிப்பாக ஐயா, அதாவது வழக்கறிஞர் ஆகிட்டீங்க.
1: ஆமாம்.
0: இருந்தாலும் இந்த வானொலியோடு இருக்கக்கூடிய தொடர்பு வந்து இன்னமும் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கு.
1: அது கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் சார். நான் செய்தி, அறிவியல் நிகழ்ச்சிகள், அப்புறம் லிட்டரரி டிஸ்கோர்ஸ், மியூசிக்கல் டிஸ்கோர்ஸ், உபன்யாசம், இதெல்லாம் நிறைய கேட்டுட்டு இருப்பேன். ட்ராமாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அதுவும் சார் சுதர்ஷன் சாரோட ட்ராமாஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே. முத முதல்ல வானொலி கேட்ட நினைவு, அதாவது சின்ன வயசில் என்ன வயசு இருக்கும் ஐயாவுக்கு?
1: சார் நான் வந்து ஒரு 6-7 வயசு இருக்கும் சார். அப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு மர்ஃபி ரேடியோ,

0: அறிவிப்பாளர் வந்து கூத்துப்பிரான், அப்புறம் ஆர் நாகராஜன். லேடிஸில் வந்து சரஸ்வதி முகுந்தராமன், அப்புறம் ருக்மணி, அவங்களாம் நல்ல, வசந்தா கோபாலகிருஷ்ணன், அவங்களாம் நல்லா பண்ணாங்க. இங்கிலீஷ்லேயும் பண்ணாங்க, தமிழ்லேயும் பண்ணாங்க. இங்கிலீஷில் நளினி, லோகநாதன், மேற்கத்திய இசை கூட நிறையா கேட்போம் சார். மேற்கத்திய இசையெல்லாம் நல்ல போனியாம், அந்த மாதிரி டெய்லர், அந்த மாதிரி நிறைய பாடல்கள்லாம் கேட்போம். காலேஜில் இருக்கும்போது கூட அப்போட நாங்கள் ஒரு குரூப்பாக சேர்ந்து இந்த நேற்று இந்த பாட்டு வந்தது வெஸ்டர்ன் மியூசிக்கில் அப்படின்னு எல்லோரும் பேசிப்போம். அது மாதிரி ரேடியோ வந்து இட் வாஸ் வெரி நைஸ், ரொம்ப ஒரு உற்சாகமூட்டும் ஒரு கருவியாக இருந்தது. ஆனால் இப்போதைக்கு வந்து சமூக ஊடகங்கள் வந்ததுனால அதாவது அது மறைக்கப்பட்டு விடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது.
1: ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டீ கடைகள்லையும் சரி, இந்த பட்டறைகள்லையும் சரி, ஆட்டோக்காரங்க, எங்கே எங்கெல்லாம் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் இருக்காங்களோ அவங்களுடைய இருக்கிற இடத்துல வானொலி ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து வேலைக்கு வேலையும் ஆச்சு, நமக்கு பொழுதுபோக்கியாச்சு, இடையில ஒரு நியூஸ் கூட நம்ம கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி அனைத்து வசதிகளும் இருக்கிறதுனால தான் இன்னமும் நம்மளுடைய தொழிலாளர்கள் விரும்பி கேட்கக்கூடிய வானொலியாக நம்ம ஆகாஷ்வாணி இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா என் காதில் ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கணும், அது என்னைய பொழுது போக்கிக்கிட்டே இருக்கணும், வேலைக்கு வேலையும் எனக்கு நடந்துகிட்டு.
0: அது வந்து தட் இஸ் ரேடியோ. நகர்ப்புறங்கள்லையும் முன்னேறி வரக்கூடிய கிராமப்புறங்கள்லையும் அது ரேடியோ தான்.
1: அதனால தான் இப்போ இருக்கிற இளைய தலைமுறையும் வானொலி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நியூஸ் ஆன் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓடிடி தளமும் இருக்குது. அதில் வந்து நம்ம ஆடியோ வீடியோ எல்லாமே நம்ம கேட்டுக்கலாம், பார்த்துக்கலாம். அதுக்கான வசதியும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அடுத்த ஜென்ரேஷனை வானொலி கேட்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக.
0: அதனால் நான் வரவேற்கிறேன் சார்.
1: பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடல் உழைப்பு தொழிலாளர்களாக இருக்கட்டும், இல்லை அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தான் அதிக பேர் வந்து வானொலி கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம். இப்போ அவங்களுடைய வாழ்க்கை முறை, வானொலி கேட்கும்பொழுது அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி மாறி இருக்குன்னு ஒரு வழக்கறிஞராக நீங்கள் நினைக்கிறீங்க?
0: வானொலி கேட்கும்போது அவங்களோட வாழ்க்கை முறை ரொம்ப மாறி, ரேடியோலாம் கேட்டு அவங்க வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறாங்க.
1: கண்டிப்பாக இன்னமும் கிராமப்புறங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கயிறு கட்டில் படுத்துட்டு நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே ஒரு சவுண்டை கம்மியாக வச்சுக்கிட்டு
0: வானொலி
1: அவங்களுடைய பிடிச்ச அந்த பழைய பாடல்களை
0: கேட்டுட்டு சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க.
1: உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் உண்டாயா மொட்டை மாடியிலையோ தனியாக ஒரு இடத்துல?
0: நாங்கள் அப்போல்லாம் பிக் ஃபேமிலி, இப்போ தான் நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிடுது. அப்போ வந்து எங்கள் சித்தப்பாலாம் எல்லாருமே ஒன்றா இருக்கும்போது மொட்டை மாடி கூட்டிகிட்டு போயிடுவார். ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோ எடுத்துகிட்டு போயிடுவோம்
1: குடும்பத்தோடு.
0: ஆமாம், ஒரு சில பேர் கீழே படுத்துருவாங்க, ஒரு சில பேர் நாங்கள்லாம் ஒரு மெஜாரிட்டி எல்லாருமே மேலே பாய் போட்டு படுத்துட்டு மொட்டை மாடியில் சென்னை 1 இந்த 10 மணிக்கு விரும்பி கேட்ட பழைய பாடல்கள்லாம் போடுவாங்க, அது போட்டு விட்டுருவாங்க. நாங்கள் கேட்டே இருப்போம். 11 மணிக்கு நியூஸ் வரும், அதெல்லாம் அப்படியே கேட்டுருவோம். வானிலை அறிக்கை வரும். உண்மையிலேயே வானொலியை பாராட்டத்தக்கது என்னென்னா வானிலை அறிக்கை தான் சார். அந்த வானிலை அறிக்கை வந்து சொல்லும்போது இப்போ புயல் வரும், ரேடியோ கேட்டு சொல்லுடா அப்படின்னு எல்லாம் அம்மா பெரியம்மா எல்லாருமே சொல்லுவாங்க. வானிலை அறிக்கை கேட்டு சொல்லு, இன்றைக்கி இருக்குதா மழை, நாளைக்கு வருமா, என்றைக்கு வரும், மழை போயிடுச்சா அப்படியெல்லாம் கேட்பாங்க. அதனால் வானொலிக்கு அந்த காலத்தில் இருந்த ஒரு ஆதிக்கம் இருக்குது சார்.
1: இப்போ நான் கேட்ட மாதிரி இப்போ அமைதியாக ஒரு சவுண்டை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பாட்டை கேட்போம் இல்லைங்களா, ஒரு மொட்டை மாடியில். அந்த மாதிரி அனுபவம் இருக்கிறப்போ நீங்கள் அதிகம் முணுமுணுக்கிற ஒரு பாடல்னால் என்ன சொல்லுவீங்க? அந்த காலத்தில் என்ன பாடலில் வந்து நீங்கள் அடிக்கடி முணுமுணுத்துட்டே இருப்பீங்க?
0: எம்ஜிஆர் பாட்டு, நான் ஆணையிட்டால் நான், அப்புறம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இந்த மாதிரி எம்ஜிஆர் பாட்டெல்லாம் எனக்கு.
1: பாடுவீங்களா?
0: பாட்டெல்லாம் எனக்கு அவ்வளோ வராது சார்.
1: உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாடினா நாங்களும் கேட்போம்
0: பாட்டு.

0: எம்ஜிஆர் எனக்கு கருப்பு அப்படிங்கிற சார். எம்ஜிஆர் வந்து அவர் மக்களோட நம்பிக்கையை பெற்றதுனால அவர் மேலே எனக்கு ஒரு மரியாதை உண்டு.
1: இப்போ நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கிறதுனால நிறைய பணிச்சுமைகள் இருக்கும், அதுக்கு இடையில வானொலிக்கு எப்படி டைம் ஒதுக்குறீங்க?
0: நைட்டு தான், நான் நைட்டு தான் முக்கால்வாசி கேட்பேன். 8:30 மாடிக்கிறனும் போயிட்டேன்னா வானொலி ஃபுல்லாக 9:30-10 வரைக்கும் கேட்டுடுவேன், அப்புறம் தூங்கிடுவேன். அப்புறம் 5 ஆனோ எழுந்த உடனே வானொலி சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுவேன். சென்னை 1 போட்ட உடனே வந்தே மாத்திரம், நாகஸ்வரம், அப்புறம் நிகழ்ச்சி குறிப்பு, அதுக்கப்புறம் பக்தி பாட்டு, அப்புறம் நியூஸ் 6:30, அப்புறம் 7 அந்த இது ஏதாவது அறிவியல் தகவல், அப்புறம்

0: தமிழ், அப்புறம் டாக்டர் பேசுகிறது 7:25, அப்புறம் என் நகர்வலம், அப்புறம் மடல் மாணிக்கம், இன்று ஒரு தகவல். அதுதான் வானொலியினோட தாக்கம் எது ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா தென்கட்சி சுவாமிநாதனோட இன்று ஒரு தகவல். அதை தான் பெரும்பான்மையான மக்கள் விரும்பி விரும்பி விரும்பி விரும்பி கேட்குறாங்க. அதுதான் நீங்கள் அதை என்றைக்குமே அது ஆர்கைவ்ஸில் இது பண்ணணும். அந்த பழைய நாடகங்கள் என்கே மூர்த்தி, பார்வதி ராமநாதன், ஆர் நாகராஜன் இவங்கெல்லாம் நடித்த நாடகங்கள், அப்புறம் கூத்தபிரான் சார், இப்போது இருக்க சுதர்ஷன் சார் நடித்த நாடகங்கள்லாம் நீங்கள் போடணும். அதே மாதிரி அவங்க படித்த நாவல்கள்லாம் வானொலி களஞ்சியத்துலேருந்து எடுத்து போடணும்.
1: கண்டிப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு ஆப்ஷனும் நானே கொடுத்துட்றேன் உங்களுக்கு. வானொலியில் உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சினா நாடகம், பாட்டு, விவசாய நிகழ்ச்சி, இலக்கிய நிகழ்ச்சி, இல்லை நம்ம கர்நாடக இசை, இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
0: எனக்கு முதல் நாடகம்,
1: நாடகம் தான்.
0: அதுக்கப்புறம் விவசாய நிகழ்ச்சி, இலக்கிய நிகழ்ச்சிகள் நிறைய பிடிக்கும்.
1: இப்பவுமே ரெண்டு ஆன்சர் சொல்லிட்டீங்க, ஒன்று தான் சொல்லணும்.
0: ஓ, ஒன்று தான் சொல்லணுமா?
1: நாடகம் தான். அப்போ உங்களுக்கு
0: நாடகம் தான் முதல். நாடகங்கள், சமூக நாடகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரித்திர நாடகங்கள் ரெண்டாவது. வானொலியை வந்து விட்டுறக்கூடாது. சமூக ஊடகங்கள் வந்தாலும் கூட வானொலிக்கு தனித்தன்மை இருக்குது.
1: நிகழ்ச்சியில் நிறைவாக ஒரு கேள்விங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வானொலியை எப்படி பயன்படுத்திக்கணும், ஒரு வழக்கறிஞராக சொல்லுங்கள்.
0: வானொலியில் உதாரணமாக மகளிர் வந்து அவங்களுக்குரிய சட்ட விதிமுறைகள்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் கேட்கணும். முதியோர்களுக்குரிய நிகழ்ச்சிகள்லாம் கேட்கணும்.
1: நன்றிங்க. இவ்வளோ நேரம் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு இணைந்த உங்களுடைய இந்த வாழ்க்கை பயணத்தை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க.
0: நன்றி சார் உங்களோட உரையாடுறதுக்கு.
1: நன்றிங்க சார். இப்போ நேயர்களே, இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைதாப்பேட்டையை சேர்ந்த வழக்கறிஞர் பி தண்டபாணி அவர்கள் வானொலிக்கும் அவருக்கும் உண்டான தொடர்பு வந்து அழகாக நம்ம கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார். வானொலியோடு என்னென்ன அனுபவங்கள்லாம் அவர்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் தெளிவாகவே சொன்னார் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் வானொலி நண்பன் பா வாசுதேவன்.
2: தொடர்வது
3: ஆகாஷ்வாணி புதுவை. நேரம் 8:44. தொடர்வது திரையிசை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம், மீரா திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 8:50. திரைசி நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து.
1: ஒரு கோலக்கிளி சோடி தன்ன தேடுது தேடுது மானே,

0: அடை தீரந்து தாவும் நதியலை நான் மனம் தீரந்து கூவும் திருக்கோயில் நான்
1: மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கானமழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்கள்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது திரேசி நிகழ்ச்சி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் இன்று மாலை புதுடில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்தார். முன்னதாக மியான்மர் அதிபர் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இன்று புதுடில்லியில் சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினர். கடந்த மாதம் ஜிஎஸ்டி வசூல் 194,000 கோடி ரூபாயாக 3.2% அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு மே மாதம் இது 188,000 கோடி ரூபாயாக இருந்தது. நாட்டில் பெட்ரோல் டீசல் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து எரிபொருள் விற்பனை நிலையங்களிலும் கையிருப்பை எண்ணெய் நிறுவனங்கள் புதுப்பித்து வருவதாகவும் கடந்த 3 நாட்களில் நாடு முழுவதும் 1,22,00,000 எல்பிஜி சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. நாட்டின் தொழில் வணிகச் சூழலில் பன்மொழி டிஜிட்டல் திறன்களை பாஷினி டிஜிட்டல் தளம் மூலமாக வலுப்படுத்துவது குறித்து டிஜிட்டல் இந்தியா பாஷினி பிரிவு மத்திய அரசின் தொழில் பெருக்கத்துறையுடன் உடன்பாடு செய்து கொண்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி சுகாதாரத்துறையின் செயல்பாடுகள் மற்றும் சுகாதார திட்டங்களின் அமலாக்கம் குறித்து இன்று ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். சிவப்பு குடும்ப அட்டைதாரர்களுக்கான ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் போல மஞ்சள் அட்டைதாரர்களுக்கும் மருத்துவ செலவை திரும்பப் பெறுவதற்கான புதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் நகரின் தூய்மை மற்றும் சுகாதார நிலவரங்களை மேம்படுத்தும் நோக்கில் இரவு நேர தூய்மைப் பணிகள் குறித்து வாரந்தோறும் கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என உழவர்கரை நகராட்சி ஆணையர் திரு அருண் ஐயாபு தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை அரசு தொடங்குவதை ஒட்டி ஆந்திர அரசு அதிகாரிகள் இன்று ஏனாமில் மண்டல நிர்வாக அதிகாரிகளை சந்தித்து எஸ்ஐஆர் பணிகளின் போது கள அளவில் ஏற்படும் சவால்கள் குறித்து பவர் பாயிண்ட் விளக்கம் மூலமாக தெரிந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 9:30. 1812 கிலோஹெர்ட்ஸ் முதன்மையான வரிசையில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி, நீங்கள் கேட்க போகிற நிகழ்ச்சி சங்கீத வானிலை. சங்கீத வானிலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம், வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 9:35 நொடி. சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். வள்ளி திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி புதுமை, நேரம் 9:42. 1612 கிலோஹெர்ட்ஸ் முதன்மையாக வயசில் நீங்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்க இந்த நிகழ்ச்சி சங்கீத வானொலி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். காசி திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 9:48. 50 நொடி சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். மறுபடியும் திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 9:54. சங்கீத வானிலை நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து.

ആകാശവാണി പുതുവൈ നേരം 10 മണി. ആയിരത്തി 815 കിലോഹെർട്സ് മുതൽ മേലവരിസിൽ നിങ്ങൾ കേട്ട് രസിക്ക പോര இந்த நிகழ்ச்சி தேன்மழை. தேன்மழை நிகழ்ச்சியில் தொடக்கமாக கேட்கவிருக்கும் பாடல் அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை. நேரம் 10:06:21. தேன்மொழி நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்கலாம். உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 10:11:35 நொடி. தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். பெற்ற மகனை விற்ற அன்னை திரைப்படத்திலிருந்து.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 10:21:56. தேன்மொழி நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். பச்சை விளக்கு திரைப்படத்திலிருந்து.

0: பிரச்சனை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
1: ஜில்லன குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.

ஆகாஷ்வாணி புதுவை. நேரம் 11 மணி. நேர்களை நாளை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவருக்கு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் சிறுதானிய பயிர்களில் தேனை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். காற்று மாசுபாடு மற்றும் பொதுமக்களின் ஆரோக்கியம் வாசிப்பவர் முனைவர் கோல்டா எட்வின் அவர்கள். 7 மணிக்கு புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இளம் தம்பதியினரிடையே வெளிப்படைத்தன்மை குறித்து உளவியல் நிபுணர் முனைவர் கே குமார் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, கர்ப்ப காலத்தில் முதல் 3 மாதகால பராமரிப்பு குறித்து விளக்கமளிக்கிறார். புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள். 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 9:00 அரங்கசை எஸ் கஸ்தூரி ரங்கன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதராஜன் அவர்களின் வயலின் சேதலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணக்கம் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் விருப்பம் தொலைபேசி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு ஊக்கமத கைவிடில் நெறிப்படுத்துபவர் சௌமியா அவர்கள். 12:00 புதுச்சேரி மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் சித்திரம் அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசைமாலை டிவி சுந்தரவல்லி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுதூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் குறித்து விளக்கமளிக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி அவர்கள். 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். ஆலத்தூர் சகோதரர்கள் ஸ்ரீனிவாச ஐயர் சிவசுப்பிரமணிய ஐயர் ஆகியோரின் பாட்டு. 4:00 விருளுக்கேத்த வீக்கம் திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை தேவா, திரைக்கதை வசனம் இயக்கம் வி சேகர். 5:00 பொன்மாலை பொழுது தமிழ் என தொடங்கும் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும் பின்னர் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் விலகும் மருத்துவ குணங்கள் நிறைந்த பாரம்பரிய பயிர்கள் குறித்து புதுச்சேரி மன்னாடிப்பட்டு கொம்யூன் பூரணசிங்கபாளையம் கிராம உழவர் ஆர் வேணுகோபால் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற்பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நாட்டுப்புற பாடல் அதனைத் தொடர்ந்து

இந்த பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு தேன்மழை, 10:25 மத்திய அரசின் 12 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு பல்வேறு தலைப்புகளில் தேசிய செய்தி சேவை மற்றும் ஆகாஷ்வாணி வழங்கும் சிறப்பு தொடர், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05 இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 நமது புதுச்சேரி வானொலியில் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.